ரஜினி முருகன் திரைப்படத்துக்காக ஒரு இனிமையான பாடல் கட்டு மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள வந்திருக்கு. இன்றைய நாளும் ஏராளமான உறவுகள் தங்களுடைய அன்பானவர்களுக்கு வாழ்த்துக்களையும் பகிர்ந்துட்டு இருக்கிறாங்க. அன்பான காணி நேர வணக்கம். இனிமையான காலை வணக்கத்துடன் வாழ்த்துக்களும் சொல்லி இன்றைய நாள் நலமுடனும் வளமுடனும் அமைந்திட நல்வாழ்த்துக்கள் சொல்லி கலகாலத்து சண்முகநாதன் நிகழ்ச்சி வந்திருக்கிறாங்க. இனிய காலை வணக்கம் உங்களுக்கு சொல்கிறேன் சகோதரி. நான் பருத்தித்துறையிலிருந்து அருள்மொழி எல்லோருக்கும் காலை பொழுது வணக்கம் சொல்லி நிகழ்ச்சி வந்திருக்கதா சொல்லியிருக்காங்க. அதே பொழுது இனிய காலை நேர வணக்கம் சொல்லி கொழும்பு ஐந்து ஸ்டீவன் டெய்லர்ஸ்ல நிகழ்ச்சியை கேட்டுருக்கதா சொல்லியிருக்காங்க. இனிமையான காலை நேர வணக்கம் சொல்லி மனோகரன் நிகழ்ச்சி வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கம் சொல்லி கிண்ணியா மகரூர் நகர்ல இருந்து நசூர் நிகழ்ச்சி வந்திருக்கிறாங்க. ஹாய் அக்கா, அன்பான காலை நேர வணக்கம். நானும் நிகழ்ச்சியோடு சொல்லி நிஷான் நிகழ்ச்சி வந்திருக்கிறாங்க. அன்பான இனி காலை நேர வணக்கம் ஸ்ரீ ஸ்ரூபி உங்களுக்கும் எமது வசந்தம் சொந்தங்களுக்கும் அவிசமலை பென்ட் எஸ்டேட்ல இருந்து குமார் தங்கதுரை மனைவி நித்யவாணி மற்றும் பிள்ளைகளான கிஷாந்தினி துஷ்யந்தினி ருஹன்யா அர்ஷினி கோபிஷான் சுரேஷ்குமார் ஆகியோருக்காகவும் ஒரு பாடல் தாருங்கள் சகோதரி. உங்களுக்கும் நிகழ்ச்சிக்கும் வாழ்த்துக்கள் சொல்லி நிகழ்ச்சி வந்திருக்கிறாங்க. சந்தோஷமான காலை நேர வணக்கம் சொல்லி வெள்ளாங்கல்லை தோட்டத்திலிருந்து நிமல்குமார் நிகழ்ச்சி வந்திருக்கிறாங்க. இணைந்து கொண்ட அத்தனை அன்புறவுகளுக்காகவும் ஒழிக்கிறது பாடல்

0: தமிழின் சுவாசம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8 இன்றைய நாளுக்கான ராசி பலன். ராசி பலன்
1: இன்று 2026 ஆண்டு ஜூலை மாதம் 11 திகதி சனிக்கிழமை. இன்றைய நாளுக்கான சுபவேளைகளாக நல்ல நேரம் பிற்பகல் 2:59 மணி முதல் 4:29 மணி வரை. ராகு காலம் காலை 8:59 மணி முதல் 10:29 மணி வரை. யமகண்டம் பிற்பகல் 1:29 மணி முதல் 2:59 மணி வரை. இனி இன்றைய நாளுக்கான ராசி பலன்களை கேட்போம். மேஷம் பக்தி, ரிஷபம் லாபம், மிதுனம் சுகம், கடகம் ஆதரவு, சிம்மம் நட்பு, கன்னி சினம் துலாம் வரவு, விருச்சிகம் ஊக்கம் தனுசு ஆக்கம், மகரம் பகை, கும்பம் போட்டி, மீனம் அமைதி. மீண்டும் வந்த ராசிக்கான பலன்கள்: மேஷம் பக்தி, ரிஷபம் லாபம், மிதுனம் சுகம், கடகம் ஆதரவு, சிம்மம் நட்பு, கன்னி சினம் துலாம் வரவு, விருச்சிகம் ஊக்கம் தனுசு ஆக்கம், மகரம்.

சந்தோஷச்சாரல் நிகழ்ச்சி நடந்திருக்கிறோம். இன்றைய நாளும் கூட ஏராளமான அன்பு உறவுகள் நிகழ்ச்சி நடந்திருக்கிறாங்க. அன்பான காலை பொழுது வணக்கம் சொல்லி பாலா கார்த்திகா நிகழ்ச்சி நடந்திருக்கிறாங்க. அன்பான காணி நேர வணக்கம் சொல்லி வெதமொழியிலிருந்து சிவகுமார், மனைவி மதி, மகன் விது, மகள் ஜனிகா மற்றும் உறவுகளையும் இணைத்துக் கொள்ளுங்கள் சொல்லி நிகழ்ச்சி நடந்திருக்கிறாங்க. அன்பான வணக்கம் சொல்லி பவானி சந்திரகலா நிகழ்ச்சி நடந்திருக்கிறாங்க. மற்றும் ஆயுஷ் ரூபி அக்கா அன்பான காலி நேர வணக்கம். நானும் நிகழ்ச்சியோடு சொல்லி பண்டாரவழியிலிருந்து வினோதன், வினோத், லதா, கிருஷாந்தன், ரோஷன், சபினாஷியும் நிகழ்ச்சி நடந்து கொள்ளுங்கள் சொல்லியிருக்காங்க. சந்தோஷச்சாரல் நிகழ்ச்சியின் அன்பான அறிவிப்பாளர் அவர்களுக்கு அன்பான வணக்கம். நேர் சொந்தங்களுக்கும் காலை பொழுது வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியாவும் சிறக்க நல்வாழ்த்துக்கள் சொல்லி புதுச்சேரி கோவிந்தன்பேட்டை வீரமணி பாலன் நிகழ்ச்சியோடு இருக்கிறாங்க. இனிமையான காலை நேர் வணக்கம் அக்கா, நானும் நிகழ்ச்சியோடு தான் இணைந்துள்ளேன் சொல்லி தெய்வழியிலிருந்து ஷாலினி நிகழ்ச்சியோடு இருக்கிறாங்க. அன்பான வணக்கம் வசந்தம் சொந்தங்களே சொல்லி ராஜன் நிகழ்ச்சியோடு இருக்கிறாங்க. ஹாய் இனிங் காலை நேர் வணக்கம் சகோதரி, நானும் நிகழ்ச்சியோடு தான் சொல்லி பங்குடாவளியிலிருந்து சுதாகர் மேகலா நிகழ்ச்சியோடு இருக்கிறாங்க. மகள் அக்ஷயா பார்கவி, ஷர்வின் அம்மா காளிமுத்து அனைவருக்காகவும் பாடல் தாருங்கள் சொல்லியிருக்காங்க. அன்பான காலை நேர வணக்கம் அக்கா சொல்லி எட்டியாந்துட்ட கலனி எஸ்டேட்ல இருந்து ராஜேஷ் உஷா நிகழ்ச்சி வந்திருக்கிறாங்க. மற்றும் அன்பான காலை நேர வணக்கம் சகோதரி, நானும் நிகழ்ச்சியோடு சந்தோஷச்சார நிகழ்ச்சி கேட்டு இருக்கோம் சொல்லி அன்பான உறவுகள் அனைவருக்காகவும் பாடல் விரும்பி கேட்டு லிந்துலையிலிருந்து எல்ஜின் ஸ்ரீ ஸ்ரீதாஸ் நிகழ்ச்சி வந்திருக்கிறாங்க. மற்றும் அன்பான காலை நேர வணக்கம் இன்றைய நாள் பிறந்த நாள் திருமண பந்தங்களில் ஏற்படக்கூடிய அன்பான உறவுகளுக்கு வாழ்த்துக்கள் சொல்லி மாத்திரையிலிருந்து சிவமூர்த்தி நிகழ்ச்சி வந்திருந்தாங்க. மகள் அகஸ்டினாக்காக விரும்பி பாடல் கேட்டிருந்தாங்க. மற்றும் அன்பான காலை பொழுது வணக்கம் சொல்லி பெரிய கல்லாறு உதயபுரம் முதகன் நிகழ்ச்சி உடந்திருந்தாங்க. கேஷா இனி ஜிது ஆகியோரையும் நிகழ்ச்சி உடந்திருக்கல் இணைத்துக் கொள்ளுங்கள் சொல்லியிருந்தாங்க. அதே பொழுது அன்பான காணி நிற வணக்கம் சொல்லி மஸ்கிலியிலிருந்து அஜித் நிகழ்ச்சி உடந்திருக்கதான் சொல்லியிருக்காங்க. அன்பான உறவுகள் நண்பர்கள் எல்லோரையும் இணைத்துக் கொண்டு பாடல் தாருங்கள் சொல்லியிருந்தாங்க.

திரைப்படத்துக்காக ஒரு இனிமையான பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள வந்திருக்கோம். ஹாய் அக்கா, இனிய காலை நேர வணக்கம். இன்று பிறந்த நாள் சுபகாரியங்களில் ஈடுபடக்கூடிய அனைவருக்கும் இனிய நாள் வாழ்த்துக்கள் சொல்லி பனமானந்தன் கிளவன்டன் பிரிவு ஹட்டன்லிருந்து நிகழ்ச்சி இருந்திருக்கிறாங்க. அதே போன்று அன்பான காலை நேர வணக்கம், நானும் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கிறேன், என்னையும் நிகழ்ச்சியோடு சேர்த்துக் கொள்ளுங்கள் சொல்லி மயிலம்பாவையிலிருந்து பொன்னம்பலம் நிகழ்ச்சி நடந்திருக்கதா சொல்லியிருக்காங்க. மனைவி மகள் மற்றும் அனைத்து உறவுகளுக்காகவும் பாடல் தாருங்கள் சொல்லி இனிமையான காலை நேர வணக்கம் சொல்லி தெமோதரையிலிருந்து ஸ்ரீதேவி நிகழ்ச்சி நடந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கம் வாழ்த்துக்கள் சொல்லி வெள்ளவத்திலிருந்து செல்வதுறை நந்தகுமார் நிகழ்ச்சி நடந்திருக்கிறாங்க. அதே பொழுது இனிமையான காலை வணக்கம் சகோதரி தர்ணிகள இலக்கத்தின கீழ் பிரிவிலிருந்து சுரேஷ்குமார், மகள் அக்ஷரா, சஷினி, ஷான், அபி ஆகியோரையும் நிகழ்ச்சி நடத்துக்குள்ள சொல்லியிருக்காங்க. இனி கால நீர் வணக்கம் வாழ்த்துக்கள் சொல்லி செங்கலடியிலிருந்து ஷக்கீலா சந்திரசேகரமும் நிகழ்ச்சி நடந்திருக்கிறாங்க. மற்றும் அன்பான கால நீர வணக்கம் அக்கா, வசந்தம் சொந்தங்கள், முகநூல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பானதொரு பாடல் தாருங்கள் சொல்லி பூனாகல்லிருந்து ஜெயசுதாஸ் ஜெயசு நிகழ்ச்சி நடந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கம் சொல்லி ஸ்ரீதரன் நிகழ்ச்சி நடந்திருக்கிறாங்க. அதே பொழுது இனிமையான காலை பொழுது வணக்கம் சொல்லி இந்துகள அரசு நிகழ்ச்சி நடந்திருக்கிறாங்க. இனிமையான காலை நேர வணக்கம் சொல்லி கோயம்புத்தூர் நிகழ்ச்சி கோயம்புத்தூர்ல இருந்து நிகழ்ச்சி கேட்டு இருக்கதா சொல்லி பாலு நிகழ்ச்சி நடந்திருக்கிறாங்க. இனிமையான காலை பொழுது வணக்கம் சொல்லி மதுரை சண்முக சுந்தரம் நிகழ்ச்சி நடந்திருக்கிறாங்க. அன்பான காணினர் வணக்கம் ஸ்ரீஸ்ருபி, நாங்களும் நிகழ்ச்சியோடு சொல்லி கழுதாவணியிலிருந்து சுந்தரம், சசிகலா, கோகுலன், ரமணா, கிஷாந்தன், சீனு ஆகியோரும் நிகழ்ச்சி நடந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இனிமையான காலினியர் வணக்கம் ஸ்ரீஸ்ருபி, எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பரா இருக்கேன். இன்னையும் நிகழ்ச்சி நினைத்துக் கொள்ளுங்கள். இன்றைய தினம் பிறந்த நாள் திருமண மகந்தங்களில் ஈடுபடக்கூடிய வசந்தம் சொந்தங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லி அறந்தாங்கிலிருந்து ஐயப்பன் நிகழ்ச்சி நடந்திருக்கிறாங்க.

தமிழகமே 102.6 102.8 அலைவரிசை ஊடாக இன்றும் சுயாதீன செய்தி பார்வையில் உங்களை சந்திக்கின்றோம். இன்று ஜூலை மாதம் 11ஆம் தேதி தேசிய நாளிடுகள் வெளியேற்றுகின்ற முக்கியமான செய்திகள் தொடர்பில் நாங்கள் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். உங்களோடு இருந்து கொள்ளும் நான் புஷ்பநாதன் பிரசன்னா. இன்றைய பத்திரிகைகளை பொறுத்தவரைக்கும் பிரதானமான செய்திகளாக, நேற்று தினம் பாராளுமன்றத்தில் திரைசெயலிருந்து 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர் கடன் செலுத்தப்பட்டு அது ஹேக்கர்களால் கையகப்படுத்தப்பட்ட சம்பவம் தொடர்பான விசாரணை நிதிக்குழுவினுடைய விசாரணை அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டது. அஷ்டி சில்வா அவர்களால் அதன் போது அவர் தெரிவித்த கருத்து, அதில் சுட்டிக்காட்டப்பட்ட விடயங்கள் பிரதானமான செய்திகளாக பத்திரிகை வந்திருப்பதை காணலாம். அது குறித்து நாங்கள் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கிறோம். அதே போல் இன்றைய பாராளுமன்ற அமர்வில் இரா சாணக்கின் அவர்கள் வடக்கு கிழக்கின் அபிவிருத்திக்கு விசேட நிதியம் ஒன்று அமைக்கப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை முன்வைத்திருக்கிறார். அது குறித்தும் நாங்கள் விரிவாக பார்க்கலாம். டெங்கு நோயின் தாக்கம் இன்னும் தொடர்ச்சியாக அதிகரித்து வருகிறது. மக்கள் மிகுந்த கவனமாகவும், அதே போல உங்களுடைய சுற்றாடல் சார்ந்த விடயங்களில் உங்களுடைய பொறுப்புகள் நிறைவேற்ற வேண்டும் என்றும் சுகாதார பிரிவினர் கோரிக்கை விடுக்கின்ற செய்திகளும் முக்கியமான செய்திகளாக இடம்பெறுகிறது. அது குறித்தும் நாங்கள் விரிவாக பார்க்கலாம். அதே போல நீதியமைச்சர் ஹர்ஷன் அணைக்காரவுக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணை ஒன்றை கொண்டுவர எதிர்க்கட்சி தீர்மானித்திருக்கிறது. எனவே அது தொடர்பான விடயங்களும் பத்திரிகையினுடைய முக்கியமான செய்திகளாக இருப்பதை காணலாம். அதே போல சிறைச்சாலை விவகாரம் தொடர்பாக சர்வதேச மன்னிப்பு சேவை மற்றும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் அலுவலகம் ஆகியன விசேடமான அறிவித்தல் ஒன்றை விடுத்திருக்கின்றன. அது குறித்தும் நாங்கள் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கிறோம். அதே போல இந்த நீர்கொழும்பு சிறைச்சாலையில் கைதிகளிலும் அதிகாரிகள் சிக்கிக் கொண்ட சந்தர்ப்பத்தில் அது கைதிகள் பலகை கதவை இடித்துக்கொண்டு வெளியில் வரை தடுப்பதற்காக அதிகாரி ஒருவர் அங்கிருந்தவர்களை கட்டுப்படுத்தும் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்ட விடயங்களை நாங்கள் பார்த்தோம். எனவே அவருக்கு இப்போது சிறை கைதிகளால் அச்சுறுத்தல் விடுக்கப்படுவதான ஒரு செய்தியும் முக்கியமாக இருப்பதை காணலாம். அதே போல கொழும்பு மெகசின் சிறைச்சாலையில் கைதிகளுக்கிடையில் மோதல் ஒன்று இடம்பெற்றிருக்கிற நேற்று தினம் 5 காயங்களுக்குள்ளாகி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக இன்னும் ஒரு தகவலும் பிரதானமான செய்திகளாக இடம்பெற்றிருப்பதை காணலாம். அது குறித்தும் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். அதே போல உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் சம்பவத்தில் சுரேஷ் சலே மீதான விசாரணைகள் குறித்தான விடயங்களும் இன்று தினம் பத்திரிகைகளுடைய முக்கியமான செய்திகளாக இருப்பதை காணலாம். அதே போல நாமல் ராஜபக்சேக்கு எதிரான வழக்கு, ராஜித் சிறிநத்துக்கு எதிரான வழக்கு, அதே போல துமிந்த திசாநாயக்கவுக்கு எதிரான துமிந்த எதிரான வழக்கு உள்ளிட்ட பல விடயங்கள் பிரதானமான செய்திகளாக பத்திரிகை வந்திருப்பதை காணலாம். அவை தொடர்பிலும் நாங்கள் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். அந்த வகையில் இன்று தினம் லங்கா தீப பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி குறித்து நாங்கள் இப்போது பார்க்கலாம். இணைய பத்திரிகைகளிலும் அது தொடர்பான செய்திகள் முக்கிய இடம் பிடித்திருக்கிறது. இன்று தினம் பாராளுமன்றத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் அஷ்வினி சில்வா சமர்ப்பித்த அறிக்கை தொடர்பான செய்திதான் அது. டொலர் லக்ஷ விசிபா ஹக்கரு சித்திய பாண்டாகார மேயும் அவுல் ஜாலியாக் குமந்திரன்யாக் உனாதி செவிம சிஐடியின் வெடாக் என்பதாக அந்த செய்திக்கு இன்றைய தினம் லங்கா தீபத்திற்கு தலைப்பெற்றுவது காணலாம். விதேச நய கெவியுமே விகரணையாக் ஓனே யல்பெதிய இமெயில் வழியின் சைபர் அவதானமாக்கு என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பெற்றுவது காணலாம். முதல் கமிட்டு வார்த்தா வக்கியா என்பதாக லங்கா தீபத்துக்கு தலைப்படுகிறது. அந்த வகையில் இந்த 25 லட்சம் டாலர் ஹேக்கர்களால் கையகப்படுத்தப்பட்ட சம்பவத்தில் சிறைச்சேரியினுடைய நிர்வாக குறைபாடு மிக முக்கியமான பிரச்சனையாக இருப்பதாக அர்ஷடி சில்வா அவர்கள் நேற்று தினம் இந்த அறிக்கையை சார்பை சுட்டிக்காட்டியிருக்கிறார். அதே போல இன்றைய தினம் டெய்லி மிரர் பத்திரிகையிலும் அது தொடர்பான செய்தி பிரதானமான செய்தியாக இருப்பதை நாங்கள் காணலாம். 2.5 மில்லியன் US டாலர் சைபர் கிரைம் வாஸ் தியர் எனி ஏஜென்சி இன்வால்வ் சிஐடி அர்ஜ் டு ஃபைண்ட் என்பதாக இன்றைய டெய்லி மிரர் பத்திரிகையிலும் அது தொடர்பான செய்திக்கு தலைப்பிடப்படுகிறது. இன்றைய வீரகேசரி பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பு நிர்வாக கட்டமைப்புகளின் பலவீனத்தை காட்டுகிறது. திரைசீரியால் செலுத்தப்பட்ட 2.5 மில்லியன் டாலர் மோசடி குறித்து அரசாங்க நிதி பற்றிய குழு பாராளுமன்றத்தில் அறிக்கை சமர்ப்பிப்பு. சகல வெளிநாட்டு அரச முறை கடன் செலுத்தலையும் கணக்காய்வாளர் அலுவலகம் மேல் பரிசீலிக்க வேண்டும் என்பது இன்றைய வீரகேசரியின் பிரதான தலைப்பு. அரச முறை கடன் மேல் செலுத்துதல் செயல்முறையின் உள்நாட்டு கட்டுப்பாடு அமைப்புகளின் காணப்பட்ட முறையான குறைபாடுகள் மற்றும் காலாவதியான மின்னஞ்சல் உள்கட்டமைப்பு ஆகியவற்றின் காரணமாக இணைய குற்றத்துடன் தொடர்புடைய மோசடி அபாயங்கள் அதிகரித்துள்ளன. இது ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட தவறு அல்ல, மாறாக பல நிறுவனங்களில் ஏற்பட்ட நிர்வாக நடைமுறை மற்றும் செயல்பாட்டு தோல்விகளின் விளைவாகும். இப்போ இது நிர்வாக கட்டமைப்பின் பலவீனத்தை வெளிப்படுத்துகிறது என அரசாங்க நிதி பற்றிய குழுவின் தலைவர் கலாநிதி அர்ஷடி சில்வா அவர்கள் தெரிவித்திருக்கிறார்.
முழு வெளிநாட்டு கடன் மறுசெலுத்துதல் செயல்முறையையும் தேசிய கணக்காய்வு அலுவலகத்தின் மூலம் உடனடியாக சிறப்பு மீள் பரிசீலனைக்கு உட்படுத்தல் வேண்டும். 2.5 மில்லியன் டாலர் மோசடி தொடர்பில் வழக்கு தாக்கல் செய்வதற்கான நடவடிக்கைகளை சட்டமா அதிபர் திணைக்களம் மேற்கொள்ள வேண்டும். அதற்கான அதிகாரம் குழுவுக்கு கிடையாது எனவும் குறிப்பிட்டிருக்கின்றார். பாராளுமன்றத்தில் நேற்று தினம் வெள்ளிக்கிழமை இடம்பெற்ற அமர்வின் போது திரைசீரியால் செலுத்தப்பட்ட 2.5 மில்லியன் டாலர் மூன்றாம் தரப்பினரால் மோசடி செய்யப்பட்ட விவகாரம் தொடர்பில் முன்னெடுக்கப்பட்ட விசாரணை அறிக்கையை சபைக்கு சமர்ப்பித்து மேற்கொண்டவாறு விடயங்களை அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். ஹர்ஷன் சில்வா அங்கு மேலும் பல விடயங்களை கூறுகின்றார். 2025 நவம்பர் மாதம் முதல் 2026 ஜனவரி மாதம் வரையிலான காலப்பகுதியில் ஆஸ்திரேலிய ஏற்றுமதி நிதி நிறுவனத்துக்கு செலுத்த வேண்டிய சில கடன் தொகையில் இணைய குற்றத்தோடு தொடர்புடைய மோசடி காரணமாக திரைசேரிக்கு 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர் இழப்பு ஏற்பட்டிருக்கின்றது. எனவே இந்த பொது கடன் வழங்கும் மீதான தனது மேற்பார்வை செயல்பாடுகள் இறங்க நிலையற்கட்டளை 121 கீழ் அரசாங்க நிதி பற்றிய குழு இந்த விடயம் குறித்து விசாரணை நடத்தியது. இச்சம்பவங்களின் தொடர் குறித்த பலதரப்பட்ட அதிகாரிகளோடு கலந்துரையாடுவதற்காக இக்குழு 4 சந்தர்ப்பங்களில் கூடியதோடு சம்பந்தப்பட்ட நிறுவனங்களிடமிருந்து விரிவான அறிக்கைகளும் பெற்றுக் கொண்டது. இந்த கலந்துரையாடல் மற்றும் ஆவணங்கள் மூலம் குழுவுக்கு வழங்கப்பட்ட தகவல்களின் அடிப்படையில் இணைய குற்றத்துடன் தொடர்புடைய இந்த மோசடிக்கு பங்களித்த நிகழ்வுகள் மற்றும் காரணிகளை குழு அடையாளம் கண்டிருக்கின்றது. அரச முறை கடன் மேல் செலுத்தல் செயல்முறையின் உள்நாட்டு கட்டுப்பாட்டு அமைப்புகளின் காணப்பட்ட முறையான குறைபாடுகள் மற்றும் காலாவதியான மின்னஞ்சல் உள்கட்டமைப்பு ஆகியவற்றின் காரணமாகவே இணைய குற்றத்தோடு தொடர்புடைய மோசடி அபாயங்கள் அதிகரித்திருப்பதாக முடிவு செய்கிறது. இது ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட தவறு அல்ல, மாறாக பல நிறுவனங்களில் ஏற்பட்ட நிர்வாக நடைமுறை மற்றும் செயல்பாட்டு தோல்விகளின் விளைவையாகும். இது நிர்வாக கட்டமைப்பின் பலவீனத்தை வெளிப்படுத்துகின்றது. புதிதாக நிறுவப்பட்ட பொது கடன் முகாமைத்துவ அலுவலகத்தின் கடன் மேல் செலுத்தல் செயல்பாடுகளில் மாற்றும் செயல்முறையை வெளிநடத்துவதற்கான முன்கூட்டிய குறிப்பு விதிமுறைகள் ஆவணம் இல்லாதிருந்தமையானது நடைமுறை மற்றும் செயல்பாட்டு இடைவெளிகளை மோசமாக்கிய ஒரு முக்கிய நிர்வாக குறைபாடாகும். நடைமுறை மட்டத்தில் பயனுள்ள உள்நாட்டு கட்டுப்பாடுகள் மற்றும் வலுவான தகவல் தொழில்நுட்ப அமைப்புகள் இல்லாதிருந்தமை மற்றும் உயர் அதிகாரிகளுக்கு பிரச்சினைகளை மூடி வரைப்பதற்கு மணிக்கவும் பிரச்சனைகளை முறைப்படி கொண்டு செல்வதற்கான போதிய நடைமுறைகள் இல்லாமை ஆகியவற்றின் மூலம் கடமை தவறியமை அவதானிக்கப்பட்டது. செயல்பாட்டு மட்டத்தில் நடுத்தர நிலை அதிகாரிகளால் அலட்சியமாக இருந்ததோடு சரியான தீர்க்கமான முடிவுகளை எடுக்க தவறி இருக்கிறார்கள். வெளிநாட்டு கடன் மேல் செலுத்தல் செயல்முறைக்குள் இத்தகைய நடைமுறை குறைபாடுகள் வரலாற்று ரீதியாக நீடித்துள்ளதாக இக்குழு அவதானித்திருக்கின்றது. இந்த முடிவுகளின் அடிப்படையில் பொது நிதி நிர்வாகத்தில் இத்தகைய கடுமையான தோல்விகள் மீண்டும் ஏற்படுவதை தடுப்பதற்கான முக்கியமான நடவடிக்கைகளாக குழு பல முக்கிய பரிந்துரைகளை வழங்குகிறது. முழு வெளிநாட்டு கடன் மறுசெலுத்தல் செயல்முறைகளையும் தேசிய கணக்காய்வு அலுவலகத்தின் மூலம் உடனடியாக சிறப்பு மேல் பரிசீலனைக்கு உட்படுத்தல் வேண்டும். இந்த அறிக்கையின் உள்ளடக்கங்கள் பொது நிதி மீதான மேற்பார்வை என்ற வகையில் அரசாங்கத்தின் நிதி பற்றிய குழுவின் அதிகார வரம்புக்கு மட்டுமே மட்டுப்படுத்தப்படுகிறது. குழுவின் அதிகார வரம்பானது குற்றவியல் விசாரணைகளையோ அல்லது சட்ட பொறுப்பு குறித்து தீர்ப்புகளை வழங்குவதை உள்ளடக்காது. ஆகவே குற்றவியல் வழக்கு தாக்கல் செய்வதற்கான நடவடிக்கைகளை சட்டமா அதிபர் திணைக்களம் முன்னெடுக்க வேண்டும். அதேபோல் பொறுப்பு கூறும் நபர் யார் என்பது தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களம் மற்றும் இதர விசாரணை தரப்பினர்கள் ஆராய வேண்டும் என்பதாக நேற்று தினம் ஹர்ஷடி சில்வா பாராளுமன்ற உறுப்பினர் தினமான தன்னுடைய அரசாங்க நிதி பற்றிய குழுவின் அறிக்கையை சார்பில்

மோசடி செய்யப்பட்ட விவகாரம் தொடர்பில் அரசாங்க நிதி பற்றிய குழுவின் தலைவர் கலாநிதி அஷடி சில்வா சமர்ப்பித்துள்ள விசாரணை அறிக்கை தொடர்பில் இருநாள் விவாதம் நடத்தப்பட வேண்டும் என எதிர்க்கட்சிகளின் பிரதமருடன் கயந்த கருணாதிலக கோரிக்கை விடுத்திருப்பதாக செய்தி தொடர்கிறது. மோசடி செய்யப்பட்ட விவகாரம் தொடர்பில் அரசாங்க நிதி பற்றிய குழு விசாரணை மேற்கொண்டிருந்தது. குறித்த விசாரணை அறிக்கையை குழுவின் தலைவர் நேற்று பாராளுமன்ற சமர்ப்பித்தார். தற்போது குறித்த விசாரணை அறிக்கையில் உள்ள விடயங்கள் தொடர்பில் நாட்டு மக்கள் தெரிந்து கொள்ளும் நோக்கில் அறிக்கை மீது இருநாள் விவாதம் நடத்தப்பட வேண்டும் என்று எதிர்க்கட்சிகளின் பிரதமருடன் கோரிக்கை முன்வைத்திருக்கிறது. அதற்கு சபை முதல்வர் விமல் ரத்நாயக்க பல்லிகை தொடர்பில் பாராளுமன்ற அலுவல்கள் தொடர்பான குழுவில் கலந்துரையாடி தீர்மானிக்கப்படும் என்பதாக நேற்று தினம் அறிவிக்கப்பட்ட விடயங்களும் பாராளுமன்ற விவகாரங்களில் முக்கியத்துவம் பெற்ற விடயமாக இருப்பதை பார்க்கலாம். அடுத்து இன்னும் ஒரு தகவலும் பாராளுமன்ற விவகாரத்திலிருந்து, வடக்கு கிழக்கின் அபிவிருத்திக்கு விசேட நிதியம் ஸ்தாபிக்க வேண்டும், சாணக்கியன் தனிநபர் பிரேரணை சமர்ப்பிப்பு என்பதாக வீரகேசரி பத்திரிகை தலைப்பிடுகிறது. வடக்கு கிழக்கு உள்ளிட்ட பிராந்தியங்களின் அபிவிருத்தியில் நிலவும் ஏற்றத்தாழ்வுகளை குறைப்பதற்கு தனியானதொரு விசேட அபிவிருத்தி நிதியத்தை ஸ்தாபிக்க வேண்டும் என இலங்கை தமிழரசுக் கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் ராசமாணிக்கத்தினால் தனிநபர் பிரேரணை ஒன்று பாராளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்டது. எனவே இந்த அபிவிருத்தியில் நிலவும் பிராந்திய ஏற்றத்தாழ்வுகளை குறைப்பதற்கு தனியானதொரு விசேட அபிவிருத்தி நிதியத்தை ஸ்தாபித்தல் என்ற தலைப்பில் இந்த தனிநபர் பிரேரணை முன்வைக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. அந்த பிரேரணையில் பல விடயங்கள் குறிப்பிடப்படுகின்றன. வடகிழக்கு மாகாணம், முனராகலை மாவட்டம் மற்றும் நுவரெலியா மாவட்டம் போன்ற பின்தங்கிய பிரதேசங்களில் நீடித்து நிலவிய சிவில் முரண்பாடுகளின் தாக்கங்களாலும் வரலாற்று ரீதியான புறக்கணிப்புகளாலும் தொடர்ந்தும் பல தசாப்தங்களாக கடுமையான பொருளாதார இழப்புகளுக்கு முன்கொடுக்க வருகின்றன. தற்போதைய பொருளாதார நெருக்கடியால் பின்தங்கிய பிராந்தியங்களில் வாழும் மக்களின் வாழ்வாதாரங்கள் மீது பாரபட்சமான சுமைகள் திணிக்கப்பட்டுள்ளதாலும் இந்த ஏற்றத்தாழ்வுகள் மேலும் உக்கிரமடைந்துள்ளதாலும் பொருளாதார ரீதியில் பின்னடைந்த இந்த பிரதேசங்களில் ஒப்புரவுமிக்க வளர்ச்சியையும் நிலைபெறத்தகு அபிவிருத்தியையும் பால்நிலை வலுவூட்டலையும் மேம்படுத்தும் குறிக்கோளுடனும் இக்காரியங்களுக்குரிய விடயங்களை நிவர்த்தி செய்வதற்கு தனியானதொரு தேசிய முன்னெடுப்பை தயாரிப்பது அவசியமாக இருக்கிறது. 250 மில்லியன் டாலர் தொகையை இலக்காக கொண்டு 12 ஆண்டுகால பகுதியிலான நிகழ்ச்சிகளின் மூலம் அரசாங்கத்திடமிருந்து, இருதரப்பு மற்றும் பல்தரப்பு பங்காளிடமிருந்து, தனியார் முதலீட்டாளர்களிடமிருந்து, மனிதாபிமானிக்கு கொடையாளர்களிடமிருந்து கிடைக்க வருகின்ற பங்களிப்பு திரட்டுவதற்கு ஒரு தேசிய அபிவிருத்தி நிதியத்தை ஸ்தாபிக்க வேண்டும் என்பதாகவும் நேற்று தினம் சாணக்கியன் அவர்கள் பாராளுமன்றத்தில் கோரிக்கொண்ட விடயங்கள் முக்கியமாக இருப்பதை காணலாம். குறிப்பாக பின்தங்கிய பிரதேசங்களை மையப்படுத்தி இந்த விசேட நிதியம் ஸ்தாபிக்கப்பட வேண்டும், அவருடைய அபிவிருத்தி சார்ந்த விடயங்களையே கண்காணிப்பதற்கான நடவடிக்கைகள் இதன் ஊடாக மேற்கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கையும் அவர்களால் முன்வைக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்திகளும் பிரதானமாக இருப்பதை காணலாம். அடுத்து மற்றொரு முக்கியமான செய்தி, மக்கள் கவனம் செலுத்த வேண்டிய செய்தி, இன்றைய லங்காதீப் பத்திரிகையில் தலைப்பிடப்படுகிறது. டெங்கு கம்பஹா கப்பஹாய் ரோஹி ஹெட்டஹாயதாஸ் ஹெட்டஹாத்தர மரண ஹத்லிஸ் ஹாய்ட் நகி என்பதாக அந்த செய்திக்கு இன்றைய லங்காதீப் பத்திரிகை தலைப்பெற்றிருப்பதை பார்க்கலாம். இனி பத்திரிகை தொடர்பான செய்திகள் முக்கியத்துவம் பெறுகிறது. இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகை தொடர்பான செய்திகள் வந்திருக்கின்றது. டெங்கினால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 46 அதிகரிப்பு, தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவிப்பு என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்படுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. நாடலாவிருதியில் டெங்கு காய்ச்சலால் உயிரிழந்த நோயாளர்களின் எண்ணிக்கை 46 உயிரிழந்திருப்பதோடு மேல் மாகாணத்தில் அடையாளம் காணப்பட்டுள்ள நோயாளிகளின் எண்ணிக்கை 34,828 அதிகரித்திருப்பதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவிக்கின்றது. அந்த வகையில் தொடர்ந்து நாட்டில் பதிவாகும் டெங்கு நோயாளிகளின் எண்ணிக்கையில் மீள் அதிகரிப்பை காண முடிகிறது. நோயாளர்களின் அதிகரிப்போடு வைத்தியசாலைகளின் வார்டுகளிலும் நெருக்கடி உருவாகியிருக்கிறது. சிறுவர் வைத்தியசாலை முதல் தேசிய வைத்தியசாலை வரை நோயாளர்களுக்கு வைத்தியசாலை ஊழியர்கள் பெரும் சிரமத்துக்கு மத்தியில் சேவைகளை வழங்கி வருகின்றார்கள். நாடு தலைவிருதியில் இதுவரை 66,064 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியிருக்கிறார்கள். குறிப்பாக ஜூன் மாதம் மாத்திரம் 21,538 நோயாளர்கள் கண்டறியப்பட்டதோடு இம்மாதத்தில் கடந்த 9 நாட்களில் 10,685 டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டிருக்கிறார்கள். மேல் மாகாணத்தில் 34,824 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியிருப்பதோடு தென் மாகாணத்தில் 10,372 நோயாளர்களும் கண்டறியப்பட்டிருக்கிறார்கள். மேலும் கம்பஹா, கொழும்பு, மாத்தறை, களுத்துறை, கண்டி மற்றும் ரத்தினபுரி ஆகிய மாவட்டங்களில் தொடர்ச்சியாக டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்து செல்வதை காணக்கூடியதாக இருக்கிறது. டெங்கு பரவலின் அதிகரிப்பை தொடர்ந்து 175 சுகாதார

சுகாதார மருத்துவ அதிகாரிகள் பிரிவுகள் அதி உயர் டெங்கு அபாயமிக்க பகுதிகளாக அடையாளப்படுத்தப்பட்டுள்ளதோடு இதுவரை டெங்கு காய்ச்சல் காரணமாக உயிரிழந்தவர்கள் எண்ணிக்கை 46 அதிகரித்திருக்கிறது. இந்நிலையில் நாட்டில் சுகாதார சவாலாக உருவெடுத்திருக்கின்ற டெங்கு பரவலை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்காக பொதுமக்கள் பொறுப்புணர்வுடன் செயல்பட வேண்டிய தருணம் இது. ஆகையால் தமது வீடுகள், தொழில் புரியும் நிறுவனங்கள், பாடசாலைகள், மத வழிபாட்டு தலங்கள் உள்ளிட்ட சுற்றுப்புற சூழலில் நுளம்புகள் பரவுவதற்கு இடமளிக்காது தூய்மையாக வைத்திருப்பது அனைவரதும் கடமை எனவும் சுகாதார அமைச்சு அறிவுறுத்தலை விடுத்திருப்பதாக அந்த செய்திகளும் பிரதானமாக தொடர்வதை பாடலாம். எனவே மக்கள் இதுகுறித்து மிகுந்த கவனம் செலுத்துங்கள். டெங்கு நோயினுடைய தீவிரம் இன்னும் குறையவில்லை, தொடர்ந்தும் அதிகரித்து வருகிறது. நீர் நிரம்பக்கூடிய வகையில் உங்கள் சுற்றாலில் காணப்படுகின்ற அகற்றப்பட்ட பொருட்களை அங்கிருந்து அகற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதே போல உங்களுடைய சுற்றாலை சுத்தமாக வைத்துக் கொள்வதில் நீங்கள் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். நீங்கள் வீட்டுக்கு வெளியில் மாத்திரமல்ல, வீட்டுக்குள்ளேயும் வீட்டுக்கு அருகிலேயும் நீங்கள் வைத்திருக்கின்ற பூச்சாடிகள் உள்ளிட்டவற்றிலும் அல்லது ஏனைய அந்த குளங்கள் போன்ற கட்டமைப்புகள் நீங்கள் உருவாக்கியிருப்பீர்கள் வீடுகளில். சிலர் அவ்வாறான இடங்களிலும் டெங்கு பரவும் அபாயம் இருக்கிறது. எனவே நீங்கள் அதில் உள்ள நீரை சுத்தம் செய்து குப்பைகளை அகற்றி டெங்கு குடம்பிகள் உருவாவதை தடுப்பதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு சுற்றாடலை பாதுகாப்பாக வைத்து உங்கள் உறவுகளையும் உங்களுக்கு பிடித்தவர்களையும் பாதுகாப்பாக வைத்திருப்பதற்கான சுகாதார வழிமுறைகளை பேணுவதற்கும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற விடயத்தையும் நாங்கள் மீண்டும் மீண்டும் மக்களுக்கு அறிவுறுத்துகின்றோம். அடுத்து இன்று தினம் மற்றொரு முக்கியமான செய்தி இன்று தினம் பத்திரிகையில் இடம்பெற்றிருக்கிறது. குறிப்பாக இந்த நீர்கொழும்பு சிறைச்சாலை சம்பவத்தை மையமாக கொண்டு நீதி அமைச்சருக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டுவரப்போவதாக அறிவித்திருக்கிறது. எதிர்கட்சிகள் அதுரமான செய்தி இன்று தினம் பத்திரிகையில் முக்கியத்துவம் பெறுகின்றன. நீதி அமைச்சருக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணை, ஐக்கிய மக்கள் சக்தி கைச்சாத்து என்பதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகை செய்திக்கு தலைப்பிட இன்றைய லங்காதி பத்திரிகை அதிகரணை அமைத்திட்ட விஸ்வாச பங்கையாக் விபக்ஷேன் அர்சன் என்பதாக அந்த செய்திக்கு தலைப்படுகிறது. இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகையில் அத்துறமான புகைப்படம் வெளியாகிறது. எதிர்கட்சி தலைவர் இதற்கான பிரேரணையில் காய்ச்சாத்திட்டப்பட்ட போது எடுத்த புகைப்படமாக அந்த செய்தியும் இடம்பெறுகிறது. சிறைச்சாலை உத்தியோகத்தர்கள் மற்றும் கைதிகளின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாடு அமைச்சர் அர்ச்சன நாணயக்கார தவறவிட்டார் என்ற குற்றச்சாட்டை முன்வைத்து அவருக்கு எதிராக ஐக்கிய மக்கள் சக்தி நம்பிக்கையில்லா பிரேரணையில் கையெழுத்திட்டிருக்கிறது. நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இடம்பெற்ற மோதலால் உயிரிழந்த சிறைச்சாலை உத்தியோகத்தர்கள் மற்றும் கைதிகளின் பாதுகாப்பு தொடர்பில் தனது பொறுப்பை நிறைவேற்ற தரவிய நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாடு அமைச்சர் அர்ச்சன நாணயக்காரவுக்கு எதிராகத்தான் இந்த நம்பிக்கையில்லா பிரேரணையை கொண்டுவர ஐக்கிய மக்கள் சக்தி நேற்று வெள்ளிக்கிழமை தீர்மானித்திருக்கிறது. அதற்கமைய குறித்த நம்பிக்கையில்லா பிரேரணையில் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் உட்பட ஐக்கிய மக்கள் சக்தியின் உறுப்பினர்கள் நேற்று பாராளுமன்ற கட்டிட தொகுதியில் எதிர்க்கட்சி தலைவர் அலுவலகத்தில் வைத்து கைச்சாத்திருக்கிறார்கள். எதிர்க்கட்சியில் அங்கு வைக்கும் ஏனைய அரசியல் கட்சிகளின் உறுப்பினர்களின் கையொப்பத்தை பெற்றுக் கொண்டதன் பின்னர் எதிர்வரும் பாராளுமன்ற அமர்வின் போது நம்பிக்கையில்லா பிரேரணையை சபாநாயகரிடம் கையளிக்க ஐக்கிய மக்கள் சக்தி தீர்மானித்திருக்கிறது என்பதாக அந்த செய்தியும் தொடர்வதை நாங்கள் காணலாம். அடுத்து சர்வதேச மன்னிப்பு சபை அறிக்கை ஒன்றை விடுத்திருக்கிறது. வீரகேசரி பத்திரிகை தலைப்படுகிறது. சிறை சம்பவம் குறித்து அவசர விசாரணை அவசியம், சர்வதேச மன்னிப்பு சபை வலியுறுத்தல் என்பதாக வீரகேசரி பத்திரிகை அந்த செய்திக்கு தலைப்பிடுகிறது. கடந்த வாரம் இடம்பெற்ற வன்முறையை தொடர்ந்து நீர்கொழும்பு சிறைச்சாலையிலிருந்து மாற்றப்பட்ட 2 கைதிகளின் மரணங்கள் குறித்து அவசர மற்றும் சுயாதீனமான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று சர்வதேச மன்னிப்பு சபை வலியுறுத்தியிருக்கின்றது. நேற்று முன்தினம் வியாழக்கிழமை அறிக்கை ஒன்றை வெளியிட்டு சர்வதேச மன்னிப்பு சபை இதை வலியுறுத்தியிருக்கிறது. அந்த அறிக்கையில் மேலும் சில விடயங்கள் கூறப்படுகின்றன. இந்த மரணங்கள் குறித்த தகவல்களும் இடமாற்றம் செய்யப்பட்ட கைதிகள் சித்திரவதையை மற்றும் ஏனைய மோசமான அழகப்பட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகளும் ஆழ்ந்த கவலை அளிக்கின்றன. இந்த கைதிகளின் பாதுகாப்பு மற்றும் நல்வாழ்வை உறுதி செய்ய வேண்டிய பொறுப்பு அதிகாரிகளுக்கு உள்ளது. இச்சம்பவத்துடன் தொடர்புடைய இந்த அதிகாரிகளுக்கு எதிராக அனைத்து மரணங்கள் குறித்தும் உடனடி விசாரணை நடத்தப்பட வேண்டும். கைதிகளை சந்திக்க இலங்கை மனிதநிலைகள் ஆணைக்குழுவின் உள்ளிட்ட பல விடயங்களை சுட்டிக்காட்டி அவர்களுக்கு முழுமையான அனுமதி வழங்கப்பட வேண்டும். அத்தோடு சட்டத்தரணிகள் தங்களது சேவை பெறுநர்களை சந்திக்க அனுமதிக்கப்பட வேண்டும். குடும்ப உறுப்பினர்கள் பார்வையில் அனுமதி வழங்கப்பட வேண்டும். மருத்துவ சிகிச்சை தேவைப்படும் கைதிகளுக்கு தாமதமின்றி சிகிச்சை அளிக்கப்பட வேண்டும். மேலும் நீர்கொழும்பு சிறைச்சாலை வன்முறை குறித்து விசாரணை நடத்ததற்காக நியமிக்கப்பட்டுள்ள 3 குழு உயிரிழப்பை ஏற்படுத்திய பல பிரயோகம் தொடர்பான சூழ்நிலைகள் குறித்தும் பக்கச்சார்பற்ற சுயாதீனமான மற்றும் வெளிப்படையான விசாரணையை முன்னெடுப்பதை அரசாங்கம் உறுதி செய்ய வேண்டும் என்றும் அந்த அமைப்பு
இவ்வாறு கோரிக்கொண்டு முன்வைத்திருப்பதாக அந்த செய்திகளும் முக்கியமான செய்திகளாக இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதே போல மற்றொரு சம்பவம் தொடர்பான செய்தி குறித்த பத்திரிகை தலைப்பிடுகின்றன. சிறைச்சாலை வன்முறைக்கு நீதி பொறுப்பு குரல் அவசியம், ஐநா மனித உரிமைகள் அலுவலகம் வலியுறுத்தல் என்பதாக இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகையில் அதுபான செய்தி ஒன்று முக்கியமாக இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணலாம். அதுபான செய்தி இன்றைய தினம் டெய்லி மிரர் பத்திரிகையிலும் முக்கியமான பிரதான தலைப்புச் செய்தியாக இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. நிகபோ ஜெயில் வயலன்ஸ் ரீச்சர்ஸ் யுஎன்ஏஎஸ் என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பெற்றிருப்பதை காணலாம். ஐக்கிய நாடுகள் அமைப்பின் காதுகளுக்கு எட்டிய நீர்கொழும்பு சிறைச்சாலை சம்பவம் என்பதாக தலைப்பிட்டு அந்த செய்திக்கு இன்றைய டெய்லி மிரர் பத்திரிகை பிரதான செய்தியினை வழங்கியிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இலங்கையின் நீர்கொழும்பு சிறைச்சாலையில் அண்மையில் இடம்பெற்ற பாரதூரமான வன்முறை சம்பவங்கள் மற்றும் பிற சிறைச்சாலையில் கைதிகள் மீது சிறை காவலர்களால் நடத்தப்பட்டதாக கூறப்படும் பழிவாங்கல் தாக்குதல் குறித்து ஐநா மனித உரிமைகள் அலுவலகம் தனது கடுமையான கவலையையும் அதிர்ச்சியையும் வெளியிட்டிருக்கின்றது. இத்தொடர்பாக ஐநா மனித உரிமைகள் அலுவலகத்தின் ஊடக பேச்சாளர் ரவீனா ஷாம்தாசனி விடுத்துள்ள உத்தியபூர்வ அறிக்கையில் இந்த வன்முறைகளில் உயிரிழந்த மற்றும் காயமடைந்த கைதிகள் மற்றும் சிறைச்சாலை அதிகாரிகளின் குடும்பங்களுக்கு உண்மை என்னவென்று தெரிய வர வேண்டும் என்றும் இதற்கு காரணமானவர்கள் சட்டத்தில் நிறுத்தப்பட்டு பொறுப்பு குரல் உறுதி செய்யப்பட வேண்டும் என்றும் அந்த நிறுவனம் வலியுறுத்தி இருக்கிறது. இலங்கை சிறைச்சாலைகள் நீண்டகாலமாக நிலை வரும் உள்கட்டமைப்பு மற்றும் நிர்வாக குறைபாடுகளை இந்த வன்முறை சம்பவம் மீண்டும் வெளிச்சத்து கொண்டு வந்திருப்பதாக ஐநா சுட்டிக்காட்டியிருக்கிறது. கைதிகளை விசாரணைகளில் நீண்டகாலம் தடுத்து வைத்திருக்கின்ற நடைமுறை, சிறைச்சாலைகளில் கொள்ளலை விடவும் அதிகமான கைதிகள் அடைக்கப்பட்டுள்ளமை மற்றும் தடுப்பு காவல் மையங்களில் நிலவும் மோசமான மனிதநேயமற்ற நிலைமைகள் போன்ற கட்டமைப்பு ரீதியான பிரச்சினைகளுக்கு இலங்கை அரசாங்கம் உடனடியாக தீர்வு காண வேண்டும். இந்த வன்முறை சம்பவங்கள் குறித்து விசாரணைகளை முன்னெடுப்பதாக இலங்கை அதிகாரிகள் வழங்கியுள்ள வாக்குறுதியை ஐநா வரவேற்றிருக்கிறது. எனினும் இந்த விசாரணைகள் மிகவும் விரைவாகவும் எவ்வித அரசியல் தலையீடுகளுமற்ற சுயாதீன தன்மையுடனும் வெளிப்படைத்தன்மையோடும் அமைய வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டிருக்கின்றது. அத்துடன் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு எவ்வித தடையுமின்றி நீர்கொழும்பு சிறைச்சாலை பார்வையிட அதிகாரிகள் முழுமையான அனுமதியை வழங்க வேண்டும் என்றும் ஐநா கோரியிருக்கிறது. வன்முறையை தொடர்ந்து கைதிகள் இடமாற்றம் செய்யப்பட்ட பிற தடுப்பு முகாம்களுக்கு மனித உரிமைகள் ஆணைக்குழுவினர் சென்று ஆராய அனுமதிக்கப்பட வேண்டும் என்றும் தெரிவித்துள்ள ரவீனா ஷாம்தாசனி, இடமாற்றம் செய்யப்பட்ட சில கைதிகள் சித்திரவதைகளுக்கும் ஏனைய கொடூரமான நடத்தைகளுக்கும் உள்ளாக்கப்பட்டிருப்பதாக எழுந்துள்ள குற்றச்சாட்டு குறித்து முழுமையான உண்மைகள் கண்டறியப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியிருப்பதாக அந்த செய்திகளும் தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து இன்னும் ஒரு தகவலும் இன்று தினம் வீரகேசரி பத்திரிகையிலிருந்து, துப்பாக்கிச் சூடு நடத்திய அதிகாரிக்கு கொலை மிரட்டல், பிரதான சூத்திரதாரி சுரேஷ் மீது தாக்குதல் என்பதாக வீரகேசரி பத்திரிகை தலைப்பிடப்படுகிறது. நீர்கொழும்பு சிறைச்சாலையில் கடந்த திங்கட்கிழமை அன்று சிறைச்சாலை அதிகாரிகளை இலக்கு வைத்து கைதிகள் மோதலில் ஈடுபட்டதாக தெரிவிக்கப்படும் சம்பவத்தில் சிறைச்சாலையின் பிரதான நுழைவாயில் இருந்து பலகை கதவுக்கு சிறை கைதிகள் சேதம் விளைவித்த போது கைதிகள் வெளியேறுவதை தடுப்பதற்காக துப்பாக்கிச் சூடு நடத்திய அதிகாரிக்கு சிறை கைதிகளால் கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. நீர்கொழும்பு சிறைச்சாலையில் போதைப் பொருள் வைத்திருந்தமையை காட்டி கொடுத்த சம்பவத்தை முன்னிறுத்தி கடந்த ஞாயிற்றுக்கிழமை கைதிகள் இருதரப்புக்கிடையில் மோதல் ஏற்பட்டது. சம்பவம் இடம்பெற்று மறுநாள் கைதிகள் அதிகாரிகளை இலக்கு வைத்து தாக்குதல் மேற்கொண்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. எனவே இந்த சம்பவத்தன்று கலவரத்தில் ஈடுபட்ட கைதிகள் சிறைச்சாலை நுழைவாயிலிருந்து இரும்பு கதவை உடைத்து பலகை கதவுக்கு சேதம் விளைவித்த போது அங்கு பணியிருந்த அதிகாரி கைதிகள் வெளிவருவதை தடுப்பதற்காக துப்பாக்கி நடத்தியதாக தெரிவிக்கப்படுகின்ற விடயங்களும் இங்கே முக்கியமாக நாங்கள் பார்க்கலாம். இந்நிலையில் குறித்த சிறைச்சாலை அதிகாரியை கொலை செய்வதாக கைதிகளால் அவருக்கு கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டிருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. கலவரத்தில் ஈடுபட்ட கைதிகள் வெளியில் வைத்து உன்னை கொலை செய்வோம் என அந்த அதிகாரிக்கு கடுமையான கொலை மிரட்டல் விடுத்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. டெங்கு நோயினால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையிலும் சிறைச்சாலையின் அவசர நிலைமையை கவனத்தில் கொண்டு குறித்த அதிகாரி அன்றைய தினம் சேவைக்கு சமூகம் அளித்திருந்தார் என்பதும் இங்கே சுட்டிக்காட்ட வேண்டும். டெங்கு நோய்க்கு உள்ளாகி இருந்தவர் கடமை செய்வதற்காக அதனையும் பொருட்படுத்தாது அங்கு கடமைக்கு வந்திருக்கின்ற விடயங்கள் நாங்கள் சுட்டிக்காட்ட வேண்டும். தற்போது அவரது பாதுகாப்பை உறுதிப்படுத்த சிறைச்சாலை திணைக்கள் நடவடிக்கை எடுத்திருக்கிறது. இதேவேளை இக்கலவரத்தை வழிநடத்திய பிரதான சூத்திரதாரியாக அறியப்படும் கட்டுவெல்லிகம சுரேஷ் என்பவர் நீர்கொழும்பு சிறைச்சாலையில் பூசா சிறைச்சாலைக்கு மாற்றப்பட்ட நிலையில் அங்குள்ள சில சக கைதிகளால் அவர் மீது கடுமையான தாக்குதல் நடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. எனவே இத்தாக்குதலில் காயமடைந்த கைதி எழுந்து நடமாட முடியாத நிலை ஏற்பட்டிருப்பதாகவும் சிறைச்சாலை
வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. சுரேஷ் மற்றும் ராக்கி என்ற கைதி உள்ளிட்ட 13 பேர் கொண்ட குழுவே இக்கால கலவரத்தை திட்டமிட்டிருந்ததாக விசாரணைகளின் போது தெரியவந்தது. ராக்கி என்ற கைதி கலவரத்தின் பின் தமக்கும் இதற்கும் தொடர்பில்லை என காட்டுவதற்காக அதிகாரிகளோடு இணைந்து கைதிகளுக்கு உணவு வழங்குவதற்காக தெரிவித்து சாமர்த்தியமாக நடந்து கொண்டதாகவும் தெரிவிக்கப்படுவதோடு குறித்த 13 கைதிகளும் தற்போது பூசா சிறைச்சாலைக்கு மாற்றப்பட்டிருக்கிறார்கள். இச்சம்பவம் தொடர்பில் விரிவான விசாரணைகளை முன்னெடுத்துள்ள குற்றப்புலனாய்வு திணைக்களம் நீர்கொழும்பு சிறைச்சாலையிலிருந்து 22 ரிப்பீட்டர் ரக துப்பாக்கிகளையும் 10 T-58 ரக துப்பாக்கிகளையும் பறிமுதல் செய்துள்ளதோடு எஞ்சிய ஆயுதங்களையும் பொறுப்பேற்க இருக்கிறது. அத்துடன் கலவரத்தின் போது காணாமல் போயிருந்த சந்தேகத்துக்கு ரிப்பீட்டர் ரக துப்பாக்கி ஒன்றும் சிறைச்சாலை வளாகத்திலேயே கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. இதேவேளை நீர்கொழும்பு சிறைச்சாலை கலவரத்தில் உயிரிழந்த 8 சிறைச்சாலை அதிகாரிகளுக்கும் மரணத்தின் பின் பதவி உயர்வுகளும் தலா 5 லட்சம் ரூபாய் இழப்பீடும் வழங்கப்பட்டிருப்பதாக சிறைச்சாலை ஆணையாளரும் ஊடக பேச்சாளருமான ACE கஜநாயக தெரிவித்தார். இதற்கமைய சிறை காவலர் SH சந்திரவம்ச முதலாம் வகுப்பிற்கும் ஏனைய 7 சாஜன்களும் தரம் உயர்த்தப்பட்டிருக்கிறார்கள். உயிரிழந்த ஒரு சில அதிகாரிகள் இறுதிக்கிரியைகளும் நேற்று இடம்பெற்றமை குறிப்பிடத்தக்க விடயம் என்பதாகவும் அந்த செய்தி முக்கியமாக இருப்பதை காலம். எனவே இந்த சிறைச்சாலையில் நீர்கொழும்பு சிறைச்சாலையில் மோதலுக்கு காரணமாக இருந்த பிரதான சந்தேகமாக கருதப்படுகின்ற சுரேஷ் என்பவர் மீது இப்போது தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாகவும் அந்த செய்திகளும் பூசு சிறைச்சாலையில் வைத்து அவர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்ற தகவல்கள் பிரதானமாக இருப்பதை காலம். அதே போல மெகசின் சிறைச்சாலையில் மோதல் சம்பவம் ஒன்றும் பதிவாகி இருக்கிறது. அதுபான செய்தி இன்றைய லங்காந்திய பத்திரிகையில் தலைப்பிடப்படுகின்றது. மெகசின் ஹிரகெதர கெட்டுமாக் ரெதவியோ பஹாக் ரோஹலே தரக்கராய் என்பதாக லங்காதே பத்திரிகை தலைப்பெற்ற காலம். கொழும்பு மேகசின் சிறைச்சாலையில் நடைபெற்ற மோதலில் 5 பேர் காயமடைந்த நிலையில் இப்போது பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருப்பதாக இன்றைய லங்காதே பத்திரிகை கூறுகிறது. அதே போல இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் மேகசின் சிறைச்சாலையில் கைதிகளிடையே மோதல், 2 கைதிகள் காயம் என்பதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகையும் அந்த செய்திக்கு தலைப்பிடுவது நாங்கள் காணலாம். வெளிக்கடை மேகசின் சிறைச்சாலையில் நேற்றைய தினம் கைதிகளிடையே ஏற்பட்ட மோதலில் 2 கைதிகள் காயமடைந்த நிலையில் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக பொலிசார் தெரிவித்திருக்கின்றார்கள். வெளிக்கடை மெகசின் சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள 5 கைதிகளுக்கிடையில் நேற்று பிற்பகல் அளவில் இந்த மோதல் ஏற்பட்டிருக்கிறது. இச்சம்பவத்தில் காயமடைந்த 2 கைதிகளும் உடனடியாக சிறைச்சாலை காவலர்களினால் கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டு அங்கு அனுமதிக்கப்பட்டார்கள். மோதல் சம்பவத்துக்காக உறுதிப்படுத்தப்பட்ட காரணம் இதுவரை வெளியிடப்படாத நிலையில் வெளிக்கடை போலீசார் மற்றும் சிறைச்சாலை திரைக்களம் இவ்விடயம் தொடர்பில் ஆரம்பகட்ட விசாரணைகளை ஆரம்பித்திருப்பதாக தெரிய வருகிறது. நீர்கொழும்பு சிறைச்சாலை கடந்த ஞாயிற்றுக்கிழமை மற்றும் திங்கட்கிழமை ஆகிய தினங்களில் இடம்பெற்ற வன்முறை சம்பவங்கள் அதிகாரிகளும் கைதிகளும் உயிரிழந்த சம்பவம் முழு நாட்டையும் உலுக்கியதுமை குறிப்பிடத்தக்கது என்பதாக முக்கியமான செய்தியாக இருப்பதை காலம். எனவே இந்த சம்பவத்தை அடுத்து, நீர்கொழும்பு சம்பவத்தை அடுத்து பல கைதிகள் பல சிறைச்சாலைக்கு மாற்றப்பட்டார்கள் நிலையில்தான் மெகசின் சிறைச்சாலையில் நேற்றைய தினம் கைதிகளுக்கிடையில் மோதல் இடம்பெற்றிருக்கிறது. 5 கைதிகள் தாக்கப்பட்டு அவர்கள் தற்போது கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக அந்த செய்திகளும் முக்கியமான செய்திகளாக இன்று தினம் பத்திரிகைகள் வந்திருப்பதை காலம். எனவே இப்போது இந்த நீர்கொழும்பு சிறைச்சாலையில் மோதலை அடுத்து அங்கு சிறை கைதிகள் தங்க வைக்கப்படவில்லை. அங்குள்ளவர்கள் போகம்பர மகமோதர உள்ளிட்ட நாட்டினுடைய பல்வேறு கிட்டத்தட்ட 12 அதிகமான சிறைச்சாலைகளுக்கு மாற்றப்பட்டிருக்கிறார்கள். போகம்புர சிறைச்சாலை பழைய சிறைச்சாலை இப்போது தற்காலிகமான சிறைச்சாலையாக இங்கு பராமரிக்கப்பட்டு வருகிறது. நேற்று தினம் முதல் அங்கு கைதிகள் தங்க வைக்கப்படுகிறார்கள். தற்காலிகமாக தற்போது பலத்த சேதங்களுக்கு உள்ளாக இருக்கின்ற நீர்கொழும்பு சிறைச்சாலை மறுசிறப்பிக்கப்படும் வரை தற்காலிகமாகத்தான் இந்த போகம்புர சிறைச்சாலை பயன்படுத்தப்படுவதாக அதிகாரிகள் தெரிவித்த தகவலும் பிரதானமான செய்திகளாக இருப்பதை காணலாம். மேலதிக செய்திகளை பார்ப்போம் ஒரு சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர்.

வசந்தம் டிவி மற்றும் வசந்தம் எஃப்எம்மின் சுயாதீன செய்தி பார்வையிடுகிறோம். அந்த வகையில் பத்திரிகையில் வெளியாகிருக்கின்ற முக்கியமான செய்திகள் தொடர்பில் நாங்கள் பார்ப்பதற்கு தயாராக இருக்கின்றோம் என்று மற்றும் ஒரு பிரதானமான செய்தி ஒன்றும் பத்திரிகை இடம்பெற்றிருக்கிறது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விசாரணை சம்பந்தமான செய்திகளும் இன்றைய தினம் பத்திரிகையினுடைய முக்கியமான செய்திகளாக இடம்பெற்றிருப்பதை காணலாம். அதற்கு முன்பதாக சிறைச்சாலையினுடைய இந்த விவகாரம் தொடர்பான விசாரணைகளுக்காக அதிகாரிகள் விசாரணைக்கு அழைக்கப்பட்டிருப்பதான செய்திகளும் முக்கியமான செய்திகளாக இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் சிறைச்சாலை ஆணையாளர் நாயகம் வெளிக்கடை தலைமை அதிகாரிக்கு மனித உரிமைகள் ஆணைக்குழுவுக்கு அழைப்பு என்பதாகவும் அந்த செய்திக்கு தலைவிடப்படுகிறது. வெளிக்கடை சிறைச்சாலைக்கு கடந்த 7 தேதி திடீர் விஜயம் மேற்கொண்ட அதிகாரிகளுக்கு அனுமதி மறுக்கப்பட்டமை 1996 இலக்கு ஆணைக்குழு சட்டத்தை மீறும் செயலாகும். இதுகுறித்து விசாரிப்பதற்காக சிறைச்சாலை ஆணையாளர் நாயகம் மற்றும் வெளிக்கடை சிறைச்சாலையின் தலைமை சிறைச்சாலை அதிகாரி ஆகியோருக்கு இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு அழைப்பாணை விடுத்திருக்கிறது. நேற்று முன்தினம் வெள்ளிக்கிழமை விசேட அறிக்கை ஒன்றை வியாழக்கிழமை அறிக்கை ஒன்றை வெளியிட்டு இவ்விடையும் தெரிய வந்திருப்பதாக அந்த செய்திகளும் பிரதானமான செய்திகளாக இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து உயிர்த்த ஞாயிறு தாக சமூகத்தை மையப்படுத்திய செய்திகளும் இன்று தினம் பத்திரிகையினுடைய முக்கியமான செய்திகளாக இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அது குறித்தும் நாங்கள் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். அந்த வகையில் இன்று தினம் வீரகேசரி பத்திரிகையினுடைய உட்பக்க செய்தியாக அந்த செய்தி இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விவகாரம் சிறைச்சாலை தாக்கல் செய்த மனு மீதான விசாரணை ஒத்திவைப்பு என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்படுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் சம்பவங்கள் தொடர்பில் முன்னெடுக்கப்படும் விசாரணைகளுக்கு பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்து தடுப்பு காவலில் வைத்துள்ளமையை சவாலுக்குட்படுத்தி அரசு புலனாய்வு பிரிவின் முன்னாள் பிரதானி சுரேஷ் தாக்கல் செய்யப்பட்ட எழுத்தாணை மனு மீதான விசாரணை எதிர்வரும் 14 தேதி வரை ஒத்தி வைக்கப்பட்டிருக்கின்றது. மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதி ரோஹாந்த் அபேசூரிய மற்றும் பிரியாந்த் பெர்னாண்டோ ஆகியோர் அடங்கிய மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதிகள் அமர்வு நிலையில் நேற்று குறித்த மனு பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது மனுதாரரான சுரேஷ்சாலை சார்பாக முன்னிலையான ஜனாதிபதி சட்டத்தரணி சஞ்சீவ ஜாவர்தன நீதிமன்றில் விடயங்களை முன்வைக்கையில் சஹரான் ஆசிம் இஸ்லாமிய அரசொன்றை உருவாக்குவதற்கான தனது திட்டத்தை 2018 முதல் செயல்படுத்தியிருக்கா என்பதற்கான பலத்த சான்றுகள் ஜனகடி சில்வா ஆணைக்குழுவின் முன்னிலையில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றன. எனவே ISIS பயங்கரவாத அமைப்பின் கருத்தியலை அடிப்படையாக கொண்டே அவர் செயல்பட்டுள்ளார். அதனை சலே செய்யவில்லை. கண்டி எசல பெருகிறார் மீது தாக்குதல் நடத்தி சிங்கள மற்றும் முஸ்லிம் சமூகங்களுக்கிடையில் பதற்றநிலையை உருவாக்குவதே அவரது நோக்கமாக இருந்ததும் இதுகுறித்து விவரங்களை ஜனகடி செல்வா ஆணைக்குழு வெளிப்படுத்தியிருக்கிறது. அரச பாதுகாப்பு பிரிவினருக்கும் புலனாய்வு பிரிவினருக்கும் கண்டறிய முடியாத வகையில் தத்துவார்த்த மற்றும் ஆயுத பயிற்சிகளை வழங்குவதற்கு சஹரான் நடவடிக்கை எடுத்திருந்தார். சமூக ஊடகங்களின் வாயிலாக அவர் பகிரங்கமாகவே தனது தீவிரவாத கருத்துக்களை பரப்பினார். ஷானி அபிசேகரை குறிப்பிடுவது போன்று இவற்றை மனுதாரரான சுரேஷ்சலே செய்யவில்லை. உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் குறித்து சுயாதீன விசாரணை ஒன்றை முன்னெடுப்பதற்கு ஆதரவளிக்குமாறு இலங்கை அமெரிக்காவிடம் கோரிக்கை ஒன்றை விடுத்திருந்தது. அதனை அன்றைய அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பும் தனது அறிக்கை மூலம் உறுதிப்படுத்தியிருந்தார். அதற்கமைய FBI அமைப்பின் 33 அதிகாரிகள் இலங்கைக்கு வருகை தந்து குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் விசாரணைகளுக்கு ஆதரவளித்தார்கள். டிஜிட்டல் உபகரணங்களை பகுப்பாய்வு செய்தல் பாதிக்கப்பட்டவர்களிடமிருந்து தகவல்களை பெறுதல் உள்ளிட்ட பல துறைகளில் அவர்கள் விசாரணைக்கு உதவினார்கள். அன்றைய தினம் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பணிப்பாளராக ஷானி அபேசிகரவை கடமையாற்றினார் என்பதாக இங்கு சுட்டிக்காட்டியிருந்தார்கள். தொடர்ந்து விடயங்களை முன்வைத்து ஜனாதிபதி சட்டத்தரணி உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவம் தொடர்பாக அமெரிக்க மாவட்ட நீதிமன்றம் ஒன்றில் முகமது நௌஃபர் முகமது மில்கான் ஆகிய குழுவினருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. FBI நிறுவனம் அந்த நீதிமன்றில் சமர்ப்பித்த சத்திய கடிதாசையில் இலங்கையில் நடத்தப்பட்ட உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சூத்திரதாரி சஹரான் ஆசிமே என்று பிரகடனப்படுத்தியிருக்கிறது. நிலைமையை இவ்வாறு இருக்க சுரேஷ்சலேதான் இந்த சூத்திரதாரி என்று ஷானி அபிசேகரவும் ரவி செனவத்தமும் இவ்வாறு கூற முடியும். 2019 ஜனவரி 25 தேதி முதல் April 20 வரை சஹரான் நாசிம் உள்ளிட்ட தௌஹீத் ஜமாத் அமைப்பினால் முன்னெடுக்கப்பட்ட மற்றும் முன்னெடுக்கப்படவிருந்த தீவிரவாத நடவடிக்கைகள் தொடர்பாக அரச புலனாய்வு பிரிவு அன்றைய பணிப்பாளர் நிலந்த ஜெயரத்னவினால் போலீஸ்மா அதிபருக்கு அறிக்கை அனுப்பப்பட்டது. அதன் பிரதிகள் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு சிரேஷ்ட பிரதி போலீஸ்மா அதிபர் ரவி செனவேத்ன மற்றும் பணிப்பாளர் ஷானி அபிசேகர் ஆகியோருக்கும் அனுப்பப்பட்டிருந்தன. எனினும் அவற்றை தடுப்பதற்கு அவர்கள் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை. தீவிரவாத நடவடிக்கைகள் குறித்த விசாரணைகளை முன்னெடுக்கும் அதிகாரிகளுக்கு அவர்கள் அந்த அறிக்கைகளை வழங்கவில்லை என்பதும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் கடமையாற்றிய வாசல தந்திரிகை டயஸ் பத்மஸ்ரீ என்ற அதிகாரியினால் வழங்கப்பட்டுள்ள வாக்குமூலத்தில்
குறிப்பிடப்படுகிறது. சட்டத்தரணி மேலும் சுட்டிக்காட்டுகையில், இதனைத் தொடர்ந்து மனு மீதான மேலதிக பரிசீலனை எதிர்வரும் 15ஆம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டிருப்பதாகவும் அந்த செய்தி முக்கியமாக இருப்பது நாங்கள் காணலாம். இதேவேளை சுரேசரை தாக்கல் செய்துள்ள இந்த மனுவுக்கு ஆதரவாக மேலும் 5க்கும் மேற்பட்ட இடையீட்டு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. பெங்கோ வே நாளகத்தேரர் குணதாஸ் அமரசேகர உள்ளிட்ட தரப்பினரால் இந்த மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. இது தொடர்பாக நேற்று வழக்கு விசாரணை அழைக்கப்பட்ட போது ஜனாபி சட்டத்தரணிகளான மனோகரடி சில்வா, சப்ஜி உள்ளிட்டவர்கள் இடையீட்டு மனுதாரர்கள் சார்பாக ஆஜராகி தமது மனுக்களுக்கு ஆதரவாக அனுமதி கோரினார்கள். இன்னும் சட்டமாதிபர் சார்பாக ஆஜராக பிரதேச ஜெனரல் சுவர்ணசிங்க அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மனுவானது விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டால் மட்டுமே இடையீட்டு மனுதாரர்களுக்கு அவகாசம் வழங்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டது. இந்நிலையில் மேன்மூட் நீதிமன்ற தலைமை நீதிபதி ராந்த் அபேசூரி இடையீட்டு மனுதாரர்களின் மனு தொடர்பாக ஆராய இருவரும் 15ஆம் தேதி வரப்பதாக அந்த செய்திக்கும் தலைப்பெற்றுவது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து நாமல் ராஜபக்சனுடைய வழக்கு தொடர்பான செய்தி ஒன்றும் என்பதும் பத்திரிகையினுடைய முக்கியமான செய்திகளாக வருகிறது. நாமலிடம் மேலதிக விசாரணை, மடிக்கடனிகள், கையடக்க தொலைபேசி விசாரணைகளில் நீதிமன்றத்திடம் பெறப்பட்ட சோதனையிடுவதற்கான உத்தரவுக்கு அமைய மடிக்கணினிகள், கையடக்க தொலைபேசி உள்ளிட்ட 41 தகவல் தொடர்பு சாதனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் கொழும்பு நீதவான் நீதிமன்றத்துக்கு அறிவித்திருக்கின்றது. பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்ற இந்த வழக்கு தொடர்பான விசாரணைகள் கிரீஸ் கொடுக்கல் வாங்கல் பணப்பரிமாற்றத்து தொடர்புடைய உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு வங்கிக் கணக்குகளை ஆரம்பித்த நபர்கள் மற்றும் அவர்கள் பணியாற்றிய நிறுவனங்களுக்கு சொந்தமான மேற்படி உபகரணங்களை அரச ரசாயன பகுப்பாய்வு பிரிவில் சமர்ப்பித்து அறிக்கை பெற்றுக் கொள்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் நிதி குற்ற புலனாய்வு பிரிவின் பிரிவு நீதவான் அசங்க எஸ் போதரகமவிடம் தெரிவித்ததாக அறிக்கை சமர்ப்பித்திருப்பதாக செய்தி தொடர்கிறது. எனவே அது குறித்த கொடுக்கல் வாங்கலின் போது ஜெர்மனிய வங்கியிலிருந்து 12 லட்சம் யூரோக்களும், ஆஸ்திரேலிய வங்கியிடமிருந்து 14,92,446 யூரோக்களும் உள்நாட்டு வங்கிக் கணக்குகளுக்கு பரிமாற்றப்பட்டுள்ளமை இலங்கை மத்திய வங்கியின் நிதி புலனாய்வு அறிக்கையின் மூலம் வெளிப்படுத்தப்பட்டதை தொடர்ந்து கடந்த 2025ஆம் ஆண்டில் இது தொடர்பாக விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டதாக விசாரணை அதிகாரிகள் நீதிமன்றில் சுட்டிக்காட்டியிருந்தார்கள். இந்த கொடுக்கல் வாங்கலின் போது அம்பாந்தோட்டை மற்றும் நுவரெலியா மாவட்டங்களில் வைத்தியசாலை திட்டம் ஒன்றை ஆரம்பிப்பது தொடர்பில் பணப்பரிமாற்றப்பட்டிருப்பதாகவும் அவர்கள் குறிப்பிட்டார்கள். இவ்வாறு பரிமாற்றப்பட்ட பணத்திலிருந்து ₹188 மில்லியன் பயன்படுத்தி உள்நாட்டில் சொத்துக்களை கொள்முதல் செய்தமை தொடர்பிலும் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக விசாரணை அதிகாரிகள் தெரிவித்தார்கள். அத்துடன் கிரீஸ் கொடுக்கல் வாங்கலின் போது ₹70 மில்லியன் மோசடி செய்தமை தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சுக்கு எதிராக கொழும்பு மேல் நீதிமன்றில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் நீதிமன்றில் சுட்டிக்காட்டப்பட்டது. முன்வைக்கப்பட்ட இருதரப்பு சாட்சியங்களை பரிசீலித்த நீதவான் விசாரணைகளின் முன்னேற்றத்தை நீதிமன்றத்துக்கு அறிவிப்பதோடு மேற்படி வழக்கு தொடர்பான விசாரணைகளை விரைவில் நிறைவு செய்யுமாறும் நீதவான் விசாரணை அதிகாரிகளுக்கு உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் என்பதும் அந்த செய்தியாக இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து தங்க முலாம் பூசப்பட்ட துப்பாக்கி விழா தொடர்பான சம்பவத்தில் விசாரணைகள் இப்போது இடம்பெற்று வருகின்றன. மீண்டும் துமிந்தவர்களுக்கு அவர் மீண்டும் இந்த விசாரணைக்குள் கொண்டுவரப்பட்டிருப்பதான செய்திகள் முக்கியமாக இருப்பதை காணலாம். அது குறித்து நாங்கள் விரிவாக பார்ப்போம் ஒரு சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர்.

0: வசந்தம் டிவி மற்றும் வசந்தம் எஃப்எம்மின் சுயாதீன செய்தி பார்வையிடுகிறோம். அந்த வகையில் பத்திரிகைகள் வெளியாயிருக்கின்ற முக்கியமான செய்திகள் தொடர்பில் நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இன்றைய தினம் லங்கா தீவு பத்திரிகைகள் வெளியான செய்தி, ரன்கினி அவி சித்திய முதாஹிர சிட்டி ஹிட்டப்பு ஹெமத்தி துமிந்த யலி நடுவட்ட என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பெற்றிருப்பது நாங்கள் காணலாம். எனவே தங்க மூலம் பூசப்பட்ட துப்பாக்கி வைத்திருந்த சம்பவம் தொடர்பான விடயங்களை அடிப்படையாக வைத்து மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் விடுவிக்கப்பட்ட துமிந்த திசாநாயக்கம் மீண்டும் அந்த விசாரணை வளையத்துக்குள் கொண்டுவரப்பட்டிருப்பதான செய்திக்கு பிரதானமாக முக்கியமாக இருப்பதை காணலாம். ஹாவ்லோக் பகுதியில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்றில் T56 துப்பாக்கி மீட்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் ஏற்கனவே கைது செய்யப்பட்டு விடுவிக்கப்பட்ட முன்னாள் அமைச்சர் துமிந்த திசாநாயக்கவை குறித்த வழக்கில் மீண்டும் சந்தேக நபராக நேற்று கல்கிசை நீதவான் நீதிமன்றத்தினால் பெயரிடப்பட்டு பிணையில் விடுவிக்கப்பட்டிருக்கின்றார். கல்கிசை ஒன்று இலக்க நீதவான் நீதிமன்றில் முதலாம் இலக்க நீதவான் நீதிமன்றில் பதில் நீதவான் ரவி மதுகம் நிலையில் இந்த வழக்கு நேற்று தினம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. பயங்கரவாத விசாரணை பிரிவு அதிகாரிகள் நீதிமன்ற விளக்கமளிக்கையில் ஏற்கனவே சம்பவம் தொடர்பான விசாரணைகளை அறிக்கை சட்டமாதிபரிடம் சமர்ப்பிக்கப்பட்ட போதும் போதுமான சான்றுகள் அந்த காரணத்தினால் இந்த வழக்கின் நான்காம் சந்தேகமாக துபதி விசாரணைக்கு விடுவிக்கப்பட்டிருந்தார். எனினும் சட்டமாதிபரின் அறிவுறுத்தலுக்கு அமைய வழக்கின் இரண்டாவது சந்தேகம் பெறப்பட்ட மேலதிக வாக்குமூலங்களின் மூலம் நான்காவது சந்தேகத்திற்கும் சம்பவத்துக்கும் நேரடி தொடர்பு உறுதி செய்யப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டார். விசாரணையில் ஆரம்பத்தில் துப்பாக்கியை அகற்றுவதற்கு உதவியாக சாட்சியங்களை கிடைத்திருந்ததோடு பின்னர் நடத்தப்பட்ட விசாரணையில் துப்பாக்கியை வைத்திருப்பதற்கு இரண்டாவது சந்தேக நபருக்கு அவர் உதவியுள்ளமையும் வெளிப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் விசாரணை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார். வகையில்தான் இப்போது இந்த வழக்கில் மீண்டும் துமி விசாரணை கொண்டுவரப்பட்டிருக்கிறார். July 21 இந்த தொடர்பான விவகாரங்களும் விசாரணைக்கு வருகின்ற விடயங்களும் பிரதானமான செய்திகளாக இருப்பது காரணம். இந்த வழக்கு விசாரணை December 12 ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. July 29 இது தொடர்பான மேலதிகமான விசாரணை இடம்பெற்றுப் போகிறதாகவும் அந்த செய்திகள் பிரதானமாக இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து இன்னும் ஒரு தகவல், லங்கா தீப பத்திரிகையிலிருந்து கிரிந்த வெலிகனிமே சித்திய ஹிட்டப்பு எமத்தி ராய்தற்ற அதிச்சோதனா என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பெற்றிருப்பது நாங்கள் காணலாம். கிரிந்த மீன்பிடி துறைமுகத்திலிருந்து மணல் அகற்றும் வேலைத்திட்டத்தின் போது அரசாங்க நடவடிக்கைகளுக்கு மேலாக சென்று அல்லது தன்னுடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக அநீதியான முறையில் அந்த மணலை அகற்றுவதற்கான அந்த ஒப்பந்தத்தை கொரிய நிறுவனம் ஒன்றுக்கு வழங்கியதன் ஊடாக அரசாங்கத்திற்கு நட்டத்தை ஏற்படுத்திய குற்றச்சாட்டின் பேரில் முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்னவுக்கு எதிரான வழக்கு தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகிறது. அந்த வகையில் இந்த விடயத்துக்கு எதிராக குறிப்பாக ராஜித சேனாரத்னம் மற்றும் அதே போல முன்னாள் மீன்பிடி துறைமுக கூட்டுத்தாபனத்தினுடைய தலைவர் உப்பாளி லியனகி ஆகியோருக்கு எதிராக மேல் நீதிமன்றில் குற்றப்பத்திரம் தாக்கல் செய்யப்பட போவதாக கொழும்பு பிரதான நீதவான் அசங்க எஸ் போதரகம் நிலையில் நேற்றைய தினம் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு அறிக்கையை சமர்ப்பித்திருக்கிறது. இந்த விவகாரத்தில் இப்போது இந்த இருவருக்கும் எதிராக குற்றப்பத்திரிகை மேல் நீதிமன்றில் தாக்கல் செய்யப்பட போகிறது என்பதாக தான் நேற்று தினம் கொழும்பு பிரதான நீதவான் நிலையில் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு தெரிவித்த தகவலாக அந்த செய்திகளை இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணலாம். அடுத்த தினம் லங்காதி பத்திரிகையில் மற்றொரு செய்தி ஒன்று இருக்கிறது. லட்ச துணக்க அல்லசகட்டு மத்தியம தெபால் ஊமாறுவே ஸ்தானாதிபதி சகாயக ரிமாண்ட் என்பதாக அந்த செய்திக்கு இன்றைய லங்கா தீபத்திரிகையும் முக்கியமாக தலைப்பெற்றுவது காலமிலே 3 லட்சம் ரூபாய் லஞ்சப்பணம் பெற்ற மத்திய தபால் பரிவர்த்தனை நிலையத்தினுடைய அதிகாரி மற்றும் உதவியாளர் ஆகியோருக்கு எதிராக இப்போது சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக அந்த செய்திகளும் பிரதானமான செய்திகளாக இருப்பதை நாங்கள் காணலாம். எனவே இறக்குமதிக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கின்ற சிகை அலங்கார பொருட்கள் அடங்கிய பார்சலை விடுவிப்பதற்காக 5 லட்சம் ரூபாய் லஞ்சப்பணத்தை கோரி அதில் 3 லட்சம் ரூபாயை பெற்றுக் கொண்டதாக தெரிவிக்கப்படும் நிலையில்தான் கொழும்பு மத்திய தபால் பரிமாற்ற நிலையத்தினுடைய நிலைய பொறுப்பு அதிகாரி மற்றும் தபால் உதவியாளர் ஆகியோரை எதிர்வரும் 24ஆம் தேதி வரை விளக்கமறையில் வைக்குமாறு கொழும்பு பிரதான நீதவான் அசங்கேஸ் போதரகம நேற்று தினம் உத்தரவு பிறப்பித்திருக்கின்றார். எனவே இந்த சிறைச்சாலையில் இவ்வாறு விளக்கமறையில் வைக்கப்பட்ட தபால் நிலைய பொறுப்பு அதிகாரியாக இருக்கின்ற முகமது இஸ்மாயில் முகமது அஷ்ரப் மற்றும் தபால் உதவியாளர் நந்திக சம்பந்த பெரேரா ஆகியோரே இவ்வாறு லஞ்சம் பெற்ற குற்றச்சாட்டின் பேரில் கைது செய்யப்பட்டு விளக்கமறியில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். தடை செய்யப்பட்ட இந்த முகப்பூச்சிகள் அடங்கிய பார்சலை விடுவிப்பதற்கு 5 லட்சம் ரூபாய் லஞ்சப்பணமாக கோரி அதில் 3 லட்சத்தை பெற்றுக் கொண்ட போதுதான் இவர்கள் இவ்வாறு கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினர் என்பதாகவும் அந்த செய்திகள் இடம்பெற்றிருப்பது என்பதை நாங்கள் காணலாம். அடுத்து இன்னும் ஒரு தகவலும் லங்காதீப் பத்திரிகையில், முக்கியமாக பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகள் குறித்தான விடயங்கள், ஆசிரியர்கள் தங்களுடைய மாணவர்கள் குறித்தான விடயங்கள் குறித்து கவனப்படுத்த வேண்டிய ஒரு செய்தி வந்திருக்கிறது. பாலுவே சிசுவிய பாசல் எந்தமின் பெம்பத்தா எக் பாலு நிவசக்கு தெரிய போலீஸ் பாரையேற்ற தருணையா அத் அடங்குவற்ற என்பதாக இன்றைய லங்காதீப் பத்திரிகை தலைப்பெற்றுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே இந்த செய்தி கிரிபத் கூட பகுதியின் சம்பவம் பதிவாக இருப்பதாக சொல்லப்படுகிறது. பாடசாலை சீரடையோடு 15 வயது சிறுமி ஒருவர் தன்னுடைய காதல் என்று கூறப்படுகின்ற 20 வயதான நபருடன் பாலடைந்த வீடனிலிருந்து பிடிக்கப்பட்டிருக்கிறார். எனவே இந்த சம்பவம் தொடர்பாக கிரிபத்கோட போலீசார் கிட்ட தகவலுக்கு அமைய 119 என்ற அவசர துரித தொலைபேசியில் கிடைக்கப்பட்ட தகவலுக்கு அமைய கிரிபத்கோட போலீசார் இந்த பகுதிக்கு சென்று அங்கு விசாரணை நடத்தியிருக்கிறார். அதன் போது பாடலிருந்த வீடனிலிருந்து அந்த 15 வயது பாடசாலை மாணவி சீருடையோடும் இன்னும் ஒரு இளைஞனும் 20 இளைஞனும் இவ்வாறு கைது செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. எனவே அந்த பெண் தற்போது அந்த பாதுகாப்பாக போலீசாரிடம் வைக்கப்பட்டிருக்கிறார். அதே போல அவருடைய பெற்றோரிடம் ஒப்படைக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையில் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறார். சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை அதிகாரிகள் இருக்கின்ற போலீஸ் நிலைய அதிகாரிகள் இணைந்து இந்த நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். அதன் போது அந்த நபர் போலீசாரால் கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வருகிறார். அந்த பெண்ணிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணை ஊடாக அந்த சிறுபீடு மேற்கொள்ள விசாரணை ஊடாக கதைத்துக் கொண்டிருப்பதற்காக தெரிவித்து தன்னை அந்த நபர் அழைத்துச் சென்றதாக அந்த பெண் கூறியிருப்பதான செய்திகள் முக்கியமாக இருப்பதை காலவை தொடர்பாக இப்போது சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையினுடைய போலீஸ் பிரிவின் ஊடாக விசாரணைகள் துரிதப்படுத்தப்பட்டிருப்பதாக அந்த செய்தியும் லங்காதீபத்தினுடைய முக்கியமான செய்தியாக இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணலாம். அடுத்த இன்றைய மற்றொரு தகவலும் முக்கியமான செய்தியாக டெய்லி மிரர் பத்திரிகையில் வந்திருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. பேன் ஆல் டபாக்கோ ப்ராடக்ட் சேல்ஸ் டு தோஸ் போர்ன் ஆஃப்டர் 2010 SLMA ட்ரில்ஸ் பிரசிடென்ட் என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பெற்றுவது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. குறிப்பாக இலங்கை மருத்துவ சங்கம் மற்றும் அதனுடைய நிர்வாக குழு, அதாவது நிறைவேற்று குழு ஆகிய இணைந்து இந்த சிகரெட் அல்ல அதே போல மதுபானம் போதைப்பொருள் ஆகியவற்றை பயன்படுத்துகின்ற விடயம் தொடர்பாக ஜனாதிபதியிடம் விசாரணமான சில கோரிக்கைகளை முன்வைத்திருக்கிறார்கள். அதில் பிரதானமாக அவர்கள் கூறுகின்ற கோரிக்கை 2010 ஜனவரி மாதம் முதலாம் திகதிக்கோ அல்லது அதற்கு பின்னரோ பிறந்த பிள்ளைகளுக்கு இந்த சிகரெட் பயன்பாட்டுக்கு முற்றாக தடை விதிக்கின்ற வகையிலான சட்டங்கள் குறித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை ஒன்று இப்போது இலங்கை மருத்துவ சங்கம் இவ்வாறு ஜனாதிபதியிடம் கோரிக்கை விடுத்திருப்பதான அந்த செய்தி முக்கியமாக இருப்பதை காலம் ஜனாபி அன்ருகுமார் திசாநாயக்கவுக்கு அவர்கள் வழங்கியிருக்கின்ற விசேடமான கோரிக்கையில் இந்த விடயம் சுட்டிக்காட்டப்படுகிறது. நாட்டில் இருக்கின்ற இந்த நோய்கள் மற்றும் இது தொடர்பான விடயங்களை கவனத்தில் கொண்டு அவர்கள் இளம் தலைமுறையை பாதுகாக்கும் நோக்கத்தை அடிப்படையாக கொண்டு 2010 ஜனவரி மாதம் முதலாம் திகதிக்கு பிறகு பிறந்த பிள்ளைகளுக்கு அல்லது பிறந்தவர்களுக்கு இந்த சிகரெட் கொள்வனவு அல்லது பயன்பாடு தொடர்பான விடயத்தை கட்டுப்படுத்துகிறது. சிகரெட் பயன்பாடு இல்லாத எதிர்கால தலைமுறை உருவாக்கும் நோக்கில் சட்டங்களை வடிவமைக்க வேண்டும் என்ற கோரிக்கை இவர்களால் முன்வைக்கப்பட்டிருப்பதாக இன்று தினம் டெய்லி மிரர் பத்திரிகையிலும் முக்கியமான செய்தியாக இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள் இப்போது தங்களுடைய தொழிற்சங்க நடவடிக்கை ஒன்றை மேற்கொள்ளப் போவதாக அறிவித்திருக்கிறார்கள். லங்காதீப் பத்திரிகை தலைப்படுகிறது. சரஸ்வதி ஆச்சாரியவரு உசஸ்பல விபாக அங்கையும் ராஜகாரியின் இபத்தட்ட என்பதாக அந்த செய்திக்கின்ற தினம் லங்காதீப் பத்திரிகை தலைப்பெற்றுவது. காலமிலே பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள் இவ்வாறு தீர்மானத்தை எடுத்திருப்பதாக அந்த செய்தி தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக தங்களுடைய பிள்ளைகளுக்கு சரியான பாடசாலைகளை பெற்றுக்கொள்ள முடியாத என்ற நிலைமை இருப்பதை கவனத்தில் கொண்டு அவர்கள் இந்த முடிவை எடுத்திருப்பதாக சொல்லப்படுகிறது. 2026 முதலாம் தரத்துக்கு மாணவர்களை இணைத்துக் கொள்வதற்கு புதிய சுற்றறிக்கையினால் பல்கலைக்கழக விரிவுரையாளர்களின் பிள்ளைகளுக்கு பாரிய அநீதி இழைக்கப்பட்டிருப்பதாக பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள் சங்கங்களின் சம்மேளனம் தெரிவித்திருக்கின்றது. இது தொடர்பாக பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள் பிரச்சனைகள் தொடர்பாகவும் அரசாங்கத்தோடு பல தடவைகள் பேச்சுவார்த்தை நடத்திய போதிலும் இதுவரை தீர்வுகள் வழங்கப்படாத காரணத்தினால் வரவிருக்கும் உயர்தர பரீட்சையின் விடைத்தாள் மதிப்பீட்டு பணிகளில் ஈடுபடுவது குறித்து தீர்மானம் ஒன்று எடுக்க வேண்டி ஏற்படும் என்றும் அந்த சம்மேளன தலைவர் பேராசிரியர் பிரகித் வீரதுங்க தெரிவித்திருக்கின்றார். இதற்கமைய கடந்த நாட்களில் நடைபெற்ற அனைத்து பல்கலைக்கழக விரிவுரையாளர் சங்கங்களின் பிரதான கூட்டத்தில் தொழிற்சங்க நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு ஏகமனதாக தீர்மானிக்கப்பட்டதாக கூறுகிறார். அத்துடன் பொதுக்கல்வி செயற்பாடுகள் தொடர்புடைய அனைத்து தன்னார்வ பணிகளிலிருந்தும் விலகுவதற்கும் தீர்மானிக்கப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்தார். எதிர்காலத்தில் நடைபெறவுள்ள உயர்தர பரீட்சையின் விடைத்தாள் மதிப்பீடு தொடர்பாகவும் தீர்மானம் எடுக்கப்படும் என்று கூறியிருக்கிறார். அண்மையில் அரசாங்கம் எடுத்த முடிவின் பிரகாரம் வெளியிட்டிருக்கின்ற சுற்றறிக்கை ஊடாக பல்கலைக்கழக விரிவுரையாளர்களின் பிள்ளைகளை 2026 ஆண்டு முதலாம் தரத்துக்கு மாணவர்களை இணைத்துக் கொள்ளும் செயற்பாட்டில் பிரச்சனைகளை உருவாக்கியிருப்பதாக தெரிவித்தால் அவர்கள் இந்த நடவடிக்கைக்கு துணிந்திருப்பதாக அந்த செய்திகளும் பிரதானமான செய்திகளாக இடம்பெற்றிருப்பது நாங்கள் காணலாம். அடுத்து இன்னும் ஒரு முக்கியமான செய்தி ஒன்று இன்று தினம் பத்திரிகையினுடைய உட்பக்க செய்தியாக இடம்பெற்றிருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. பேராதனை வைத்தியசாலையில் வைத்தியர்கள் செய்த சாதனை தொடர்பான விடயத்தை மையப்படுத்தி அந்த செய்திகளும் இடம்பெற்றிருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. ஒட்டி பிறந்த இரட்டையர்களை பிரித்து பேராதனை வைத்தியர்கள் சாதனை என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்படுகிறது. இலங்கை மருத்துவத்துறையின் மற்றும் ஒரு மைல்கல்லாக இடுப்பு பகுதி இணைந்தவாறு ஒட்டி பிறந்த இரட்டை சிறுமிகளை நீண்ட சிக்கலான அறுவை சிகிச்சை மூலம் பேராதனை வைத்திய நிபுணர்கள் வெற்றிகரமாக பிரித்து சாதனை படுத்திருக்கிறார்கள். பேராதனை போதுனா வைத்தியசாலை, சிறிமாவோ பண்டாரநாயக்க விசேட சிறுவர் வைத்தியசாலை மற்றும் பேராதனை பல்கலைக்கழக மருத்துவ பீடம் ஆகியன ஒன்றிணைந்து இச்சாதனை நிகழ்த்தியிருக்கிறார்கள். மாவனல்ல அரணாக்கவைச் சேர்ந்த தம்பதியினருக்கு கடந்த 2021 ஆண்டு இடுப்பு பகுதி ஒட்டியவாறு இந்த இரட்டை பெண் குழந்தைகள் பிறந்தனர். இவர்களுக்கு மூளை, இதயம், நுரையீரல், கல்லீரல் ஆகியன தனித்தனியாக ஆரோக்கியமாக இருந்த போதிலும் இரண்டு சிறுநீரகங்கள் மாத்திரமே ஒரு குழந்தையின் உடலில் அமைந்திருந்தன. அத்துடன் இடுப்பு எலும்புகள், இரத்த நாளங்கள் மற்றும் நரம்புகள் 90 பாகை கோணத்தில் குறுக்கு திசையில் மிகவும் சிக்கலான பிணைந்திருந்தன. உலகளவில் இவ்வாறான 1000 சம்பவங்களில் 20 பிள்ளைகளே பிரிக்கப்பட்ட நிலையில் இலங்கையில் 2வது தடவையாகும். சுமார் 5 வருடகால தொடர் ஆய்வுகளின் பின்னர் கடந்த ஜூன் மாதம் 10ஆம் தேதி சிறுவ அறுவை சிகிச்சை நிபுணர் மாதுள ஹெட்டி ஆராய்ச்சியின் தலைமையில் 15 பேர் அடங்கிய நிபுணத்துவ மருத்துவக் குழுவினர் இந்த சிக்கலான சத்திரை சிகிச்சை ஆரம்பித்தார். எனவே ஆரம்பித்திருந்தார்கள். முதலில் கடுமையான இரத்தப்போக்கு மற்றும் நரம்பு பாதிப்புகள் ஏற்படாதவாறு இரத்த நாளங்களும் நரம்புகளும் பிரிக்கப்பட்டன. பின்னர் கால்களுக்கான இரத்த ஓட்டத்தை உறுதிப்படுத்தியவாறு எலும்புகள் வெற்றிகரமாக பிரிக்கப்பட்டன. 14 மடத்தியால பிரதான அறுவை சிகிச்சையை தொடர்ந்து பிரிக்கப்பட்ட இடங்களை மூடுவதற்காக மேலும் 10 மடத்தியாளங்கள் சத்திரை சிகிச்சை எடுத்தது. தற்போது இந்த இரு சிறுமிகளும் நல்ல ஆரோக்கியத்தோடும் தீவிர மருத்துவ கண்காணிப்பிலும் மேலதிக சிகிச்சைகளை பெற்று வருவதாக தேறி வருவதாக வைத்தியர் மாதுள எட்டி ஆராய்ச்சி அவர்கள் தெரிவித்த கருத்துக்களும் பிரதானமான செய்திகளாக இருப்பதை காலம். இலங்கை மருத்துவத்துறையில் இது இன்னும் ஒரு மைல்கல்லாக முக்கியமான சாதனையாக இருக்கிறது. உலகில் இவ்வாறு 1000 சம்பவங்கள் இருந்தால் அதில் 20 பேர் தான் சரியான முறையில் பிரித்தெடுக்கப்பட்ட சம்பவங்கள் இருக்கிறது. அந்த 20 2 சம்பவங்கள் இலங்கையில் இடம்பெற்றிருப்பதும் முக்கியமான விவகாரம். எனவே இலங்கை மருத்துவத்துறையினுடைய முன்னேற்றத்தின் எடுத்துக்காட்டாக இந்த சம்பவங்களும் இருப்பதை அந்த செய்திகள் சுட்டிக்காட்டியிருப்பது நாங்கள் காணலாம். அடுத்த இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் மற்றும் ஒரு செய்தி, நீண்டகால தாமதம் மக்களின் நம்பிக்கையை பாதிக்கலாம், உயர் நீதிமன்ற வெற்றிடங்கள் குறித்து இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் ஜனாதிபதிக்கு மீண்டும் கடிதம் என்பதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகை தலைப்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. உயர்நீதிமன்றம் மற்றும் மேன்முறையீட்டு நீதிமன்றங்களில் நிலவும் 8 வெற்றிடங்களை நிரப்புவதற்கு உடனடி நடவடிக்கை எடுக்குமாறு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவிடம் மீண்டும் வலியுறுத்தியுள்ள இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம், இந்த நீண்டகால தாமதமானது நீதி நிர்வாகத்தையும் நீதித்துறை மீதான பொதுமக்களின் நம்பிக்கையையும் பாதிக்கலாம் எனவும் எச்சரிக்கை விடுத்திருப்பதாக அந்த செய்தி இடம்பெற்றிருப்பதை காணலாம். உயர்நீதிமன்றம் மற்றும் மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதிகள் மற்றும் நீதியரசின் ஓய்வு பெறும் வயதை அதிகரிப்பதற்காக அரசியலமைப்பை திருத்துவதற்கு முன்மொழியப்பட்டதாக கூறப்படும் திட்டம் தொடர்பாக கடந்த மே மாதம் 25ஆம் தேதி இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் ஜனாதிபதி கடிதம் ஒன்றை அனுப்பியிருந்தது. இந்நிலையிலேயே தற்போது மீண்டும் அவர்கள் இவ்வாறான கடிதம் ஒன்றை ஜனாதிபதிக்கு அனுப்பி வைத்திருப்பதாக அந்த செய்திகளும் தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. தகவலோடு இன்றைய சுயாதீன செய்தி பார்வை நிறைவுக்கு வருகிறது. நாளையும் சுயாதீன செய்தி பார்வையில் சந்திக்கலாம். வணக்கம்.
1: நடுநிலை கண்ணோட்டம் வசந்தத்தின் சுயாதீன செய்தி பார்வை. சுயாதீன செய்தி பார்வை நமது சொந்தம் வசந்தம் FM 102.6.

அனைவருக்கும் வணக்கம். நேற்றைய நாளில் சீட்டிலிக்கப்பட்ட அபிவிருத்தி லொத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகளை பார்க்கலாம். நேற்றைய தினம் சீட்டிலிக்கப்பட்ட 3044வது அத கோட்டிபதி லொத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து சி வெற்றி இலக்கங்கள் 12, 39, 49, 59. மீண்டும் ஆங்கில எழுத்து சி வெற்றி இலக்கங்களாக 12, 39, 49, 59 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 2,00,000 ரூபாய் பரிசல்கள் 6 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 81,79,120 ரூபாய் பரிசல்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்து சூப்பர் பரிசாக 5,31,00,000 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய நாளில் சீட்டிலிக்கப்பட்ட 4,930வது ராசி அதிர்ஷ்டத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. ராசியாக கும்பராசி தெரிவாகியுள்ளது. வெற்றி இலக்கங்களாக 5, 16, 26, 52 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ராசி கும்பம் வெற்றி இலக்கங்களாக 5, 16, 26, 52 தெரிவாகியுள்ளது. நேற்றைய நாளில் 10,00,000 ரூபாய் பரிசு ஒன்றும் வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 1,67,60,120 ரூபாய் பரிசல்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்து சூப்பர் பரிசாக 63,00,000 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய நாளில் சீட்டிலிக்கப்பட்ட 3,218வது சூப்பர்போல் லொத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து எல் வெற்றி இலக்கங்களாக 14, 21, 23, 57 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து எல் வெற்றி இலக்கங்களாக 13, 21, 23, 57 தெரிவாகியுள்ளது. 25,000 ரூபாய் பரிசுக்குரிய சூப்பர் கேஷ் விசேட இலக்கங்களாக 2, 6, 6, 3, 0 தெரிவாகியுள்ளது. மீண்டும் 2, 6, 6, 3, 0 தெரிவாகியுள்ளது. நேற்றைய நாளில் 2,00,000 ரூபாய் பரிசல்கள் 6 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 73,43,800 ரூபாய் பரிசல்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்து சூப்பர் பரிசாக 5,52,00,000 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய நாளில் சீட்டிலிக்கப்பட்ட 5,379வது சன்னிதானத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து பி வெற்றி இலக்கங்களாக 20, 22, 52, 69 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து பி வெற்றி இலக்கங்களாக 20, 22, 52, 69 தெரிவாகியுள்ளது. நேற்றைய நாளில் 50,000 ரூபாய் பரிசுக்குரிய லக்கி சான்ஸ் விசேட இலக்கங்களாக 1, 5, 2, 0, 9 தெரிவாகியுள்ளது. மீண்டும் 1, 5, 2, 0, 9 தெரிவாகியுள்ளது. நேற்றைய நாளில் 2,00,000 ரூபாய் பரிசல்கள் 4 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 78,74,280 ரூபாய் பரிசல்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்து சூப்பர் பரிசாக 5,95,00,000 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய நாளில் சீட்டிலிக்கப்பட்ட 2,394வது கப்ருகுலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து இ சூப்பர் இலக்கம் 35 வெற்றி இலக்கங்களாக 6, 15, 19, 69 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து இ சூப்பர் இலக்கம் 35 வெற்றி இலக்கங்களாக 6, 15, 19, 69 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 2,00,000 ரூபாய் பரிசல்கள் 9 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 1,85,81,160 ரூபாய் பரிசல்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்து சூப்பர் பரிசாக 31,28,00,000 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய நாளில் சீட்டிலிக்கப்பட்ட 1,048வது சசிரலோத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. வெற்றி இலக்கங்களாக 9, 11, 21 தெரிவாகியுள்ளது. மீண்டும் 9, 11, 21 தெரிவாகியுள்ளது. நேற்றைய நாளில் 2,00,000 ரூபாய் பரிசல்கள் 10 வெல்லப்பட்டுள்ளன. மொத்தமாக 39,32,120 ரூபாய் பரிசல்களாக வெல்லப்பட்டுள்ளது. நேற்றைய நாளில் சீட்டிலிக்கப்பட்ட 952வது சுப்பிரிதன சம்பதவின் வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து டி வெற்றி இலக்கங்களாக 5, 0, 1, 8, 6, 8 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து டி வெற்றி இலக்கங்களாக 5, 0, 1, 8, 6, 8 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் மொத்தமாக 37,60,180 ரூபாய் பரிசல்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்து சூப்பர் பரிசாக 2,36,00,000 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய நாளில் சீட்டிலிக்கப்பட்ட 426வது ஜெயசம்பதவின் வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து டி வெற்றி இலக்கங்களாக 1, 8, 6, 8 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து டி வெற்றி இலக்கங்களாக 1, 8, 6, 8 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 2,50,000 ரூபாய் பரிசல்கள் 2 வெல்லப்பட்டுள்ளது. 50,000 ரூபாய் பரிசல்கள் 27 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 66,57,720 ரூபாய் பரிசல்களாக வெல்லப்பட்டுள்ளது. இவைதான் நேற்றைய நாளில் சீட்டிலிக்கப்பட்ட அபிவிருத்தி லொத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள்.
அடுத்து நேற்றைய நாளில் சீர்திருக்கப்பட்ட தேசிய லுத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள் இதோ. நேற்றைய நாளில் சீர்திருக்கப்பட்ட 360வது சுபதவசா குலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. ராசியாக மகர ராசி தெரிவாகியுள்ளது. வெற்றி இலக்கங்களாக 2, 25, 32 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ராசி மகரம் வெற்றி இலக்கங்களாக 2, 25, 32 தெரிவாகியுள்ளது. நேற்றைய நாளுக்குரிய விசேட இலக்கங்களாக 2, 8, 8, 5 தெரிவாகியுள்ளது. நேற்றைய நாளில் 500,000 ரூபாய் பரிசு ஒன்றும் 50,000 ரூபாய் பரிசல்கள் 9 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 87,94,940 ரூபாய் பரிசல்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்து தங்க நாணயங்களும் பரிசாக வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய நாளில் சீர்திருக்கப்பட்ட 4,486வது கோவிசத்தலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து இ வெற்றி இலக்கங்களாக 8, 11, 22, 77 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து இ வெற்றி இலக்கங்களாக 8, 11, 22, 77 தெரிவாகியுள்ளது. நேற்றைய நாளில் 2,50,000 ரூபாய் பரிசில்கள் 3 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 82,87,400 ரூபாய் பரிசில்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த சூப்பர் பரிசாக 7,21,45,494 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய நாளில் சீட்டிலிருக்கப்பட்ட 6,244வது மாஜன சம்பதவின் வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து இ வெற்றி இலக்கங்களாக 7, 2, 8, 4, 7, 7 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து இ வெற்றி இலக்கங்களாக 7, 2, 8, 4, 7, 7 தெரிவாகியுள்ளது. நேற்றைய நாளில் 25,00,000 ரூபாய் பரிசில்கள் 2, 1,00,000 ரூபாய் பரிசில்கள் 10 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 2,44,43,440 ரூபாய் பரிசில்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த சூப்பர் பரிசாக 2,13,53,992 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய நாளில் சீட்டிலிருக்கப்பட்ட தனநிதானிய லொத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. நேற்றைய நாளில் சீட்டிலிருக்கப்பட்ட 2,274வது தனநிதானிய லொத்தருக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து எச் வெற்றி இலக்கங்களாக 5, 15, 52, 81 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து எச் வெற்றி இலக்கங்களாக 5, 15, 52, 81 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 20,00,000 ரூபாய் பரிசு ஒன்றும் 2,00,000 ரூபாய் பரிசு ஒன்றும் வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 74,23,560 ரூபாய் பரிசல்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த சூப்பர் பரிசாக 8,98,77,462 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய நாளில் சீட்டிலிருக்கப்பட்ட மெகா பவர் லொத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. நேற்றைய நாளில் சீட்டிலிருக்கப்பட்ட 2,592வது மெகா பவர் லொத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து எல் சூப்பர் இலக்கம் 20 வெற்றி இலக்கங்களாக 29, 40, 52, 71 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து எல் சூப்பர் இலக்கம் 20 வெற்றி இலக்கங்களாக 29, 40, 52, 71 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 20,00,000 ரூபாய் பரிசு ஒன்றும் 2,00,000 ரூபாய் பரிசல்கள் 6 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 1,05,04,320 ரூபாய் பரிசல்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த மெகா சூப்பர் பரிசாக 29,74,19,954 ரூபாயும் அடுத்த பவர் சூப்பர் பரிசாக 1 கோடி ரூபாயும் அடுத்த கிராண்ட் சூப்பர் பரிசாக மோட்டார் வாகனமும் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய நாளில் சீட்டிலிருக்கப்பட்ட 1,553வது ஹந்தானலோத்திற்கான வெற்றி முடிவுகள்

19,19,920 ரூபாய் பரிசல்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த சூப்பர் பரிசாக 47,36,924 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த நேற்றைய நாளில் சீட்டிலக்கப்பட்ட 819வது அத சம்பதவின் வெற்றி முடிவுகளை பார்க்கலாம். ஆங்கில எழுத்து இ வெற்றி இலக்கங்களாக 8, 4, 7, 7 திருப்பி ஆகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து இ வெற்றி இலக்கங்களாக 8, 4, 7, 7 திருப்பி ஆகியுள்ளது. நேற்றைய தினம் 2,50,000 ரூபாய் பரிசல்கள் 2, 50,000 ரூபாய் பரிசல்கள் 49 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 45,91,840 ரூபாய் பரிசல்களாக வழங்கப்பட்டுள்ளது. அடுத்து நேற்றைய நாளில் சீட்டிலக்கப்பட்ட ஜயலோத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. நேற்றைய நாளில் சீட்டிலக்கப்பட்ட 512வது ஜயலோத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து டபிள்யூ வெற்றி இலக்கங்களாக 3, 4, 4, 2 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து டபிள்யூ வெற்றி இலக்கங்களாக 3, 4, 4, 2 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 500,000 ரூபாய் பரிசு ஒன்றும் 50,000 ரூபாய் பரிசல்கள் 37 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 65,77,160 ரூபாய் பரிசல்களாக வெல்லப்பட்டுள்ளது. இவைதான் நேற்றைய தினம் சீட்டிலக்கப்பட்ட தேசிய லுத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள்.

0: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8.
1: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம். மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.

நிகழ்ச்சியிலிருந்து தொடர்ந்து ஒலிக்க ஆரம்பிக்கும் பாடலோடு நானும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறப் போகிறேன். நேர்கள் தொடர்ந்தும் வசந்தத்தின் சிறுவர் உலகம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதற்காக கலையகத்தில் ஜி ஆர். விடைபெற்று செல்லும் நானும் கலன்பின் ரூபகுமார் ஸ்ரீ ஸ்ரூபி. வணக்கம் அன்பு சொந்தங்களே.

0: வசந்தம் சொந்தங்கள் எல்லோருக்கும் அன்பான இனிமையான ஒரு காலை பொழுதின் வணக்கங்கள். இன்றும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. சந்தோஷமா, உற்சாகமாக, சுறுசுறுப்பாக, ஆட்டம் பாட்டம், கொண்டாட்டம் மட்டுமல்ல, சிறுவர்கள் எல்லாருமே எழும்புறதுக்கு ரெடியா இருங்க. சோ 10 மணி வரைக்கும் நான் ஜிஆர் உங்களுடன் இணைந்திருக்க போகிறேன். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது 102.6, 102.8 வசந்தத்தின் சிறுவர் உலகம் கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. நேரம் காலை 8:07 கொண்டிருக்கிறது. ஓகே, குட் டே, ஸ்டடியா இருங்க. கதை சொல்லணும், பாட்டு படுக்கணும், உங்களுக்கு பிடிச்ச எல்லா நல்ல விஷயங்களையும் என்னோட பகிர்ந்து கொள்ளலாம். மழை பேற்படுத்துங்க. வலிமையான தொலைபேசி இலக்கங்கள் 0111-2775001 அதே போல 0111-2775111 அழைப்பேற்படுத்தலாம். உங்களுக்கு பிடிச்ச கதைகள் அதே போல பாடலாம். உங்களுக்கு பிடிச்ச எல்லா நல்ல விஷயங்களையும் என்னோட பகிர்ந்து கொள்ளலாம். எலும்புக்கா அதே போல தூங்கிக் கொண்டிருக்கிறவங்க ரெடி ஆயிட்டுடுங்க. நீங்க கேட்டுட்டு வசந்தத்தின் சிறுவர் உலகம். இப்ப கூட பேசுறதுக்கு எந்த குட்டி முதல வந்திருக்காங்கன்னு சொல்லி பாக்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் அக்கா.
0: வணக்கம் குட்டி. குட்டியோட பேர்
1: என்ன?
0: எங்க இருந்து பேசுறீங்க?
1: வாவ்,
0: சூப்பர். எத்தனை மணிக்கு எழுப்பினீங்க காலையில?
1: என்ன
0: சொல்ல போறீங்க
1: இன்னைக்கு?
0: சூப்பர், சொல்லுங்க.
1: ஒரு மணி நேரத்துக்கு ஒரு முறை 10-15 நிமிடங்கள் குட்டி தூக்கம் போடுகின்றன. புறாக்கள் பெரும்பாலும் ஒரே இடத்தில் தான் தூங்கும். யானைகள் நின்று கொண்டே தான் தூங்கும். எவ்வளவு நேரம் நின்றாலும் பார்கள் வலிக்காது. சில யானைகள் நின்று கொண்டே தான் படிக்கும். கிரிப்பர் என்ற பறவை மரப்பந்துகளில் மல்லாந்து படுத்து தூங்கும். ராக்கூன் எனப்படும் ஒரு வகை நீருக்கிண்ணில் குளத்தை ஒளியுடன் நிம்மதியாக தூங்கும். மனிதனை போல் தனிவும் தானும்.
0: சூப்பரான ஒரு பாட்டு. என்ன கிரேட் படிக்கிறீங்க நீங்க? நல்ல
1: பிள்ளையா.
0: சூப்பர். என்ன படிச்சு நீங்க பெரிய ஆளாயி என்னவா வரும்னு ஆசைப்பாருங்க? வாழ்த்துக்கள். நல்லா படிக்கணும். சரியா?
1: சரியா.
0: ஓகே, பாய் டார்லிங். சரி, இதே போல பேசுறதுக்கு இன்னும் ஒருத்தர் இருக்கிறாங்க, பேசலாம். அந்த குட்டி சிறக்குடிய வணக்கம். ஹலோ, வணக்கம். வணக்கம். சரி, அவங்க பேசுற மாதிரி இல்ல. சரி, ஓகே, நீங்களும் மழைப்பேற்படுத்தலாம். வலிமையான தொலைபேசி இலக்கங்கள் குட்டிஸ் ரெடியா இருங்க. படிக்கணும், அதே போல கதை சொல்லணும், உங்களுக்கு பிடிச்ச நல்ல பல விஷயங்களையும் என்னோட பகிர்ந்து கொள்ளலாம். வலிமையான தொலைபேசி இலக்கங்கள் 0111-2775001 அதே போல 0111-2775111 அழைப்பேற்படுத்தலாம். சூப்பரான கதைகள் மட்டுமல்ல, உங்களுக்கு பிடிச்ச பாட்டு அதே போல என்ன விஷயம் சொல்ல போறீங்க அப்படிங்கறதையும் நீங்க எங்கூட பகிர்ந்து கொள்ளலாம். ஓகே, அதாவது நான் இப்போ உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு கதை சொல்ல போறேன். என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு சின்ன மேகமா, சரியா? அப்போ அந்த மேகம் கேள்வி கேட்டுச்சான், நான் ஏன் மழையா பொழியணும் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டுச்சான். சூரியன் சொன்னானாம், நீ பொழிஞ்சாதான் பயிர் வளரும், குழந்தைகள் சிரிக்கும், மறுநாள் அது பெரிய மழையாக பொழிஞ்சுதான். அப்போ இதுல இருந்து என்ன விளங்குது அப்படின்னு சொன்னா, நம்ம வேலை சின்னதாக இருந்தாலும் பல பேருக்கு உதவக்கூடிய மாதிரி அந்த வேலை இருக்கணும். ஓகே, சோ இதே மாதிரி நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்ச கதையெல்லாம் சொல்லலாம். இப்ப நம்ம பாட்டு கேட்டுட்டு வரலாம்.

சரி, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மட்டும் தான் வாங்கணும். திரும்ப வேற எங்கயுமே போக தேவையில்லை. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், கோல்டன் நட், பைப் உபகரணங்கள், வேல்வ்ஸ், பிளான்ஜஸ் மற்றும் கடத்தொழில் சார் உபகரணங்களை ஜனதா ஸ்டீல்ஸ் மூலம் பெற்றுக் கொள்ள முடியும். ஜனதா ஸ்டீல், கட்டிட உபகரணங்களுக்கான நம்பிக்கைக்குரிய நாம். 0591 79 76 38.

0: இந்திரா திரைப்படத்துக்காக ஏ ஆர் ரஹ்மான் இசைகள் சூப்பரான ஒரு பாடல் கேட்டுட்டு வந்திருக்கிறீங்க. கேட்டுக்கொண்டிருப்பது 102.6 102.8 வசந்தத்தின் சிறுவர் உலகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. ஓகே குடிஸ் ரெடியா இருங்க, ரெடியா ஆயிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வலிமையான தொலைபேசி இலக்கங்கள் அழைப்பிற்படுத்துங்க, பேசலாம். ஓகே பெரியவங்க எல்லாருமே தூங்கிக்கொண்டே இருப்பாங்க, சரியா? லேட்டாக தான், இன்றைக்கு சாட்டர்டே தானே, ஸோ லேட்டாக எழுமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் குடிஸ் எல்லாம் அப்படி இல்லை, காலையில் 3 மணி இல்லாட்டி 4 மணி 5 மணிக்கு டாண்டு எழும்பிடுவாங்க. அதுதான் அவங்களுடைய ஆக்டிவ், சுறுசுறுப்பு, எனர்ஜிக் அப்படின்னு சொல்லலாம். ஓகே இவங்க கூட பேசுறதுக்கு யார் வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னா, மஸ்கேலியால இருந்து எங்களுடைய குட்டி, உங்களோட பேர் என்ன? சைட் ரவி. சூப்பரான பேர். ஓகே என்ன கிரேட் படிக்கிறீங்க? ஓகே மஸ்கேலியாவில இருந்து தானே பேசுறீங்க? ஓகே வீட்டுல அம்மா அப்பா எல்லாரும் நல்லா இருக்கிறாங்களா?
1: நல்லா இருக்கு.
0: ஓகே சாப்பிட்டீங்களா நீங்க? ஏன் என்ன சாப்பிடல? ஏன் சாப்பிடல நீங்க?
1: அம்மா என்ன சமைக்கல.
0: ஆ ஓகே இப்பதான் ரெடி பண்றாங்க என்ன? ஓகே இப்ப என்ன சொல்ல பாரு, சொல்ல போறீங்க?
1: மோதிரம்.
0: சொல்லுங்க.
1: ட்ரக்குல எல்லாரும் நீர் பாருங்க பாருங்க ஒட்டோலி சேர்வாரு அக்குடத்தை ஆம்பளை போலவே ஒட்டி ஒரு வாரம்
0: என்ன சப்ஜெக்ட் ரொம்ப பிடிக்கும்? அப்ப எதிர்காலத்தில் நீங்க இன்ஜினியரா வர போறீங்களா? டாக்டரா? பரவாயில்ல. ஓகே சூப்பர், நீங்களும் நல்லா படிக்கணும் சரியா? அடம்பிடிப்பீங்களா? கிளாஸுக்கு போக மாட்டேன் இல்ல நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன்
1: அப்படின்னு
0: சொல்லி நல்ல பிள்ளையா போவீங்க, சமத்து பிள்ளையா? ஓகே உங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வீட்ல இருக்கிற எல்லாரும் பேரும் சொல்லுங்க பாக்கலாம்.
1: அம்மா பேரு அபிராமி.
0: ஓகே
1: அப்பா பேரு மோதிலா. தாத்தா பேரு அம்மாஸ்ரீ.
0: பாட்டு கேக்கலாம் ஓகேவா? ஓகே நன்றி, பாய். ஓகே சரி. ஓகே இதே போல நீங்களும் மல்பீட் படுத்துங்க, சந்தோஷமாக உங்களுக்கு பிடிச்ச பாடல்களை பாடலாம், அதே போல கதை சொல்லலாம், வீட்டில் நடக்கிற குறும்புத்தனத்தை எங்கூட பகிர்ந்து கொள்ளலாம். நான் 10 மணி வரைக்கும் உங்களோட நினைந்திருப்பேன். ஸோ நீங்க கேட்டுட்டே இருக்கிறது 102.6 102.8 வசந்தத்தின் சிறுவர் உலகம் கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க குட்டீஸ். ஓகே நீங்க கதை சொல்றதுக்கு ரெடி ஆயிட்டு இருங்க, அடுத்த பாட்டுக்கு அப்புறம் நம்ம பேசலாம். ஓகே ஸோ வளமையான தொலைபேசி இலக்கங்கள் மீண்டும் ஞாபகப்படுத்துறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 01 2 7 7 5 0 0 1 அதே போல 0 1 1 2 7 7 5 1 1 1 அழைப்பு ஏற்படுத்துங்க, பேசலாம்.

திரைப்படத்துக்காக ஜீவினுடைய இசையில் பாடல் கேட்டீங்க. சிறுவர் உலகம் கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. நேரம் இப்பொழுது காலை 8:30.

0: இன்றைய வசந்த பார்வை நிகழ்ச்சியில்
1: நான் சட்டத்தனி ரஷாத் அகமது காணி தொடர்பான விடயங்களை நேயர்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன்.
2: காலை 10 மணி முதல் 12 மணி வரை
0: வசந்த பார்வை. வசந்த பார்வை நிகழ்ச்சிகளில் முதல் தரமான வசந்தம் எஃப்எம். வசந்தம் எஃப்எம்.

0: சூப்பரான ஒரு பாடல் கேட்டுட்டு வந்திருக்கிறீங்க. சந்திரமுகி திரைப்படத்துக்காக நீங்க கேட்டுட்டே வசந்தத்தின் சிறுவர் உலகம். நேரம் காலை 8:36 ஆகி கொண்டிருக்கிறது. சோ குடிஸ் ரெடி ஆயிட்டு இருங்க. சோ பேசலாம், பாட்டு படிக்கலாம், கதை சொல்லலாம், உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை சொல்லுங்க. உங்க கால் பண்ணுங்க. வலிமையான தொலைபேசி இலக்கங்கள் இப்ப எங்க கூட பேசுறதுக்கு யார் வந்திருக்காங்கன்னு சொல்லி பாக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் அக்கா.
0: வணக்கம். யார் இது?
1: என்ன
0: படிச்சு காட்ட போறீங்க? பாட்டா, கதையா, இல்ல ஏதாவது சொல்ல போறீங்களா? என்ன சொல்ல போறீங்க?
1: பறக்குதம்மா உடைய வெள்ளியோட முஞ்சு செல்லுதம்மா, வானு கடலாக மாறுதம்மா. உடைய வெள்ளியோட முஞ்சு செல்லுதம்மா, வானு கடலாக மாறுதம்மா. இந்த மாற்றி உள்ளம் முழுகுதம்மா, அம்பு எம் வாடி தளர்ந்ததம்மா.
0: அவ்வளவுதானா?
1: ஆமாக்கா.
0: சரி, ஓகே, சூப்பர் சூப்பர், நல்லா இருந்தது. என்ன கிரேட் படிக்கிறீங்க நீங்க?
1: 6.
0: வாவ், சூப்பர். அப்ப பெரிய புள்ள நீங்க என்ன?
1: ஆமா அக்கா.
0: ஓகே, உங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் என்ன?
1: அப்ப சயின்ஸ்.
0: வாவ், அப்ப நீங்களும் டாக்டர் ஆக போறீங்களா?
1: ஆமா அக்கா.
0: ஓகே ஓகே. வீட்ல எத்தனையாவது புள்ள நீங்க?
1: 2வது.
0: ஓகே, உங்களுக்கு முதல்ல இருக்குறது யாரு?
1: அக்கா.
0: அக்கட பேர் என்ன?
1: எஸ் தீபிகா.
0: ஓகே, ரெண்டு பேரும் தான வீட்ல?
1: உள்ள ரெண்டு தங்கச்சி இருக்காங்க.
0: அவங்களோட பேர் என்ன? சண்டைப்பிடிப்பீங்களா? அப்ப அம்மா நல்லா சமைச்சு கொடுங்க பிள்ளைகளுக்கு, சரியா?
1: சரி
0: சரி. ஓகே, இப்ப நாம பாட்டு கேக்கலாம். எல்லாரும் பேரும் சொல்லுங்க பாக்கலாம்.
1: தங்கச்சி கதைக்கணுமா?
0: கொடுங்க, தங்கச்சிட்டு கதைக்கலாம். ஹலோ,
2: எல்லா வணக்கம்.
0: வணக்கம். தங்கச்சியோட பேர் என்ன?
2: பிரதீக்ஷா.
0: பிரதீக்ஷா, நீங்க என்ன சொல்ல போறீங்க? நீங்க எனக்கு என்ன சொல்லி காட்ட போறீங்க?
2: மஞ்சள் பூசவா கொஞ்சி விளையாட வாவா.
0: சூப்பர் சூப்பர், நல்லம் நல்லம். நீங்க என்ன கிரேட் படிக்கிறீங்க? வாவ், நல்ல பசங்களா நீங்க. ஸ்கூலுக்கு அடம்பிடிக்காம போவீங்க தானே? ஓகே, நல்லா படிக்கணும் எல்லாரும், சரியா? ஓகே, இப்ப பாட்டு கேட்கலாம் எல்லாருக்கும். ஓகே, நன்றி, பாய். ஓகே, இதே போல நீங்களும் மழை பேட்படுத்துங்க, பேசலாம். இப்ப பேசுறதுக்கு இன்னும் ஒரு குட்டிஸ், அவங்க கூட பேசிட்டு நம்ம பாட்டு கேட்கலாம். ஓகே, இப்ப எங்க கூட பேசுறதுக்கு அச்சோ அச்சோ அப்படிங்கிற மாதிரி வந்து வேகத்துல போயிட்டாங்க. சோ இப்ப நாங்க பாட்டு கேட்கலாம். நீங்க கேட்டுட்டீங்கிறது வசந்தத்தின் சிறுவர் உலகம்.

0: இத்திசைகளிலும் இசையால் நேயர்களின் உள்ளங்களில் வசந்தம் FM 102.6
1: மகன் செய்த நல்ல முதலீடு இந்த வீடு கட்டினது தான்.
2: 20 வருடத்துக்கு மேலே இருக்கும் என்று நினைக்கிறேன்.
3: மெல்வா QST குவாலிட்டியாலதான்.
1: சரியா சொன்னீங்க. வெளிநாட்டுல இருக்கிற மகனும் இதே தான் சொல்லி இருக்கிறாரு. புதுசா கட்டுற வீட்டுக்கு QST கம்பி பாவிக்க சொல்லி அன்னைக்கு எடுத்த சரியான தீர்மானத்தினால பரம்பரைக்கும் பயப்பட தேவையில்லை.
2: வாழ்நாள் முழுவதற்கும் ஒன்றுதான், அது உறுதிப்படுத்தப்பட்டது.
4: சாலையில் வாகனம் ஓட்டும் போது இருக்கை பாதுகாப்பு பட்டியை அணிய மறவாதீர்கள். இது உங்கள் உயிரை காக்க மட்டுமல்ல, உங்கள் குடும்பத்தின் மகிழ்ச்சியையும் பாதுகாக்க உதவும்.
3: Take care. பாதுகாப்பு.

0: இசை உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே.
1: இன்று வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டேயாக சிறப்பிக்க ஆரம்பிக்கின்றார் இயக்குனர் பாலா. வரும் பாடல் அது பிதா மகன் திரைப்படத்துக்காக இளையராஜாவின் இசையில்.

0: உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே, ஸ்டார் ஆஃப் தி டே.
1: சிறுவர் உலகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. வசந்த் எஃப்எம் கிடைந்த www.vasanthfm.il கிட்ட பக்கம் கூட அகமணி இருக்கலாம். நேரம் காலை 8:51 கொண்டிருக்கிறது. இப்ப எங்க கூட பேசுறதுக்கு எந்த குட்டி வந்திருக்காங்கன்னு சொல்லி பாக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: வணக்கம். உங்களுடைய பேர்
2: என்ன?
1: தக்ஷணா. எங்க இருந்து பேசுறீங்க? ஓகே, சொல்லுங்க. நீங்க சாப்பிட்டீங்களா? ஓகே. வீட்ல எல்லாரும் நல்லா இருக்கிறாங்களா? என்ன சொல்ல போறீங்க நீங்க? சொல்லுங்க.
2: அண்ணனும் பிதாவும் குற்றம் பார்த்து சுற்றம் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை, தாயி இருந்ததோடு கோவிலும் இல்லை, திரை கடல் ஓடியும் இளவிடம் பேரு மருந்து ஆயுதம் விருந்தோடும் முற்பகல் செய்யும் பிற்பகல் இல்லை, மூத்தோ சொன்ன வார்த்தை அமிர்தம்.
1: வாவ், சூப்பர் சூப்பர். யார் சொல்லி கொடுத்தாங்க?
2: அம்மா.
1: ஓகே, அம்மாட பேர் என்ன?
2: பூனேஸ்வரி.
1: ஓகே, வீட்ல யாரெல்லாம் இருக்கீங்க?
2: அப்பா, தம்பி, அம்மா, நானு.
1: ஓகே, நீங்க என்ன கிரேட் படிக்கிறீங்க?
2: 2.
1: வாவ், சூப்பர். ஸ்கூல்ல பேர் என்ன? என்ன? ஓகே ஓகே. நீங்க படிச்சு என்னவா வரணும்னு ஆசைப்படுறீங்க? வாவ், சூப்பர். வாழ்த்துக்கள். நல்லா படிக்கணும், சரியா? ஓகே, அடுத்த முறை சூப்பரான ஒரு பாட்டு படிங்க. என்ன? ஓகே, பாய் பாய். ஓகே, தேங்க்யூ. சரி, ஓகே, சரி. இதே போல நீங்களும் மழை பீட்படுத்துங்க. நீங்க கேட்டுட்டீங்கிறது வசந்தத்தின் சிறுவர் உலகம். தொடர்ந்தும் நாங்க பாட்டு கேட்டுட்டு தொடர்ந்தும் பேசலாம். உங்க வசந்தத்தோடு இணைந்து நீங்க கேட்டுட்டே இருங்க. முக்கியமான ஒரு விஷயத்தை நினைவுபடுத்தணும் என்ன அப்படின்னு சொன்னா, வீதி விபத்துகள் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது நாளுக்கு நாள். எனவே வீதி விபத்துக்களை எதிர்காலத்துல குறைத்துக் கொள்வதற்கு தேவையான முன்னாயத்தமாக எதிர்கால சந்ததிகளுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்ச்சி திட்டம் தான் ஜனாதிபதியினுடைய நேரடி கண்காணிப்பின் கீழ் கிளீன் ஸ்ரீலங்காவின் கீழ் இணைந்து டேக் கேர் வேலை திட்டம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இரண்டாம் கட்டமாக வெற்றிகரமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இலங்கையில் இருக்கிற அனைத்து பாடசாலைகளிலும் உள்ள மாணவர்களுக்கு இந்த வீதி விதிமுறைகள், அதே போல வீதி சம்பந்தப்பட்ட குறு நாடகங்கள், விழிப்புணர்வுக்குரிய நிகழ்ச்சி திட்டங்கள் எல்லாம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இதனூடாக அவர்களுக்கு இந்த வீதி விதிமுறைகளை சரியாக கடைபிடித்தால் எதிர்காலத்தில் வீதி விபத்துக்களை குறைத்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். எனவே உங்களுடைய உயிர்கள் பொக்கிஷமானவை, போனால் திரும்ப வராது. எனவே பாதுகாப்பாக பயணமாக அமைய வேண்டும். அஞ்சனை வழங்கி கொண்டிருக்கிறாங்க சுயாதீன தொலைக்காட்சியான ITN, அதே போல வசந்தம் எஃப்எம், வசந்தம் டிவி, லக்கன் எஃப்எம் அஞ்சனை கூட நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: ரசிகர்களுக்கு அனுசரணை வழங்குவது.
1: 8 கோடி தனடி தானே சீரழிப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகி. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை.
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM. மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
3: நாட்டின் மேல் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை ஆகிய மாவட்டங்களிலும் இன்றைய தினம் ஓரளவு மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. திணைக்களம் இன்று காலை விடுத்துள்ள வானிலை அறிக்கையிலேயே இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஓவா மாகாணத்திலும் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டத்திலும் சில இடங்களில் பிற்பகல் 2 மணியின் பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். இதேவேளை நாட்டின் ஏனைய பகுதிகளில் வெப்பமான காலநிலை நிலவக்கூடும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் வடமத்திய மாகாணத்திலும் மற்றும் முனராகலை, புத்தளம், ஹம்பாந்தோட்டை, திருகோணமலை, மன்னார் ஆகிய மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணித்தி அளத்திற்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது.
2: வசந்தம் FM வெளிநாட்டு செய்திகள்.
3: ஹோமோஸ் ஜலசந்தி கப்பல் போக்குவரத்திற்காக திறக்கப்பட்டுள்ளது என்பதை ஈரான் பகிரங்கமாக அறிவிக்க வேண்டும் என அமெரிக்கா மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. அத்துடன் வர்த்தக கப்பல்கள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்துவதை நிறுத்த உறுதியளிக்க வேண்டும் எனவும் அமெரிக்கா கூறியுள்ளது. அமெரிக்கா மற்றும் ஈரானுக்கு இடையிலான தற்காலிக போர் நிறுத்த உடன்படிக்கை நிறைவுக்கு வந்துள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி முன்னதாக தெரிவித்திருந்த போதிலும் அதனை மீண்டும் தொடருவதற்கான இணக்கத்தை நேற்றைய தினம் வெளியிட்டிருந்தார். இதன் அடிப்படையிலேயே ஈரான் பகிரங்கமாக இதனை அறிவிக்க வேண்டும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் வலியுறுத்தியுள்ளதாக சர்வதேச செய்திகள்
2: தெரிவிக்கின்றன.
0: செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது.
1: 8 கோடி தனடி தானே சீரழிப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகி. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை.
4: நிமிர்ந்த நடை.

0: மயிலாயுதம் திரைப்படத்துக்காக பாடல் கேட்டீங்க. விஜய் ஆண்டனியினுடைய இசையில் சூப்பராக இந்த மணித்தளத்திலும் இணைந்திருக்கிறோம். நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது வசந்தத்தின் சிறுவர் உலகம். நேரம் காலை 9:15 நிமிடமாக கொண்டிருக்கிறது. நீங்களும் அழைப்படுத்துங்க. உங்களுக்கு பிடிச்ச கதைகள், அதே போல பாட்டுகள், உங்களுக்கு பிடிச்ச நல்ல பல விஷயங்களை என்னோட பகிர்ந்து கொள்ளலாம். 10 மணி வரைக்கும் நான் ஜிஆர் உங்களுடன் இணைந்திருப்பேன். சோ கால் பண்ணுங்க. வலிமையான தொலைபேசி இலக்கங்கள் 0112-277-5001, அதே போல 0112-277-5111 அழைப்பு ஏற்படுத்தலாம். ஓகே, இப்போ வந்துட்டு நான் உங்களுக்காக சூப்பரான ஒரு கதை, இது ஒரு கதை சொல்ல போறேன். என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு காட்டுல வறட்சி வந்ததாம். அப்போ ஒரு விவசாயி கிட்ட கடைசியா ஒரே ஒரு விதைதனம் இருந்ததாம். ஓகே, அவர் அதை சாப்பிடாம அப்படியே பத்திரப்படுத்தி அந்த வறட்சியான நேரத்து வாரத்துக்கு முதல்ல அதை நட்டிருந்தாராம். ஒரு வருஷத்துல 100 மரம் வந்துச்சான். அப்போ இதுல இருந்து என்ன விளங்குது அப்படின்னு சொன்னா, நாங்க இன்னைக்கு செய்கிற தியாகம், நல்ல பல விஷயங்கள் ஒருத்தருக்கு நல்லது செஞ்சா நாளைக்கு அதனுடைய பலன் பெருசாக எங்களுக்கு கிடைக்கும். ஓகே, இதே போல நீங்களும் நல்ல கதையை சொல்லலாம். இப்ப எங்க கூட பேசுறதுக்கு இந்த மணித்தியாலத்துல எந்த குட்டீஸ் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் அக்கா.
0: வணக்கம். யார் இது? தக்ஷாயினி. என்ன கிரேட் படிக்கிறீங்க? என்ன சொல்ல போறீங்க?
1: என்னை சிரிக்க வைத்த மனம் என்றுமே என்னை வெறுக்காத குணம், தவறுகளை மன்னிக்கும் மனம், அளவுகளே இல்லாத பாசம், மற்றவர்களை காட்டிடாத நேசம், அனைத்தையும் உன்னிடம் கண்டேன் அம்மா. அழுவதற்கு கண்கள், அணைப்பதற்கு கைகள், சாய்ந்து கொள்ள தாயின் மடி போதும், தோட்டத்தில் அழகு பூக்கள் என் வெற்றிக்கு அழகு அம்மா, நான் சொல்லிய முதல் சொல் அம்மா. நன்றி, வணக்கம்.
0: வாவ், சூப்பர், நல்லா இருந்துச்சு கதை. யார் சொல்லி கொடுத்தாங்க?
1: டீச்சர் சொல்லி கொடுத்தாங்க.
0: டீச்சர் பேர் என்ன?
1: தேவகுமாரி அக்ஷய.
0: ஓகே, எந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்க நீங்க?
1: வீணூர் தமிழ் வித்யாலயம்.
0: ஓகே, சூப்பர், நல்லா. வீட்ல யாரெல்லாம் இருக்காங்க? பேர் சொல்லுங்க, பாட்டு கேட்கலாம்.
1: தம்பி, அம்மா, அம்மம்மா, தம்பி,
0: ஓகே,
1: மாமா, மாமி, தாத்தா,
0: ஓகே.
1: பாட்டு
0: கேக்கலாம்.

0: 60 வருடங்களாக நீர் கசிவை தடுக்க ஒரே தெரிவு நோலீக் மட்டுமே. வழக்கமான சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறப்பகுதியில் காணப்படும் பிரைடெக்ஸ் நோலீக் ஜனதா ஸ்டீல்ஸிடமிருந்து. நோலீக் பூசினால் நோலீக் தான்.
1: பல கோடி நேயர்களை தன்னகத்தை கொண்ட தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8
2: வசந்தத்தின் சிறுவர் உலகம் கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. சூப்பரான பாடல் மாரிட்டு திரைப்படத்துக்காக ரவுடி பேபி ஒலி தோய்ந்தது. நீங்களும் பேசலாம், அழைப்பேற்படுத்துங்க. இப்ப இங்க கூட பேசுறதுக்கு எந்த குட்டி வந்திருக்காங்கன்னு சொல்லி கேட்கலாம். வணக்கம்.
3: வணக்கம்
2: வணக்கம். யாருது? பாலகிருஷ்ணன். இது உங்களுக்கான நேரம் கிடையாது. சரி, ஓகே ஓகே. சரி, இப்ப இங்க கூட பேசுறதுக்கு யார் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். வணக்கம். வணக்கம் வணக்கம். யார் இது?
4: லக்ஷ்மி.
2: ஓகே, எப்படி இருக்கிறீங்க?
4: நல்லா இருக்கேக்கா. நீங்க எப்படி?
2: நல்லா இருக்கிறேன் சொல்லுங்க. அப்புறம் சாப்பிட்டீங்களா? ஏன் டைம் 9:20 ஆயிடுச்சு. 24 பசிக்கலையா? ஓகே, வீட்டம்மா குக் பண்ணலையா?
4: பண்ணிட்டாங்க.
2: சரி, என்ன வச்சிட்டு இருக்காங்க சாப்பிடறதுக்கு?
4: சந்தைக்கு போகும்போது தான் நினைத்தார் மாது பாறை.

0: சரி முடிஞ்சா?
1: ஓகேக்கா.
0: ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர், நல்லா இருந்தது. யார் சொல்லி கொடுத்தாங்க?
1: டீச்சர்க்கா.
0: ஓகே சரி, என்ன ஸ்கூல் படிக்கிறீங்க நீங்க?
1: கேதகி நாகஸ்தவன் தமிழ் வித்யாலயம்.
0: ஓகே ஓகே, நீங்க படிச்சு என்ன வரணும் ஆசை பண்றீங்க?
1: இன்ஜினியர்.
0: ஓகே வாவ், சூப்பர் சூப்பர், நீங்க தான் வித்தியாசமா சொல்லுறீங்க. பிடிக்குமா உங்களுக்கு? என்ன சப்ஜெக்ட் ரொம்ப பிடிக்கும்?
1: கணிதம்.
0: ஓகே, நல்லா பண்ணுவீங்களா கணிதம்? சரி ஓகே, நல்லா படிக்கணும். கிளாஸுக்கெல்லாம் போக மாட்டேன்னு சொல்லி அடம் பிடிச்சிருக்கீங்களா?
1: இல்லக்கா.
0: ஓகே, அப்ப எதுக்கு நீங்க வீட்டை சண்டை பிடிக்கிறது இல்லையா?
1: இல்லக்கா.
0: என்ன நீங்க எப்படி பண்றீங்க? சின்ன சின்னதுக்கெல்லாம் சண்டை பிடிச்சா தான் லைஃப் என்ஜாய் பண்ணலாம். அப்ப நல்ல பிள்ளை நீங்க. சரி ஓகே, சமத்து பிள்ளையா இருங்க. ஓகே, கிளாஸுக்கெல்லாம் ஒழுங்கா போங்க, நல்லா படிங்க, அம்மா அப்பா சொல்றது கேட்டு நடங்க. ஓகேவா? ஓகே. வீட்டுல யாரெல்லாம் இருக்கிறாங்க பேரை சொல்லுங்க. ஃப்ரெண்ட்ஸ் பேர் எல்லாரும் பேரையும் பாட்டு கேட்போம்.
1: அப்பா பேர் நாகராஜ், அம்மா பேர் பிரகாஷியம்மா,
0: ஓகே,
1: அக்கா பேர் சரண்யா, அண்ணா பேர் நிதுர்சன், இன்னொரு அண்ணா பேர் கேதிஷ்.
0: ஓகே, எல்லாருக்காகவும் பாட்டு கேட்கலாம். ஓகேவா?
1: ஓகே.
0: ஓகேடா, பாய். சரி, இதே போல நீங்களும் மழை பேட்படுத்துங்க. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது வசந்தத்தின் சிறுவர் உலகம், குட்டீஸ் உங்களுக்கான நேரம், உங்களுக்கான உலகம். ஓகே, அதனால குட்டீஸ் நீங்க அலபேட்படுத்துங்க, பேசுங்க. சூப்பரான பாடல்கள் எல்லாம் இருக்கு, அதையும் நீங்க கேட்கலாம். உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட பேரையும் சொல்லலாம், வீட்டுல நீங்க சேர குடும்பத்தனத்தையும் சொல்லலாம், எல்லாம் சொல்லலாம். நீங்க 10 மணி வரைக்கும் எங்க கூட இணைந்து இருக்கலாம். நான் ஜிஆர் உங்களோட நினைந்திருப்பேன். சோ சூப்பரான பாடல்கள்லாம் வந்து கொண்டிருக்கிற இந்த நேரத்துல இது மாதிரி குட்டீஸோட கூட பேசிட்டு நாங்க அடுத்த பாட்டு கேட்கலாம். ஓகே, இப்ப எங்க கூட பேசுறதுக்கு இன்னொரு குட்டீஸ். வணக்கம்.
2: வணக்கம.
0: வணக்கம், யார் இது?
2: என்ன
0: சொல்ல போறீங்க? சரி முடிஞ்சா? ஓகே, சாப்பிட்டீங்களா நீங்க? வீட்ல யாரெல்லாம் இருக்கறாங்க?
2: அம்மா, அண்ணா, அப்பா.
0: நீங்க எத்தனையாவது?
2: நான் இரண்டாவது.
0: ஓகே ஓகே, அடம் பிடிப்பீங்களா, சண்டை பிடிப்பீங்களா, இல்ல ஏதாவது வேணும் அப்படினு சொல்லிட்டு பிடிவாதம் பிடிப்பீங்களா?
2: அப்படி இல்ல, அண்ணா தான்.
0: ஓகே, அண்ணா அண்ணா என்ன செஞ்சிருக்காரு? நேத்து என்ன நடந்துச்சு சம்பவம்?
2: நேத்து அண்ணா இப்ப வீட்டுல எல்லாம் அண்ணா வேலை.
0: சரி, அப்ப அண்ணா அண்ணா சின்ன சின்னதா சண்டை பிடிப்பாரு என்ன? நீங்க சாப்பாட்டுக்கு ஏதாவது ஸ்வீட்டுக்கு எல்லாம் அடிச்சுக்க மாட்டீங்களா? நல்ல பிள்ளை. படிச்சு என்னவா வரணும் ஆசைப்படுறீங்க? என்னமா? ஆ வாவ், சூப்பர். அப்ப நீங்க ஒரு பெரிய ஒரு சயின்டிஸ்டா வர என்னுடைய வாழ்த்துக்கள். ஓகே, அடுத்த முறை நல்லா பேசணும். ஓகேவா?
2: ஓகே
0: ஓகே, பாய். ஓகே சரி, இப்ப நாங்க பாட்டு கேட்கலாம்.

0: காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் எஃப்எம், வசந்தம் எஃப்எம். இன்றைய வசந்த பார்வை நிகழ்ச்சியில்
1: நான் சட்டத்தானி ரஷாத் அகமது காணி தொடர்பான விடயங்களை நேரலுடன் பகிர்ந்து கொள்கிறேன்.
2: காலை 10 மணி முதல் 12 மணி வரை
0: வசந்த பார்வை, வசந்த பார்வை.

0: பாடல் திரைப்படத்துக்காக பாடல் கேட்டு வந்திருக்கிறீங்க. கேட்டுக்கொண்டிருப்பது 102.6 102.8 வசந்தத்தின் சிறுவர் உலகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. சோ சிறுவர்கள், நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச பாட்டு அதே போல கதைகள் நல்ல பல விஷயங்களை என்னோட பகிர்ந்து கொள்ளலாம். 10 மணி வரைக்கும் சிறுவர் உலகம் கேட்டுக்கொண்டே இருக்கலாம். நாளை பிற்படுத்துங்க வலிமையான தொலைபேசி இலக்கங்கள் 0112275001 அதே போல 0112275001 அழைப்பேற்படுத்தலாம். சூப்பரான கதைகள் சொல்லலாம். உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையும் என்னோட பகிர்ந்து கொள்ளலாம். ஓகேவா? இவங்க கூட பேசுறதுக்கு யார் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். வணக்கம். ஹலோ, வணக்கம். சரி, ஓகே, அவங்க பேசுற மாதிரி இல்ல. நீங்களும் அழைப்பேட் படுத்துங்க. அதே போல www.vasanthamfm.lk பக்கம் கூட ஆகும் இணைந்து சூப்பரான பாடல்கள் வரும், கேட்டு பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இன்னைக்கு சிறுவர் உலகம் நிகழ்ச்சியில் நிறைய குட்டிசன் இந்த கதை சொல்லியிருந்தாங்க, பாட்டு படிச்சிருந்தாங்க. எல்லாருமே டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், சயின்டிஸ்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பெரிய பெரிய கனவுகளோடு எங்களுடைய குட்டிஸ் பயணித்து கொண்டிருக்கிறாங்க. ஸோ அவங்க அவங்களுடைய கனவுகள் எல்லாம் நல்லா ஜெயிக்கணும். அது மட்டுமல்ல, அதுக்கான சப்போர்ட்டை பேரண்ட்ஸ் தான் பண்ணணும். இப்போ எங்க கூட பேசுறதுக்கு யாரு யாரு யாரு வந்திருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம். வணக்கம். ஹலோ,
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் இது? சௌந்தரராஜ். உங்களோட குட்டீஸுக்கு போன கொடுங்க.
1: ஹலோ,
0: உங்களோட ரேடியோ பட்டியல சத்தத்தை குறைச்சிங்க. சரி, அவரு ஓகே. இது சிறுவர் உலகம். ஓகே, சிறுவர்கள் மட்டும்தான் பேசணும். ஸோ வேற யாருக்கும் அலோட் கிடையாது. ஓகே, ஸோ இப்ப நாங்க சூப்பரான ஒரு பாட்டு கேட்டுட்டு தொடர்ந்து மணிந்திருக்கலாம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது வசந்தத்தின் சிறுவர் உலகம்.

இப்போது வார நாட்கள் எழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம். வீதியில் வேகமாக செல்லும் சாரதி பற்றிய குற்றச்சாட்டை உடனே முன்வையுங்கள். காலம் தாமதித்தால் உங்கள் உறவுகளை நீங்கள் இழக்க நேரிடும். பாதுகாப்பான பயணத்திற்கு

ஓகே, ஒலிக்க ஆரம்பிக்கின்ற பாடலை தொடர்ந்து நானும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற போகிறேன். தொடர்ந்து நீங்க வசந்த பார்வை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் உங்களுடன் புவனேஷ். இந்த நாளிலும் இணைந்திருந்த என்னுடைய அத்தனை குட்டீஸ்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி விடைபெறும் நான் ஜி ஆர். தொடர்ந்தும் வசந்தத்தோடு இணைந்திருங்க. நன்றி. ஸ்டேட்வின் மக்களே, ஹாப்பி வீக்கெண்ட்.

0: ரசீதுகளுக்கு அனுசரணை வழங்குவது.
1: 8 கோடி தனனி தானே சீரழப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகின. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை.
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM. மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
3: சிறை கைதிகளுக்கு ஜனாதிபதியின் பொது மன்னிப்பு வழங்குவது தொடர்பான பரிந்துரைகள் அடங்கிய அறிக்கை கையளிக்கப்பட்டுள்ளது. ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதியரசர் எஸ் துரைராஜாவினால் நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாடு அமைச்சின் செயலாளர் ஜனாதிபதி சட்டத்தரணி ஆயிஷா ஜெனசேனுவிடம் நேற்றைய தினம் இந்த அறிக்கை கையளிக்கப்பட்டது. கைதிகளை ஜனாதிபதியின் பொது மன்னிப்பின் கீழ் விடுதலை செய்வதற்கு முறையான மற்றும் வெளிப்படைத்தன்மை கொண்ட வழிமுறையொன்றை பேணுவதற்காகவே இந்த அறிக்கை தயாரிக்கப்பட்டுள்ளது. குறித்த அறிக்கையானது நேற்றைய தினம் நீதி அமைச்சில் வைத்து கையளிக்கப்பட்டிருந்தது.
2: வெளிநாட்டு செய்திகள்.
3: இந்தியாவின் குஜராத் மாநிலத்தில் பாடசாலை நேரத்தில் மாணவன் ஒருவனை மதுபானம் வாங்குவதற்காக அனுப்பியதாக குற்றச்சாட்டில் அந்த பாடசாலையின் ஆசிரியர் ஒருவர் இடைநீக்கம் செய்யப்பட்டு கைது செய்யப்பட்டுள்ளார். அம்மாநில கல்வி அமைச்சர் இந்த தகவலை உறுதிப்படுத்தியுள்ளார். உனா தாலுகாவில் உள்ள ஹபத் கிராமத்தில் இந்த சம்பவம் பதிவாகியுள்ளது. கடந்த ஜூன் மாதம் 20ஆம் தேதி காலை 8 மணியளவில் இந்த சம்பவம் பதிவாகியுள்ளதாகவும் அந்நாட்டு போலீசார் தெரிவித்தனர். கல்வி அமைச்சர் பிரத்யுமன் வாஜா இந்த சம்பவம் தொடர்பாக தீவிரமாக விசாரணைகளை நடத்தி குறித்த ஆசிரியரிடம் தொடர்ந்தும் விசாரணைகளை முன்னெடுத்து வருவதாகவும் ஆசிரியர் பதவியை இடைநிறுத்தியுள்ளதாகவும் தெரிய வருகிறது.
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
0: மனுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது.
1: 8 கோடி தனநிதானை சீரழப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60.

0: நேயர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை பொழுது வணக்கம். வசந்த பார்வை நிகழ்ச்சியினூடாக உங்களை எல்லாம் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சியா இருக்கிறது. பழமையாக வசந்த பார்வை நிகழ்ச்சியில் மக்களுக்கு தேவையான விடயங்களை அலசி ஆராய்ந்து அதில் பாண்டித்தியம் பெற்ற தேர்ச்சி பெற்ற ஒருவரை அழைத்து வந்து அது பற்றிய விளக்கத்தை கொடுப்பது வழக்கமாக இருக்கிறது. அந்த வகையில் இன்று மக்கள் மத்தியில் இருக்கின்ற மிக பிரதானமான ஒரு பிரச்சனை, இந்த பிரச்சனையை பற்றி பிரச்சனை என்று சொல்ல முடியாது, ஒரு தேவை என்று கூட வைத்துக் கொள்ளலாம். இந்த தேவையை பற்றி நாங்கள் முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும். பல சந்தேகங்கள் இருக்கிறது, எனக்குள்ளும் ஏராளமான சந்தேகங்கள் இருக்கிறது. அந்த சந்தேகங்கள் அனைத்தையும் தீர்த்துவதற்காக இப்போது எங்களோடு வசந்த பார்வை நிகழ்ச்சியில் மிக முக்கியமான ஒருவரை நாங்கள் அழைத்து வந்திருக்கிறோம். இன்று நாங்கள் காணி சம்பந்தமான விடயங்களை பேசப்போகின்றோம். அது பற்றிய சட்டத்திட்டங்களை பற்றி நாங்கள் தெரிந்து கொள்ளப் போகின்றோம். நிகழ்ச்சியில் எங்களோடு இணைந்து கொள்கிறார் சட்டத்தரணி ரஷாத் அகமது அவர்கள். வணக்கம் சார்.
1: வணக்கம் புவனேஷ். வசந்தம் எஃப்எம்ஏர்களுக்கு வணக்கம்.
0: வணக்கம். இன்றைய நாளில் ஏராளமான விடயங்கள் நாங்கள் பேசவிருக்கின்றோம், காணி சம்பந்தமான விடயங்களை பேசவிருக்கின்றோம். தொடர்ந்து மணிந்து கொள்ளுங்கள் வசந்த பார்வை நிகழ்ச்சி.

0: வசந்த பார்வை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். இன்றைய நாளில் நாங்கள் காணி சம்பந்தமான விடயங்களை பற்றி நாங்கள் பேசுவதாக சொல்லியிருந்தோம். மிக முக்கியமாக அது பற்றிய சட்டத்திட்டங்களை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். எங்களோடு சட்டத்திறனி ரஷாட் அகமது வந்திருக்கிறார். சார், அதாவது நாங்கள் ஒரு காணியை வாங்க போகின்றோம். காணியை வாங்கும் போது நாங்கள் எங்களுக்கு அந்த காணியை சொந்தமாக்கிக் கொள்வதற்கு நாங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான படிமுறைகள் என்ன?
1: ஆம், இது ஒரு அடிப்படையான கேள்வி. பொதுவாக காணி சம்பந்தமான விடயங்களில் இரு தரப்பினர் இருப்பார். ஒருவர் வாங்குபவர், அடுத்தது விற்பவர். விற்பவர் காணியினுடைய ஆதனத்தினுடைய உடைமையாளராக இருப்பார். அந்த வகையில் விற்பவர் மற்ற அசையும் சொத்துக்களை போல் அல்லாது, இந்த காணி என்பது அசையா சொத்து என்ற அடிப்படையில் அதனுடைய பொசஷனை, அதாவது அதனுடைய ஆட்சி உரிமையை முழுமையாக கொண்டிருக்க வேண்டும். அதில் சந்தேகங்கள் அல்லது அவருடைய உரிமை சம்பந்தமான விடயங்களில் ஏதாவது குளறுபடிகள் இருந்தால் வாங்குபவருக்கு முழுமையான முறையில் அதனுடைய உரித்து
0: செல்லாது.
1: அந்த அடிப்படையில் காணி விடயங்கள் தொடர்பாக நாங்கள் பேசுகின்ற பொழுது நிச்சயமாக மிக கவனமான முறையில் இந்த விடயங்களை முன்னேற்பாட்டுடன், இந்த விடயங்கள் தொடர்பாக கவனத்துடன் ஆராய்ந்து அதன் பிறகுதான் காணி தொடர்பான கொடுக்கல் வாங்கலுக்கு நாம் செல்ல வேண்டும். உதாரணமாக வாங்குபவனுடைய நிலையிலிருந்து பார்க்கும் பொழுது, பொதுவாக ஒரு காணியினுடைய முழுமையான ஒரு ஆட்சி உரிமை, அதாவது பொசஷன் என்பது கிட்டத்தட்ட 30 வருடங்களுக்கு தொடர்ச்சியாக எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இடையூறும் இல்லாமல், அதாவது மூன்றாம் நபரினால் இடையூறு எதுவும் இல்லாமல் குறித்த நபரால் பேணப்பட்டு வந்திருக்க வேண்டும். அதனுடைய அர்த்தம் 30 வருடமாக இவர் உடைமையில் இருக்க வேண்டும் என்பதல்ல. அவருக்கு முன்னால் அதற்கு முன்னால் உடைமையில் இருந்தவர்கள் கூட கிளியரான டைட்டில், தெளிவான அந்த உடைமையில் உரிமையை கொண்டிருக்க வேண்டும். முழுமையாக அந்த 30 குறைந்தது 30 வருடங்களுக்குரிய அந்த டைட்டில் சர்ச், அதாவது காணி கந்தோரின் சென்று அங்குள்ள அந்த குறித்த ஆவணத்தினுடைய ரெக்கார்ட்ஸ் பதிவுகளை சரிபார்ப்பதன் மூலமாக இந்த காணி எத்தகைய ஒரு சட்ட சிக்கலும் இல்லாத ஒரு காணி என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள முடியும்.
0: நீங்கள் சொன்னதில் ஒரு சின்ன ஒரு கேள்வி இருக்கிறது. உதாரணத்துக்கு நீங்கள் சொன்னீர்கள் தொடர்ந்து 30 வருடங்கள்னு சொல்லி, இப்ப இடையில் ஒரு 20வது வருடத்தில் ஒரு பிரச்சனை வருகிறது, அது வழக்கு மூலமாக அந்த பிரச்சனை தீர்த்து வைக்கப்படுகிறது, அதுக்கு பிறகு நேர்த்தியாக சென்று கொண்டிருக்கிறது, அப்படி ஒரு பிரச்சனை இல்லையே? அதுக்கு பிறகு
1: அதன் பிறகு பிரச்சனை இல்லை. ஏன்னா ஒரு நீதிமன்றத்திற்கு சென்று நீதிமன்றம் தலையிட்டு குறித்த விற்கக்கூடிய நபருக்கு சார்பான முறையில் வழக்கு தீர்ப்பொன்று அமையும் இடத்து அது நீதிமன்றத்தின் தீர்ப்பென்ற அடிப்படையில் அவருடைய உடைமை வந்து நிச்சயமானதாக மாறும்.
0: நிச்சயமாக நாங்கள் ஒரு காணியை வாங்கும் போது சார், இப்ப அந்த காணி பத்திரத்தில் நாங்கள் பார்க்க வேண்டிய மிக முக்கியமான விடயங்கள் இருக்கிறது, அல்லது அந்த பத்திரத்தை வைத்துக் கொண்டு நாங்கள் பல இடங்களில் இதை பற்றி அலசி ஆராய முடியும் இல்லையா? அதை பற்றி ஒரு விளக்கத்தை தர முடியுமா?
1: பொதுவாக இந்த காணி விடயம் சம்பந்தமாக இலங்கையில் இரு வகையான சட்டங்கள் இருக்கு. முதலாவது காணி பதிவு சம்பந்தமா, முதலாவது ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஆர்டினன்ஸ் சொல்லுவாங்க, அதாவது நான் டீட் ரெஜிஸ்டர் பண்றேன்னு சொல்லுவோம். எங்களுடைய பரிபாசை சொல்வதாக இருந்தால் குறித்த அந்த உறுதியை பதிவு செய்தல் என்ற அடிப்படையில் ஒவ்வொரு பிரதேசத்திலும் உள்ள லேண்ட் ரெஜிஸ்ட்ரி, காணி கந்தோரில் குறித்த, அது ஒரு விற்பனை சார்ந்த விடயமாக இருக்கலாம் அல்லது ஒரு ஒரு நன்கொடையாக இருக்கலாம், அதனை பதிவு செய்வார்கள். அப்ப குறிப்பாக சட்டத்தில் உள்ள ஒரு விடயம் என்னன்னு சொன்னால், பதிவு மட்டுமே ஒருவருக்கு காணி சம்பந்தமா உடமையை பெற்றுத்தராது. அதாவது ஒரு பதிவு செய்யப்பட்ட காணிக்கும் பதிவு செய்யப்படாத ஒரு ஒரு காணிக்கும் இடையில் உள்ள வித்தியாசத்தில் இரு உறுதிகள் வந்து ஒரே காணியை குறிப்பதாக இருந்தால், பதிவு செய்யப்பட்ட காணிக்கு முன்னுரிமை என்ற அடிப்படையில் தான் அந்த பதிவு இடம்பெறும். மற்றபடிக்கு பதிவு செய்து விட்டோம் என்ற ஒரே காரணத்திற்காக முழுமையாக உடமையை வந்து கைமாறிவிடுவதில்லை. இது ஆரம்பத்தில் இருந்த இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் ஆர்டினன்ஸ் என்ற அடிப்படையில் தான் இதை அந்த சட்டத்தின் அடிப்படையில் தான் இதை பதிவு செய்து வருகிறார்கள். அதன் பிறகு 1988 டைட்டில் ஆர்டினன்ஸ் சம்பந்தமான ஒரு சட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது. பிம்சாவிய காணிகள் என்று சொல்லி நான் பொதுவாக சொல்லுவோம். அதாவது அரசாங்கத்தினால் எந்த ஒரு இடையூறும் இல்லாத, எந்த ஒரு சட்ட சிக்கலும் இல்லாத காணி என அடையாளம் காணப்பட்ட காணிகளுக்கு குறித்த டைட்டிலை, அதாவது உரித்தை முழுமையாக வழங்குவார்கள். பிம்சாவிய சர்டிபிகேட் சொல்லுவோம், உரித்து சான்றிதழை வழங்குவார்கள். இவ்வாறு உரித்து சான்றிதழ் வழங்கப்பட்ட காணிகள் எப்பொழுதும் தராதரத்தில் ஆக மேல் மட்டத்தில் இருக்கும், ஹைராக்கில் ஆக மேலே இருப்பார்கள். ஏன்னு சொன்னால் அது டாக்குமெண்ட், அதாவது ஒரு முழுமையான உறுதியை மட்டுமல்லாது டைட்டிலையும், அதனுடைய டைட்டில் சர்டிபிகேட்டையும் பெற்றிருப்பதால் அந்த காணியை உடைமை கொண்டிருப்பவர்கள் முழுமையான அந்த உடைமையை அனுபவிக்கக்கூடிய நிலைமைக்கு அவருக்கு வரும்.
0: நிச்சயமாக இதிலும் சில சில சந்தேகங்கள் நிலம் இருக்கிறது. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம்.

0: வசந்த பார்வை நிகழ்ச்சி ஒன்று நடந்திருக்கின்றது. இந்த நிகழ்ச்சியை நாங்கள் காணி சம்பந்தமான விடயங்களை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். எங்களோட சட்டத்தரணி ரஷாத் அகமது அவர்கள் வந்திருக்கார் சார். இன்னும் கேள்வி இருக்கு, நீங்கள் முதலாளர் சொல்லியிருந்தீர்கள் அந்த முழுமையான உறுதியினை சொல்லியிருந்தீர்கள். நான் நினைக்கின்ற வகையில் சில காணிகள் இருக்கின்றது, நாங்கள் எடுத்த பிறகு அதில் ஒரு பாலம் அமைப்பதற்கோ அல்லது பாதை அமைப்பதற்கோ அரசாங்கம் அதை எடுத்துக்கொள்வதற்காக வினவும், அது பற்றிய விளக்கமா நீங்கள் சொல்வது?
1: ஆமாஷ், பொதுவாக காணிகள் இரண்டு வகையாக பிரிக்கப்படும். ஒன்று ஸ்டேட் லேண்ட் சொல்வது அரச காணிகள், இன்னொன்று தனியார் காணிகள். அரச காணிகளை பொறுத்த வரைக்கும் அதனுடைய அப்சல்யூட் ஓனர், முழுமையான உரிமை வந்து அரசாங்கத்திற்குரியது. அது காலாகாலங்களில் நான் விரிவாக பிறகு பார்க்கலாம். காலாகாலங்களில் கிராண்ட் எனக்கூடிய அளிப்பு முறை மூலமாக, பெர்மிட் எனக்கூடிய அனுமதி பத்திரங்கள் மூலமாக மக்களுக்கு வெவ்வேறு நோக்கங்களுக்காக அரசாங்கம் கையளிக்கும். ஆனால் ஒருபோதும் மக்கள் அதை உடைமை கொள்ள முடியாது. அந்த காணியில் அரசாங்கத்தினுடைய அனுமதியோடு வசித்து அவர்களுடைய தொழில்களை செய்து வரலாம்.
0: நீங்கள் சொல்வது சில மலையகத்தில்
1: இருக்கின்றது அப்படியான காணிகள் இருக்கின்றது. அதே போல வடமாகாண கிழக்கு மாகாணங்களில் இருக்கக்கூடிய அரச காணிகள், பொதுவாக அரச காணியில் இரண்டு வகையான அனுமதிகள் கொடுப்பார்கள். ஒன்று கிராண்ட் என்று சொல்வார்கள், அளிப்பு. அதாவது சாதாரணமாக பதிவிடங்களுக்குரிய காணிகள், அது அரசாங்கத்தினுடைய காணிகளாக இருக்கும், யாராலும் உரிமை போரப்படாத காணிகளாக இருக்கும். அவ்வாறான நேரங்களில் சனத்தொகை பெருக்கம் அது போன்ற அந்த மக்களுடைய வாழ்வாதாரங்களை முன்னேற்றம் பொறுத்து அரசானது ஒரு டெம்பரரி அரேஞ்ச்மெண்டாக, ஒரு தற்காலிகமான ஒரு தீர்வையாக குறித்த நபர்களுக்கு அதை பிரித்து கொடுத்து கிராண்ட் எனப்படக்கூடிய அளிப்புகளை வழங்குவார்கள். அதே போன்று இன்னும் ஒரு வகையான காணிகள் இருக்கிறது. குறிப்பாக இந்த விவசாய நிலங்கள், மீன்பிடி நிலங்களை, தொழிற்சாலை கைத்தொழில் நிலங்களை மையப்படுத்தியதானது, அத்தகைய நிலங்களும் அவையும் அரச நிலங்கள் தான். ஆனால் அதை ஆளும் சட்டங்கள் வந்து கிராண்ட் வழங்கக்கூடிய அந்த சட்டத்தை விட வேறானது. அது வந்து லேண்ட் டெவலப்மெண்ட் ஆர்டினன்ஸ், காணி அபிவிருத்தி கட்டளை சட்டம் சொல்லுங்க, அந்த பேரிலேயே அதுக்குரிய பதில் இருக்கிறது. குறித்த நபர், குறித்த அரசாங்கம், அரசானது ஒரு நபருக்கு அந்த காணியை வழங்கினார், அவர் அந்த காணியை டெவலப் செய்ய வேண்டும், அபிவிருத்தி செய்ய வேண்டும். அதாவது அவர் அதில் விவசாயம் செய்ய வேண்டும், அல்லது கைத்தொழிலுடன் சம்பந்தப்பட்ட அந்த பிரதேசத்துக்குரிய இயல்பு, அந்த பிரதேசத்தினுடைய தன்மைக்கேற்ற தொழில்களில் அந்த காணியை ஈடுபடுத்தி அதன் மூலமாக அவர் தன்னுடைய வாழ்வாதாரத்தை கொண்டு செல்ல வேண்டும். அப்படியான காணிகளுக்கு டெவலப்மெண்ட் ஆர்டினன்ஸ் மூலமாக குறிப்புகள், பெர்மிட்டை வழங்குவார்கள். பெர்மிட் வழங்கக்கூடிய காணி பொதுவாக அரசாங்கத்தை அந்த அனுமதி பத்திரம் பெறக்கூடிய காணி யாருக்கும் விற்க முடியாது, யாருக்கும் விற்க முடியாது, ஈடு வைக்க மோகேஜ் செய்ய முடியாது. அதே போன்றுதான் யாருக்கும் குத்தகைக்கு அந்த நன்கொடையாக அளிக்க முடியாது. ஆனால் அத்தகைய அந்த பெர்மிட்டை பெற்றவர் தன்னுடைய துணைவிக்கோ, துணைவருக்கோ அல்லது மகனுக்கோ காலாகாலமாக அதனுடைய உரிமையை கடத்தி வர முடியும். ஆனால் ஒருபொழுதும் அப்சல்யூட் ஓனர்ஷிப், அதாவது முழுமையான அந்த உரிமை வந்து அவர்களுக்கு சென்றடையாது. ஆனால் அவர்களுக்கு எந்த ஒரு மூன்றாம் தரப்பினுடைய எந்த ஒரு பாங்கும் இல்லாமல், இதுவும் இல்லாமல் அவர்களால் அதனில் ஆட்சி உரிமையை நிறைந்து கொள்ள முடியும். அண்மையில் கூட ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக இருந்த காலத்தில் பெர்மிட் அல்ல, கிராண்ட் கொடுக்கப்பட்ட அந்த வீடுகளுக்கு அல்லது அந்த நிலங்களுக்கு வந்து அப்சல்யூட் கிராண்ட் கொடுத்தார். அதாவது நிலையான ஒரு அளிப்பு, அதாவது அதன் பிறகு அவர்கள் தான் உரிமையாளர்களாக மாறுவார்கள். அவர்கள் சாதாரணமாக ஒரு உறுதி காணி உறுதியை வைத்திருக்கக்கூடிய ஒரு நபரால் செய்யக்கூடிய அனைத்து வேலைகளும் அவர்களால் செய்ய முடியும். அதனை ஈடு வைக்க முடியும், இன்னொரு கைமாற்ற முடியும், குத்தகைக்கு விட முடியும், அப்படியான விடயங்களை செய்ய முடியும்.
0: நீங்கள் சொல்வது போல அப்படின்னு சொன்னா அதுக்கு எதுவும் கால வரை இருக்கிறது, இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு இது அவர்களுக்கு உரித்தாகும் அப்படின்னு?
1: இல்ல, அப்படி எதுவும் கிடையாது, அப்படி எதுவுமே கிடையாது. அது முற்று முழுதாக அரசினுடைய தட்டுணிவில் தங்கியிருக்கக்கூடிய விடயம். காலாகாலமாக அரசாங்கத்தால் ஏற்படுத்தக்கூடிய அந்த அரசாங்கத்தினுடைய தீர்மானங்கள் அடிப்படையில் தான் அவை நடைமுறைக்கு வருகின்றன.
0: நிச்சயமாக இன்னும் சில கேள்விகள், முக்கியமான கேள்விகள் இருக்கிறது. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம்.

0: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.66 102.88.
1: இது மக்கள் சூடிய மகுடமே,
2: தேசத்தின் நம்பிக்கைக்குரிய லோக்தர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்த. இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம்.
3: இல்லத்தரசிகளுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் கசாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு, புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.
4: மோட்டார் சைக்கிளில் பயணம் செய்வதற்கு முன்பு தலைக்கவசம் அணிவதற்கு மறவாதீர்கள். சிறிய தூரம் என்றாலும் அது உங்கள் வாழ்க்கையே முடித்து விடலாம். தலைக்கவசம் அணிய மறவாதீர்கள்.
5: பாதுகாப்பான

0: உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே வசந்த பார்வை நிகழ்ச்சியோடு நடந்திருக்கின்றீர்கள். இன்றைய வசந்த பார்வை நிகழ்ச்சியில் நாங்கள் முக்கியமாக காணி சம்பந்தமான விளக்கத்தை நாங்கள் தெளிவுபடுத்திக் கொண்டிருக்கிறோம். அது பற்றிய சட்டத்திட்டங்களை பற்றி நாங்கள் தெரிந்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் சார், நீங்கள் சொன்னது போல ஒரு காணியை வாங்குபவர் பார்க்க வேண்டிய விடயங்கள், உதாரணத்துக்கு அந்த காணி உரித்தாளர் அவருடைய சொந்த பெயரில் இருக்கிறதா, அல்லது நீங்கள் சொன்னது போல அரசு உடைமையாக இருக்கிறதா அந்த காணி என்று சொல்லி நாங்கள் பல விடயங்களை பார்க்கிறோம். அதே போல காணி ஒன்றை வாங்குபவர் இதை எப்படி தெரிந்து கொள்வது, நீங்கள் சொல்லுங்க, ரெஜிஸ்ட்ரேஷன் போய் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படியா?
1: நிச்சயமாக, ஒருவர் ஒரு காணியை வாங்குவதற்கு முடிவெடுத்தால் என்னுடைய பரிந்துரை என்னவென்றால், அவர் வந்து கட்டாயமாக ஒரு சட்டத்தரணியின் முன்னால் சென்று அதற்குரிய நடவடிக்கைகளை ஆரம்பிக்க வேண்டும். முதலாவது, இந்த 30 வருடத்துக்குரிய எந்த ஒரு இடையூறுமிட்டில்லாத ஒரு தன்மையுடைய ஒரு காணி அடையாளம் காண்பதற்கு குறித்த காணி அமைந்துள்ள மாவட்டத்தில் இருக்கக்கூடிய காணி கந்தோருக்கு, லேண்ட் ரெஜிஸ்ட்ரிக்கு சென்று அங்கிருந்து அதனுடைய போலியோவை, அதாவது ஒவ்வொரு காணிக்கும் வந்து ஒவ்வொரு லெஜர் புக் இருக்கும், ஒரு ஆவணங்கள் இருக்கும், 30 வருடங்களுக்கு குறையாத அந்த பதிவினுடைய சர்டிஃபைட் காப்பியை, அத்தாட்சிப்படுத்தப்பட்ட பிரதியை அங்கிருந்து பெற்றுக்கொள்ள முடியும். அது வந்து அவ்வளவு காலம் எடுக்கக்கூடிய விடயம் அல்ல. ஒரு 1 டே சர்வீஸ் இருக்கிறது, காலையில் அப்ளை பண்ணா உங்களுக்கு ஈவினிங் மலையில் எடுக்கலாம். அப்ப அதை எடுத்த பிறகு சில வேளைகள் அதில் வந்து தெளிவற்ற தன்மைகள் இருக்கும், அவர்களுடைய நடைமுறை வேறு. அப்ப குறித்த ஒரு ஒரு நொத்தாரிசு மூலமாகத்தான் அதனை இலகுவாக அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். அந்த அடிப்படையில் ஒரு சட்டத்தானியின் முன்னால் சென்று அந்த குறித்த போலியோன்னு சொல்லுவோம், தோம்பு என்று யாழ்ப்பாணத்தில் சொல்வார்கள், மற்ற இடங்களில் தமிழில் எப்படி சொல்வான்னு தெரியாது, பத்திரு என்று சொல்வோம் சிங்களத்தில். அப்ப அந்த ஆவணத்தை கொண்டு சென்று ஆராய வேண்டும். எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் குறித்த நபரால் இந்த காணி பேணப்பட்டு வருகின்றது என்ற அடிப்படையில் அதை பார்க்கலாம். பொதுவாக கேவியட் என்று சொல்லக்கூடிய ஒரு முறைமை இருக்கிறது. கேவியட் என்று சொன்னால் குறித்த ஒரு காணி இருக்கிறது, அந்த காணிக்கு உடைமையில் இல்லாத ஒருவர், தற்போது உடைமையில் இல்லாத ஒருவர், அதாவது மூன்றாம் நபர், ஏதோ ஒரு வகையில் அந்த காணி மீது ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறது, தனக்கு ஒரு தேவை ஆர்வம் இருக்கிறது என்ற அடிப்படையில் அவர் என்ன செய்வார் என்று சொன்னால், ஒரு நொத்தாரிசு மூலமா கேவியட் எனப்படக்கூடிய ஆவணத்தை பதிவு செய்து அதனை குறித்த லேண்ட் ரெஜிஸ்ட்ரி, காணி கந்தவனுடைய குறித்த காணியின் பதிவு இடம்பெற்றதுக்கு கீழே பதிவு செய்வார். 2 வருடங்கள் அது செல்லுபடியாகும். அதன் பிறகு அதை திரும்ப ரினியூ செய்யலாம், புதுப்பிக்கலாம். அந்த 2 வருடங்கள் வந்து குறித்த காணியில் ஆர்வம் உள்ளவர்களுக்கு ஒரு இண்டிகேஷனாக அந்த கேவியட் ஆவணம் தொழிற்படும். அதாவது அந்த காணியை கேவியட் பதிவு செய்தவுடன் தற்போது அந்த காணியில் உரித்துடைய அந்த உரிமையாளர்களுக்கு அந்த நோட்டீஸ், கேவியட் நோட்டீஸ் போகும். அதன் பிறகு அந்த காணி சம்பந்தமாக ஒரு குத்தகையோ இல்லாட்டி மோர்கேஜ் ஈடோ இல்லாட்டி ஒரு டிரான்ஸ்ஃபரோ, ஒரு விற்பனையோ நடந்தால் உடனடியாக அது அந்த காணி தொடர்பான எந்த ஒரு விடயமும் கேவியட்டை பதிவு செய்த நபருக்கு தெரிவிக்கப்படும், காணிக்கு வந்த ஒரு மூலமா. அதாவது உங்களுக்கு ஆர்வம் இருந்த கூடிய இந்த காணியில் இப்படியான ஒரு
0: குளறுபடி
1: நடந்தது, குளறுபடி என்று சொல்ல முடியாது குணேஷ், இப்படியான ஒரு ஒரு கைமாற்றல் இல்லாட்டி இப்படியான ஒரு நிகழ்வு நடந்திருக்கு என்பதை கேவியட் பதிவு செய்தவருக்கு காணி கந்தோரால் அனுப்பி வைக்கப்படும். அப்ப அந்த நேரம் அந்த கேவியட்டை பதிவு செய்பவர் வந்து ஒரு அவருக்கு ஒரு அவருக்கு அதை பற்றின ஒரு அறிவு வருகிறது. அதன் பிறகு அவர் தேடி பார்ப்பார் எந்த அடிப்படையில் நடந்திருக்கிறது. சில வேளைகள் அது மோசடி மூலமான ஒரு ஒரு பரிமாற்றமாக இருக்கலாம்.

0: கேவியட் பதிவு செய்பவர் கூட ஒரு மோசடியான ஒரு எண்ணத்துடன் அதை பதிவு செய்யலாம். முன்பெல்லாம் வந்து எல்லோரும் பதிவு செய்ய கேவிட்ரெண்ட் எல்லோரும் வந்து கேவிட் ரெக்கார்ட் பண்ணிட்டு வருவார்கள். இப்பொழுது அதை கொஞ்சம் மட்டுப்படுத்தப்பட்டு கேவிட்ரோட காலவரையறை கூட குறுக்கப்பட்டு இரண்டு வருடங்களுக்குள் மட்டுப்படுத்தப்பட்டு கேவியட்டை பதிவு செய்வர் தான் எந்த அடிப்படையில் இந்த காணி குறித்துடையவர் என்ற ஒரு விடயத்தை, அது சந்தேகத்திற்கு இடம் இல்லாமல் நிரூபிக்க தேவையில்லை, ஆனால் ஏதோ ஒரு வகையில் தனக்கு இந்த காணியில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறது, ஆர்வம் இருக்கிறது என்ற விடயத்தை ஆவணங்கள் மூலமாக
1: நிரூபிக்க வேண்டும் ஒத்துழைக்க வேண்டும்.
0: காணி உரிமையாளருக்கு எதிராகத்தான் கேவியட் என்பது போடப்படுகிறது, அவர்கள் ஒத்துழைப்பு தேவையில்லை. ஆனால் காணி பதிவாளர் அந்த ரெஜிஸ்ட்ரார் வந்து கேவியட் பதிவு செய்வனுடைய விடயங்களை திருப்திப்படும் இடத்து அந்த கேவியட் ஆனது குறித்த நிலத்தின் குறித்த காணியினுடைய பதிவேட்டில் வந்து பதிவு செய்யப்படும்.
1: நிச்சயமாக நல்ல ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுத்திருக்கிறது. சரி, இன்னும் ஒரு கேள்வி இருக்கிறது. இதில் நாங்கள் ஒரு காணி வாங்கும் விடயத்தை தான் பேசிக் கொண்டிருக்கிறோம். வாங்கும் போது சில இடங்களில் அந்த காணியினுடைய பெருமதியை மாற்றி மாற்றி சொல்வார்கள். அப்ப சரியான பெருமதி என்பது எங்களுக்கு சரியாக தெரிந்து கொள்கிற தன்மை குறைவாக இருக்கிறது. அப்படி இருக்கும்போது நாங்கள் எப்படியான வழிமுறைகளில் அவற்றை தெரிந்து கொள்ள முடியும், இந்த காணிக்கு இவ்வளவுதான் பெருமதி இந்த காலகட்டத்தில் என்பதை?
0: நிச்சயமாக பொதுவாக இரண்டு காரணங்களுக்காக ஒரு காணியினுடைய மதிப்பை வந்து ஏற்றி இறக்கி சொல்வார்கள். முதலாவது, ஒரு காணியை விற்கும் பொழுது ஸ்டாம்ப் டியூட்டி சொல்ல முத்திரை தீர்வை அரசாத்து கட்ட வேண்டும். மொத்த காணியினுடைய பெருமதியில் 4% பொதுவாக 4%, அதாவது முதல் 100,000 நாம் 3% என்ற அடிப்படையிலும், அதற்கு 100,000 பிறகு வரக்கூடிய பெருமதியில் 4% என்ற அடிப்படையிலும் பொதுவாக நாங்கள் அதை கல்குலேட் பண்ணும் பொழுது 4% என்று கல்குலேட் பண்ணி அதனுடைய 1,000 ரூபாய் கழித்து விடுவோம். ஏன்னா முதல் 100,000 வரும். அப்ப அந்த ஸ்டாம்ப் அதாவது தீர்வையை அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டிய ஒவ்வொரு விற்பனையின் போதும் செலுத்த வேண்டிய அந்த தீர்வையை குறைப்பதற்காக பெருமதி குறை எழுதுவார்கள். அப்படியான ஒரு ஒரு காரணத்துக்காக அது நடக்கும். சில வேளை ஒரு தந்தை தனது மகனுக்கோ ஒரு மனைவிக்கோ இல்லாட்டி அந்த அவருடைய விருப்பத்திற்குரிய நபர்களுக்கு அதை நன்கொடை அளிக்கும் பொழுது நன்கொடைக்கும் வந்து கிட்டத்தட்ட 2%
1: அறவிடப்படும்,
0: அதாவது தீர்வையாக அறவிடப்படும். அந்த தீர்வையும் குறைப்பதற்காக என்ன இருந்தாலும் இது ஒரு விற்பனை அல்லதானே, என்ன மகனுக்கு நான் காயமாட்டேன் அதுக்கு எதுக்கு முத்திரை வரி கொடுக்கணும் என்ற அடிப்படையில அவர்கள் என்ன செய்வார்கள் சொன்னா, ஆகவே குறைத்து விற்பனையிலாவது பரவாயில்ல, பாதிக்கு பாதி குறைப்பார்கள் நடைமுறை, இதை ஆகவே குறைத்து அதனை நன்கொடை செய்து விடுவார்கள். இப்படியான நிலைமைகளின் போது சில வேளைகளில் அரசாங்கத்தினால் காலாகாலம் மேற்கொள்ளக்கூடிய மதிப்பீடுகளின் அடிப்படையில் குறித்த அந்த விற்பனையோ நன்கொடையோ நடைபெற்ற திகதியில் இருந்து அந்த காணியினுடைய சந்தை பெறுமதி மார்க்கெட் வேல்யூ வந்து ஆகவே குறைத்து அதன் குறித்த ஆவணத்தை செய்திருப்பார்களா இருந்தால் நிச்சயமாக அதற்குரிய தண்டனை உண்டு. அவர்கள் அதற்குரிய அதாவது எந்த அளவுக்கு குறைத்தார்கள், எந்த அளவு சந்தை பெறுமதி இருக்கிறதோ அதற்கு மேலதிகமாக தண்ட பணத்துடன் சேர்த்து அதனை
1: செலுத்த
0: வேண்டிய நிலைமை வரும். உதாரணம், பொதுவாக ஒருவர் வந்து ஒரு ஆதனத்தை வாங்க போகிறார், காணியை வாங்க போகிறார், உரிமையாளர் ஒரு ஒரு கண்ணு சந்தை பெறுமதி இதுதான் என்று சொல்கிறார். உதாரணமா ஒரு 4 மில்லியன் 40 லட்சம் சொல்கிறார். ஆனால் அந்த பிரதேசத்தினுடைய சந்தை பெருமையை பார்க்கும்போது சில வேளை அது 30 லட்சமாக இருக்கும். அப்ப இவரால் அதை பேரம் பேசும் பாகின் பண்ணுவோம், பேரம் பேசும் போது அதை நிரூபிக்க முடியாத ஒரு நிலைமை கொண்டு வரும். சில வேளை அதனுடைய சந்தை பெருமை இவர் 40 லட்சம் என்று சொல்லுவார், ஆனால் அது 60 லட்சமாக இருக்கும். அப்பொழுது இப்ப இந்த இதை எந்த அடிப்படையில நாங்க தீர்வு காணலாமு சொன்னா, பொதுவாக ஒவ்வொரு பிரதேசத்துக்கும் அந்த லேண்ட் வேல்யூவேஷன் டிபார்ட்மெண்ட் என்று சொல்லுவார்கள், காணி மதிப்பீட்டு திணைக்களம் அல்லது ஆணைக்கு திணைக்களம், அந்த திணைக்களத்திற்கு சென்று முறையான ஒரு அப்ளிகேஷன் விண்ணப்பத்தை செய்வதன் மூலமாக குறித்த திணைக்களத்தினுடைய அதிகாரிகள் வந்து குறித்த காணியினுடைய சந்தை பெறுமதியை துல்லியமாக கணக்கிடுவார்கள். அதன் பிறகு அவர்களால் ஒரு ஒரு ரிப்போர்ட் வழங்கப்படும். அந்த ரிப்போர்ட்டை அடிப்படையாக வைத்துத்தான் குறித்த விற்பனை நடக்கும். ஆனால் நடைமுறையில் பொதுவாக காணி உடைமையாளர்கள் இதனை விரும்புவதில்லை. காரணம் என்னன்னு சொன்னால், சில வேளை அதனுடைய சந்தை பெறுமதி ஒரு 4 மில்லியன் ரூபாயாக இருக்கலாம், சில வேளை காணி மதிப்பீட்டு திணைக்களத்திலிருந்து வந்தவர்கள் கொடுத்த அறிக்கையின்படி அது 3 மில்லியனாக இருக்கலாம். அப்படி ஒரு குறித்த காணிக்கு அப்படியான ஒரு அறிக்கை கிடைத்த பின்னால் அதனை மீறி ஒரு வெளியே போட்டு அதை செய்ய முடியாது, அதை செய்ததில் சிக்கல்கள் இருக்கின்றன. அப்ப அந்த அடிப்படையில் பொதுவாக வாங்குபவர்களும் அவர்களுக்கு எப்படியாவது காணி வந்தால் போதும் என்ற ஒரு மனநிலையில் இருப்பதால் தற்பொழுதுள்ள உரிமையாளரை பாய்த்து கொண்டு அவர்கள் அப்படியான விடயங்கள் செய்வது குறைவு. ஆனால் சட்டத்தில் இதுக்கான ஏற்பாடுகள் இருக்கின்றன என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும்.
1: நிச்சயமா நீங்க சொன்னது போல ஒரு விஷயம் இருக்கிறது. இப்ப காணி ஒன்றை வாங்கும் போது எல்லோருக்கும் இருக்கின்ற பிரச்சனை, நாங்கள் எப்போது பணத்தை அவர்களுக்கு கொடுப்பது, பணத்தை எங்கள் பெயரில் மாறின பிறகு கொடுப்பதா, இல்ல எந்த தருணத்தில் அவர்களுக்கான பணத்தை நாங்கள் கொடுக்கலாம்?
0: புவனேஷ், பணப்பரிமாற்றம் தொடர்பான விடயங்களின் போது பொதுவாக இரு விடயங்களில் சில பேர் என்ன செய்வார்கள், ஒரு காணியை வாங்கும் பொழுது அவர்கள் கொடுப்பதற்கு முன்பணம் தான் இருக்கும், அட்வான்ஸ் தான் இருக்கும். ஒரு 4 மில்லியன் ரூபாய் பெறும்போதான காணியாக இருந்தால் அவர்கள் முந்திக் கொள்ள நிர்பந்திக்கப்படுவார்கள் உரிமையாளர்கள். காரணம் என்னவென்றால், அவர்கள் அதனை விட்டுவிட்டால் இன்னொருவர் வந்து
1: வாங்கிக் கொள்வார்.
0: அப்போ இன்னொரு மாதத்தில் தான் அடுத்த 2 மில்லியன் இவருக்கு வர வேண்டியிருக்கின்ற நேரம். இவர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், எக்ரிமெண்ட் டு செல், அதாவது காணி விற்பதற்கான ஒரு உடன்படிக்கையை எழுதி அதில் முன்பணமாக ஒரு அட்வான்ஸாக நான் 2 மில்லியன் கொடுக்கிறேன், பிறகு இன்னொரு 2 மில்லியனை வந்து ஒரு மாதத்திலோ அல்லது குறித்த அந்த காலத்தில் கொடுப்பேன், அப்படி இல்லாவிட்டால் இந்த பணத்தை எனக்கு திருப்பி தர வேண்டும், இவர் காணி இன்னொருவருக்கு விற்கலாம் என்ற அடிப்படையில் அப்படியான விடயங்களை போட்டு அக்ரிமெண்ட் டு செல் எனப்படக்கூடிய ஒரு ஆவணத்தை செய்யலாம். அதுவும் வந்து ஒரு டீட் தான், அதுவும் வந்து ஒரு உறுதி தான். அந்த உறுதி கூட காணி கந்தோரில் முறையாக பதிவு செய்யப்படும். அதன் பிறகு ஒரு மாதத்திற்கு பிறகு அல்லது குறித்த குறிதுரைக்கப்பட்ட நாட்களின் பின்னர் அவர் மிகுதியுள்ள பணத்தை கொடுத்து அதை முழுமையாக ஒரு டிரான்ஸ்ஃபர் டீடாக ஒரு அறுதியாக வந்து மாற்றிக்கொள்ள முடியும். அப்படியான விடயங்கள் இருக்கிறது. இப்ப எந்த நேரத்தில் பணத்தை கொடுப்பது என்ற சம்பந்தமான விடயங்களில் பொதுவாக பணப்பரிமாற்ற கை மூலமாக பரிமாற்றக்கூடிய நேரங்களில் அதில் சில சிக்கல்கள் இருக்கின்றன. ஆனால் சில வேளைகளில் பேங்க் டிரான்ஸ்ஃபர் மூலமாக, வங்கி மூலமாக பரிமாற்றங்கள் மூலமாக அதுக்கு ரிசீப்ட் இருக்கும், அதுக்குரிய ஆவணங்கள். அப்பொழுது ஒரு சட்டத்தனைக்கு முன்னால் அந்த அந்த அந்த டீடை பதிவு செய்வதற்காக அதை கையொப்புவதற்கு வருவதற்கு முன்னால் குறித்த பணத்தை கைமாற்றிவிட்டு அதனுடைய ரிசீப்டை எடுத்துக்கொண்டு வரலாம். அது ஒரு வெலிடான வலுவான ஒரு ஆதாரமாக இருக்கும். அப்படி இல்லை என்று சொன்னால் குறித்த சட்டத்தன்மையின் முன்னாலே அந்த குறித்த உறுதியில் கையொப்பமிட்டவுடன் குறித்த பணத்தை பரிமாற்றம் செய்யலாம். குறித்த சட்டத்தனி தன்னுடைய அந்த உறுதியில், தன்னால் நிறைவேற்றப்படும் உறுதியில் பின்புறத்தில் சட்டத்தனியினுடைய அட்டஸ்டேஷன் என்று சொல்லுவோம். தரப்பினர் யார் யார் கையொப்பம் செய்தார்கள், அவருடைய தேசிய அடையாளத்தை தான் பரிசோதித்தேனா இல்லையா என்ற விடயங்களின் உள்ளடக்கும் பொழுது குறித்த அந்த பெறுமதிக்குரிய பணமானது தன் முன்னால் கைமாற்றப்பட்டதை அந்த இடத்தில் உறுதிப்படுத்துவார். பொதுவாக நேயர்களுக்கு சொல்ல வேண்டிய விடயம் என்றால், சட்டத்தனையின் முன்னால் குறித்த பணத்தை கைமாற்றுவது வந்து மிகவும் சிறந்த.
1: நிச்சயமாக அது கைமாற்றினோம் என்று சொன்னால் எதுக்காக கைமாற்றும் என்ற கேள்வி இருக்கிறது. அது சில வேளை மாறக்கூடலாம். சட்டத்தனையின் மூலமாக இதுக்காகத்தான் கைமாற்றப்பட்டது என்பது சால பொருத்தம்.
0: நிச்சயமாக
1: இன்னும் பல கேள்விகள் இருக்கிறது. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு சார்

0: நிகழ்ச்சிகளில் முதல் தர வானொலி வசந்தம் எஃப்எம்.
1: நேரம் காலை 11 மணி.

0: ரசீதுகளுக்கு அனுசரணை வழங்குவது.
1: 8 கோடி தனநிதானை சீரழப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகின. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை.
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM. மழுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
3: போதை மாத்திரைகள், கொக்கைன் போதைப் பொருள் மற்றும் ஐஸ் போதைப் பொருட்களுடன் சந்தேக நபர் ஒருவர் மாளிகாவத்து பகுதியில் கைது செய்யப்பட்டுள்ளார். கொழும்பு மத்திய குற்றத்தடுப்பு பிரிவு சுற்று வளைப்பை மேற்கொண்டுள்ளது. சந்தேக நபரிடமிருந்து 69 கிராம் குஷ், 18 கிராம் கொக்கைன் மற்றும் 40 போதை மாத்திரைகள் என்பன கைப்பற்றப்பட்டுள்ளன. 19 வயதான சந்தேக நபர் கொழும்பு கிராண்ட் பாஸ் பகுதியைச் சேர்ந்தவர் என போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இந்நிலையில் சந்தேக நபரை மாளிகாவத்து போலீசாரிடம் ஒப்படைத்து மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த அவசர மருத்துவ நிபுணரும் நாசா விண்வெளி வீரருமான கர்னல் அனிமேனன் எதிர்வரும் ஜூலை 14 முதன்முறையாக சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு பயணிக்க உள்ளார். 49 வயதான அனில் மேனன் ரஷ்ய விண்வெளி வீரர்களான பியோட்டர் டிப்ரோட் மற்றும் அனா கிகினா ஆகியோருடன் இணைந்து இந்த பயணத்தை மேற்கொள்ள உள்ளார். இவர் விண்வெளி நிலையத்தில் சுமார் 8 மாதங்கள் தங்கியிருந்து நீண்டகால விண்வெளி பயணம் மனித உடலில் ஏற்படுத்தும் விளைவுகள் மற்றும் விண்வெளி மருத்துவ தொழில்நுட்பங்கள் குறித்து விரிவாக ஆய்வுகளை மேற்கொள்ள உள்ளார்.
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்
0: மனுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது. 8 கோடி தனநிதானை சீரழப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகின. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை.
4: நிமிர்ந்த நடை

0: வசந்த பார்வை நிகழ்ச்சி ஓடுகின்றீர்கள். இந்த நாளில் நாங்கள் காணி சம்பந்தமான விடயங்களை நாங்கள் அலசி ஆராய்ந்து கொண்டிருக்கின்றோம். எங்களோட சட்டத்திறனி ரஷாப் அஹமட் அவர்கள் இணைந்து கொண்டு பல விடயங்களை பகிர்ந்து கொண்டிருக்க சார், நாங்கள் அதாவது காணி வாங்குபவர் பார்க்க வேண்டிய விடயங்களை நாங்கள் இதுவரை பேசியிருந்தோம். ஒரு காணி வாங்கும் போது நாங்கள் என்னென்ன விடயங்களை கவனிக்க வேண்டும், அதே போல காணியை விற்பவர் பார்க்க வேண்டிய முக்கியமான விடயங்கள் என்ன?
1: முதலாவதாக காணியை வாங்குபவர் குறித்த காணி தனக்கு பஞ்சம் இல்லாத ஒன்று என்ற அடிப்படையில் சில விடயங்களை அவதானித்து மிக கவனமாக தேடி அதனை செய்து கொள்ள வேண்டும். அதே போல காணியை விற்பவரும் தன்னுடைய உடைமையை முழுமையாக மற்றவருக்கு கையளிக்கக்கூடிய நல்லெண்ணத்தில் சில விடயங்களை செய்து கொள்ள வேண்டும். அது முதலாவது விடயம் தான், ஒரு காணியை காணிக்கு உடைமையாளராக வந்ததன் பின்னால் குறித்த பிரதேச செயலத்தினுடைய செயலத்தினால் வழங்கப்படு காணி உரிமையாளர்களுக்கு வழங்கப்படுகின்ற நான் வெஸ்டிங் சர்டிபிகேட் என்று சொல்வாங்க. நான் வெஸ்டிங் சர்டிபிகேட், அதே போன்று ஸ்ட்ரீட் லைன் சர்டிபிகேட் என்ற அப்படியான சான்றிதழ்களை பெறுவதற்கான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். ஸ்ட்ரீட் லைன் சர்டிபிகேட் என்று சொன்னால் குறித்த அந்தந்த காணியோடு தொடர்புடைய அந்த ஸ்ட்ரீட் அந்தந்த ஒழுங்கை அல்லது அந்த பாதைக்கும் குறித்த காணிக்கும் இடையில் சட்டத்தால் விதிந்துரைக்கப்பட்ட அந்த இடைவெளியை பேணி வருகின்ற அடிப்படையில் அதனை பயிற்சித்து வழங்கக்கூடிய ஒரு சான்றிதழ் தான் ஸ்ட்ரீட் லைன் சர்டிபிகேட் சொல்வார்கள். அப்படியான சான்றிதழ்களை எடுப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். அதே போன்று குறித்த காணியினுடைய வரலாறு அந்த ஹிஸ்டரி என்று சொல்லும் டைட்டில் வந்து கிளியராக தெளிவான முறையில் தனக்கு கிடைத்ததன்பை உறுதிப்படுத்திக் கொள்வதற்கான அனைத்து ஆவணங்களையும் தன்வசம் வைத்திருக்கிறேன். உதாரணமாக இந்த குறித்த காணியில் தான் உடைமையில் இருக்கிறேன், அதற்கு முன்னால் தான் எவ்வாறு வாங்கினேன், அதற்கு முன்னால் இருந்த உரிமையால் எவ்வாறு வாங்கினார், இப்படியான அந்த தகவல்களை திரட்டிக் கொள்ள வேண்டும். அதாவது அதற்கு முன்னால் இருந்த பழைய உறுதிகள், அதற்கு முன்னால் சென்ற பதிவு செய்யப்பட்ட குத்தகை ஒப்பந்தங்கள், அனைத்து பதிவு செய்யப்பட்ட டீல்களையும் தன்வசம் வைத்திருக்க வேண்டும். அதே போன்று முடியுமாக இருந்தால் பிம்சவிய மூலமாக அதாவது டைட்டில் ரெஜிஸ்ட்ரேஷனை பெற்றுக்கொள்வதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும். பொதுவாக அது எல்லா காணிகளுக்கும் கொடுப்பதில்லை. அதாவது குறித்த பிம்சவிய அந்த டைட்டில் ரெஜிஸ்ட்ரேஷன் நடக்கிற போது குறித்த காணியினுடைய தன்மை வந்து எத்தகைய சந்தேகமும் இல்லாமல் இருக்கின்றதை அதிகாரிகள் காண்பார்கள் இருந்தால், அதாவது எத்தகைய இடையூறுமின்றி எத்தகைய சட்ட சிக்கலுமின்றி அதே போன்று அரசாங்கத்தினுடைய பொதுவான விடயங்கள் அதாவது ஒரு பாதை அல்லது அரசாங்கத்துடைய மற்ற காணிகளுக்கு எந்த இடையூறுமின்றி இது இவ்வாறு இருந்து வருகின்றது என்ற விடயத்தில் அவர்கள் உறுதிப்பாட்டை கொண்டிருக்கும் நேரத்தில் அவர்கள் பிம்சாவிய சர்டிபிகேட்டை வழங்குவார்கள். அது பிம்சாவிய கிடைக்க பெற்ற ஒரு நபருக்கு இருக்கக்கூடிய இந்த பிரிவிலேஜ் வேற எந்த ஒரு காணி உரிமையாளருக்கும் கிடையாது. அதுதான் வந்து நம்பர் ஒன், அதுதான் முதலாவது A1 என்று சொல்வோம். அந்த தரத்திற்கு தன்னுடைய காணியை உயர்த்தி கொள்வதற்கான முயற்சிகளில் குறித்த உரிமையாளர்கள் ஈடுபட வேண்டும். அதே போன்று சில சந்தர்ப்பங்களில் குறித்த காணியை அடகு வைத்து ஈடு வைத்து பணங்களை பெற்றிருக்கலாம். அது வங்கி மூலமாக சரி, மூன்றாம் தரப்பினோடு சரி, அவ்வகையான நேரங்களில் அது அனைத்துமே காணி கந்தோரில் தன்னுடைய நிலத்தின் சார்பாக தன்னுடைய காணிகளுடைய ரெஜிஸ்டரில் பதிவு செய்யப்படும் என்ற அந்த அறிவை அவர்கள் கொண்டிருக்க வேண்டும். அதனுடைய அதை முழுமையாக அந்த பண கொடுக்கல் வாங்கலை முடித்து திரும்ப தனது காணியை முழுமையாக கைமீட்டி கொண்டிருக்க வேண்டும். இப்படியான விடயங்களை மிக கவனமாக அவர் ஆராய்ந்து அதற்கேற்ற உரையில் தன்னுடைய விடயங்களை செய்து கொள்ள முடியும்.
0: ரொம்ப நன்றி, அழகான ஒரு விளக்கம், தெளிவான ஒரு விளக்கம். இன்னொரு விஷயம் இருக்கு சார், அதை காணி பரிமாற்றிக்கொள்ளும் போது பண பரிமாற்றம் இருக்குது, அந்த இடத்தில் விதிக்கின்ற வரியாக இருக்கலாம், நாங்கள் கொடுக்கின்ற விகிதத்தின் அடிப்படையில் அதை கொஞ்சம் விளக்க முடியுமா? எத்தனை வீதம் நாங்கள் இடைவெளியாக செலுத்தணும் அப்படின்னு?
1: அப்படி அது வந்து காணியினுடைய அந்த தன்மையின் அடிப்படையில் தான் அது தீர்மானிக்கப்படும். பொதுவாக அபார்ட்மெண்ட் மூலமாக அபார்ட்மெண்ட்டில் வசிப்பவர்கள் அதையும் காணி என்று தான் நாம் சொல்வோம். அத்தனையாளர் அதுக்கு வேறு வகையான ஒரு வரி இருக்கிறது. அதே போன்று பண்ணைகளில் வசிக்கக்கூடியவர்கள், தோட்டம் தொடர்களோடு அப்படியாக வசிக்கக்கூடியவர்கள் காலாகாலமாக உண்மையில் பார்த்தவர்கள் நடைமுறையில் மிக குறைவான அளவு தான் ஒரு ஒரு உரிமையாளர் தன்னுடைய அந்த காணி கேட்ட வரியை செலுத்த வேண்டும். பொதுவாக வியாபாரங்களில் அல்லது பெறுமதி சேவைகளில் அது மற்ற விடயங்களில் செலுத்தக்கூடிய வரியை இதனுடன் ஒப்பிட முடியாது. மிக குறைந்த அளவான ஒரு கட்டணத்தை தான் தான் வசிக்கும் காணிக்கு டேக்ஸாக வரியாக வந்து அரசாங்கத்திற்கு செலுத்த வேண்டும். அது காலகாலமாக ஏற்படுத்தப்பட மதிப்பீடுகளின் அடிப்படையில் தான் அது தீர்மானிக்கப்படும்.
0: இன்னொரு கேள்வி இருக்கிறது, புரோக்கர்ஸ் இருக்கிறாங்க, அவங்களுக்கு எந்த வகையான கொடுப்பனவு கொடுக்கப்படுகிறது, சட்டத்திற்குள் இல்லையோ தெரியவில்லை, ஆனால் அதுபடி விஷயங்கள் நடைமுறையில் இருப்பதாக கேட்கிறேன்.
1: புரோக்கர்ஸ் என்று தரகர்கள், இடைத்தரகர்கள் என்று சொல்ற சட்டத்தின் நடைமுறை இல்லை என்று சொல்ல முடியாது. பொதுவாக இலங்கையில் அவதானிப்பது குறைவு, ஆனாலும் கூட இருக்கின்றது. ரியல் எஸ்டேட் சொல்வார்கள், அதாவது இடைத்தரகர்களாக செயற்படுவது. அது ஒரு பாரியளவு வளர்ச்சி பெற்ற ஒரு துறையாக இருக்கிறது. மேற்கத்திய நாடுகளில் எல்லாம் ஒரு சட்ட அறிஞர், ஒரு லோயருக்கு இருக்கக்கூடிய அதே அளவு சமூக அந்தஸ்தும், காணி தொடர்பான இடங்களில் உள்ள சமூக அந்தஸ்து ரியல் எஸ்டேட் புரோக்கர்ஸில் இருக்கிறது. அவர்கள் தான் இப்ப நான் ஏற்கனவே சொன்ன இந்த டைட்டில்ஸ் ரிசர்ச், மத்த விடயங்கள் எல்லாம் முழுமையா ஒரு காணி சம்பந்தமான ஒரு விடயத்தை அலசி ஆராய்ந்து அதில் எந்த ஒரு சிக்கலும் இல்லை என்ற அடிப்படையில் மற்றவர்கள் வாங்குபவருக்கு கைமாற்ற செய்யக்கூடிய அனைத்து நடவடிக்கைகளும் அவர்கள் தான் செய்தார்கள். அவர்களுக்கு தனியான லீகல் டிபார்ட்மெண்ட் இருக்கிறது, அப்படியான விடயங்களை செய்வார்கள். நம்முடைய நாடுகளிலும் கூட ரியல் எஸ்டேட் குறிப்பிட்ட அளவில் வளர்ச்சி பெற்றுள்ளது. ஆனாலும் கூட ஒரு தனிநபர்களால் தான் இந்த விஷயங்கள் நடைபெற்று வருகின்றது. சட்டத்தில் இல்லாமல் இல்லை, ஆனாலும் அவர்களுக்குரிய ஃபீஸ், அவர்களுக்குரிய கொடுப்பனோ இதுதான் என்று எந்த ஒரு நிர்ணயிக்கப்படவில்லை. வளமையாக 3% இருக்கிறார்கள், அதையும் வந்து நிறுத்த முடியாது. அது அவர்களுடைய தனிப்பட்ட விடயம். வாங்குவோம் விற்பார்களும் அவர்களுடைய இதன் அடிப்படையில் அதனை வழங்குவார்கள். ஆனாலும் கூட சில சட்ட ரீதியற்ற விடயங்களில் தற்போது உள்ள புரோக்கர்கள், அதாவது இடைத்தரகர்கள் ஈடுபடுகிறார்கள். குறிப்பாக சில இடங்களில் பார்க்குமானால் ஒரு விற்பனையாளருக்கு அனைத்து விதமான பொய்களையும் சொல்லி, வாங்குபவருக்கு அனைத்து பொய்களையும் சொல்லி குறித்த ஆவணத்தின் இறுதிப்பகுதியில் அவர்களை கையொப்பமிட செய்து அதற்கு வந்து உறுதியை செய்வார்கள். அப்படியான வேலைகளை செய்கிறார்கள். அது அண்மையில் கூட சில கைதுகள் இடம் பெற்றன. அதாவது வாங்குபவருக்கும் விற்பவருக்கும் எந்த ஒரு தொடர்புமே இல்லை, எந்த ஒரு ஆவணங்களையும் பரிச்சது இல்லை. முழுமையாக இந்த இடைத்தரகரை நம்பி பணத்தை எடுத்துக்கொண்டு அவர்கள் கையொப்பமிட்டு அதை வழங்கிட்டார். எந்த காணி கையளிக்கப்பட்டது, யாருக்கு கையளிக்கப்பட்டது என்ற தொடர்பான எந்த ஒரு விடயமும் இல்லை. இந்த இடத்திற்கு வந்து அவர்களை கொண்டு வந்து நிறுத்த முடியாது. சட்டத்திற்கு முன் கடுமையான தண்டனையை பெற்று தரக்கூடிய நடைமுறை.
0: அதே போல வாங்குபவரும் தெரிந்து கொள்ள வேண்டும், இப்பவரும் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு காணி 1 கோடி பெறுமதி என்று சொன்னால் அதை 1 கோடியே 10 லட்சத்துக்கு பேசுவார்கள், அல்லது 80 லட்சத்துக்கு பேசி அதில் வைத்துக் கொண்டு எல்லாவற்றையும் முடிந்து மேலதிக பணத்தை எனக்கு தாருங்கள் சொல்லி ஒரு விஷயம் இருக்கிறது.
1: நிச்சயமா காரணம் என்னென்றால் இது தொடர்பான அந்த மார்க்கெட்டிங் அந்த சரியான முறையில வந்து இன்னும் டெவலப் பண்ணப்படல, அபிவிருத்தி அடையல என்ற ஒரு குறைதான் இங்க நம்ம நாட்டில் இருக்கிறது. அதாவது மற்ற நாடுகளில் பொதுவாக ஒரு காணியை விற்பனை செய்வதற்காக அதை எப்படி பிரசுரிப்பது, எந்த அளவில் அதை எந்த இடத்திற்கு அதனை நாம் கொண்டு செல்வது என்று சொல்லுவான ஒரு ஒரு அறிவுரைகளும் வழிகாட்டலும் இருக்கின்றது. நம்மை பொறுத்தவரை ஒருவர் ஒரு காணியை விற்பதாக இருந்தால் அவர்களுக்கு புரோக்கரை தவிர வேற யாரையும் தெரியாது. எந்த அடிப்படையில் யாருக்கு விற்பது, எப்படி அதை நோட்டீஸ் கொடுப்பது என்ற விஷயங்கள் யாருக்கும் தெரியாது. புரோக்கர்கள் தான் இடைத்தரகர்கள் என்று செய்கிறார்கள் சொன்னால் அவர்களுக்கு அது முழு லிஸ்ட்டுமே இருக்கும். அவருக்கு இன்னொரு புரோக்கரை தெரிஞ்சிருக்கும், அந்த புரோக்கருக்கு இன்னொரு புரோக்கரை தெரிஞ்சிருக்கும். அந்த முல்லாயினுடைய சூப்பினுடைய சூப்பினுடைய சூப் என்ற கதை மாதிரி அப்படி ஒவ்வொரு அவருடைய கனெக்ஷன் மூலமாக, அந்த தொடர்பு மூலமாகத்தான் கடைசியில் ஒரு வாங்குபவர் அந்த விற்பனையாளனுடைய தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ள முடிகிறது. இது ஒரு மாஃபியாவாக சில இடங்களில் வளர்ந்திருக்கிறது, தவறல்ல. ஆனால் இதை சட்ட ரீதியாக நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். உதாரணமாக ரியல் எஸ்டேட் மாதிரியான இண்டஸ்ட்ரீஸ், அப்படியான விடயங்களுக்கு அரசாங்கம் கொடுக்கக்கூடிய அந்த ரெகுலேஷன்ஸ், அந்த கைட்லைன்ஸை வந்து இவர்களுக்கும் செல்லுபடியான முறையில், சட்ட ரீதியான முறையில் அந்த அந்த அந்த அரசினுடைய வழிகாட்டல்களுக்கு ஏற்ற இவர்களுடைய தொழிலை செய்து கொள்வதற்கான நடைமுறைகளை வழங்கலாம்.
0: நிச்சயமாக நல்ல ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுத்திருக்கிறோம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம்.
2: 60 வருடங்களாக நீர் கசிவை தடுக்க ஒரே தெரிவு, நோ லீக் மட்டுமே. வழக்கமான சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறப்பகுதியில் காணப்படும் பிரைடெக்ஸ் நோ லீக், ஜனதா ஸ்டீல்ஸிடம் இருந்து. நோ லீக் பூசினால் நோ லீக் தான். பல கோடி நேயர்களை தன்னகத்தை கொண்ட தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 102.8

0: வசந்த பார்வை நிகழ்ச்சி நடந்திருக்கின்றீர்கள். எங்களோடு சட்டத்தரணி ரஷா பஹாமட் இணைந்து கொண்டிருக்கிறார். சார், இன்னும் ஒரு கேள்வி இருக்கிறது. எங்களுக்கு ஒரு காணி இருக்கிறது. அந்த காணியை நான் வட்டிக்கு பணம் வாங்குவதற்காக ஈடு வைத்து விட்டேன். இப்போது அந்த உரிமை, உதாரணத்துக்கு வட்டிக்கு மேல் வட்டி போய்கொண்டே இருக்கிறது. இப்ப எனக்கு அந்த காணியின் பத்திரம் எவ்வளவாக உரிமை இருக்கும், அல்லது பெற முடியுமா, அல்லது அவருக்கான விதிமுறைகள் என்னவாக இருக்கிறது?
1: மோகேஜ் தொடர்பான விடயங்கள், இந்த ஈடு சம்பந்தமான விஷயங்களில் பொதுவாக ஒரு ஈடுக்காக செல்வதனுடைய அடிப்படை என்னன்னு சொன்னால், எனக்கு ஒரு பண தேவை இருக்கிறது. ஆனால் அந்த பணம் என்னிடம் இல்லை. இப்பொழுது ஒரு தேவையை நிறைவேற்றிக் கொள்வதற்கான பணம் என்னிடம் இல்லை. நான் என்ன செய்கிறேன் என்றால், எனக்கு பணத்தை தரக்கூடிய கெப்பாசிட்டி உள்ள, அந்த தகுதியுள்ள குறித்த ஒரு ஒரு நிதி நிறுவனங்களாக இருக்கலாம், அப்படி இல்லாத ஒரு மூன்றாம் நபரிடம் சென்று, எனக்கு சொந்தமான காணி ஒன்று இருக்கிறது, அதனை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள், அதற்கு இப்ப எனக்கு தேவையான பணத்தை நீங்கள் தாருங்கள், அந்த எங்களுடைய அந்த உடன்படிக்கையில் உள்ள அந்த பணத்தை நான் உங்களுக்கு திருப்பி செலுத்த முடியாத பட்சத்தில் குறித்த காணியை வந்து உங்கள் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் என்ற அடிப்படையில் தான் அந்த ஈடு சம்பந்தமான விடயங்கள் கையாளப்படுகிறது. பொதுவாக ஒரு மோகேஜ் என்பது கட்டாயம் பதிவு செய்யப்பட வேண்டும். ஒரு சிலர் தெரியாதவர்கள், அறியாதவர்கள் செய்கிறார்கள். எப்படி என்று சொன்னால், தன்னுடைய காணியினுடைய அந்த பத்திரத்தை, உறுதியை கொண்டு போய் மூன்றாம் நபரிடம் கொடுத்து விட்டு, பொதுவாக நிதி நிறுவனங்கள் அவர் செய்வதில்லை, மூன்றாம் நபரிடம் தன்னுடைய உறுதியை, டீடை கொடுத்து விட்டு, எனக்கு ஒரு ஒரு 100,000 காசு தாங்க, பொறவனாத தாரன், அது பொருள் நீங்க எனக்கு தாங்க என்று சொல்லி வாங்கிக் கொள்வார்கள். முறையான ஒரு ஈட்டு உறுதி மாறி அதை செய்வதில்லை, அது ஒரு எழுத்தில் எழுதி கொள்வார்கள். ஆனால் அது இவர்களுக்கு தெரியாது. ஈடு என்பது நிச்சயமாக அவர்களுடைய காணிக்கந்தோரில் அவர்களுடைய அந்த டைட்டிலுக்கு கீழே ரெஜிஸ்டர் பண்ணப்பட வேண்டிய ஒரு விஷயம். அப்படி ரெஜிஸ்டர் பண்ணப்படுவதாக இருந்தால் மட்டும்தான் எதிர்காலத்தில் நீதி நிறுவனங்களில் இந்த விடயங்கள் கையாளப்படுகின்ற பொழுது இது இலகுவானதாக இருக்கும். அவர்களுடைய அந்த உரிமைகளை மீட்டுக் கொள்வதற்காக பொதுவாக மூன்றாம் நபருக்கோ அல்லது பேங்க், அதாவது நிதி நிறுவனங்களின் மூலமாக ஈடு வைக்கும் பொழுது, அவர்கள் குறித்த காணியினுடைய உறுதியை தங்கள் கைவசம் வைத்துக் கொண்டு குறித்த பணத்தை கொடுத்து, அதனுடைய எவ்வளவு தவணைகளில் அதனை செலுத்த வேண்டும், அதனுடைய வட்டி வீதம் என்ன என்பதை நிர்ணயிப்பார்கள். சில வேளைகளில் குறித்த நபரால் அந்த பணத்தை முழுமையாகவோ, பாதி அளவோ, அல்லது குறித்த வட்டியையோ செலுத்த முடியாத பட்சத்தில் ஒரு பொழுதும் அந்த ஆவணத்தை இவரால் மீள பெற்றுக் கொள்ள முடியாது. இந்த ஆவணத்தில் உள்ளடக்கப்பட்டுள்ள உள்ளடக்கங்களுக்கு அமைய அவது அந்த ஆவணத்தின் அடிப்படையில் எந்த பணத்தொகையை முழுமையாக செலுத்த வேண்டுமோ அதனை முழுமையாக செலுத்தியதன் பின்னால் தான் அந்த மோகேஜ் வந்து கேன்சல் செய்யப்படும், வலு இழக்கப்படும். அதுக்கு இன்னொரு ஆவணம் தேவையும் இல்லை. இருவரும் உடன்படும் இடத்து, இந்த தொகை கிடைக்க பெற்ற என்ற உடன்படும் இடத்து குறித்த அந்த மோகேஜ் ஆனது ஒரு சிவப்பு நிற பேனையால் குறித்த அந்த ஆவணத்தை பதிவு செய்த சட்டத்தரணியோ அல்லது இன்னொரு சட்டத்தின் மூலமா இது கேன்சல் செய்யப்பட்டது என்ற அடிப்படையில் அதை ஒப்பமிட்டு அந்த ஆவணத்தை திரும்ப காணிக்கொண்டோருக்கு அனுப்பி வைப்பார்கள். அது அங்கே மோகேஜ் கேன்சல் ஆகிவிட்டது என்ற அடிப்படையில்
0: நிதி நிறுவனங்கள் முறையாக செய்தார்.
1: அப்படி இல்லாத பட்சத்தை நிறைய பேர் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள், இவருடைய ஒரிஜினல் டீட் என்னட்டு இருக்கு, உறுதி என்னட்டு இருக்கு, தந்துட்டார், இனி ஒன்றும் செய்ய இயலாது, நான் கொடுத்தா தான் அவருக்கு உரிமை வர முடியாது. தவறு. நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி ஒரிஜினல் டீடை நீங்க பொத்தி பொத்தி பத்திரமாக வைப்பது என்பது உங்கள் உடைமையை வந்து 100% உங்களுக்கு பெற்று தராது.
0: உதாரணத்துக்கு என்னுடைய பத்திரம் ஒரு வருடம் நான் கொடுத்து விடுறேன்னு சொன்னா, நான் அது தொலைந்து போயிடுச்சுன்னு கம்ப்ளைண்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம்.
1: நிச்சயமாக போலீஸில் போய் முறைப்பாடு செய்யலாம்.
0: அது வலுவிழந்து போகும்.
1: திரும்ப கிடைத்தால் உங்களுக்கு. ஆனால் ஏற்கனவே அந்த ஒரிஜினலுடைய மூலப்பிரதியினுடைய டூப்ளிகேட் வந்து காணிக்கந்தோரில் இருக்கும். உங்களுக்கு அதனை இது பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். அது சர்டிஃபைட் பண்ணி அத்தாட்சிப்படுத்தப்பட்டு வரும். கிட்டத்தட்ட அதுவும் ஒரு ஒரிஜினல் தான். உங்களுக்கு வாங்க வரவிடம் நீங்க சொல்லலாம், என் ஒரிஜினல் தொலைந்து போயிட்டு கம்ப்ளைண்ட் இருக்கு, ஜிஎஸ்டி ரெக்கார்ட் இருக்கு, இது நான் எடுத்த டூப்ளிகேட், இதுவும் ரெஜிஸ்டர் பண்ணிருக்கு என்ற அடிப்படையில் நீங்க அறிவிக்கலாம்.
0: நிஜமாக இந்த விடயம் பலருக்கு தெரிவதில்லை.
1: தெரிவது நிச்சயமாக. நாங்கள் சில நேரம் ஒரு உறுதியை செய்யும் பொழுது கூட குறித்த உரிமை வாங்குபவர்கள் தான் எங்களிடம் வருவார்கள். விற்பவர்களிடம் நாங்கள் கேட்போம், உங்களோட ஒரிஜினல் டீடை கொண்டு வாங்க, நான் அதை செக் பண்ணணும். தரவே மாட்டார்கள். பொத்தி பொத்தி பத்திரமா வைத்திருப்பார். சில வேளைகள் அதனுடைய முக்கியமான இதை மறைத்து அதை போட்டோகாப்பி எடுத்து பெயர்களை வெற்றி
0: அதை வைத்து ஒன்றும் பண்ண செய்ய முடியாது.
1: அது அறியாமைதான் காரணம். அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள், மூல உறுதியை தான் வைத்திருந்தால்
0: அது எங்களுக்கு சொந்தம்,
1: அதே முழுமையா எனக்கு தான் சொந்தம் பண்ணுறது. எப்படியான்னு சொன்னால் ஒரு ஒரு லாயருக்கு ஒரு டீலை காட்டாமல் இருக்குன்னு சொல்றது, ஒரு ஒரு டாக்டர்கிட்ட போய் மெடிக்கல் ரிப்போர்ட்டை காட்டாம எனக்கு சொல்யூஷன் தாங்க ட்ரீட்மெண்ட் பண்ணுங்கன்னு சொல்ற மாதிரி.
0: அது அதாவது ஒப்பை நான் வைத்துக் கொள்றேன்னு சொல்றது, அதை ஒப்பு தாளை வைத்துக் கொள்வதாக அர்த்தப்படுகிறது. அது மாற்ற விடும், பெயர் மாற்றி வந்தாதான் உங்களுக்கு
1: பொசஷன் என்பதும் டைட்டில் என்பதும் முழுமையாக வேறுபட்ட விடயம்.
0: நிச்சயமாக
1: ஆட்சியுடைமை இருப்பு என்று சொல்வது முழுமையாக முக்தி என்று சிங்களத்தில் சொல்வார்கள். அதுவும் குறித்த ஆவணம் முழுமையாக வேறுபட்ட விடயங்கள். ஆவணங்கள் உங்கள் பேர் இருந்தால் இருக்கும் என்ற காரணத்துக்காக மட்டுமே வந்து உங்களுக்கு உரிமை வந்து மாறாது.
0: அதே போல நீங்க சொன்னது போல் நிதி நிறுவனங்கள் அல்லாது ஒரு லீகலான முறையில் சரியான முறையில் செய்யப்படாத பட்சத்தில் இந்த வட்டிக்கு பணம் கொடுப்பவர்களிடம் நீங்கள் உங்களது ஒப்புகளை வைத்து விட்டு அதுக்கு பிறகு யோசித்துக் கொண்டிருப்பது நாங்கள் ஒப்பு போக போறோம் சொல்லி, ஆனால் கடைசி வரைக்கும் இது ஒருபோதும் நடைபெறாத அவர்கள் எடுக்க முடியாது.
1: எழுத்து ரீதியான எந்த ஒரு ஒப்பந்தமும் குறித்த வட்டி குறித்த மோகேஜ் ஈடு சம்பந்தமான விடயங்கள் இல்லாத பட்சத்தில் உங்களுடைய ஒரிஜினல் டீட் இன்னொருவர் கைமாறி என்ற காரணத்துக்காக வந்து உங்களுடைய உரிமை ஒரு பொழுதும் மாறப்போவதில்லை.
0: அதே போல இன்னொரு விஷயம் இருக்குது, வட்டிக்கு பணம் வாங்கும் போது குறித்த எல்லைக்கு மேல் வட்டி போட முடியாது என்பதுல இருக்கிறது. அப்ப சில பேர் குறித்த ஒரு சிறிய ஒரு தொகையை வாங்கி விட்டு அதுக்கு பெரிய ஒரு தொகையை போட்டுவிட்டு நாங்கள் உங்களால் பெற முடியாதுன்னு சொல்லி அவர்களை ஏமாற்றி அந்த ஒப்பை இவர்கள் பேர் எழுதிக்கொள் அந்த விடயத்தில் தான் தெளிவாக இருக்கு.
1: வட்டியினுடைய அடிப்படையே அதுதான். பொதுவாக என்னன்னு சொன்னால் இப்போ ஒரு தனிப்பட்டனவருக்கு எந்த தேவையும் கிடையாது, இன்னொருவருக்கு அவருடைய பண தேவையை கொடுத்து திரும்ப அவர் தந்தவுடன் அந்த காணியை ஒப்படைப்பது. அவர் என்ன செய்கிறாண்டா பணத்தை கொடுக்கிறார், காணியினுடைய உறுதி தன் கையில் வரக்குள்ளவே அந்த காணியில கண் வைத்துக் கொள்கிறார். ஐந்து வருங்க நிச்சயமாக இவனால் தர முடியாது, என காணி எனக்கு தான். பொதுவாக நிதி நிறுவனங்களிடம் இந்த விடயம் வந்து குறைவு. குறைவுன்னு சொன்னால் அவளுடைய இன்டென்ஷன் மனநிலை எப்படி எங்களுக்கு தெரியாது, ஆனால் அவர்களுக்கால் ஒழுங்கமைக்கப்பட்ட சில சட்ட விதிமுறைகள் இருக்கின்றன. அந்த அடிப்படையில் நாம் செல்வோமாக இருந்தால் எங்களுடைய காணியையும் பாதுகாத்துக் கொள்ளலாம், எங்களுடைய உரிமையையும் பாதுகாத்துக் கொள்ளலாம்.
0: நிச்சயமாக ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுத்து நிறைய பேருக்கின்ற சந்தேகம் தான் இது. நாங்கள் எங்களுடைய ஒப்பு அவரிடம் போய்விட்டது, இனி எல்லாம் முடிஞ்சு போட்டது அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அதனால அது முற்றிலும் தவறான விடயம். பெயர் மாற்றம் பெற்றால் மாத்திரமே அவருக்கு உரிமை, அதில் கவனமாக இருங்க.
1: நிச்சயம் உபேஷ், இந்த இடத்தில் முக்கியமான ஒரு இடத்தை ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும். பிரஸ்கிரிப்ஷன் ஓர்டினன்ஸ் என்ற ஒரு கட்டளை சட்டம் ஒன்று இருக்கிறது. அதான் ஆட்சி உரிமை சம்பந்தமான விடயத்தில் குறித்த ஒரு நபர் அவருக்கு எத்தகைய ஆவணங்களும் இல்லை, எத்தகைய சட்டத்தினால் அனுமதிக்கப்பட்ட எத்தகைய ஒரு ஒரு உறுதியோ தொடர்பாக எந்த ஒரு எழுத்து வடிவிலான எந்த ஒரு ஆவணங்களும் இல்லை, ஆனால் அந்த குறித்த நபர் மூன்ற நபரினுடைய காணியில் தொடர் தேர்ச்சியாக 10 வருடங்கள் எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் வசித்து வந்தால் அந்த 10 வருடங்கள் பின்னால் அந்த காணி அவருக்கு சொந்தமாகும்.
0: இதில் இன்னொரு கேள்வி இருக்கிறது சார், அதாவது நான் கேள்விப்பட்ட அளவில் இது தன்னுடைய காணி, அதாவது தன்னுடைய காணி இல்லையே என்று அறிந்து இருந்தால் அது சாத்தியப்படுமா?
1: ஆனால் இப்படித்தான் பொதுவாக அதனுடைய சில சட்ட ரீதியான அபிவிருத்திகள் இருக்கின்றன. நான் ஒரு ஒரு ஒரு அடிப்படையான விடயத்தை தான் சொன்னேன். மலாஃபிடே இன்டென்ஷன் சொல்லுவார்கள், அதாவது நன்னோக்கம் அல்லாத நிலைமை, ஆனால் அதை வந்து நீதிமன்றத்தின் முன் நிரூபிக்க முடியாது. பொதுவாக சில பேர் நினைத்துக் கொள்கிறார்கள் நான் என்னுடைய காணியை வாடகைக்கு விட்டிருக்கிறேன், 10 வருடமாக ஒரே ஆள் தான் வாடகையில் இருக்கிறார், நான் அந்த இடத்திற்கு போறதும் இல்லை வாரதும் இல்லை, அவர் பேங்க் மூலமாக ஏதோ ஒரு வகையில் எனக்கு வாடகை பணத்தை வந்து மாதா மாதம் செலுத்தி கொண்டு வரார். இப்போ என்ற காணிக்கு என்ன நடக்கும் என்றால் அப்படி ஒரு பயணம் தேவையில்லை. எப்படியெல்லாம் இப்ப எல்லாம் உங்களுக்கு வாடகை செலுத்துறாரோ அப்ப அதெல்லாம் நிச்சயமாகும் வந்து நீங்க தான் ஓனர் என்றத அவர் வந்து மனதளவுல வந்து அவர் ஏற்றுக்கொண்டுதான் அந்த வாடகை பணத்தை வந்து உங்களுக்கு
0: நிச்சயமாக,
1: அதாவது எந்த வகையான இடையூறுகள் இல்லாமல் அவர் இருக்க வேண்டும். அதாவது ஒரு குறித்த மூன்ற நபர் உரிமையாளராக இருக்க வேண்டிய தேவையில்லை. சென்று மூன்ற நபர் அவரிடம் சென்று நீ இது எங்களுடைய காணி என்று ஒரு ஒரு சண்டை நடந்தாலோ, போலீஸில் ஏதாவது முறைப்பாடு இருந்தாலோ, அல்லது ஒரு நீதிமன்றத்தில் ஏதாவது ஒரு ஒரு ஒரு வழக்கொன்று தாக்கல் செய்யப்பட்டிருந்தாலோ, அப்படி நான் ஏற்கனவே சொன்ன கேவியட் ஒன்று அதில் பதிவு செய்யப்பட்டிருந்தாலோ, அந்த இடத்துல ஒரு இடையூறு வந்துவிட்டது. இடையூறு இல்லாத முறையில் தான் அதற்கு வசிக்கக்கூடிய உரிமை உள்ளவன் என்ற அடிப்படையில் தொடர்ந்து 10 வருடம் ஒருவர் இருக்கும் பட்சத்தில் அவரால் நீதிமன்றத்திற்கு சென்று அதற்குரிய உரிமையை பெற்றுக்கொள்ள முடியும்.
0: இது பற்றி ஒரு கேள்வி இருக்கிறது, ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு சந்திப்போம்.

0: வசந்த பார்வை நிகழ்ச்சி இருக்கின்ற சட்டத்தரணி ரஷா அகமது அவர்கள் இணைந்திருக்கிறார். சார், இன்னொரு கேள்வி இருக்கிறது. நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு கடை ஒன்று இருக்கிறது, கடைக்காணி. அந்த கடை தன்னுடைய அப்பா செய்த கடை. அப்பா அவருக்கு ஏதோ ஒரு கொடுப்பின மூலமாக நன்கொடையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவர்கள் மகன்மார்கள் அந்த கடையை செய்யும் போது கிட்டத்தட்ட அவர்கள் ஒரு 20 வருடம் 15 வருடங்களுக்கு எந்த விதமான கொடுப்பினமும் செலுத்தவில்லை, காணி உரிமையாளருக்கு ஒன்றுமே செலுத்தவில்லை, மின்சார கட்டணம் இவர்கள் பேர் தான் வருகிறது. இப்போது அந்த காணியின் கடையின் உரிமையாளர் இவர்களிடம் வந்து அந்த கடையினுடைய சொல்கிறார். கிட்டத்தட்ட 15 வருடங்கள் கழித்து இப்போது சட்டம் எப்படியாக செயற்பட முடியும்?
1: இது உண்மையில் சிக்கலான ஒரு விடயம் குணேஷ். ஏனென்று சொன்னால், இது எங்களுடைய நேயர்களுக்கு தெளிவுபடுத்துவதற்காக மிகவும் இலகுவாக நான் இந்த விடயத்தை சொல்கிறேன். உரிமையாளர் இருக்கிறார் என்ற ஒரு விடயம் ஏதோ ஒரு பட்சத்தில் குறித்த அந்த ஆதனத்தில் உள்ள வாடகை குடிப்பாளர்களாக இருக்கலாம், அல்லது சும்மாவே இருந்துட்டு போகட்டும், அந்த அடிப்படையில் இருக்கக்கூடிய அந்த நபர்களால் ஏதோ ஒரு அடிப்படையில் ஏற்றுக்கொள்ளப்பட்டால் அந்த புள்ளியில் இருந்து அந்த உரிமை ஒரிஜினல் ஓனருக்கு அதை கிளைம் பண்ணக்கூடிய இடமாக சென்றுவிடும். அப்பொழுது இப்ப நீங்க சொல்றது மாதிரி வாடகையே கொடுக்காமல் 20-30 வருஷமா இருக்கிறார்கள். திடீரென்று ஒருவர் வந்து தான் தான் உரிமையாளர் என்ற விடயத்தை சொல்வதாக இருந்தால் அவர் சில விடயங்களை நிரூபிக்க வேண்டும். முதலாவது விடயம், தனக்கு தந்த காணி எவ்வாறு வந்தது, அப்ப இல்லாட்டி தனது தந்தை இறந்து போன தனது தந்தைக்கோ தாய்க்கோ எவ்வாறு வந்தது என்ற அடிப்படையில் குறித்த லேண்ட் ரெஜிஸ்டர் காணி கந்தோர் மூலமாக பெறப்பட்ட ஆவணங்கள் அல்லது அவரிடம் இருக்கக்கூடிய டீட் என்பவற்றை அடிப்படையாக வைத்து அதை நிரூபிக்க வேண்டும். அவ்வாறு இல்லாவிட்டால் ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு இடத்தில் இவர் வாடகை பெறாவிட்டாலும் பரவாயில்லை, வருடத்துக்கு ஒரு முறையாக சென்று அவர்களை இடையூறு செய்திருக்க வேண்டும், நீங்கள் வாடகை தராமல் இருக்கிறீர்கள், தவறு எனக்கு தாருங்கள் என்று, அல்லது ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்படியான ஏதோ ஒரு கேவியட் தேவையில்லை, அவருடைய காணின்றது அவரை கேவியட் போல் தேவையில்லை, இப்படியான ஏதோ ஒரு வகையான இடையூறுகளை தன்னுடைய காணி சம்பந்தமான விடயங்களை குறித்து அந்த அந்த அந்த உரிமையில் இருப்பவர்களுக்கு தெரியப்படுத்தி வந்திருக்கும் பட்சத்தில் நீதிமன்றம் இந்த விடயங்களை அலசி ஆராய்ந்து இறுதியாக தீர்ப்பை இவருக்கு சார்பாக வழங்கும்.
0: காணி உரிமையாளருக்கு
1: ஒரு ஒரு ஒரு வாடகை குடியிருப்பாளர்கள் தான் வாடகையில் இருக்கிறோம் என்றதை ஒப்புக்கொள்கிறார்கள், ஆனால் வாடகை கொடுப்பதில்லை. அப்படியான நேரத்தில் அவர்களை வெளியேற்றக்கூடிய விசேடமான ஒரு சட்டம் கூட 2023 அண்மையில் வந்து வெளிவந்தது. அதாவது ஒரு பதிவு செய்யப்பட்ட ஒரு வாடகை ஒப்பந்தத்தின்படி ஒருவர் இருந்து அந்த ஒப்பந்தத்தின் நடைமுறைகளை முழுமையாக பின்பற்ற தவறக்கூடிய அந்த பட்சத்தில் சமரி ப்ரொசீஜர் மூலமாக சுருக்கமான நீதிமன்ற நடைமுறை மூலமாக அவரை உடனடியாக வெளியேற்றுவதற்கான ஒரு கட்டளை நீதிமன்றத்தால் ஆக்க முடியும். இந்த இடத்தில் அவர் அதற்குரிய காரணம் வந்து வாடகை செலுத்த தவறுதலாக இருக்கலாம், அல்லது தேவையற்ற கட்டுமானங்கள், அல்லது அந்த ஒப்பந்தத்தில் ஒப்பந்தத்தை மீறக்கூடிய செயல்களை செய்திருந்தால் குறித்த விடயத்தை செய்யலாம். இந்த விடயத்தில் ஒரு 30 வருடமாக அந்த உரிமையாளருக்கு எவ்விதமான இதுவும் இல்லை. உதாரணமா தந்தை இறந்து போய்விட்டால் மகனுக்கு இப்பொழுது தெரிய வருது இப்படி ஒரு ப்ராப்பர்ட்டி உண்டு, இப்படி ஒரு ஆதனம் தனக்கு இருக்கிறது என்ற அடிப்படையில் அதை போய் பார்க்கிற நேரம் இவங்க எந்த ஒரு கூலியும் இல்லாமல் எந்த ஒரு வாடகையும் இல்லாமல் அந்த இடத்தில் கடையை செய்து கொண்டு வருகிறார்கள். இப்பொழுது இவரால் வந்து ஒரு வழக்கை தாக்கல் செய்ய முடியும்.
0: காணி உரிமையாளர்
1: என்று கருதக்கூடிய அந்த நபரால் ஒரு வழக்கை தாக்கல் செய்து தன்னுடைய அந்த வழக்கை அந்த உரித்தை நியாயப்படுத்தக்கூடிய அடிப்படையிலான அனைத்து ஆவணங்களையும் முறையாக நீதிமன்றத்திற்கு சமர்ப்பிப்பதன் மூலமாக அவர்களை வெளியேற்றலாம். அப்ப அந்த இடத்தில் வந்து இந்த வாடகை குடிப்பாளர்களுக்கு பிரஸ்கிரிப்ஷன் ஆர்டினன்ஸ் ஆட்சியுரிமை கட்டளை சட்டம் செல்லுபடியாகாது. காரணம் என்று சொன்னால் அவர்கள் அத்துமீறி உள்நுழைந்தவர்களாக தான் கருதப்படுவார்கள். ட்ரெஸ்பாசஸ் சொல்லுவோம், பொதுவாக அத்துமீறி உள்நுழைந்தவர்கள் வந்து தோரத்தேச்சா இருக்க முடியாது. நான் சொல்ற பிரஸ்கிரிப்ஷன் ஆர்டினன்ஸ் கீழே டைட்டில் எடுக்கக்கூடிய அந்த ஆட்சியுரிமை கீழே உரிமை எடுக்கக்கூடியவர்கள் எப்படின்னு சொன்னால் தாமாக நினைத்து, அதாவது தான் இந்த காணிக்கு உரிமையுடைய என்று நினைத்து எந்த ஒரு இடையூறுகளும் இல்லாமல் தொடர்ச்சியாக 10 வருடங்கள் அதை தன்னுடைய காணி என்ற அடிப்படையில் இருந்து அதனை அபிவிருத்தி செய்து வந்திருப்பவர்களுக்கு தான் செல்லுபடியாகும். இவர்களுக்கு தெரியும் தான் வாடகையில் இருக்கிறோம் என்று. சில வேளை இப்பொழுது வாடகை அந்த குடிப்பாளருடைய மகன் தான் தந்தை கடையை நடத்தி கொண்டிருக்கலாம், ஆனாலும் கூட தந்தையால் ஒப்படைக்கப்பட்ட எந்த ஒரு நன்கொடை உறுதியோ வேற எந்த ஒரு உறுதியோ அவரிடம் இல்லை. ஒரு மின்சார கட்டணமும் ஓட்ட பில்லும் இருக்கிற ஒரே காரணத்துக்காக அது அவர்களுக்கு சொந்தமானது என்று இல்லை. ஆனாலும் கூட இதை முழுமையாக இது இவருக்குத்தான் கிடைக்கும் என்று எங்களால் சொல்ல முடியாது. நீதிமன்றம் குறித்த நிலைமைகளை அலசி ஆராய்ந்ததன் பின்னர் யாருக்கு இதில் முழுமையான உரித்து இருக்கிறது என்பதை ஆராய்ந்து அவர்களுக்குரிய தீர்ப்பை வழங்கும்.
0: சில வேளைகளில் அவர்கள் சார்பாக எங்கள் வாழ்வாதாரம் எதுவுமே இல்லை, நாங்கள் நம்பி இருந்தோம் சொல்லி ஏதாவது மேல்முறையீடு செய்யலாம் அப்படியே?
1: நிச்சயமாக மேல்முறையீடு செய்யலாம், மேன்முறையீடு செய்யலாம். அதாவது கீழ் நீதிமன்றத்தில், அதாவது மாவட்ட நீதிமன்ற தீர்ப்பு வந்து 14 நாட்களுக்கும், மாகாண மேல் நீதிமன்றத்திற்கும் மேல்முறையீடு செய்யலாம். அதன் பிறகு அதிலும் திருப்தி அடைய பட்சத்தில் அதிலிருந்து இன்னொரு 14 நாட்களுக்குள் உயர் நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யலாம். இது 3 அடிப்படையில் இது நடக்கும். பொதுவாக கீழ் நீதிமன்றத்தில் நடக்கக்கூடிய வழக்குகள் கால அடிப்படையில் வந்து அதிகமானது. சிலவேல் இது ஒரு பதிவு செய்யப்பட்ட வாடகை ஒப்பந்தமாக இருந்தால் அதுக்கு தனியான ஒரு ரிகவரி ஆஃப் பொசஷன் ஆஃப் இதுன்றது ப்ரமிசஸ் அண்ட் ஒரு ஆக்ட் ஒன்று இருக்கு, ஆக்ட் நம்பர் 1 of 2023 சொல்லுவார்கள். அது ஒரு சமரி ப்ரொசீஜர், அதாவது சுருக்க முறையான விசாரணையில் விரைவாக முடிவு. அவர்கள் வெளியேற்றிவிட்டு தான் என்ன பிரச்சனை என்றே கேட்பார்கள். அது உண்மை லேண்ட்லோர்ட்ஸுக்கு, அதாவது உரிமையாளருக்கு உண்மையுமே சாதகமாக
0: இருக்கிறது.
1: அப்படி இல்லாத பதிவு செய்யப்படாத நீங்கள் சொன்ன மாதிரியான நிலைமைகளில் இந்த மாவட்ட நீதிமன்றத்தில் இந்த வழக்கு நிறைவடைய நிறைய காலம் எடுக்கும். இரு தரப்பினரையும் கூப்பிட வேண்டும். அவர்கள் அதற்கு பின்னர் அவர்கள் இவர் ஒரு ஒரு பிராதி பிளைண்டை பதிவு செய்வார். அதற்கு அதுக்குரிய ஆன்சரை அவர் பதிவு செய்வார். அதன் பிறகு அதுக்குரிய ரிப்ளிகேஷன், அந்த ஆன்சருக்குரிய ஒரு பதிலை வந்து வழக்கு தொடுநர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்வார். அதன் பிறகு விட்னஸ் அது தொடர்பான ஆவணங்களை பதிவு செய்ய வேண்டும். அதுக்கு ப்ரீ ட்ரையல் ஸ்டேஜ் என்று சொல்லுவோம், அதாவது ட்ரையலுக்கு விசாரணைக்கு முன்பதான ஒரு ஸ்டேஜ் இருக்கு, அதுக்குரிய நடவடிக்கைகள் இருக்கின்றன. வருட கணக்கில் இது செல்லும். ஏனால் சில பேர் சொல்லுவார்கள் வந்து ஒரு ஒரு காணி வழக்கு சென்றால் வந்து அதிலிருந்து மீண்டு வர முடியாது. அதுக்கு காரணம் என்ன சொன்னால் நீதிமன்றம் மிக கவனமாக இதனை ஆராய்ந்துதான் தீர்ப்பளிக்கும். மேன்முறையீட்டு நீதிமன்றங்கள் இந்த பிரச்சனை இல்லை.
0: இனிமொரு விஷயம் இருக்கிறது, இப்படி ஒரு கேள்வி இருக்கிறது, இப்படியான ஒரு முடியும் நடந்து கொடுக்கும், 30 வருடங்கள் இருந்து கொண்டிருக்கார்கள். இந்த காணியை இவர்களுக்கு அறிவிக்காமல் அந்த உரிமையால வேறொருக்கு கை மாற்றுகிறார், உறுதிப்பத்திரம் எடுத்து மாற்றுகிறார். இது எந்த வகையில்?
1: அது வந்து புவனேஷ் பொதுவாக இதில் இருக்கக்கூடிய நடைமுறை சிக்கல் இதுதான். 30 வருடங்களா அவர்கள் தொடர்ந்திருக்கிறார். நீங்க சொல்வது இந்த தான் அந்த உரிமையாளர் என நம்பி இருக்கிறார், எத்தகைய ஒரு ஆவணங்களும் இல்லையா இல்லையா, இல்லாவற்றால்
0: தான் உரிமை என்று நம்பி இருக்கிறார் தன்னுடைய கடையை நினைச்சு. ஆனால் உரிமையாளர் என்ன செய்கிறார், கைமாற்றிவிட்டு நான் இப்படி கைமாற்றிவிட்டேன் இனிமேல் நீங்க போக வேண்டி வரும் என்று சொல்கிறார்.
1: ஆனா அதற்கான நியாயங்கள் இல்லை புவனேஷ். காரணம் என்னன்னு சொன்னால் உரிமையாளர்கள் எப்பொழுதும் அதை கைமாற்ற முடியும், அந்த உரிமையை. அதாவது தான் உரிமையாளர் இவர் எவ்வாறு நம்புவார் அப்படி என்றால் அந்த அவ்வளோ காலத்திற்கும் குறித்த உண்மையான அந்த ஒரிஜினல் ஓனர் உரிமையாளர் மூலமா எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இடையூறும் இல்லாமல் இருக்க வேண்டும். அப்படி இல்லாத நிலைமை வரதுக்கான சாத்தியங்கள் மிகவும் குறைவு. ஏனென்றால் அந்த 30 வருடங்களா ஒரு
0: வராமல்
1: திடீரென்று வந்து எப்படி இன்னொரு இடத்தில் இருந்து கொண்டு அவர் கைமாற்றுவார், குறித்த வாங்குபவராவது அந்த இடத்திற்கு சென்று அதை பார்க்க வேண்டும். அப்படியா நிலைமையில் வரும்போது எப்படி முரண்பாடுகள் வரும் அவருக்கு? அப்ப இப்பொழுது இவ்வளவு காலமாக அந்த இடத்தில் இருப்பவருக்கு தெரியாமல் அப்படி கைமாற்றுவதற்கான நடைமுறைகள் வந்து மிகவும் குறைவு.
0: குறைவு நிச்சயமாக சார். இன்னும் முக்கியமான சில கேள்விகள் இருக்கிறது, ஒரு சிறிய இடைவேளைக்கு.
2: மகஜன சம்பத் இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத் நாட்டிற்கே செல்வம். நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.6 102.8

0: வசந்த பார்வை நிகழ்ச்சியோடு எடுத்திருக்கின்றீர்கள். இன்றைய நாளில் நாங்கள் காணி சம்பந்தமான சட்டங்களை பற்றி நாங்கள் அலசி ஆராய்ந்து கொண்டிருக்கிறோம். சார், இன்னும் ஒரு கேள்வி இருக்கிறது. இப்ப காணி ஒன்று இருக்கிறதுன்னு சொன்னால், இந்த காணியின் தந்தையின் காணி, அவளுக்கு மூன்று பிள்ளைகள் இருக்கிறது. இந்த காணி அவர் இறந்த பிறகு அந்த காணியின் உரிமை எப்படியாக மாற்றம் அடைகிறது?
1: இது நடைமுறையில் காணக்கூடிய ஒரு ஒரு சட்ட ரீதியான மிக முக்கியமான ஒரு ஏற்பாடு. பொதுவாக ஒரு ஒரு நபரினுடைய இறப்பின் பின்னால் ஒரு காணியினுடைய உரிமை இருவகையான விடயங்களை கொண்டு தீர்மானிக்கப்படும். முதலாவது, குறித்த நபர் தான் வாழும் காலத்தினிலேயே ஒரு லாஸ்ட் வில், இறுதி விருப்பவானத்தை எழுதி வெற்று இறப்பார். அதனுடைய உரிமையாளர் தான் என்ற அடிப்படையில் அது யாருக்கு வேண்டும் என்றாலும் அவர்
0: கடைசி மகனுக்கும்
1: கொடுக்கலாம், எந்த மானுக்கணும். ஆனால் இஸ்லாமிய சட்டத்தில் அதுக்கு சில விதிவிலக்கல் இருக்கின்றன. இஸ்லாமிக்கு வாரிசு உரிமை சட்டத்தில் தெளிவான ஏற்பாடுகள் இருக்கின்ற, கட்டாயமாக இந்த தரப்பினருக்கு செல்ல வேண்டும் என்று மற்ற அடிப்படையில் நன்கொடை செய்யலாம். ஏனைய சட்டங்களில் அவ்வாறான விடயங்கள் இல்லை. பொதுவாக

0: பதிவு செய்வதும் இல்லை. இரண்டு பதிவுகள் தான் எடுப்போம். ஒரு ஒரு கோப்பி வந்து அந்த அந்த விதிப்பானத்தை நிறைவேற்றியிடம் இருக்கும், இன்னொன்று அந்த நொத்தாரிசு நீதி சட்டத்தண்ணியிடம் இருக்கும்.
1: சாதாரணமாக ஒரு சட்டத்திட்டம் சென்று மாற்றிக்கொள்ள முடியும்,
0: மாற்றிக்கொள்ள முடியும். இப்போ உங்களுக்கு ஒரு ஒரு காதலம் இருக்கிறது, உங்களுக்கு இன்னொருவர்களுக்கு அதை இறுதி விருப்பானுமா நன்கொடையாக, நீ உங்களுக்கு இறப்பின் பின்னர் உங்களுக்கு அதை அவருக்கு நன்கொடை அவருக்கு அது செல்ல வேண்டும் என்று விரும்புகிறீர்கள், நீங்கள் ஒரு சட்டத்தண்ணியிடம் சென்று இரண்டு விதங்களில், ஒன்று இந்த இறுதி விருப்பாவனம் உங்களுடைய மறைவின் பிறகு குறித்த நபருக்கு செல்ல வேண்டும், அதனை முன்னின்று நடத்தி இவர் தான் முன்னின்று நடத்தி கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் நிர்வாகிகளை அப்பாயிண்ட் பண்ணி அதை அப்படி முடிக்கலாம். அப்படி இல்லாவிட்டால் நேரடியாக இவருக்கே சென்று விடும் என்ற அடிப்படையில் அதை எழுதி உங்களுக்கு ஒரு ஒரு ஒரு கோப்பியை நீங்கள் வைத்துக் கொள்வீர்கள். இன்னொன்று வந்து சட்டத்தானிடம் இருக்கும். இறப்பின் பின்னால் அந்த குறித்த பதிவை வந்து நீதிமன்றத்தில் சமர்ப்பித்து அதனுடைய அதனை ஊர்ஜிதப்படுத்தியதன் பின்னர் நீதிமன்றம் ஒரு ஒரு கட்டளையிடும் குறித்த நபருக்கு அந்த காணியை
1: கொடுத்துவிடும்.
0: அதன் பிறகு அது காணி கந்தூரில் பதிவு செய்யப்படும். சில வேளை ஒரு நபர் தன்னுடைய வாழ்நாளிலேயே அதை செய்ய தவறினால் அது இறுதி விருப்பானமற்ற இறுதி உயிலற்ற ஒரு ஆதாரமாக மாறும். இன்டெஸ்டேட் எஸ்டேட் என்று சொல்வார் ஆங்கிலத்தில். அந்த நேரத்தில் சட்டத்தில் இருக்கக்கூடிய ஏற்பாடுதான் குறித்த அந்த ஆதனம் அவர் இறந்ததன் பின்னர் வரக்கூடிய அந்த ஆவணம் தற்போதைய சந்தை பெறுமதியில் 4 மில்லியன் ரூபாய்கள் 40 லட்சம் ரூபாய்களுக்கு குறைவாக இருக்கும் பட்சத்தில் நீதிமன்றத்தினுடைய நீதிமன்றத்திற்கு செல்லாமல் சகோதரர்கள் 4 பேர் என்று சொன்னால் அவர்களுக்குடைய ஒரு ஒரு செட்டில்மெண்ட் ஒரு அந்த அடிப்படையில் ஆளுக்கு ஒரு ஒரு பகுதி 4 அதை சரிபாதியாக பிரித்து அதனை எழுதி கொள்ள முடியும். அந்த அந்த அந்த அந்த டிக்ளரேஷனில்
1: மனைவி இருந்தார்
0: மனைவி ஒரு 3 பிள்ளைகள் தான், 4 பேர் அவர்கள் அதில் உடன்படும் இடத்து மட்டும்தான், ஒருத்தர் கூட உடன்படவில்லைன்னா நிச்சயமாக நீதிமன்றத்தில் செல்ல வேண்டும். 40 லட்சத்துக்கு குறைவான அந்த பெருமதி உள்ள அந்த காணி 4 பேரும் தங்களுக்குள்ள ஒரு செட்டில்மெண்ட் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு ஒரு இது இருக்கும் பட்சத்தில் அதனை அவ்வாறு எழுதி கொள்ள முடியும். சில வேளை அது 4 லட்சத்துக்கு மேற்பட்டதாக இருந்தால் நிச்சயமாக நீதிமன்றத்தின் முன் சென்று அதனை பிரித்துக் கொள்ள வேண்டும். உதாரணமாக மனைவியும் 3 பிள்ளைகளும் இருக்கிறார்கள், அதில் ஒரு பிள்ளையோ இல்லாத ஒரு மனைவியோ வழக்கு தொடுநராக நீதிமன்றத்துக்கு செல்ல வேண்டும். மனைவி செல்வாரம் வைத்துக் கொள்ள, மனைவி தான் மனுதாரர் வழக்கு தொடுநர், மற்ற 3 பிள்ளைகளையும் பிரதிவாதிகளாக வழக்கிட வேண்டும், பட்டியலிட வேண்டும். அப்ப இந்த வழக்கினுடைய அந்த நோட்டீஸ் அந்த அந்த அந்த பிரதிகள் வந்து 3 பிரதிவாதிகளும் அனுப்பி வைக்கப்படும். அடுத்த கோலிங் டேட்ல அடுத்த தினத்தில் நீதிமன்றத்திற்கு வந்து குறித்த 3 நபர்களும் தங்களுக்கு தாய் சொன்னபடி பிரித்துக்கொள்ள எந்த உடன்பாடும் எந்தெந்த ஆட்சேபனையும் இல்லை என்று சொல்லும் பட்சத்தில் அவர்களுக்கு எந்த அடிப்படையில் அவை பிரித்து கொடுக்க வேண்டும் என்ற இதில் பார்ட்டிஷன் ஆக்ஷன் என்று சொல்லும் பிரிவிடல் வழக்கு என்று சொல்லுவோம். அவர்கள் ஒரு உடன்பாட்டுக்கு வரும் அடிப்பில் அந்த குறித்த வழக்கு தொண்ணூறு தாயினுடைய மனைவியினுடைய அதாவது மனைவியினுடைய பிராதியில் இருக்கக்கூடிய அடிப்படையில் அதை பிரித்து கொடுப்பார்கள். சில பேர்கள் யாராவது ஒருவர் அல்லது மூவருமே தமக்கு இதில் ஆட்சேபனை இருக்கிறது என்று சொல்லும் பட்சத்தில் நீதிமன்ற நடவடிக்கைகள் கொண்டு செல்லப்படும். அப்ப யாருக்கு எந்த இடத்தில் எப்படி வழங்க வேண்டும், எந்த அடிப்படையில் பிரித்துக் கொள்ள வேண்டும், இதற்கு முன்னால் சில வேளை அவர் இருக்கும் பட்சத்திலே ஒருவனுடைய வீடு தெற்கு திசையில் கட்டப்பட்டிருக்கலாம், இவர் வந்து இவருக்கு வடக்கு திசையை கொடுக்கிறேன்னு சொல்லியிருக்கலாம், இவருடைய அந்த அந்த உரிமை அந்த இடத்தில் இல்லாமல் போகிறது. அப்ப அப்படியான விடயங்களை ஆராய்ந்து யாருக்கு எந்த அடிப்படையில் கொடுக்க வேண்டும் என்பதை நீதிமன்றம் தீர்மானிக்கும். ஆனா நிச்சயமாக 40 லட்சத்துக்கு குறைவான காணிகளை வந்து தங்களுடைய அடிப்படை அதாவது தங்களுடைய விருப்பத்தின் அடிப்படையில் எந்த உடன்பாட்டின் அடிப்படையில் பிரித்துக் கொள்ளலாம். அந்த இடத்திலும் ஏதாவது முரண்பாடு வந்தால் அது 40 லட்சத்துக்கு குறைவாக இருந்தாலும் கூட நீதிமன்றத்திற்கு சென்றுதான் அதனை தீர்த்துக் கொள்ள வேண்டும்.
1: இந்த ஆண் பிள்ளை பெண் பிள்ளை என்ற பேதம் கிடையாது,
0: அப்படி கிடையாது,
1: எல்லா பெண் பிள்ளைகளுக்கும்
0: எல்லாரும் சமம்.
1: ஆண் பிள்ளைகள்
0: ஆனால் இஸ்லாமிய சட்டத்தில் சில வித்தியாசங்கள் இருக்கிறது. பெண்ணை விட ஆண்கு கூட, ஏனால் குடும்ப கடமைகளும் தாவரிப்பு விடயங்களில் வந்து ஆண்களுக்கு தான் சுமை அதிகம் என்ற அடிப்படையில் ஆண்களுக்கு கூடிய அளவு பாதி கொடுக்கப்படுகிறது. நீதிமன்றத்தில் இந்த இஸ்லாமிய வாரிசுரிமை சட்டம் சம்பந்தமான ஒரு விடயத்தை நாம் நீதிமன்றத்தின் கவனத்திற்கு கொண்டு வரும்பொழுது அந்த அடிப்படையில் அதை பிரித்துக் கொள்வதற்கான நடைமுறைகளை நீதிமன்றம் உருவாக்கி தரும். மற்ற சட்டங்களில் வந்து அது ரோமன் டச்சிலோ அடிப்படையில் இருக்கும். தேச வளமையில் வந்து எனக்கு எப்படி உண்மையும் தெரியாது, அது நீதிமன்ற அவதானிப்புகளின் அடிப்படையில் தான் அவரான விடயங்கள் தீர்க்கப்படும்.
1: இப்படி ஒரு விஷயம் இருக்குது, ஒரு பொதுவான காணி இருக்கிறது, தந்தை தன்னுடைய மகன் பேரில் எழுதி வைத்தார். தந்தைக்கு அவருக்கு எழுதி வைத்தவர்

0: மூன்று பிள்ளைகள் இருக்கிறது. இப்போது அந்த குடும்பத்தில் உள்ளவர்களும் அந்த காணியில் இருக்கிறார்கள். இப்போது தந்தை முடிவு செய்கிறார், தன்னுடைய பிள்ளைக்கு மாத்திரமல்ல, இது பொதுவான காணியாக இருக்க வேண்டும், பரம்பரைக்கு இருக்க வேண்டும் சொல்லி முடிவு செய்கிறார். அப்படியான பட்சத்தில் ஒரு காணியை எழுத முடியுமா? இது இருக்கும் வரை உபயோகிக்க முடியும், எல்லோரும் எங்களுடைய குடும்ப சகிதம் இருப்பவர்கள் விற்க முடியாது அப்படின்ற ஒரு நிபந்தனை.
1: பொதுவாக இந்த டீட் ஆஃப் கிஃப்ட் அண்ட் சோ நன்கொடை காணிகள் சம்பந்தமான விடயத்தில் யாருக்கு வேணாலும் நன்கொடை கொடுக்கலாம். அது இரண்டு விடயங்களில் பார்க்கப்படும். முதலாவது இந்த நன்கொடையை கை மீட்டலாம், ரிவோக் பண்ணலாம் என்ற அடிப்படையில் அதனை எழுதுவார்கள். இர்ரிவோக்கபிள் கிஃப்ட், கை மீட்கப்படாத நன்கொடை அடிப்படையிலும் எழுதுவார்கள். அதே போன்ற ஒரு ஒரு நன்கொடையை அளிக்கும் எடுத்து ஒரு தந்தை ஒரு மகனுக்கு தன்னொரு நன்கொடையை கொடுக்கும் பட்சத்தில் அந்த நேரத்தில் லைஃப் இன்ட்ரெஸ்ட் வைத்து எழுதுவார். அதாவது தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் இப்பொழுது இந்த நன்கொடையை நான் மகனுக்கு கொடுத்து விட்டேன், ஆனால் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் இந்த நன்கொடை காணியில் இருக்கக்கூடிய உரிமை எனக்கு இருக்கிறது, அதன் பின்னர் தான் மகனுக்கு செல்லுபடியாகும். அதாவது இந்த குறித்த ஆவணம் இப்பொழுது நான் எழுதினால் கூட மகனுக்குத்தான் சொந்தம், ஆனால் என்னுடைய கையொப்பம் இல்லாமல் எந்த ஒரு விடயத்தையும் இந்த ஆதாரம் தொழில்வார் செய்ய முடியாது, என்னை இந்த ஆவணத்திலிருந்து வெளியேற்றவும் முடியாது. இந்த காணி சம்பந்தமாக அவர் இன்னொருக்கு டிரான்ஸ்ஃபர், அதாவது விற்பனை செய்வதாக இருந்தாலும் சரி, ஈடு வைப்பதாக இருந்தாலும் சரி, குத்தகை ஒப்பந்தமாக இருந்தாலும் சரி, வாடகை ஒப்பந்தமாக இருந்தாலும் சரி, அவருடைய ஒப்பத்துடன் சேர்த்து என்னுடைய ஒப்பம் இல்லாட்டி நோ அப்ஜெக்ஷன் லெட்டர், அதாவது எனக்கு எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்லை என்ற அந்த ஆவணத்தை வைத்துத்தான் இதனை அவ்வாறான விடயங்களை கைமாற்றலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் நான் இறக்கும் வரைக்கும் என்னுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்தி கொண்டு குறித்த மகனுக்கோ மகளுக்கோ நன்கொடையாகவும் கொடுத்து கொண்டு இருக்கலாம். இப்பொழுது ஒரு கேள்வி வருகிறது, நான் ஒரு ஒரு பிள்ளைக்கு அதை நன்கொடையாக கொடுத்து விட்டேன், இப்பொழுது தேவை வருகிறது, மற்றவர்கள் வந்து எனக்கு ஏதோ ஒரு வகையில் பசி இன்னும் பிள்ளைகள் இருக்கிறாங்க அவங்களையும் கவனிக்கணும் என்ற ஒரு தேவை ஒன்று வருது, இல்லாட்டால் எனக்கே தோன்றுகிறது இது நியாயம் அல்ல, நான் முன்னே செய்த இந்த நன்கொடை நியாயம் அல்ல, இவர்களுக்கும் சேர்த்து கொடுக்க வேண்டும் என்று, அதனை எந்த அடிப்படையில் திரும்ப அதனை ரிவோக் பண்ணிக்கொள்றது, திரும்ப எப்படி அதனை இல்லாமல் செய்வது என்று பார்க்கிற நேரம், குறித்த அந்த காணியை பெற்ற அந்த நபரினுடைய நம்பிக்கை துரோகம் அல்லது அவனுடைய கெட்ட நடத்தை அல்லது அவனுடைய என்ன சொல்ற ஒரு மனநிலையில் உள்ள பிழைகள், இதனை முழுமையாக நீதிமன்றத்திற்கு அடையாளப்படுத்துவதன் மூலமாக மட்டும்தான் அதனை மீட்க முடியும். இது மிக கவனமாக கையாளப்பட வேண்டிய ஒரு விடயம். அதை முதல் எப்படி செய்வார்கள் சொன்னா, இது ரிவோக்கபிளா இர்ரிவோக்கபிளா என்று அந்த அந்த க்ளோஸ் அந்த அந்த வசனம் குறித்த நன்கொடை உறுதியில் இருக்கிறது, கை மீட்கப்படும் கூடிய ஒரு கிஃப்டா ஒரு நன்கொடையா, மீட்கப்பட முடியாதா என்ற அடிப்படையை வைத்து அதை பார்ப்பாங்க. இப்பொழுது அவ்வாறு இல்லை. அண்மையில் 2017 வந்த இந்த சட்டத்தின் அடிப்படையில், சட்ட ஏற்பாட்டின் அடிப்படையில் குறித்த ஒரு ஒரு ஒரு நன்கொடை அளித்த ஒரு உறுதியை கைமீட்ட வேண்டுமாக இருந்தால் நன்கொடை பெற்றவனுடைய அந்த நன்னடத்தை சம்பந்தமான அந்த விடயத்தை, நன்னடத்தை இன்னும் சம்பந்தமான அந்த விடயத்தை நீதிமன்றத்திற்கு முன்வைக்க வேண்டும். அதை நீதிமன்றத்தின் முன் கொண்டு சென்று அதனை முழுமையாக இவர்கள் நிரூபிக்க வேண்டும். அவ்வாறு நிரூபிக்கப்படும் பட்சத்தில் மாத்திரம்தான் அதனை கைமீட்டிக் கொள்ள முடியும்.
0: நீங்க சொன்னதில் நான் கேட்ட கேள்வி இன்னொரு விஷயம் இருக்குது. ஒரு தந்தை இருக்கிறார், தன்னுடைய பிள்ளை இருக்கிறது, ஆனா தந்தையுடைய தம்பியும் இருக்கிறார் அந்த காணியில். இப்போது அவர் யோசிக்கிறார் எல்லோரும் இருக்க வேண்டும் சொல்லி, பிள்ளைகள் மாத்திரமல்ல என்னுடைய தம்பியும் அந்த காணியில் இருக்க வேண்டும், அவர்களும் வீடு கட்டி இருக்கிறார்கள், தந்தையுடைய காணி எழுதி வச்சுட்டான்னு சொல்லி எடுத்துக்கொள்ளுமே. அப்படி இருக்கும்போது அதுபடியா ஒரு எழுத்து மூலமான செய்யறது கொள்ள முடியுமா?
1: அதாவது தந்தையுடைய காணியை எழுதி வைத்துவிட்டு மகனுக்கு,
0: மகனுக்கு மகன் யோசிக்கிறார் என்னுடைய பிள்ளையும் இருக்க வேண்டும், என்னுடைய தம்பியும் இருக்க வேண்டும்,
1: அப்படி யோசிக்கிற நேரம். இந்த இடத்தில் தந்தை மகனுக்கு எழுதி வைக்கிறார், மகன் தான் உரிமையாளராக மாறுகிறார். மகனுக்கு யாரை யாரெல்லாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய அதனுள்ள எடுத்துக்கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறதோ அவர்களுக்கு அதற்கேற்ற மாதிரியான நடவடிக்கைகளை செய்து கொள்ள. உதாரணமாக அவர் இருக்கும் காலத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை, இருப்போதில்லை, ஆனாலும் கூட அவர் நினைக்கிறார் இதனை முறையா சட்ட அடிப்படையில் இதை பிரித்து கொடுக்க வேண்டும், தன்னுடைய மகனுக்கும் கொடுக்க வேண்டும், தன்னுடைய தம்பிக்கும் கொடுக்க வேண்டும் என்றால் அதனை இரண்டாக பிரித்து இரண்டுக்கும் இரு வேறு நன்கொடை உறுதிகள் எழுதி அவர்களுக்கு வழங்க முடியும்.
0: நிச்சயமாக சிறந்த ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்கள். இன்னும் சில விடயங்கள் பேசலாம், ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு.

0: வசந்த பாரவ நிகழ்ச்சியோடு எடுத்திருக்கின்றீர்கள். சட்டத்தண்டி அவர்கள் எழுதியிருக்கிறார், ரஷாப் அகமட் அவர்கள். சார், இன்னொரு கேள்வி இருக்கு. நாங்கள் ஒரு வாடகைக்கு ஒரு வீடு எடுக்கிறோம், வாடகைக்கு ஒரு அறையை வாங்குகிறோம், அப்போது நாங்கள் அதை பதிவு செய்ய வேண்டுமா?
1: ஆ, புவனேஷ், இது அடிக்கடி மக்களுக்கு மத்தியில் வரக்கூடிய ஒரு குழப்பமான ஒரு விடயம் என்று சொன்னால் சொல்லுவோம். ஏனென்றால் பொதுவாக இந்த வாடகை ஒப்பந்தத்தையும் குத்தகை ஒப்பந்தத்தையும் இருவேறாக பிரித்து விலகிக் கொள்கிறார்கள். அதாவது குத்தகை என்பது ஒரு பெரிய பணத்தொகைக்குரியது என்ற அடிப்படையிலும், வாடகை என்பது சிறு வாடகையை கொடுத்து கொள்ள இருக்கிற ஒரு ஒரு விடயம் என்ற அடிப்படையிலும் விலகிக் கொள்கிறார். ஆனால் அப்படி கிடையாது. பொதுவாக குத்தகை ஒப்பந்தம் என்பதுதான் சரியான ஒரு பதம், லீஸ் அக்ரிமெண்ட் என்று சொல்லுவோம். இப்போ ஒரு லேண்ட்லோர்ட், அதாவது குத்தகையை வழங்குபவருக்கும் அதை பெறுபவருக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அடிப்படையில், ஒரு புரிந்துணர்வு அடிப்படையில் பொதுவாக அந்த ஆவணங்களை வந்து பதிவு செய்யாமல், ஒரு பதிவு செய்யாத ஒரு ஒரு குத்தகை ஒப்பந்தமாக அதை நிறைவேற்றி கொண்டு செல்லும் வழக்கம் தான் நம்மில் பல பேருக்கு இருக்கிறது. இதிலுள்ள சிக்கல் என்னவென்று சொன்னால், சில வேளைகளில் அந்த வாடகைக்கு வந்த அந்த நபரால் ஏதாவது அந்த ஆதனத்திற்கோ அல்லது அந்த அந்த அந்த அந்த உரிமைக்கோ ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படும் பட்சத்தில், அப்படி இல்லாவிட்டால் அவர் வாடகை தராமல் இருக்கிறார், இல்லாடி வாடகை தந்து கொண்டிருக்கிறார், ஆனால் குறித்த அந்த அந்த தினத்திற்கும் மேலதிகமாக அவர் இருந்து கொண்டிருக்கிறார், வெளியேறுகிறார் இல்லை என்ற அடிப்படையில் வழக்குகளை தொடுக்கும் சந்தர்ப்பத்தில் குறித்த அந்த உரிமையாளருக்கு சமரி ப்ரொசீஜர் மூலமாக, அதாவது சுருக்க முறை மூலமாக இந்த இந்த நீதிமன்ற முறையில் அவரை வெளியேற்றுவதற்கான சந்தர்ப்பம் கிடைப்பது மிக குறைவு. காரணம் என்னன்னு சொன்னால், ஒரு பதிவு செய்யப்பட்ட ஆவணத்திற்கு தான் நீதிமன்றத்தின் முன்னுரிமை இருக்கும். அந்த அடிப்படையில் ஒரு குத்தகைக்கு வழங்கி அந்த குத்தகையினுடைய முழு பெறுமதியில் 2% அரசாங்கத்திற்கு வரியாக செலுத்தி அதனை முழுமையாக காணி பதிவகத்தில் பதிவு செய்து அதன் மூலமாக அந்த குத்தகை ஒப்பந்தம் நடைமுறைப்படுத்தப்படுமாக இருந்தால், குறித்த ஒப்பந்தத்திற்கு இல்லாத மீறும் செயல்களில் குறித்த வாடகை குடிப்பால் ஈடுபடும் பட்சத்தில் அவரை உடனடியாக வெளியேற்ற வேண்டிய நடவடிக்கை எடுப்பதற்கான நீதிமன்றத்தில் அதற்கான ஏற்பாடுகள் இருக்கின்றன. அவ்வாறு இல்லாமல் ஒரு சாதாரண நான் நோட்டேரியல் அக்ரிமெண்ட் என்று சொல்லுவோம், அதை பதிவு செய்யப்படாத ஆவணத்தின் மூலமாக இந்த
0: கையில் எழுதி மாற்றிக்கொண்டோம்
1: அப்படி செய்கிறார்கள். ஒரு ஆனால் இவனுடைய உரிமைக்கு அது பாதிப்பு வருவதற்கான வீதம் குறைவு. ஆனாலும் கூட நீதிமன்றத்திற்கு செல்லும் போது அவர் வெளியேற்றும் பொழுது வந்து சிக்கல்கள் இருக்கின்றன, சில காலம் வந்து காத்திருக்க வேண்டிய தேவை ஒன்று இருக்கிறது. அதுதான் இதில் உள்ள நடைமுறை சிக்கல்.
0: நிச்சயமாக ஒரு அருமையான விளக்கம். காரணம், இந்த காலகட்டத்தில் அநேகமான கொழுமை பொருத்தமிடல் பார்த்தீங்கன்னா வாடகை வீடுகள் தான் அதிகமாக இருக்கிறது. இப்படியான ஒரு விளக்கம் மிக பிரயோசனமான விளக்கமாக இருக்கு. ரொம்ப நன்றி சார், எங்களுடைய அழைப்பு ஏற்று இந்த நிகழ்ச்சிக்கு வந்து எங்களுடைய நேயர்களுக்கு பல விடயங்கள், காணி சம்பந்தமான விடயங்கள், வாடகை சம்பந்தமான விடயங்கள், பல விடயங்களை தெளிவுபடுத்துங்கள். ரொம்ப நன்றி எங்களுடைய நிகழ்ச்சி எடுத்துக் கொண்ட சட்டத்தரணி ரஷாப் ஹாமட் அவர்களை.
1: மிக்க நன்றி புவனேஷ். உங்களுக்கும் வசந்தமைக்கும் நேயர்களுக்கும்
0: நிகழ்ச்சியிலிருந்து நானும் விடைபெறுகின்றேன். தொடர்ந்து வசந்தத்தோடு இணைந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை நன்றிகள் கூறி விடைபெற்று செல்வது.

0: பேசுங்க, நல்லதை பேசுங்க, நல்லதுக்காக மட்டுமே பேசுங்க. நான் உங்கள் அன்பு தோழி ஆர்ஜி சிவானி வந்தாச்சு. நேர்கள் அனைவருக்கும் சந்தோஷமான உற்சாகமான காலை நேரத்தின் வணக்கங்கள். 102.6 102.8 அலைவரிசைகளில் தெரிஞ்சிருக்கும் மோதி விளையாடு அப்படினு சொல்லும்போது, இந்த நாள் வந்து நான் ஒரு புகழ்பெற்ற பாடலோட பிளே பண்ணுவேன். அதாவது பாத்தீங்கன்னா பாடலோட இடைவரி என்னவோ அந்த இடைவரியை தான் பிளே பண்ண போறேன். அந்த இடைவரியை கேட்டுட்டு நீங்க முதல் வரி என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அது மட்டும் இல்லாம இன்றைய நாளுக்கான ஒரு ஸ்பெஷலும் இருக்குது. அது என்ன அப்படின்னா ஃபேன் கால் இருக்குது. அதாவது பாத்தீங்கன்னா ஃபேன் கால் அப்படின்னு சொன்னாவே ரொம்ப குதூகலமா இருக்கும். இந்த மாதிரி நேரத்தை இன்னும் ஸ்பெஷல் ஆக்குறதுக்காக இன்னும் ரெண்டு ஃபேன் கால்லாம் இருக்கு. தொடர்ச்சியா நீங்க நிகழ்ச்சியோடு இருந்து கொள்ளுங்க. அந்த ஃபேன் கால நீங்க கேட்கறதுக்கு தயாராகவே இருங்க. இன்று நாள் பாத்தீங்கன்னா ஒரு சனிக்கிழமை, ஒரு விடுமுறை நாள் அப்படின்றனால வேண்டி எல்லாருமே ரொம்ப உற்சாகமா இருப்பீங்க. ஒரு சிலர் வந்து இப்பதான் சமைக்க ஆரம்பிச்சிருப்பீங்க, ஒரு சிலர் வந்து சமைச்சு கொண்டிருப்பீங்க, ஒரு சிலர் வந்து சமைக்க என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நிறைய பிளான் எல்லாம் இருக்கும். இதுக்கிடையில இவ்வளவு டென்ஷன்லயும் ஏதாவது ஒரு சின்ன கேம் இருந்தா இன்னும் நல்லா இருக்குமே அப்படின்னு யோசிக்கிறவங்களா இருந்தா நீங்க என்ன செய்யணும்? மோதி விளையாட்டு நிகழ்ச்சிக்கு இப்பவே கால் பண்ணுங்க. 0127 5001 அதே போல 0127 5111 ஆகிய இலக்கங்களுக்கு அழைப்பின் வழியாக இணைந்து கொள்ளுங்க. அதே போன்ற நிகழ்ச்சி எங்கிருந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும் வசந்த மெஃபமுடைய உத்தியோகபூர்வமான முகநூல் விலை இணைந்து கொண்டு நீங்களும் என்னென்ன பாடல் அப்படின்றத கண்டுபிடிச்சு அப்படியே கமெண்ட் பண்ணலாம். அதே போன்று போட்டியிடுறதுக்கு ரெடியா இருந்தாலும் கண்டிப்பா நீங்க உங்களை இணைத்துக் கொள்ளுங்க. அதே நான் நிகழ்ச்சி சேர்த்துக் கொண்டு பயனுக்கு காத்திருக்கின்ற இப்போ நம்மளோட பேசுறதுக்காகவும் விளையாடுறதுக்காகவும் முதல் நேரம் யாருக்கான்னு பார்க்கலாம். வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம். முதல்ல ரேடியோ சவுண்ட குறைய பாப்போம். ஓகே, யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: கேளுங்க.
2: மன்னவன் பேரை சொல்லி மல்லிகை சூடிக்கொண்டே.
0: என்ன பாடு?
1: இன்னொரு தடவை போடுங்களே கொஞ்சம்.
0: சரி, ஓகே, மீண்டும் ஒரு முறை.
2: மன்னவன் பேரை சொல்லி மல்லிகை சூடிக்கொண்டே.
0: என்ன பாடல்?
1: வாய்க்கு வருது, அந்த நுனியில் இருக்குது, வெளியே வர மாட்டேது.
0: எங்கயோ கேட்ட மாதிரியே இருக்குங்க, ஆனா வர மாட்டேங்குதுங்க.
1: இல்ல, வர மாட்டேங்குது.
0: சரி, ஓகே ஓகே ஓகே ஓகே. சரி, ஓகே, நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டு மிக்கும் போட்டியிடுறதுக்கு ரொம்ப நன்றி. அடுத்த நேருக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கலாம் இல்லையா?
1: ஓமாமா.
0: சரி, ஓகே.
1: பாடல் கேக்குறதுக்கு நம்ம பொசிக்கிறாங்க, ஜஹாம் பொசிக்கிறாங்க, முகமது, உவைஸ், பர்வான், அனஸ், பர்ஹத், இஸ்மாயில், சுஹேர், அஜ்மீர், கரீம், சலீம், ஷாஃபி, நலீம், ஆதில், இக்ராம் ஆகியோருக்கு உங்களுக்கும் சேர்த்து வசந்தம் கேட்கும் சொந்தம் அனைவருக்கும் கேட்போம்.
0: ரொம்ப நன்றி. நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு இந்த நேரம் மற்றும் ஒரு நேரம் இருக்கிறாங்க, அவங்களுக்கு இந்த சான்ஸ் கொடுத்து பார்க்கலாம். அந்த பாடல கண்டுபிடிக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம்.
3: வணக்கம். வணக்கம் சகோதரி. வணக்கம்.
0: சந்தோஷமான வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: கேளுங்க.
2: மன்னவன் பேரை சொல்லி மல்லிகை சூடிக்கொண்டே.
0: என்ன பாடல்? புதிய பாடல்கள் இல்லங்க, இதுவுமே பழைய பாடல் தான். 80களில் வந்த பாடல் தான் இதுவுமே.
3: புரியலாமா?
0: முயற்சி செய்ததுக்கு ரொம்ப நன்றி. யார் யாரையும் இணைத்துக் கொள்ள போறீங்க?
3: எங்களுடைய சொந்தங்கள் இருக்காங்கம்மா, இளையலிசை நாடக மண்டபம் வச்சிருக்கோம், செல்வம் இருக்காரு, மோகன் இருக்காரு மஸ்கிலியாவில, மற்றும் பெரிய மஸ்கிலியாவில் கோபால் இருக்காரு, காளிமுத்து இருக்காரு, மற்றும் என் மகள் சுதாகர் கண்டியில, மருமகள் பவானி இருக்காங்க, மற்றும் இது கழுதாவளையில மாத்திர கழுதாவளையில் பொண்ணு சாப்பிட்டு குடும்பத்தினர், சேம்குமார் நீர் குடும்பம் இருக்காரு, எட்டியந்தோட்டையில கல்விமத்தையில சிவா இருக்காரு, அனைத்து ஊர்களும் கேட்போமா.
0: ரொம்ப நன்றி நிகழ்ச்சியோடு இருந்த குடும்பத்துக்கு. இரட்டிப்பான சந்தோஷம் கிடைக்கும். இந்த பாடல் தெரிந்தவங்க என்ன செய்யுங்க அப்படின்னா, வசந்தம் எஃப்எம்முடைய உத்திகபூர்வமான பேஸ்புக் பக்கமா போனீங்கன்னா, மோதி விளையாடு அப்படின்றதுக்கான ஒரு போஸ்டர் ஒன்று இருக்கும். அந்த போஸ்டர் கீழே இந்த பாடல் தாக்கா அப்படின்ற மாதிரி இந்த பாடல் நீங்க கண்டுபிடிச்சு அப்படியே நீங்க முதல்வர் என்ன
2: This song is a tribute to all the heroes.

0: இருப்புக திரைப்படத்துக்காக இடம்பெற்ற ஒரு சுபன பாலத்திலிருந்து மீண்டும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். வாசந்தம் எஃப்எம்மின் மோதி விளையாடும் நிகழ்ச்சி கேட்டு இருக்கிறோம். நேரம் மதியம் 2 மணி கடந்து 19 நிமிடம் ஆயிக்கொண்டிருக்கு. தொடர்ச்சியாக நீங்களும் இணைந்து கொண்டு மோதி விளையாடலாம், பாடல்களையும் கண்டுபிடிக்கலாம். நான் ஒரு பாடல் பிளே பண்ண போறேன், அந்த பாடலோட இடைவரியை தான் நான் பிளே பண்ணுவேன். அந்த இடைவரை கேட்டுட்டு முதல் வரை என்ன அப்படின்றத நீங்க கண்டுபிடிக்க போறீங்க. தொடர்ச்சியாக இணைந்து கொள்ளுங்க. 0-3-2-7-5 0-3 போல 0-3-7-5-1-1-1 ஆகிய இலக்கங்களுக்கு அழைப்பின் வழியாக இணைந்து கொள்ளுங்க. எனக்கு பாடல்கள் எல்லாமே அத்துப்படிப்பா, எனக்கு எல்லா பாடலுமே எல்லா வரிகளுமே ரொம்ப பிடிக்கும், எந்த வரியை கொடுத்தாலும் நான் கண்டுபிடிப்பேன் அப்படின்னு சொல்றவங்களா இருந்தா நீங்க கண்டிப்பா இந்த நிகழ்ச்சியை கால் பண்ணுங்க. இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 20 வயசுல இருக்கிறவங்களா இருக்கட்டும், 60 வயதுல இருக்கிறவங்களா இருக்கட்டும், யாரு வேணாலுமே பங்கு பெற்றலாம். அதனாலதான் இது மோதி விளையாடு வயதிலேயே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்க சொல்றோம். சோ இப்ப நம்மளோட பேசுறதுக்காக ஒரு நேயர் வந்திருக்காங்க. வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம்.
0: சந்தோஷமான வணக்கம் அருள்மொழி, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா சுகமா இருக்கிறேன். நீங்க
0: சந்தோஷமா இருக்கிற அருள்மொழி, ஒரு நீண்ட நாட்களுக்கு பிறகு நம்ம பேசுறோம் இல்லையா?
1: எல்லாருக்கும்
0: தெரியும் பாடல்களையும் கண்டுபிடிப்பீங்களா?
1: உங்களுக்கும்
0: விருப்பமா? விளையாட்ட பொறுத்த வரைக்கும் இந்த பாடத்தான் வேணுமா அப்படின்னு சொல்லி கேக்குறது இல்ல, நாங்க என்ன கண்டுபிடிக்கலாம். சரியா? சரி, ஓகே, கண்டுபிடிக்கலாம். பாடல கேளுங்க.
2: நான் கொண்ட ஆசை எல்லாம் நான் காண்டு ஆசைதான், உருகும் போதும் ஒலிக்கும் அடிவும் கொலுசி ஓசைதான்.
0: என்ன பாடல் இது? பாடல் பாடக்கூடாது, கண்டுபிடிச்சு சொல்லணும்.
1: என்ன அழகு,
0: எத்தனை அழகு கூடி அந்த பாட்டு. யாரு பக்கத்துல இருந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்தா? நீங்க
1: தெரியுமா?
0: இந்த பாடலை கண்டுபிடிச்சது நம்மளோட உங்க சிஸ்டர். உங்க சிஸ்டர் பேர்
1: என்ன? நன்றியா.
0: யாருக்கா உங்க சிஸ்டர் பேர் சொல்லுங்க.
1: அமுதவள்ளி. அமுதான் சொல்றது அமுதவள்ளி.
0: அமுதவள்ளிக்கு தான் இந்த கிரெடிட் மொத்தமும் போக போகுது.
1: உங்களுக்காகவும் நந்தவரமா, திருமலை ரெண்டி, குலஜி ராணியக்கா, ராஜலட்சுமா, சாந்தி கோவிந்தராஜன், பாலகிருஷ்ணமாமா, முந்தாத் பேகம், கண்டன் சதுலாக்கா, பேகலா, கலா, குஜிரி விஜிதா, சவரிகமா, ஹரிதா, சரோசினி, ஸ்ரீவுரண்டா, வடிவேலனா, ஆட்டோ விசுநாத், ஈதனா, சாம்கன், அப்துல் மஜீத், சின்னதம்பி முருகைய, வாடிவு சின்னத்தம்பி முருகையா,
0: எல்லோருக்குமே இந்த பாடல் சமர்ப்பணம். தர்ஷகேந்திர கிளாம் இந்த வசந்த காட்சியில் போதி விளையாடு வயதிலேயே கிடையாது.

சும்மா பார்க்கத்தானே போற இந்த காளியோட

0: மரண மாசா பேட்ட திரைப்படத்துக்காக இடம்பெற்ற ஒரு சூப்பரான பாடலை தந்து மீண்டும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். மோதி விளையாட நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். நேரம் நண்பகல் 12 மணி கடந்து 36 நிமிடம் ஆயிக்கொண்டிருக்கிறது. இந்த நேரம் யார் வந்திருக்கிறா, அவங்க பாடல கண்டுபிடிப்பாங்களா கண்டுபிடிக்க மாட்டாங்களா, இல்லைன்னு சொன்னா அவங்களோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்றதெல்லாம் நாங்க இப்ப வந்திருக்கவங்களோட கேட்டு அப்படி தெரிஞ்சு கொள்வோம். வணக்கம்
1: அன்பான மத்திய நிறுவனம்.
0: சந்தோஷமான வணக்கம் மும்தாஜ் பீகம், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கு, நீங்க?
0: சந்தோஷமா ஈர லெவல்ல இருக்கிற மும்தாஜ் பீகம்.
1: சந்தோஷம் பார்த்தாலே விளங்குது,
0: அதான் தெரியாம இருக்குமா இல்லையா? சரி ஓகே, மதிய நேரம் நீங்க சமைச்சிட்டீங்களா?
1: சமைச்சுக்கோ. நீக்க
0: என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு வீட்டுல?
1: மீன் கறி.
0: நினைச்சேன் நானு கண்டிப்பா மீன் கறியாதான் இருக்கும் அப்படின்னு. சரி ஓகே, பாடல் கண்டுபிடிக்க ரெடியா இருக்கீங்களா? பாடலுக்கு இருக்கலாம்.

0: செடியில் பூவும் பூத்ததே அப்படின்னு முடிஞ்சிருக்குது. என்ன பாடல் இது?
1: சொல்லத்தான் நினைக்கிறேன் சொல்லாம தவிக்கிறேன்,
0: சொல்லத்தான் நினைக்கிறேன் சொல்லாம தவிக்கிறேன். சரியா அந்த பாடல்?
1: ஆமா.
0: அதாவது பாத்தீங்கன்னா அந்த பாடல் இந்த பாடல் கிடையாது, இது வேற பாடல்.
1: தெரிஞ்சாங்க பாப்பா?
0: மீண்டும் ஒருமுறை.

0: என்ன பாடல்?
1: சாரி அழகே பிரம்மனிடம் மனம் கொடுக்க போனேன்.
0: எப்ப போனீங்க? போயிட்டு வந்துட்டீங்களா? மனம் கொடுத்துட்டீங்களா? ஓகே சொல்லிட்டாங்களா? சரி ஓகே, சரியா பாடு.
1: ஓகே, இது என்ன கட்டா? அதுதான்
0: சரி. ஓகே, ரெண்டு சான்ஸ் எல்லாம் கொடுக்கலாம் அப்படி எல்லாம். சரி ஓகே, பாக்கலாம் என்ன பாடல் அப்படின்றது.
2: அழகே பிரம்மனிடம் மனு கொடுக்க போயிருந்தேன், நீ என் மனைவியாக வேண்டும் என்று.
0: வாழ்த்துக்கள் மும்தாஜ் பேகம், இரண்டாவது முறையில சரியா கண்டுபிடிச்சிருக்கீங்க.
1: நன்றி. முடிஞ்ச பாட்டு தான் என்னோட ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த பாட்டு.
0: அப்படியா? காரணம் என்ன இந்த பாடல் பிடிக்கிறதுக்கு?
1: இந்த பாட்டு தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்டா படிச்சாங்க.
0: உங்களோட காதல் ப்ரோபோசல் இது?
1: ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு, ரொம்ப பிடிக்கும். அதெல்லாம் கட்டாயம் தாங்க இது பாட்டு.
0: ஓகேம்மா, யார் யாருக்காக பாட விரும்பி கேட்க போறீங்க?
1: பாடல் எனக்கு அன்புக்கான இருக்கா, செல்ல மகளுக்கா, முக்கியமா உங்களுக்கா, புவனேஷ் நந்தகுமார் சார்கள், சித்தேஷ்மா, இத்ரிஷ்மா, ஜெமிலா, அருமை, பரதா, பத்மா, ரவி, ரஹ்மா, மருது, குவைதி, சின்னைய, மகாதே, ஆட்டேஷ், உமாசந்த், வசந்தகுமார், பாரத், ஈடன், சரோஜனி, அப்துல் மஜி குடும்பத்தில் வசந்தம் கேட்க அனைத்து நேர்களுக்காக
0: நன்றி. நிகழ்ச்சியோடு குடும்பமைக்கு
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி. இதே போன்று காதல் நினைவுகளை தூண்டக்கூடிய, அவங்களுடைய காதல் நினைவுகளை மீண்டும் மீண்டும் மீட்டி பாரக்கூடிய பாடல் எல்லாம் வந்து கொண்டே இருக்கிறது. அதாவது பாத்தீங்கன்னா, அவங்க அவங்களோட காதலன், அதாவது மும்தாஜ் பேகமோட கணவர் வந்து முதல் முதலா அவங்களை சந்திக்கும் போது பாடிய பாடல் அப்படின்னு சொல்லும் போது, அடடா, அவங்களோட சந்திப்பு நாங்க மீண்டும் ஞாபகப்படுத்திட்டோமே அப்படின்ற ஒரு ஒரு சின்ன சந்தோஷம் எனக்குள்ள இருக்குது. தொடர்ச்சியாக இந்த மோதி விளையாடு வயதிலேயே கிடையாது. இப்போ நாம அவங்க கேட்ட பாடலையும் கொடுத்துடலாம்.

0: தேவாவின் இசையில் தேவதையை கண்டேன் திரைப்படத்துக்காக இடம்பெற்ற ஒரு இனிமையான பாடல் ஒலித்து ஓய்கிறது. மோதி விளையாடு நிகழ்ச்சியோடு இருந்திருக்கின்றோம். நேரம் நண்பகல் 12 மணி கடந்து 44 நிமிடம்.
1: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.66 102.8. திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம் வாழ்வின் நிதர்சனம் அனுசரணை.
0: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
1: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸிலிருந்து பிரைடெக்ஸ் ஆன்டிக்ரோசிவ்.
2: தோட்கும் போது மௌனமாய் வந்து நம் இதயத்தோடு பேசும் அந்த இசை கடவுளின் ராகங்கள்.

0: பாராட்டாய், காதலாய், கண்ணீராய், கொண்டாட்டமாய் கலந்திருக்கும் இசை ஞானியின் பாடல்களோடு இசை ராஜாங்கம்.
1: வேல்விழி போடும் தூண்டிலே நான் விழலானேன் தோளிலே.
2: ஞாயிற்றுக்கிழமை மாலை 3 மணி முதல் 6 மணி வரை இசைஞானி இளையராஜாவின் பாடல்களோடு இசை ராஜாங்கம். இசை ராஜாங்கம்
3: நேயர்களின் தெருவில் நிகழ்ச்சிகள் எல்லாம் முதல் தர

வசந்த மகமின் இன்றைய ஸ்டாராக சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார் இயக்குனர் பாலா. அளிக்கும் பாடல் இது மாயாவி திரைப்படத்துக்காக டிஎஸ்பியின் இசையில்.

0: சந்தோஷமாக இணைந்திருக்கின்ற மோதி விளையாடு நிகழ்ச்சியோடு நேரம் நண்பகல் 12 மணி கடந்த 50 நிமிடம் ஆய்கொண்டிருக்கிறது. தொடர்ச்சியாக நீங்களும் இணைந்து கொண்டு பாடல் கண்டுபிடிக்கலாம், மோதி விளையாடலாம். இப்ப நம்மளோட பேசுறதுக்காக வணக்கம்.
1: வணக்கம்,
0: சந்தோஷமான வணக்கம். சசிதரன் முல்லைத்தீவு உடுப்புக்குளம். எப்படி இருக்கீங்க சசிதரன்? அப்படியா, சரி, ஓகே. உங்க லைன் வந்து கிளியர் இல்லாம இருக்கு, கொஞ்சம் கவரேஜ் இருக்க இடத்துக்கு வந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் லேசா இருக்கும்.
1: இப்போ ஓகே.
0: ஓகே, சரி, ஓகே. சொல்லுங்க, என்ன செய்துட்டீங்க, சாப்பிட்டீங்களா?
1: இல்ல, ஒன்னு சாப்பிடுறேன்.
0: சரி, ஓகே. பாடல் கண்டுபிடிக்க ரெடியா இருக்கீங்களா?
1: ஓ, நான் கண்டுபிடிப்பேன்.
0: ரைட், ஓகே. பாடல் கேக்கலாம்.
1: ஓ, நான் கேக்குறேன்.
0: இரண்டு நேயர்கள் வந்து கண்டுபிடிக்க முடியாம போன ஒரு பாடல் தான் உங்களுக்கு தர போறேன். அந்த பாடல் நீங்க கண்டுபிடிக்கலாம் பார்க்கலாம், சரியா? ஓகே, கேளுங்க.
2: மன்னவன் பேரை சொல்லி மல்லிகை சூடி கொண்டு
0: கண்டுபிடிச்சீங்களா?
2: என்ன
0: பாடல் இது? வார்த்தை அடுத்த லைன் வந்துருச்சு, ஆனா முதல் வரி என்னன்றது சொல்ல மாட்டேங்கிறீங்களே. கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க. சரி, ஓகே, ஓகே. ரொம்ப ட்ரை பண்ணிருந்தீங்க, பட் உங்களுக்காக அந்த பாடல் நான் ப்ளே பண்றேன், சரியா?
1: ஓகே, தேங்க் யூ.
0: அடுத்த லைனை நீங்க பாடிட்டீங்களே, அதுக்காக வேண்டி நான் உங்களுக்காக அந்த பாடல் ப்ளே பண்றேன், சரியா?
1: ஓகே, தேங்க் யூ.
0: ஓகே, கேளுங்க. சின்ன சின்ன வண்ண குயில் பொங்கி பொங்கி பூவுதம்மா. இந்த பாடல் தான் அந்த பாடல்.
1: தேங்க் யூ.
0: சரி, ஓகே, சொல்லுங்க, யார் யாருக்காக பாட விரும்பி கேட்க போறீங்க?
1: என்ன மகள் சாரங்கி,
0: மூன்று மணி வரைக்கும் இது மோதி விளையாடு பயந்திலே கிடையாது. வருகின்ற பாடல் இது மாறி.

0: ரசீதுகளுக்கு அனுசரணை வழங்குவது.
1: 8 கோடி தனநிதான சீரழப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாக. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை.
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM. மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
3: பதுளை மாவட்டத்தில் உள்ள தனியார் வைத்திய ஆய்வுக் கூடம் ஒன்றிலிருந்து காலாவதியான மருத்துவ உபகரணங்கள் மற்றும் ரசாயன பொருட்கள் சில கைப்பற்றப்பட்டுள்ளன. நுகர்வோர் அதிகார சபையினர் இந்த சுற்றி வளைப்பை மேற்கொண்டுள்ளனர். இதன்போது பாரிய அளவிலான மருத்துவ உபகரணங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். தியத்தலாவ, பண்டாரவளை மற்றும் பதுளை ஆகிய பகுதிகளில் இந்த சுற்றி வளைப்புகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன.
2: வசந்தம் FM, வெளிநாட்டு செய்திகள்.
3: கடன் நெருக்கடியின் உச்சத்தில் பங்களாதேஷ் இருப்பதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. யுத்த சூழல் காரணமாக பொருளாதாரம் மூற்றாக வீழ்ச்சியடைந்த நாடுகளில் யுக்ரைன் முதலிடத்தில் உள்ளது. இந்நிலையில் செயல்படாத கடன் விகிதத்தில் உயர்நிலையில் உள்ள நாடாக பங்களாதேஷ் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது. புதிய தரவுகளுக்கமைய குறித்த நாட்டின் மொத்த வங்கிக் கடன் அளவுகளில் 1/3 அளவிலான கடன் செலுத்தப்படாத கடனாக வகைப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அந்நாட்டு தகவல்கள் தெரிவிக்கின்றன. சாக் வலய நாடுகளில் உயர் கடன் நெருக்கடியில் இருக்கும் நாடாகவும் பங்களாதேஷ் பட்டியலிடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்
1: செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது. 8 கோடி தனநிதான சீரழப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாக. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை.

0: நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க. நீங்களும் விளையாட போறீங்க, எனவே அழைப்பினை ஏற்படுத்துங்கள். பூஜ்ஜியம் ஒன்று இரண்டு ஏழு ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று, இதே போல பூஜ்ஜியம் ஒன்று இரண்டு ஏழு ஐந்து ஒன்று ஒன்று ஒன்று ஆகிய இலக்கங்களுக்கு அழைப்பின் வழியாக இணைந்து கொள்ளுங்க. அதே போன்ற நிகழ்ச்சி எங்கிருந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும் வசந்த மிகமுடிய உத்தியோகபூர்வமான முகநூல் வழியாக இணைந்து கொள்ளுங்க. ஏன்னா இது லைனே கிடைக்கும் மனிதே இந்த பாடல் பே ஆகும் போது இந்த பாடல் எனக்கு ரொம்ப தெரியுமே, ஆனா இந்த பாடலை சொல்ல வழி இல்லையா அப்படின்னு யோசிக்கவே யோசிக்காதீங்க. முகநூல் வழியாக இணைந்து கொண்டு இந்த பாடல் தான் அப்படின்றத நீங்க கமெண்ட் பண்ணீங்கன்னா அதே நிகழ்ச்சி சேர்த்துக் கொண்டு பயணிக்க நானும் காத்திருக்கின்றேன். இப்போ நம்மளோட பேசுறதுக்காக ஒரு சொந்தம் வந்திருக்கிறாங்க. வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம். நான்
0: எப்படி இருக்கீங்க அனிஃபா?
1: என்ன
0: பாடல் இது? அந்த பாடலா?
1: அப்படி நினைக்கிறேன். தெரியாது.
0: இல்ல, அந்த பாடல் இல்ல. நாங்க அடுத்த இருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம் இல்லையா?
1: வாய்ப்பு கொடுக்கலாம். எனக்கு ஒரு பாடல் நாங்க நினைக்கல. ஏ மைமா தாண்டா அஞ்சல், அந்த பாடல முடியா தர பாருங்க.
0: மைமா பேர் தாண்டா அஞ்சல், அந்த பாடல் யாருக்காக? உங்க மைமாக்கு கேக்குறீங்களா? சரி, ஓகே, ரொம்ப நன்றி நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு வைக்க. நன்றி. மற்றும் ஒரு நேர் வந்திருக்கிறாங்க, அவங்க இந்த பாடலை கண்டுபிடிக்கிறாங்களா அப்படின்றத பாக்கலாம். வணக்கம்.
2: ஹலோ, வந்துக்கு நீ அறிவி பாடலுக்கு வணக்கம். நான் மருதமனை அப்துல் நாசிர்.
0: நாசிர் வணக்கம், சந்தோஷமான வணக்கம். சாப்பிட்டீங்களா மதி நேரம்?
2: ஆமா, நன்றி. சாப்பிடுறதுக்கு நேரம் கிடைக்கும் மேடம்.
0: சரி, ஓகே, சரி, ஓகே. இப்ப நீங்க வந்து பாடல கண்டுபிடிக்க ரெடியா இருக்கீங்களா?
2: பாடலை போடுங்கள்.
0: ரைட், ஓகே, கேளுங்க பாடல. இனி வரும் எந்த பிறவி என்ன பாடல் இது?
2: நெருங்க போடுங்க
0: மீண்டும் ஒரு முறை. ஓகே, இனி வரும் எந்த பிறவியிலும் உனை சேர காத்திருப்பேன் அப்படின்னு சொல்லி பாடல் ஒழித்து ஓய்கிறது. நீங்க சொல்லுங்க என்ன பாடல் அப்படின்னு.
2: ஆமாம், நல்ல பாடல் தானே. வாயில் வருகிறது,
0: தொண்டை வரைக்கும் வந்துருச்சுங்க, ஆனா வர மாட்டேங்கிறது அதுக்கு மேல இல்லையா? சரி, ஓகே, அடுத்த பாடல் யார் யாருக்கா நீங்க கேட்க போறீங்க?
2: பாடலை கேட்டு இருக்கு. மருதமனை ராபி, என்றென்றும் பதீதி, மற்றும் மட்டாளக்கண்ணை லத்தீப், மற்றும் கொழும்பு 14 முந்தாஜ் பேகம்.
0: ரொம்ப நன்றி.
2: நன்றி,
0: நன்றி. இரண்டு பேர் வந்தாங்க, இரண்டு பேருமே அந்த பாடலை வந்து கண்டுபிடிக்கல. இனி வரும் எந்த பிறவியிலும் உனை சேர காத்திருப்பேன் அப்படின்னு சொல்லி பாடலோட இடைவரி வந்து ஒழித்து ஓய்ந்திருக்கிறது. இதை வைத்துக் கொண்டு முதல் வரி என்ன அப்படின்னு நீங்க கண்டுபிடிக்க போறீங்க. இந்த பாடல் உங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிச்சு அப்படின்னா, வசந்த மேகனுடைய உத்தியோகபூர்வமான முகநூல் வழியாக இணைந்து கொண்டு மோதி விளையாடு நிகழ்ச்சிக்கான ஒரு போஸ்டர் பதிவிடப்பட்டிருக்கும். அந்த போஸ்டர் கீழே உங்களோட கருத்துக்களையும் பதிவிட்டீங்க அப்படின்னா இந்த நிகழ்ச்சி சேர்த்து கொண்டு பயணிக்க நானும் காத்திருக்கின்றேன். இப்ப நம்மளோட இணைந்து கொண்டு சொந்தம் கேட்ட பாடலை கொடுத்து விட்டு வரலாம்.

0: நான் காலையில இருந்து அவங்களை நிகழ்ச்சிய கேக்க முடிச்சுக்கிட்டே இருப்பேன். அது போல எனக்கு தூக்கம் போயிடு.
1: அப்படியா?
0: கண்டுபிடிக்கலாம்.
1: நன்றி
0: சொல்லும் உனக்கும் அந்த பாட்டு.
1: அந்த பாடலா? கரெக்டா?
0: ஆமா.
1: எப்படி சொல்றீங்க அந்த பாடல் தான் அப்படின்னு?
0: அந்த பாடல் தான், எந்த சந்தேகமும் இல்ல.
1: சரி ஓகே, கேக்கலாம் அந்த பாடலானு.
2: நன்றி சொல்ல உனக்கு வார்த்தையில் எனக்கு நான் தான் மயங்குறேன்.
1: அட அட அட, வார்த்தைகள் வார்த்தைகள் கரெக்டா கண்டுபிடிச்சிருக்கீங்க.
0: தேங்க்யூ அக்கா, தேங்க்யூ.
1: சரி ஓகே, நீங்க சொல்லுங்க. இப்ப நீங்க நன்றி சொல்றதுக்கு யாருக்காக நீங்க காத்திருக்கீங்க?
0: எல்லாருக்காகவும்
1: ரொம்ப நன்றி. நிகழ்ச்சியோடு நீண்ட நேரத்துக்கு பிறகு இந்த பாடல என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த பாடலை ரொம்ப சரியா கண்டுபிடிச்சிருக்காங்க. கொழும்பு 14 இருந்து மும்தாஜ் பேகம் அவர்களுக்கும் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டு தொடர்ச்சி எழுந்துக்கலாம். 3 மணி வரைக்கும் இது மோதி விளையாடும் வயதிலேயே கிடையாது.

அண்ணா என்ன விஷயம் அப்படின்னு சொன்னா, உங்ககிட்ட தையல் மெஷின் ஒண்ணு செய்திருந்தேன் அண்ணா, அது வந்து ஒழுங்கா செய்திருலையே, நான் ஒழுங்கா தைக்க முடியலையே, என்ன பிரச்சனைன்னு தெரியல. ஒரு 4 மந்த்துக்கு முதல்லண்ணா. ஓ பாதிக்கப்பட்டது நானே, நான் தான் கதைக்கணும், நீங்க பேசாதீங்க சரியா, காசு கொடுத்தது நானே. அப்ப நீங்க உங்க பாடு கத்திட்டு இருக்கீங்க. என்ன வேலை இது? 4 மாசத்துக்கு முதல்ல நான் உங்களுக்கு நம்பிக்கை தான் உங்களுக்கு கொடுத்தேன் நானு, அப்படி எனக்கு சரியா செய்ய தந்திருக்கணும். சும்மா சும்மா குரல் எல்லாம் வசதி பேசிக்கிட்டு இருக்காதிங்க சரியா.

0: சாப்பிட்டீங்களா?
1: மதிய நேரம்
2: என்ன
1: பாடல் இது? மீண்டும் ஒரு முறை.
2: தம்பியும் எல்லாரும் இங்கே வந்தா டப்பாங்குத்து நானே.
1: என்ன பாடல் இது? என்ன பாடல்? மீண்டும் ஒரு முறையா? சரி ஓகே, இதான் லாஸ்ட் டைம் கேளுங்க. கரெக்டா?
2: அண்ணனும் தம்பியும் எல்லாரும் இங்கே வந்தா டப்பாங்குத்து
1: என்ன பாடல்?
0: வணக்கம்
1: வணக்கம். யார் இது? கவிதாவாங்க இந்த பாடல் உங்களுக்கு தெரிஞ்சிருந்து கண்டிப்பா நீங்களும் கால் பண்ணலாம். இப்போ மற்றும் ஒரு நேரம் இருக்கிறாங்க, இவங்க சரி பேசுறாங்களான்னு பாக்கலாம். வணக்கம்.
3: எப்படி
1: போகுது கல்யாண வாழ்க்கை?
3: ரொம்ப ஹாப்பியா போகுது அக்கா.
1: ரொம்ப சந்தோஷமா, நீங்க எப்போதும் இருக்கணுமா அப்படி சொல்லி நாங்களும் வாழ்த்துறோம். சரியா?
3: Thank you so much அக்கா.
1: ஓகே மா, இப்ப பாடல் கண்டுபிடிக்க ரெடியா இருக்கீங்களா?
3: ஆமா அக்கா.
1: ஓகே, பாடல் கேளுங்க.
3: ஓகே.
2: அண்ணனும் தம்பியும் எல்லாரும் இங்கே வந்தா டப்பாங்குத்து நானே.
1: என்ன பாடல் இது?
3: கண்ணதாசன் காரக்குடி அந்த சாங் அக்கா.
1: கரெக்ட்டா?
3: ஆமா அக்கா.
1: எப்படி சொல்றீங்க இந்த பாடல் தான் இருக்கும் அப்படினு?
3: நான் கேட்பேன் சாங்.
2: வாழ்த்துக்கள்
1: வாழ்த்துக்கள்.
3: நீங்களும்
1: நேரம் மதியம் ஒரு மணி கடந்து 38 நிமிடம் ஆயிருக்கு. நிகழ்ச்சியில் அடுத்த மொழிக்கு வீரம் திரைப்படத்துக்காக

0: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8 வணக்கம் வசந்தம் வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம் வாழ்வின் நிதர்சனம் அனுசரணை.
1: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
0: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸிலிருந்து பிரைடெக்ஸ் ஆன்டிகரோசிவ்.
2: மோட்டார் சைக்கிளில் பயணம் செய்வதற்கு முன்பு தலைக்கவசம் அணிவதற்கு மறவாதீர்கள். சிறிய தூரம் என்றாலும் அது உங்கள் வாழ்க்கையே முடித்து விடலாம். தலைக்கவசம் அணிய மறவாதீர்கள்.
3: பாதுகாப்பான பயணத்திற்கு
4: மனுஷனா பிறக்கிறது பெரிய விஷயம் இல்லை, மனுஷனா வாழும்
5: அதுதான் செய்யறேன்.

0: திரை உலகின் நட்சத்திர நட்சத்திர வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே
1: விஜயகுமார் நிகழ்ச்சியோடு பூனாகளில் ஜெயசுதாஸ் வந்திருக்கிறாங்க. இதே இந்துகள் இருந்து அரசு வந்திருக்கிறாங்க. அதே போல கொழும்பாய்ந்து ஸ்டீவன் ஸ்டைலிஸ் ஸ்டீபன் வந்திருக்கிறாரு. இதேவேளை நிஷான் வந்திருக்கிறாங்க. நிஷா மாவட்டிலிருந்து நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களா. பசுமையூர்ல இருந்து பாலச்சந்திரன் வந்திருக்கிறாங்க. நிகழ்ச்சி சூப்பர் வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்திருக்காங்க. ரொம்ப நன்றி பாலச்சந்திரன். அதே போன்று மதிய நீர் வணக்கம் சகோதரன் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். தமிழ்நாட்டிலிருந்து முருகேசன் சோலைச்சேரி தென்காசிலிருந்து நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்காங்களாம். அதே போல ஆரியம் பதினா இதிரத்தனம் வந்திருக்கிறாங்க. அன்பான மதிய நேர வணக்கங்களையும் பகிர்ந்திருக்கிறாங்க. எலக்ஷன் வந்திருக்கிறார். சந்தோஷமான வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. அன்பான மதிய நேர வணக்கம். மேப்படி கந்தையிலிருந்து சுது, கலா, பிரதீப், சுஜிதன் மற்றும் விஜயகுமார் ஆகியோர் நிகழ்ச்சியோடு இணைத்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டிருக்கிறாங்க நம்ம விஜயகுமார். அதே போல சந்தோஷமான மதிய நேர வணக்கங்களோடு பெரிய நீலாவிலிருந்து கிருஷ்ணா வந்திருக்கிறாரு. அவனாசி வாய் ஜெயந்தி மாலா வந்திருக்கிறாங்க. நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. பலங்குடன் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். அன்பான வணக்கம். கரவலப்பட்டியிலிருந்து மது வந்திருக்கிறாங்க. நிகழ்ச்சி சூப்பர் அக்கா. ஹஸ்பண்ட் ஜெகன் மற்றும் மகன் அஸ்வின்காகவும் யஸ்வின்காகவும் பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. சந்தோஷமான வணக்கங்களோடு செங்கடிலிருந்து சக்கில சந்திரசேகரம் வந்திருக்கிறாங்க. இதேவேளை அன்பான மதி நேர வணக்கங்களோடு நானும் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கின்றன அக்கா. சொந்தங்கள் அனைவருக்கும் பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி வேறுவலை தர்கா நகர் இருந்து ரிம்சான் ரிந்தாஸ் வந்திருக்கிறாங்க. சந்தோஷமான வணக்கங்களோடு எட்டியாந்தோட்டை கேரளிய ஸ்ட்ரீட்ல இருந்து ராஜேஷ் உஷா வந்திருக்கிறாங்க. மதி நேர வணக்கம் கேரளினா ஆகாஷ் வந்திருக்கிறார். செல்வத்திரை நந்தகுமார் வெள்ளவத்தில் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களா. அன்பான மதி நேர வணக்கம் மக்கள் மோதி விளையாடு நிகழ்ச்சியோடு நானும் இணைந்திருக்கின்றேன். சொந்தங்கள் அனைவருக்கும் பாட விரும்பி கேட்டு கடவுள் இருந்து மனு வந்திருக்கிறாங்க. வணக்கம் சிவானி நிகழ்ச்சியோடு நானும் இணைந்திருக்கின்றேன். சந்தோஷமான வணக்கம். நிகழ்ச்சி அருமையாக இருக்கிறது. வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்து கொண்டு வெள்ளவத்திலிருந்து ராஜகோபால் பாலா வந்திருக்கிறாங்க. அதே போல சண்முக பிரியா வந்திருக்கிறாங்க. சந்தோஷமான வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. சிவன் வந்திருக்கிறாங்க. சந்தோஷமான வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இனிய மதிய நேர வணக்கம் அன்பு அறிவிப்பாளர் அவர்களுக்கு. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கண்டாச்சி மங்கலம் கிராமத்திலிருந்து சரவணன் அமுதா வந்திருக்கிறாங்க. இதேவேளை தாரணி வந்திருக்கிறாங்க. அன்பான மதிநேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. தற்போது குவைட்ல இருந்து நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களா. இதேவேளை சந்தோஷமான வணக்கங்களோடு தரணி வந்திருக்கிறாரு. ஊர்கூட வந்து தமிழ்நாடு தோட்டம் ஆறுமுகம் ரமேஷ் வந்திருக்கிறாங்க. அக்கறைப்பட்டு பப்டாயில நிசார் வந்திருக்கிறாரு. பாலகார்த்திகா வந்திருக்கிறாங்க. பண்ணைபுரம் மணிக்கணன் வந்திருக்கிறாரு. தூத்துக்குடியில இருந்து சி பாலசுப்ரமணியம் வந்திருக்கிறாங்க. தொடர்ச்சியாக நீங்களும் 3 மணி வரைக்கும் முடிந்திருக்கலாம். இது மோதி விளையாடு. வயதிலேயே கிடையாது. பாடல்களை இடைவெளியை வைத்துக் கொண்டு நீங்களும் போட்டி போடலாம். அழைப்பின் வழியாகவும் அதே போன்று முகநூல் வழியாகவும் இணைந்து கொள்ளுங்க. அழைக்கணும் திருப்பி சிலக்கங்கள் 0-1-2-775 0-1 அதே போல 0-1-2-775-111 இருக்கிறதுக்கு அழைப்பின் வழியாக இணைந்து கொள்ளுங்க. இப்போ நாங்கள் ஒரு சில பாட கேட்கணும். கேட்டு நிகழ்ச்சிக்குள்ள வரலாம்.

0: ஹலோ,
1: நான் மலர் பேசுறேன்.
0: சொல்லுங்க.
1: இல்ல, மேரேஜ பத்தி பேசுனீங்கல்ல?
0: ஆமா.
2: சரி, ஓகே, மேரேஜ்ல நாங்க பேருக்கு பாக்கலாம். நேரம் மதியம் 2 மணி.

0: வளர்ச்சியாளர்களுக்கு அனுசரணை வழங்குவது
1: 8 கோடி தனநிதி சீரழப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகின. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லோத்தர் சபை.
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM. மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
3: கொழும்பு கண்டி பிரதான வீதியின் பட்டலிய பகுதியில் இடம்பெற்ற விபத்தொன்றில் இளைஞர்கள் இருவர் உயிரிழந்துள்ளனர். மோட்டார் சைக்கிள் ஒன்று கொழும்பிலிருந்து அனுராதபுரம் நோக்கி சென்ற தனியார் பேருந்து மற்றும் லாரியில் மோதி இந்த விபத்து நேர்ந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். விபத்தில் பலத்த காயமடைந்த இளைஞர்கள் இருவரும் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தனர். ரதாவடுன்னு பிரதேசத்தைச் சேர்ந்த 20 மற்றும் 21 வயதுடைய இளைஞர்களே சம்பவத்தில் இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக தெரிய வருகிறது.
2: வசந்தம் FM, வெளிநாட்டு செய்திகள்.
3: பஹாமாஸில் சிறிய ரக விமானம் ஒன்று விபத்துக்குள்ளானதில் 10 பேர் உயிரிழந்துள்ளனர். இதனையடுத்து அரசாங்கம் பிளக்கிங்மோ ஹேர் விமான சேவையை தற்காலிகமாக இடைநிறுத்தியுள்ளது. தலைநகர் நசாவிக்கு மேற்கே உள்ள கடற்பகுதியில் அமைந்துள்ள வடக்கு ஆண்ட்ரூஸில் இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது. சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு பஹாமாஸ் பிரதமர் பிலிப் ரேவ் டேவிஸ் அனுதாபங்களை தெரிவிப்பதாக தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். விபத்துக்கான காரணத்தை அதிகாரிகள் விசாரணை செய்யும் வரை பிளமிங்கோ ஹேர் நிறுவனத்தின் விமான இயக்க சான்றிதழ் இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளது.
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
0: வளர்ச்சியாளர் செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது 8 கோடி தனநிதி சீரழப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகின. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லோத்தர் சபை.
4: நிமிர்ந்த நடை

0: மணித்தியாலங்கள் எப்படி போனச்சுனே தெரியல, அவ்வளவு குயிக்கா அப்படியே போயிருச்சு. இந்த இரண்டு மணித்தியாலங்களும் நாங்க ரொம்ப கால் ட்ரை பண்ணிட்டே இருக்கிறோம் அக்கா, விளையாடணும்னு ரொம்ப ஆசையா இருக்குது. ஆனா கால் ட்ரை பண்ண லைன் கிடைக்கவே மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அப்படியே இயங்கிக்கிட்டே இருப்பீங்கன்ற எனக்கு விளங்குது. இன்னும் 3 மணி வரைக்கும் நேரம் இருக்குது, எனவே எங்க இருந்தாலும் இந்த பக்கமா வாங்க, சந்தோஷமா பேசலாம், அதே போன்ற மோதியும் விடலாம். எல்லா விஷயம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நான் ஒரு பாடலோட இடைவரியை அப்படியே பிளே பண்ண போறேன். அந்த இடைவரியை வைத்துக்கொண்டு நீங்க வந்து முதல் வரி என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க போறீங்க. அதே போல பாத்தீங்கன்னா, கடந்த மணித்தியாலத்தை போலவே இந்த மணித்தியாலம் கூட ஒரு சூப்பரான ஒரு பேங் கட்டும் இருக்குது. எனவே நீங்க தொடர்ச்சி எழுந்திருந்தீங்க அப்படின்னு சொன்னா அதையும் கேட்கலாம். எனவே அழைப்பினை ஏற்படுத்துங்கள். 0-1-2-5-0-0-3
1: சாப்பிட்டீங்களா?
0: என்ன பாடல் சொல்லுங்க. சரியா, கேக்கலாம். என்ன பாடல் இது?
2: கண்ணால நீ கண்ணை நீட்டோடு காணும்.
0: மறக்க முடியுமாக்கா இந்த பாடல்லாம்? அப்படியா, கரெக்டா இந்த பாடல்? ஓகே, கேக்கலாமா?
1: கேக்கலாம்.
0: என்ன பாடல்? கேட்டு வரலாம்.

0: சரி ஓகே, இந்த பாடலெல்லாம் காலத்தாலும் அழியாத பொக்கிசங்கள் பாடல் கேட்டு உடனே கண்டுபிடிச்சிட்டீங்க, ரொம்ப நன்றி, ரொம்ப வாழ்த்துக்கள். சரி ஓகே சொல்லுங்க, யார் யார் இணைந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்க போறீங்க?
1: அண்ணா கிருஷ்ணகுமார் இருக்காரு, அண்ணா சசிகுமார், லக்ஷ்மி அக்கா இருக்கிறாங்க, புஷ்பவல்லி அம்மா இருக்கிறாங்க, மனைவி தீபிகா, அமுதா அக்கா. நேற்றைய தினம் வெட்டிங் அனிவர்சரியை கொண்டாடுமே இந்த மச்சான் ஜினேந்திரன் மற்றும் கலாதேவி அவங்க ரெண்டு பேருக்காகவும் சேர்த்து கேட்கறேன்.
0: ரொம்ப நன்றி நிகழ்ச்சியோட இருந்து கொண்டு மேக்கு,
1: ரொம்ப நன்றி.
0: அவங்க ரெண்டு பேருக்கு நாங்கள் விஷ் பண்ணதா சொல்லுங்க, சரியா? விளையாடலாம் கிடையாது.

0: வசந்தம் எஃப்எம் எப்படி பறக்குதா?
1: இல்லத்தரசிகளுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் கசாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு, புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.
2: பிரைடெக்ஸ் சீல் கோட்டை பயன்படுத்திய பின்னரே சுவர் நீர்க்கசிவுக்கு நிரந்தர தீர்வு கிடைச்சது. பிரைடெக்ஸ் சீல் கோட் நீர்க்கசிவுக்கு நிரந்தர முற்றுப்புள்ளி. தற்பொழுது ஜனதா ஸ்டீல்ஸிடமிருந்து பிரைடெக்ஸ் சீல் கோட். நாடு முழுவதும் 102.6 FM.

0: நீங்க தான் அனுப்பி வைப்பீங்கன்னு பாத்துட்டு இருக்கீங்களே ஒரு பரிச்சயமான ஒரு பாடல் தான் கேட்க போறீங்க. உங்களோட ஃபேவரட் ஹீரோ யாரு? தளபதியா? சரி ஓகே, அவரோட பாடல் ஒண்ணே தாரேன், நீங்க சரியா கண்டுபிடிக்கலாம் பாக்கலாம். ஓகே, பாடல கேளுங்க. ஒன்னை பார்த்த சந்தோஷத்தில் ரெண்டு மடங்கா பூத்திருந்தேன் அப்படின்னு சொல்லி பாடலோட இடைவரை அப்படியே ஒளித்து ஓய்கிறது. என்ன பாடல்? அப்படி போடுவோம், என்ன ஓடுவோம்,
1: அப்படி போடுவோம்.
0: அந்த பாட்டை யார் சொன்னது? அந்த பாடல் ரெண்டு பக்கத்துல இருந்து யார் சொல்லிருக்காங்க? எப்படி சொல்றீங்க? அந்த வார்த்தைக்கும் கூட ஒரு ஃபேனா?
1: நன்றி.
0: அதாவது தளபதியோட தீவிரமான ரசிகை வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க போல இருக்கு. வந்து விதத்துல பாடலையும் கரெக்டா கண்டுபிடிச்சிருக்காங்க. அதே போல நான் கேட்டேன், ஐந்து திரைப்படம் சரி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி உடனே கேட்ட உடனே எல்லாருமே கொஞ்சம் யோசிப்போம். ஆனா இவங்க வந்து படன்னு அவங்க பாட்டுக்கு அப்படியே ஒரு லிஸ்ட் அப்படியே இறக்கி விட்டுட்டு போயிட்டாங்க. தெரிஞ்சா நீங்களும் எழுந்திருக்கலாம். எங்கிருந்தாலும் இந்த பக்கமா வாங்க, சந்தோஷமா பேசலாம். அதே போல மோதியம் விளையெல்லாம் பாடல்களும் கண்டுபிடிக்கலாம். நேரம் மதியம் 2 மணிக்கு அடுத்து 25 நிமிடம் ஆயிக்கொண்டு நிகழ்ச்சியில் அடுத்த ஒரு சூப்பரான பாடல் வந்து கேட்டு நீங்கள் சொல்லியிருந்திருக்கலாம்.

0: ஹலோ ஹலோ ஹலோ
1: குடுக்கப்பா சாரா ராங் நம்பரா?
0: இல்ல சார், ஐயோ ஐயோ, என் ஃப்ரெண்டு நினைச்சதா சார், கொஞ்சம் ஓவரா திட்டேன்.
2: ஹலோ
3: ஹலோ,
2: தம்பி ரிஸ்வானா பேசுற? நீங்கள் நீங்கள் அந்த காலை கடையாப்பம் எல்லாம் விக்கிறவர் தானே?
3: காலையில அண்டிக்கு விக்கிறது.
2: எப்படியோ விக்கிறீங்கள் தானே? ஒரு ஒழுங்க காசு எடுக்கிற நீங்கள் வந்து அதுகளை பார்த்து செய்ய வேணும் தானே தம்பி? சாப்பாடு இடியாப்பம் எல்லாம் பாய்க்க புளி மாவை போடுறீங்களா பச்சை மண்ணை போடுறீங்களோ?
3: மாவைதான் போடுறேன்.
2: வாயிலதான் மாவ போடும் தம்பி. நான் மரியாதை கதைக்கலாம், எனக்கு கோபம் போம்
0: என்ன? ஐயோ,
3: நீங்க எடுத்தோம், நீங்க சொல்லவான மாந்தன, எப்ப எடுத்தீங்க இடியாப்பம்?
2: உங்களுக்கு டேட் நேத்து போட்ட நீங்கள் இடியாப்பம் கடைக்கு?
3: நேத்து போட்ட இடியாப்பம் இன்னைக்கு தின்னு சரி வருமா? நேத்தே தின்னணும்.
2: நேத்து தின்னதான் சொல்றேன் நான் கதை கதைகள். தம்பி ரிஸ்வான் உங்களுக்கு என்ன பத்தி தெரிய வந்தால் மூஞ்சி ரிவட்டாவா கொடுப்பேன். நீங்க வேற என்ன புட்டு பம்பு சாப்பிட்டா? தம்பி பகடி விளையாடாதீங்க, கேலி கிடையாது. நான் சொன்ன கெட்டவன். கணக்கு கொஞ்சம் பிழைச்சது. சரியா தம்பி, பேசி சமாளிக்காதீங்க. வீட்டை வந்து ரெண்டாலும் உங்களோட இடியாப்ப பானையில உங்களை போட்டு அவிப்பேன். எடுத்தவரை எங்களை கந்தபுர கண்டையா மறந்துட்டீங்களோ?
3: கந்தபுர கண்டையா? அப்ப நீங்க வேற யாருக்கிட்ட எடுத்துக்கிறீங்க?
2: நீங்க ரிஸ்வான் தானே?
3: நான் ரிஸ்வான் தான்.
2: நீர்கொழும்புல தானே இருக்கிறீங்க?
3: நீர்கொழும்பு தான் இருக்கிறேன்.
2: ஆட்டோல தானே கொண்டாடியும்?
3: ஆட்டோ தான் கொண்டாடு.
2: அப்ப நீங்களே நம்ம வேற யாரு வந்தா கேளுங்க தம்பி, இடியாப்பத்துல நீங்க சாப்பாடுக்கு விளைவேல செஞ்சீங்கன்னா நான் வந்தா கெட்டவனா மாறிடுவேன். சரியோ?
3: நீங்க வந்து எப்ப எடுத்தீங்க? நேத்து எடுத்தேன்னு சொன்னா அப்ப நேத்து சொல்லிருக்கணும். இப்ப நீங்க மூணு நாள் சொல்றீங்க, அப்ப மறுக
2: உங்களுக்கு அறிவு இருக்கா? நேத்து சாப்பிடவும் இன்னைக்குதான் மயக்கத்திலிருந்து வெளியே தெளிவாக இருக்கா? இன்னைக்குதானே சொல்லலாம். கோபத்துலதான் கதைக்கிறேன். ஒரு 10,000 போட்டு விடுங்க, பிரச்சனை முடியும்.
3: நீர்கொழும்பு
2: ரிஸ்வான், அந்த சிவத்தை பொடியும் பாய் பொடியுமா இருப்பீங்க அவர் தானே?
3: பாய் பொடியும் இல்ல, ரெண்டு பேர் ரிஸ்வான்.
2: சரி, அத பேச்சு போடுறீங்களோ இல்லையோ போலீஸால வீட்டை வருவோம் நாங்கள்.
3: எங்களுக்கு
2: வேலை இல்லையா? உடனே இப்ப போடணும். அக்கவுண்ட் போலீஸ் வந்து வீட்டு வாசல் நிக்கும். இல்ல, அதுக்கு நீங்க போடாம ஏமாத்தின கரைச்சலாம் நீங்க வாங்கலே.
3: எங்க வரது சொல்லுங்களே?
2: தொட்டலங்க சந்திக்கு வாங்க.
3: விழுந்து
4: நூற்றி 2.6 வணக்கம்.
5: ஹலோ.
4: வணக்கம். ஹலோ. வணக்கம். நாவல் பிடித்து யாரு
5: பேசுறீங்க?
4: நிதுஷன். எப்படி இருக்கீங்க? உங்களோட லைன் வந்து கிளியர் இல்லாம இருக்குதே, கவரேஜ் இருக்கிறதுக்கு வரீங்களா?
5: ரெடியா இருக்கேன்.
4: ஓகே, பாடல கேளுங்க.
5: ஓகே,
4: கேக்கலாம்.

0: பழைய காசு
1: என்ன விலங்குல
0: பழைய காசு
1: எண்பது தொண்ணூறுகளில் வெளிவந்த இனிமையான இடைக்கால பாடல்கள் ஒரு பாடல் தான் அந்த பாடல். உங்களுக்கு இடைக்கால பாடல்கள் பிடிக்காதா?
0: பிடிக்காது.
1: பிடிக்காதா? அடடா, பிடிக்காதுன்னு சொன்ன ஒரே ஆள் நீங்க தான். சரி ஓகே, மற்றும் ஒரு பாடல் தாரன் கேட்டு சொல்லுங்க. சரியா? ஓகே கேளுங்க.
2: அந்த ஜூலியத்தின் சாயல் உன் தேகமந்தன் கூடல் இனி தேவையில்லை மூடல்.
1: என்ன பாடல் இது?
0: என்னக்கா பாடல்?
1: மீண்டும் மீண்டுமா?
2: நீயே அந்த ஜூலியத்தின் சாயல் உன் தேகமந்தன் கூடல் இனி தேவையில்லை மூடல்.
1: என்ன பாடல் இது?
0: பாடல்
1: பாடல் என்னக்கா, நீங்க முதல்ல ஒரு பாடல் தந்தீங்க, அந்த பாடல் பிடிக்கலன்னு மறுக ஒரு பாடல் தந்தீங்க, அந்த பாடல் தெரியலையா? அப்படியா? சரி ஓகே, அடுத்த நேருக்கும் சான்ஸ் கொடுக்கலாம். யார் யாருக்கா பாடல் விரும்பி கேட்க போறீங்க? ரொம்ப நன்றி நிகழ்ச்சியோடு இந்த கொடுமைக்கு இந்த நேரம் மற்றும் ஒரு நேரம் வந்திருக்காங்க. வணக்கம்.
3: என்ன
1: பெயர்?
3: மொஹிதீன்.
1: எப்படி இருக்கீங்க?
3: சாப்பிட்டீங்களா?
1: மதிய நேரம் கண்டிப்பா நீங்க.

0: எந்த பாடல், யாரு பாடினது, அதே மாதிரி என்ன பாடல் கண்டுபிடிச்சிட்டீங்களா? சொல்ல மொழி இல்லையம்மா கஞ்சி வெறும் அந்த பாடலா? கரெக்டா? எப்படி சொல்றீங்க, என்னது இது, உங்களோட நினைவுகள் மீட்டு பாத்துட்டீங்களா? சந்தோஷத்தோட சேர்ந்து பாடல் வரிகளையும் பாடிக்கொண்டே இருக்கீங்க. சரி ஓகே, அந்த பாடலாம் கேக்கலாமா? ஓகே.
1: என்னவென்று சொல்வதம்மா வஞ்சியவள் பேரழகி,
0: சொல்ல மொழி இல்லையம்மா. அடடா, உங்களோட வஞ்சியவள் பேரழகும் அப்படித்தான் போல என்ன? சரி ஓகே ஓகே, உங்களுடைய காதலி அல்லது மனைவிக்காக அந்த பாடல் நான் அப்படியே டெடிகேட் பண்ண போறேன். சரியா? ஓகே, சொல்லுங்க, யார் யாருக்காக பாடல் விரும்பி கேட்க போறீங்க?
2: மாமாவுக்கு கட்டிக்க போறவ எப்படி இருக்கணும்னு கேட்டா இப்படி வைக்கப்படுறிய? அட சொல்ல மாமா.
3: என்னன்னு சொல்ல?
2: ஓ யோசிக்கிறியா?
3: எப்படி சொல்ல?

0: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.6 102.8
1: இது மக்கள் சூடிய மகுடமே.
2: வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.
3: திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம் அனுசரணை.
4: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால், ஒரு வகையான பாராசிட்டமால்.
5: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸிலிருந்து பிரைடெக்ஸ் ஆன்டிக்ரோசிவ்.
6: பில்லனானா
7: பாபா அபிலாஷர்,
6: மனுஷனா பிறகுறது பெரிய விஷயம் இல்ல, மனுஷரா வாழும்.
7: என்ற
6: பேர் வரும், எங்க போனாலும் அபிலாஷன் தொழில் அதிபர்
7: என்ன தொழில் செய்யலாம்னு சொல்றேன்.
8: அபுலாசன் இந்த முறையாவது ஏமாறாமல் இருப்பாரா பில்லாவிடம்? கேளுங்கள் ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு இது நம்ம தியேட்டர்.

0: இசை உலகின் நட்சத்திர நட்சத்திர வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே
1: மோதி விளையாடு நிகழ்ச்சியோட சந்தோஷமாக இணைந்திருக்கின்றோம். நிகழ்ச்சியினுடைய இறுதி நேரத்துக்கு வந்துட்டோம். இப்ப இறுதியாக நம்மோட பேசுறதுக்காக வணக்கம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். அடடா, வந்தவங்க வந்த வேகத்துல அப்படியே போயிட்டாங்க. சரி ஓகே, தொடர்ச்சியாக இணைந்திருக்கலாம். எங்க தலைமை இந்த பக்கமா வாங்க. கால் பண்ணுங்க. 0312 2 7 5 0 3 அதே போல 0312 2 7 5 1 1 1 ஆகிய இலக்கங்களுக்கு அழைப்பின் வழியாக இணைந்து கொள்ளுங்க. இப்போ அழைப்பில் ஒரு சொந்த வணக்கம்.
2: ஹலோ வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம். யார் இது?
3: கேளுங்க.
1: என்ன பாடல் இது? தெரியலையா? சரி ஓகே, ட்ரை பண்ணதுக்காக நன்றி. சரியா? சரி ஓகே. சொல்லுங்கம்மா, யார் யாருக்காக பாடல் விரும்பி கேட்க போறீங்க? ரொம்ப நன்றி நிகழ்ச்சியோடு இருந்த குடும்பக்கு நன்றி. அந்த பாடல் என்ன அப்படின்றது அவங்களுக்கு தெரியல. சரி ஓகே, பரவாயில்ல. இந்த நேரம் தொடர்ச்சியாக பாடல் விரும்பி கேட்கலாம். ஆனால் அப்படி சொல்றதுக்கு எனக்கும் ஆசைதான். சரி ஓகே, இந்த பாடல் என்ன அப்படின்றத நாங்க இப்ப கேட்டுலாமே. ரைட்டோ, தொடர்ச்சியாக இருந்திருக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்தும் ஒரு சூப்பரான பாடல் வர காத்திருக்கிறது.
0: தாத்தா தாத்தா தாத்தா தாத்தா தாத்தா தாத்தா தாத்தா தாத்தா தாத்தா தாத்தா தாத்தா தாத்தா தாத்தா தாத்தா தாத்தா தாத்தா தாத்தா தாத்தா தாத்தா

விருக்கும் பாடலோடு நான் நிகழ்ச்சி இந்த விடைபெற்று செல்ல போகின்றேன். இன்றைய நாளும் நிகழ்ச்சியோடு இணைந்திருந்த அத்தனை அன்பு சொந்தங்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொண்டு தொடர்ந்தும் நம்ம ஹிட்ஸ் நிகழ்ச்சிக்காக உங்களுடன் சங்கர் புஷ்பராஜ். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியின் வாயிலாக சந்திக்கும் முறை அன்பு வணக்கங்களோடு விடைபெற்று செல்லும் நான் என்றென்றும் உங்கள் அன்பினா ஜெய் ஷிஃபானி.

0: பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 102.8
1: நீங்க மட்டும் அவன் குறுக்க போயிடாதீங்க சார்.
0: வசந்தம் FM.
2: நன்றி சிவானி. நேர்கள் அனைவருக்கும் இனிமையான மாலை நேர வணக்கம். நான் உங்க சங்கர் புஷ்பராஜ். நேர்கள் இப்போது முதல் நம்ம இட்ஸ் நிகழ்ச்சியோட இணைந்திருக்கலாம். நேரம் இப்போது சரியாக 3 மணி.

0: ரசீதுகளுக்கு அனுசரணை வழங்குவது.
1: 8 கோடி தனநிதி அணை சீட்டிருப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகுங்க. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை.
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM. மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
3: நாட்டில் இதுவரை பதிவாகியுள்ள டெங்கு மரணங்களின் எண்ணிக்கை 47 அதிகரித்திருப்பதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. அத்துடன் இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் மாத்திரம் நாடு முழுவதும் 67,174 டெங்கு தொற்றாளர்கள் பதிவாகியிருப்பதாக அந்த பிரிவு விடுத்துள்ள அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. ஜூலை மாதத்தின் முதல் 9 நாட்களில் மாத்திரம் 10,685 டெங்கு தொற்றாளர்கள் பதிவாகியிருப்பதுடன் நேற்றைய தினத்தில் மாத்திரம் 1,110 தொற்றாளர்கள் பதிவாகியிருப்பதாக டெங்கு ஒழிப்பு பிரிவின் பதில் பணிப்பாளர் வைத்தியர் கபிலகான் நங்கர் தெரிவித்துள்ளார்.
2: வசந்தம் FM வெளிநாட்டு செய்திகள்.
3: ஈரானின் தலைவர்கள் தன்னை படுகொலை செய்ய முயற்சித்தால் அல்லது அத்தகைய செயல்களில் ஈடுபட்டால் அமெரிக்க ராணுவம் ஈரான் இஸ்லாமிய குடியரசின் அனைத்து பகுதிகளிலும் முற்றிலுமாக அழித்துவிடும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார். தனது ட்ரூத் சமூக வலைதளத்தில் அவர் இந்த தொடர்பான எச்சரிக்கையை விடுத்துள்ளார். ஈரான் மற்றும் அமெரிக்காவிற்கிடையிலான மோதல்கள் இரு நாடுகளுக்கும் இடையில் எட்டப்பட்ட தற்காலிக உடன்படிக்கையை நீடிக்காதென்ற நம்பிக்கையை தகர்த்துள்ள சூழலிலும் முன்னாள் உச்சத்தலைவர் அல்கொமேனியின் இறுதிச் சடங்குகள் நிறைவடைந்ததன் பின்னணியில் இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளமை சர்வதேசத்தின் கவனத்தை ஈர்த்துள்ளது.
0: மனுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கிய 8 கோடி தனநிதி அணை சீட்டிருப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகுங்க. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை.

0: நமைட்ஸ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். நமைட்ஸ் நிகழ்ச்சி அப்படினாலே உங்களுக்கு தெரியும், சூப்பர்வான இண்டிபெண்டன்ட் வைப்ஸ்ல இருக்க எல்லா பாடல்களையும் உங்களுக்காக எடுத்துக்கொண்டு வந்துறதுக்கு நாங்கள் ரெடியா இருக்கிறோம். அது நம் நாட்டு பாடல்களாக இருக்கலாம், இல்லை எங்க இருந்து வந்த இண்டிபெண்டன்ட் சாங்ஸா இருக்கலாம். இவ எல்லாவற்றையுமே வந்து கேட்கணும் அப்படின்னு சொன்னா நீங்க டியூன் பண்ணுங்க 102.6 102.8 வசந்தம் எஃப்எம் காற்றலையின் வசந்தத்தில் வந்து பாத்தீங்கன்னா நமைட்ஸ் நிகழ்ச்சியில் நீங்களும் இணைந்து கொள்ளலாம். உங்களுக்கு பிடித்தமான பாடல்கள், நம் நாட்டு பாடல்கள் இல்லை இண்டிபெண்டன்ட் சாங்ஸையும் கேட்கணும்னு என்ன பண்ணணும், டக்குனு ஃபோன் எடுத்து டயல் பண்ணுங்க 0312 775 0001 அல்லது 0312 775 111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசியில் விருப்ப பாடல்கள் என்ன வணக்கம்
1: என்ன
0: செய்றீங்க நீங்க?
1: ஃப்ரீயா
0: இருக்கீங்களா? சரி, உங்களுக்காக ஒரு பாட்டு இருக்கு, யாரெல்லாம் சேர்த்துக்க போறீங்க நீங்க?
1: சார், எங்க எஸ்டேட்ல உள்ள அனைவருக்காகவும் எங்களுக்கு சொந்தங்கள் அனைவருக்காகவும் நல்ல பாடல்.
0: நன்றி நன்றி
1: நன்றி
0: சார். அடுத்த வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு பாடல் ஒன்று இருக்கு, இது வந்து கிருஷான் மகேஷன் அப்படிங்கிற ஆர்டிஸ்டோட பாடல். ஒரு காலத்துல இலங்கை ஹிப்ஹாப் மேல தூக்கி கொண்டு வந்தவங்கல்ல இவருக்கு ஒரு மிகப்பெரிய இடம் ஒன்று இருக்கு. கிருஷான் மகேஷன் பாடல் ஒன்று வந்து பாத்தீங்கன்னு சொன்னா காதல் கடிதம் அப்படிங்கிற ஒரு பாடல். அந்த டைம்ல வந்திருந்தப்போ வந்து இந்த பாடல்லாம் வெரி ஃபேமஸான சாங்ஸ். இப்போ நீண்ட நாட்களாக இந்த பாடல்கள்லாம் கேட்கறதுக்கான வாய்ப்பு கிடைக்கவே இல்லை அப்படின்னு நீங்க யோசிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா இனிமே அப்படி யோசிக்க வேணாம், அதுக்காக தான் நாங்க எடுத்துட்டு வந்திருக்கோம். சோ இந்த பாடல் கேளுங்க, கேட்டுட்டு என்னோட இணைந்து கொள்ளுங்க. இது நம்ம ஹிட்ஸ், நான் உங்க சங்கர் புஷ்பராஜ்.

0: நினைக்கிற மாதிரி அவன் சாதாரண ஆள் இல்ல விஜய்.
1: வசந்தம்
0: அடிக்க அடிக்க திரும்ப அடிக்கிறான்.
1: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என்றும் வசந்தம்
0: எஃப்எம்
1: 102.6 102.8.
2: லெஜண்ட் சார் நீங்க.
3: மனுஷனா பிறக்கிறது பெரிய விஷயம் இல்ல, மனுஷரா வாழும்.
4: என்ன தொழில் செய்யலாம் சொல்றேன்.
5: அபுலாசன் இந்த முறையாவது ஏமாறாமல் இருப்பாரா பில்லாவிடம்? கேளுங்கள் ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு இது நம்ம தியேட்டர்.
6: வீதியில் வேகமாக செல்லும் சாரதி பற்றிய குற்றச்சாட்டை உடனே முன்வையுங்கள். காலம் தாமதித்தால் உங்கள் உறவுகளை நீங்கள் இழக்க நேரிடும். பாதுகாப்பான பயணத்திற்கு
7: நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8.
8: அசல் கலர்
9: இல்ல, அது அவர் தான் கடவுள் பண்ண அசல் கலர் இல்ல.

யார் அந்த பையன் அட வேற யாரே, நான் தான் அந்த பையன். அசல் கோளாரோட ஒரு சூப்பரான பாடல் கேட்டு வந்திருக்கோம், பையா டே அப்படிங்கிறத அந்த பாடல். ஸோ அசல் கோளார் தெரியும், இப்போ இவ்வளோதான் சினிமாவில் பாடல்கள் எல்லாமே பண்ணிட்டு இருந்தாலும் ஒரு காலத்தில் அவர் வந்து மிகப்பெரிய இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டாக இருந்தவர், இப்பயுமே இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டாக தான் இருக்கார், நிறைய பாடல்கள் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த வகையில் அவரோட இண்டிபெண்டன்ட் சாங்கை வந்த பாடல் தான் இந்த பையா டே அப்படிங்கிற பாடல். அந்த பாடல் உங்களுக்கு தந்திருந்தோம். ஸோ நீங்களும் என்ன பண்ணலாம் அப்படின்னு எங்களோட இணைந்து கொள்ளலாம், அழைப்பு மேற்கொள்ளுங்க. நம்ம இன்சோட கதைக்கிறோம்னா 0-1-2-1-2-1-2-1-2-1-2-1-2-1-2-1-2-1-2-1-2-1-2-1-2-1-2-1-2-1-2-1-2-1-2-1-2-1-2-1-2-1-2-1-2-1-2-1-2-1-2-1-2-1-2-1-2-1-2-1-2-1-2-1-2-1-2-1-2-1-2-1-2-1-2-1-2-1-2-1-2-1-2-1-2-1-2-1-2-1-2-1-2-1-2-1-2-1-2-1-2-1-2-1-2-1-2-1-2-1-2-1-2-1-2-1-2-1-2-1-2-1-2-1-2-1-2-1-2-1-2-1-2-1-2-1-2-1-2-1-2-1-2-1-2-1-2-1-2-1-2-1-2-1-2-1-2-1-2-1-2-1-2-1-2-1-2-1-2-1-2-1-2-1-2-1-2-1-2-1-2-1-2-1-2-1-2-1-2-1-2-1-
அப்படியே வந்து இணைந்து கொள்ளுங்க. இது நம்ம ஹிட்ஸ்.

0: சிறுவனையின் மகுடம் மகஜன சம்பத்த இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம்.
1: நாடு முழுவதும் 102.6

0: தமிழ் சிங்கிள்ஸ் கேட்டுட்டு இருக்கோம். வாடி புள்ள வாடி அப்படின்னு சொல்லி ஹிப்ஹாப் தமிழா இந்தி ஆர்டிஸ்டா இருந்த போது வெளியிட்ட பாடல். ஆனா எல்லார் மத்தியிலுமே ரொம்ப ஃபேமஸான ஒரு பாடல் அப்படின்னு சொல்லலாம் இந்த பாடல். நீங்களும் இணைந்து கொள்ளுங்க. 0312-775-0031 அல்லது 0312-775-111 அப்படிங்கிற எங்களோட தொலைவேசி இலக்கத்தினூடாக இப்போது வந்திருக்கிறது யார்? வணக்கம்.
1: ஹலோ அண்ணா.
0: வணக்கம்மா, யார் இது?
1: நான் கடவுளிலிருந்து ஜனா பேசுறேன்.
0: ஜனா எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கிறேன் அண்ணா, தனியா இருக்கிறேன்.
0: அப்படியா? இடைவிடாத பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் உங்க போன் ஆன்சர் பண்ணிருக்கேன். அப்படியே?
1: ஓ அண்ணா, நான் இன்னைக்கு தனியா இருக்கிறேன், எனக்கு வசந்தம் தான் துணையா இருக்கு.
0: அப்படியா? சூப்பர், அதான் பாத்துட்டே இருந்த ரொம்ப நேரமா. ஓகே, என்ன செய்யறீங்க ஜனா நீங்க?
1: என்ன செய்ய, தனியா உட்கார்ந்து இருக்கிறேன்.
0: அப்படியா? நீங்க சொல்லுங்க, இண்டிபெண்டன்ட் சாங்ஸ் நீங்க கேப்பீங்களா?
1: எல்லாருக்கும்
0: நீங்களும் என்ன பண்ணுங்க, டக்குனு உங்களோட போன் எடுங்க, ஃபேஸ்புக் போங்க. போனீங்க அப்படின்னு சொன்னா அங்க வசந்தம் பேஜுக்கு போனீங்கன்னா அங்க நம்மட்ஸ்க்காக ஒரு பதிவு போட்டுருப்போம். அதன் கீழே போயிட்டு டக்குன்னு என்ன பண்ணுங்க, உங்களோட கமெண்ட்ஸ், உங்களோட ஃபேவரட் ஆர்டிஸ்ட், என்ன பாட்டு வேணும் அப்படிங்கறதையும் வந்து நீங்க சொல்லலாம். இப்போ அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த 2K kids இந்த பாட்டு தெரியுமா அப்படின்னு தெரியல, பட் 90s kids எல்லாம் இந்த பாடல் ரொம்பவுமே தெரிந்த ஒரு பாடல். இந்த பாடல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிருஷான் மகேஷன் அண்ட் இராஜ் அப்புறம் யவனன். யவனன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அந்த டைம்ல இருந்து ஒரு லீடிங்கான ரேப் ஆர்டிஸ்ட் அண்ட் ஸ்ரீலங்கால ஒரு சூப்பரான இப்போ ஆர்டிஸ்ட். அவர் இப்போ நிறைய காலங்கள்லாம் அவரோட பாடல்கள்லாம் வராட்டியும் கூட அப்போ ரேப்ல ஒரு ஒரு ஒரு ஃப்ளோ, அது மட்டும் இல்லாமல் ஒரு பெஞ்ச் மார்க் செட் பண்ணவங்கள இவங்கலாம் இருக்காங்க. ஆரம்ப காலங்களில் தான் தமிழ் ஹிப்ஹாப், இலங்கையோட தமிழ் ஹிப்ஹாப்ல முன்னணியில் இருந்தவங்க தான் இந்த கிருஷான் மகேஷன், யவ்வரன், எடிக்கே, அவங்கலாம் இவங்கெல்லாம் சேர்ந்து ஜே டவுன் ஸ்டோரிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பாடல் ஒன்று பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த பாடல் தான் உங்களுக்கு வரப்போகுது. கேட்டு பாருங்க, இந்த பாடலை கேட்டு பார்த்துட்டு இணைந்து கொள்ளுங்க தொடர்ந்தும் நம்ம இட்ஸ் நிகழ்ச்சியோட.

எனக்கு இன்றைக்கு இங்கிருந்து போக வேண்டிய சூழ்நிலை வந்துட்டு நான் திரும்பி வரதும் வராமல் விடுறதும் எங்களுக்கு கிடைக்க போகிற சமாதானத்தை தங்கியிருக்கேன். எல்லாம் நல்லா தான் நடக்கும்னு நம்புறேண்ணா.

0: பல கோடி நேயர்களை தன்னகத்தை கொண்ட தலைவர் தலைவன் தலைவர் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8
1: நீங்க மட்டும்

நம்ம இன்ஸ்டங்கள் சிக்கேட் இருக்கோம். நான் உங்க சங்கர் புஷ்பராஜ். சூப்பரான பாடல்கள் வந்துட்டு இருக்கு. ஒழித்த பாடல் காதல் ஊலாலா, மிருன் பிரதாப் மற்றும் ரத்யா ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ண பாடல் தான் இது. இதுல வந்து மெலடி பண்ணி மியூசிக் பண்ணிருக்காரு யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா மிருன் பிரதாப். அவர் தான் இதுல வந்து மெலடி போர்ஷனும் பாடியிருக்காரு. இதுல வந்து ஃபீமேல் ராப் வந்து பண்ணிருக்காங்க ரத்யா. கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி நம் நாட்டில் இருந்த ஃபீமேல் ரேப்பர்ஸில் அவங்களும் ஒருத்தர் இப்போ வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா வெளிநாட்டுக்கு பறந்து போனதுனால அவங்களோட பாடல்கள்லாம் கேட்கறதுக்கான வாய்ப்பு நமக்கு கிடைக்கவே இல்லை. பட் இருந்தாலும் அவங்க பண்ண பாடல்கள் வந்து நம்ம இட்ஸ் நிகழ்ச்சியில் உங்களுக்காக தரத்துக்கும் நானும் ஒவ்வொரு வாரமும் முயற்சி செஞ்சுட்டே இருக்கேன். இப்போ பார்க்கலாம் யாரெல்லாம் ஃபேஸ்புக்கினோட இணைந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. அன்பான மாலை நேரம் வணக்கம். நீபிடி கந்தையிலிருந்து கலா வந்திருக்காங்களாம். சரியா, அவங்களோட யாரெல்லாம் வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுது, பிரதீப், சுஜிதன், பிரியா, அஷ்டன். நல்ல பாடல் தாங்க அப்படின்னு கேட்டிருக்கேன். இனிய மாலை நேரம் வணக்கம் என்று மண்முரன் உங்கள் ஹலீஃப் ஹான் வந்திருக்காரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அன்பான இனிய வணக்கம் வத்தலையிலிருந்து வந்திருக்காங்க யுவராணி கிருஷ்ணகுமார். அடுத்ததாக இனிய வணக்கம் சொல்லி அந்தகலையிலிருந்து அரசு வந்திருக்காரு. ஆரையம்பதியிலிருந்து இதே ரத்னம் வந்திருக்காங்க. மாலை நேரம் வணக்கம் சகோதரா, நம்ம ஹிட்ஸ் நிகழ்ச்சியோடு நானும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இனிய காலை வணக்கமும் வாழ்த்துக்கலுமா. இன்னுமா உங்களுக்கு விடியலை. யார் வந்திருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா செங்கலடியிலேருந்து ஷக்கிலா சந்திரசேகரம் வந்திருக்காங்க. இனிய மாலை வணக்கம் சொல்லியிருக்காரு தூத்துக்குடியிலேருந்து சி பாலசுப்ரமணியம். நிஷா வந்திருக்காங்க மாவனையிலேருந்து, குட் ஈவினிங் சொல்லியிருக்காங்க. கணபதி வந்திருக்காரு, கணபதி ஜெயந்தகலா வந்திருக்காங்க ஹாய் சொல்லிட்டு. நீங்களும் வாங்க டக்குன்னு நம்ம ஹீட்ஸ்குள்ளே வந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு என்ன பாடல் எந்த ஆர்டிஸ்ட் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதையும் சொல்கிறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பிடித்தமான நம்ம ஹீட்ஸ் பாடல்கள் என்ன, நம் நாட்டு பாடல்கள் என்ன அப்படிங்கிறதையும் வந்து நீங்கள் என்னோட பகிர்ந்து கொள்ளலாம். இப்போ அடுத்ததான் உங்களுக்காக என்ன பாடல் தரப்போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னோட பாடல் ஒன்று தரப்போகிறேன். அஞ்சானா அப்படிங்கிறத இந்த பாடலோட தலைப்பு. என்னோட சேர்ந்த ஹஸ்ல பாய் அவங்க வந்து இந்த பாடலில் ஃபீச்சரிங் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் வந்து எங்களோட இந்தியன் ஆர்டிஸ்டான சி ஸ்ரீ அப்படிங்கிறவங்க வந்து இதில் ஒரு ஹிந்தி ரேப் போர்ஷன்ஸ் வரும் அதை பண்ணியிருக்காங்க. உங்களுக்காக வரப்போகிறது அஞ்சானா.

மனித இனம் கடவுளின் விசித்திரமான ஒரு படைப்பு. அருகில் இருக்கும் நபர்களை அடையாளம் காண மறுத்த இந்த மனித இனம் நம்மை விட்டு தூர விலகிச் சென்றவுடன் இல்லை மாண்ட பின்போ மார்பை தட்டி தட்டி குமரி குமரி பாராட்டும் இந்த விசித்திரமான மனித இனம் விசித்திரமான

0: கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8
1: நீங்க மட்டும் அவன் குறுக்க போயிடாதீங்க சார்.
0: வசந்தம் எஃப்எம் திரை உலகின்

0: இசை உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே. ரொம்ப சூப்பரான மைட்ஸுகள் சோட இணைந்திருக்கிறீங்க. சூப்பரான இண்டிபெண்டன்ட் வைப்ல ஏகப்பட்ட பாடல்கள் உங்களுக்காக தந்துகிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னும் நிறைய பாடல்கள் எல்லாம் எங்களுக்காக இருக்கு. நீங்களும் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அளவு ஏற்படுத்தலாம். 0312 275 0 0 1 அல்லது 0312 275 111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு வந்திருக்கிறது யார்? வணக்கம். வணக்கம்
1: வணக்கம்
0: வணக்கம். யார் இது?
1: பேசுறேன்.
0: எப்படி இருக்கீங்க?
1: நானும்
0: நல்லா இருக்கிறேன். அப்புறம் என்ன செய்றீங்க நீங்க?
1: நான் வேக் பண்ணி
0: வர்க் பண்றீங்க. இன்னைக்கும் வேலையா உங்களுக்கு?
1: ஓ, எங்களுக்கு
0: சரி. அடுத்த ஒரு பாட்டு இருக்கு, யாரெல்லாம் சேர்த்துக்கலாம்? அடுத்த பாடலுக்கு யாரெல்லாம் சேர்த்துக் கொள்ளலாம்?
1: ஜஹீர் மற்றும் அஹ்மான் மற்றும் ரம்சான், இஸ்லாம், வாயிக், ரஜினி, ஆமட், புத்தர், முஸ்தர்.
0: சரி, எல்லாரையும் சேர்த்துக்கலாம். நன்றி. சரி, நீங்களும் என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அழைப்பினை மேற்கொள்ளும் போது இந்த ஒரு விஷயத்தையும் மறந்துடாதீங்க. வானொலி பெட்டியின் சத்தத்தை கொஞ்சம் குறைச்சி வச்சுட்டு பேசுனீங்க அப்படின்னு சொன்னால் நாம் ரெண்டு பேரும் பேசுறது நமக்கு மட்டும் இல்லாமல் கேட்டுக்கிட்டு இருக்கவங்களுக்கு இடையூறலாம் இருக்கும் அப்படிங்கிற விடயத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கு. அப்படி இருக்கும்போது வந்து ஐடிஎன் ஊடக வலையம் ஒரு பொறுப்பாய்ந்த ஊடகம் என்ற அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா கிளீன் ஸ்ரீலங்கா செயலகத்தோடு இணைந்து டேக் கேர் வழித்தடத்தை பாதுகாப்போம் அப்படிங்கிற ஒரு செயல் திட்டத்தை வந்து முன்னெடுக்கிறாங்க. பாடசாலை மாணவர்களுக்கு வீதி விபத்துகள் தொடர்பாகவும் எப்படி வீதி விபத்துகள் ஏற்படும் போது செயற்பட வேண்டும் அப்படிங்கிறதுக்கான விழிப்புணர்வை வாரந்தோறும் பாடசாலைகளுக்கு விஜயம் செய்து மேற்கொண்டுட்டு இருக்காங்க. அந்த வகையில் வருகின்ற வாரங்களிலும் ஏராளமான செயல் திட்டங்கள் இடம்பெற காத்திருக்கு. எங்கே இடம்பெற இருக்கு அப்படிங்கிற தகவல்களை நாங்கள் உங்களுக்கு தரத்துக்காக காத்துட்ருக்கோம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணி அப்படிங்கிற ஒரு பாடல் ஒன்று உங்களுக்காக தரப்போகிறேன். கல்யாணி அப்படிங்கும்போது என்ன தமிழ் பாடல் அப்படின்னு நினச்சிடாதீங்க. இந்த பாடல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வைபிங்காக இப்போ ரீசெண்டாக சோஷியல் மீடியாவில் ரொம்ப காலமாகவே சுற்றிக்கிட்டு இருக்க ஒரு பாடல். ஸோ அதனால தான் இந்த கல்யாணி அப்படிங்கிற பாடல் வந்து உங்களுக்காக தரலான்ட்டுருந்தேன். ஸ்ரேயா கோஷலோட தான் இந்த பாடல். அண்ட் ஸ்ரேயா கோஷலோட சேர்ந்து வந்து பாடியிருக்காங்க கொஞ்சம் ஹிப்ஹாப் ஆர்டிஸ்ட். கேட்கவே ஒரு மாதிரியான வைபிங்காக இருக்குது. ஸோ கேட்டுட்டு இணைந்து கொள்ளுங்கள் நம்ம இட்ஸ் நிகழ்ச்சியோட.

0: ரசீதுகளுக்கு அனுசரணை வழங்குவது.
1: 8 கோடி தனநிதி சீட்டு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகின. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை.
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM. மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
3: கதிர்காமம் கந்தனாலயத்தின் முதல் நாள் பாத யாத்திரையில் 10,000 மேற்பட்ட பக்தர்கள் பங்கேற்றுள்ளனர். இந்நிலையில் 1,000 பக்தர்கள் உகந்தை முருகன் ஆலயத்தில் தங்கியிருந்து பாத யாத்திரை செல்வதற்காக இணைய உள்ளனர். கதிர்காமம் திருத்தலத்தின் பாத யாத்திரைக்காக காட்டுவழி பாதை திறக்கப்பட்டுள்ளது. அதன்போது பாராளுமன்ற உறுப்பினர்களான மஞ்சுள ரத்நாயக்கம் மற்றும் பிரயாந்த விஜயரத்ன ஆகியோரும் இணைந்திருந்தனர். இடம்பெற்ற விசேட பூஜை வழிபாடுகளில் சிவஸ்ரீ சித்தாராம குருக்கள் நடத்தி வைத்தார். எதிர்வரும் 24 தேதி வரை காட்டுவழி பாதை திறக்கப்பட்டிருக்கும் எனவும், 50,000 மேற்பட்ட பக்தர்கள் பாத யாத்திரையில் பங்கேற்பார்கள் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது.
2: வெளிநாட்டு செய்திகள்.
3: பிரித்தானிய மன்னர் 3rd சார்ல்ஸ் மற்றும் ராணி கமிலா ஆகியோர், அவர்களது புதல்வர் இளவரசர் ஹாரி மற்றும் அவரது மனைவி மேகன் மற்றும் அவர்களின் பேரக்குழந்தைகள் இருவரை 4 வருடங்களின் பின்னர் சந்தித்துள்ளதாக பிரித்தானிய செய்திகள் தெரிவிக்கின்றன. ஹாரி மற்றும் அவரது குடும்ப உறுப்பினர்கள் அரச குடும்ப வாழ்வை கலைத்து மறைமுகமாக ஐரோப்பாவில் வாழ்ந்து வரும் நிலையில் குறித்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளது. பிரித்தானியாவில் காயமடைந்த ராணுவ வீரர்களுக்காக நடத்தப்படும் இன்ஸ்பெக்டர்ஸ் விளையாட்டுப் போட்டிகளை உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்து வைப்பதற்காக இளவரசர் ஹாரி பிரித்தானியாவிற்கு வருகை தந்திருந்தார். பின்னர் அவரது குடும்பத்தினரும் அவருடன் இணைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
0: மனுத்தியால செய்திகளுக்கு அனுசரணையை வழங்கியது.
1: 8 கோடி தனநிதி சீட்டு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகின. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தில்
4: நிமிர்ந்த நடை.

0: www.wasandamfm.lk.lk.
1: போதும்

0: நவாயத் கேட்டுட்டு இருக்கீங்க காத்து மேல காத்து அப்படின்னு சொல்லி பால் டப்பாவோட பாடல் ஒன்று கேட்டுட்டு வந்திருந்தோம். இந்த பாடலுக்கு மியூசிக் பண்ணியிருக்காரு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆஃப்ரோ தான் மியூசிக் பண்ணியிருக்காரு. அட்டிகல்ச்சர் அப்படின்னு சொல்லி ஏராளமான ஹிப்ஹாப் ஆர்டிஸ்ட் இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட்டை ஹிப்ஹாப் தமிழாக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இவர் தான் அறிமுகப்படுத்திட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லும். நம் நாட்டில் இருக்க ஏராளமான கலைஞர்கள் கூட இவரோட இணைந்து வேலை செஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஹிப்ஹாப்பில் நமக்கு தெரிஞ்சு பிரபல்யமாக இருக்கிற நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆஃப்ரோவால் இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டவங்க தான், இல்லை ஆஃப்ரோ மியூசிக் பண்ணவங்க தான் இப்போல்லாம் பெரிய இடங்களில் இருக்காங்க. அதில் அசல் கோளாறாக இருக்கட்டும், அப்படி இல்லைன்னு சொன்னால் நம்மளோட பால் டப்பாவாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே அந்த ரேஞ்சில் இருக்கவங்க தான். இவன் அறிவுக்கு கூட ஆரம்ப காலங்களில் அவர் தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். ஸோ ஆஃப்ரோவோட மியூசிக்கில் வந்த பாடல்களில் இந்த பாடலும் ஒரு பாடல். ஸோ நீங்களும் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அலுமினம் மேற்கொண்டு இணைந்து கொள்ளலாம். நம்ம இட்ஸோட கதைக்கிறதுக்கு கால் பண்ணுங்க 0112-700-775-00 அல்லது 0112-700-775-111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு. அப்படி இல்லைன்னா வசந்தத்தின் ஃபேஸ்புக் வாங்க, அங்கே வந்து உங்களுக்கு நம்ம இட்ஸ் நிகழ்ச்சிக்காக ஒரு சூப்பரான ஒரு பதிவு போட்டிருக்கோம். அதன் கீழே உங்களோட விருப்பமான பாடல்கள் இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட் யார் அப்படிங்கிறதையும் சேர்த்துக் கொள்ளலாம். இப்போ யார் வந்திருக்காங்க? வணக்கம்.
1: ஹலோ வணக்கம்.
0: வணக்கம், யார் இது? கோயில் குருக்களா இருக்கீங்களே, உங்களுக்கு வந்து இந்த நம்ம இட்ஸ் பாடல்கள் நம் நாட்டு ஹிப் ஹாப் சாங்ஸ் எல்லாம் கேக்குறதுக்கான வாய்ப்புகள் நேரங்கள்லாம் இருக்கா? கிடைக்கும் போது கேட்கலாம். அப்ப என்ன பண்ணுங்க, தவறாம சனிக்கிழமைகள்ல 3 மணில இருந்து 5 மணி வரைக்கும் கேளுங்க நம்ம இட்ஸ். சரியா? சரி, யாரெல்லாம் சேர்த்துக்க போறீங்க அடுத்த பாடலுக்காக? சரி, சரி, அனைவரும் சேர்த்துக்கலாம். நன்றி, நன்றி, நன்றி. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்காக இந்த ஒரு பாடல் வந்து பார்த்தீங்கன்னா ஐகானிக்கான சாங் அப்படின்னு சொல்லலாம். நம் நாட்டை பொறுத்த அளவில் மிக முக்கியமாக அதுவும் ஏடிகே வந்த காலகட்டங்களில் ஆரம்பத்தில் இந்த பாடல் தாங்க ரொம்ப ஃபேமஸாக இருந்துச்சு. எப்போ ஏடிகே அப்படின்னாலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாடலை தான் சொல்லுவோம். அப்படி ஒரு பாடல் தான் வரப்போகிறது, கண்டுபிடிங்க பார்ப்போம். வெரி பிகினிங் ஸ்டேஜில் ஏடிகே அவர்களோட பாடல்களில் நமக்கு பிடித்த பாடல் ஒன்று இருந்திருக்கு. என்ன பாடல் அப்படின்னா, நம்மூரை மறந்து போய் அப்படிங்கிறதான் அந்த பாடல். உங்களுக்கு அந்த பாடல் வரது பாடலை கேட்டு தொடர்ந்து இணைந்து கொள்ளுங்கள்.

0: ஹிட்ஸ் நிகழ்ச்சி கேட்டுருக்கீங்க. ஹோ ஹோ என் பேபி. இந்த பாடல் வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணன் மகேஷன் அவர்கள் தான் அதை வந்து அப்படியே ஒரு சாம்பிள் ஆக்கி அந்த பழைய பாடல் இருக்கு இல்லையா, அந்த ஓஹோ என் பேபியை வந்து சாம்பிளிங் பண்ணி அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா அவரோட பவர் பேக்கான ரேப் கொடுத்துருப்பாரு. நாம சைல்டுஹுட்லாம் நாங்கள் சின்ன பசங்களாக இருக்கும் போதெல்லாம் அப்படியே ஒரு மஞ்சக்கட்டல சட்டையை போட்டுக்கிட்டு அப்படியே ஒரு க்ரீன் ஸ்க்ரீனுக்கு முன்னாடி இருந்து அவர் பண்ண பர்ஃபார்மன்ஸ்லாம் பாட்டாக திகச்சு போய் பார்த்த காலங்கள்லாம் இருக்குது. அந்த மாதிரியான காலங்கள்லாம் இப்போ எங்கே வரப்போகுது, இப்போ தான் எந்த பாட்டு வேணாலும் யூடியூப்பில் தட்டி பார்த்துடலாம் இல்லையா. சரி, நீங்கள் பண்ணதுக்குள்ளே நம்ம இட்ஸ் நிகழ்ச்சியோட அழைப்பு ஏற்படுத்துங்க. 0312 275 0031 அல்லது 0312 275 111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு இப்போ வந்திருக்கிறது யாரு? வணக்கம். வணக்கம்
1: சார். வணக்கம், நான் தோப்பு செல்வனார் மொய்தி.
0: மொய்தீன், எப்படி இருக்கீங்க? ஏகப்பட்ட
1: பாட்டு
0: ஐயோ சாமி நான் போட்டேனே. சரி, நீங்க போன வாரம் கேட்டுக்கிறீங்க, உங்களுக்கு அடுத்த வாரம் கண்டிப்பா ஐயோ சாமி நீ எனக்கு வேணாம் அப்படிங்கிற பாடல கண்டிப்பா தரேன். ஓகே, சரி. யாரெல்லாம் சேர்த்துக்கொள்ள போறீங்க அடுத்த பாடலுக்காக? சரி, எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். நன்றி நன்றி. அடுத்தா வந்து பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்காக பிரசாந்தி சண்முகவேல் அப்புறம் மிருன் பிரதாப் இணைந்து பண்ண மாயவனே அப்படிங்கிற ஒரு சூப்பரான லவ் மெலடி ட்ராக் தான் வரப்போகிறது. அந்த பாடலை கேளுங்க, கேட்டுட்டு அழைப்பினை மேற்கொள்ளுங்க. இது நம்ம இட்ஸ் நான் உங்க சங்கர் புஷ்பராஜ்.

0: நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம். வசந்தம் எஃப்எம் 60 வருடங்களாக நீர் கசிவை தடுக்க ஒரே தெரிவு, நோ லீக் மட்டுமே. வழக்கமான சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறப்பகுதியில் காணப்படும் பிரைடெக்ஸ் நோ லீக் ஜனதா ஸ்டீல்ஸிடமிருந்து. நோ லீக் பூசினால் நோ லீக் தான்.
1: The best live music streaming in Sri Lanka. Vasantham FM, FM, FM, 102.6, 102.8.
2: நடைபாதையில் வாகனம் செலுத்துவதை தவிருங்கள். நடைபாதை என்பது வாகனம் செலுத்துவதற்காக அல்ல. உங்களின் இந்த செயல் யாரோ ஒரு அப்பாவியின் உயிரை பறித்து விடலாம்.
0: பாதுகாப்பான பயணத்திற்கு நேயர்களின் தெரிவு, நேயர்களின் தெரிவு நிகழ்ச்சிகளில் முதல் தர வாங்க.

0: பிரம்மசுப்ரமணியம் நிகழ்ச்சியோட இணைந்திருக்கிறீங்க. கண்கள் ரெண்டும் பேசுதே அப்படிங்கிற ஒரு பாடல் வந்து கேட்டுட்டு வந்திருந்தோம். இந்த பாடல் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா வந்த காலங்களில் பல பேருக்கு தேசிய கீதமா இருந்த ஒரு பாடல் இந்த பாடல். சரி, நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலுப்பினை மேற்கொள்ளுங்க 0312 0705 0312 0315 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு. அப்படி இல்லைன்னா வசந்தத்தின் ஃபேஸ்புக் வாங்க, அங்கே வந்து உங்களுக்கு பிடித்தமான பாடல் என்ன அப்படிங்கிறதையும் கூட கமெண்ட் பண்ணலாம். கமெண்ட் பண்ணிங்கன்னா சேர்த்துக்கிறதுக்கும் வருகிற வாரங்களில் ப்ளே பண்ணுறதுக்கு நானும் ரெடியாக இருக்கிறேன். இப்போ வந்து ஒரு சாங் அடுத்து நாம் வந்து எடுத்து வச்சிருக்கோம். இந்த பாடல் வந்து எம்சி சாய் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க இல்லையா. ஸோ அவங்களுக்காக இந்த பாடல், இந்த பாடலில் எம்சி சாய் மட்டும் கிடையாது, யாரெல்லாம் இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்டீஃபனும் இருக்காரு. இந்த ஸ்டீஃபன் வந்து பார்த்தீங்கன்னா இவருமே நிறைய பேருக்கு வந்து ஃபேமஸான ஃபேவரட்டான ஒரு ஆர்டிஸ்ட் தான். ஸோ அதுக்கு முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா நாம் ஒருத்தரை இணைத்துக் கொள்வோம், இணைத்துட்டு பாட்டை கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், எப்படி இருக்கீங்க?
1: நாலரை மணிக்கு
0: வந்து கேக்குற கேள்வியா இது? அதெல்லாம் எப்பயோ முடிஞ்சிருச்சு. இப்ப வந்து என்ன
1: பண்ணாலும்
0: இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா 4:30 இல்ல 5 ஷோ முடிச்சுட்டு போயிட்டு இப்போ ஒரு ஒரு டீ ஒரு சமோசா அதான் சாப்பாடா இருக்க போது. அடுத்து நீங்க சாப்பிடல, நீங்க சனிக்கிழமை போயிட்டு இருக்க எல்லா பூச்செடிக்கும் தண்ணி எல்லாம் ஊத்தி புடிச்சிட்டு வீட்டுக்கு வரவே லேட்டா இருக்கும்.
1: புதிய காற்று நானும் உங்க தோல ரெண்டு படத்தையும் நான் பாத்திருக்கேன் சின்ன காலத்துல. அப்புறம் ஏஇ மனோகரன் அவர்
0: பாடல்கள்
1: சிறிதர் பிச்சிய பாவது பாட்டு ராமச்சந்திரன் ரெண்டு பாட்டு கலாவதி அவங்க எல்லாம்
0: கலாவதி முத்தலகு எல்லாரும் இருக்காங்களே.
1: அப்ப வருவாங்க தோற நாங்க பாப்போம். அப்ப அப்ப பாட்டு படிப்பாங்க
0: பெரிய மாமி ஆயிட்டீங்க. சரி, உங்களுக்கு வந்து அடுத்த வாரம் அந்த பாட்டை நான் கொண்டாந்து தரேன். இப்ப யாரெல்லாம் சேர்த்துக்க போறீங்க அடுத்த பாடலுக்காக?
1: சொல்றதுக்கு தான் நான்
0: எடுத்தேன்.
1: நன்றி.
0: அடுதா திருவோரும் பறந்து வந்த பைங்கிலியே வச்சக்கன்னு நானும் எடுக்கலையே அப்படின்னு சொல்லி பாடல் வருது, கேட்டுடுவாங்க.

ஈ லோகத்துல ஒரு ஆண் ஒரு பெண்ணு மேல கொண்ட பிரேமத்துக்காக ஜாதி மாறி மதம் மாறி பச்சை ஞான் ஞான் சேட்டே மாறி.

சூப்பரான அமைப்பு நிகழ்ச்சி கேட்டுக்கிட்டு இருக்கோம். ரொம்ப சூப்பரான பாடல்கள் எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு இருக்கு. சம வைபிகான இண்டிபெண்டன்ட் சாங்ஸ் நாங்கள் உங்களுக்கு தந்துட்டு இருக்கோம். இண்டிபெண்டன்ட் சாங்ஸ் அப்படிங்கும் போது சுயாதீன இசை கலைஞர்களின் பாடல்கள் எங்கெல்லாம் இருந்தாலும் எல்லா இடத்திலும் உள்ளதையும் தேடி கொண்டாந்து தருவோம். அதில் அதிகப்படியான நம் நாட்டு பாடல்களும் உங்களுக்காக தந்துட்டே இருக்கும். நீங்களும் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இணைப்பு ஏற்படுத்துங்க. 0312 775 0013 அப்படியும் இல்லைன்னா 0312 775 111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசியில் எங்களுக்கு டக்குன்னு ஃபோன் எடுத்து ஃபேஸ்புக் வாங்க, அங்கே வசந்தம் பேஜுக்கு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் அங்கே நம்மைட்ஸுக்காக ஒரு பதிவு போட்டிருப்போம். ரொம்ப சூப்பராக ஒரு பையன் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே உட்காந்து இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ இருக்கும். அது வேற யாரும் இல்லைனா அதன் கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கமெண்ட்டுகள் பிடித்த பாடல்கள் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். சேர்த்துக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். யாரெல்லாம் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இனிமையான மாலை நேரம் வணக்கம் சகோதரா அப்படின்னு சொல்லி வந்திருக்காரு. கணபதி மனோகரன் வந்திருக்காங்க. அன்பான மாலை நேரம் வணக்கம், நிகழ்ச்சி அருமை, வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. குறிஞ்சாங்கன்னு அசோர்தீன் குட் ஈவினிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாலா கார்த்திகா வந்திருக்காங்க. அப்புறம் வணக்கம் அப்படின்னு சொல்லி நாவலப்பட்டியிலிருந்து குமுதா கிருஷ்ணசாமி வந்திருக்காங்க. இனிய மாலை நேர வணக்கம் சிவபால் காந்த பெரிய குறியாலிருந்து வசந்தகுமார் வந்திருக்காரு. வணக்கம், இனிய மாலை நேர வணக்கம் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சங்கர் நலமாக இருக்கிறீங்களா, பாடல்கள் அனைத்து இனிமையாக உள்ளது, நான் பருத்தித்துறையிலிருந்து அருள்மொழி வந்திருக்கேன், என்ன நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது மகிழ்வான மாலை வணக்கம் சொல்லி பசரையூர்லேருந்து பாலச்சந்திரன் வந்திருக்காரு. அன்பான மாலை நேர வணக்கம் அப்படின்னு சொல்லி வந்திருக்காங்க. நம்மளோட சேர்றதுக்காக ராஜேஷ் வந்திருக்காரு. சரி, இப்படிலாம் இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்ததான் உங்களுக்காக ஒரு பாடலுன்னு எடுத்து வச்சிருக்கோம். ராம் மெஸ்கே அப்படிங்கிற ஒரு இந்திய ஆர்டிஸ்டோட பாடல் தான் இது. இவரும் வந்து பார்த்தீங்கன்னா கொழும்பை சேர்ந்த ஒரு ஆர்டிஸ்ட். அவரோட சேர்ந்து இந்த பாடலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மியூசிக் பண்ணியிருக்காரு. நம் நாட்டை சேர்ந்த மெருன் பிரதாப் பண்ணியிருக்காங்க. ஒரு சூப்பரான வைபிக்கான பாடலுன்னு வரப்போது உன்னால உன்னால அப்படிங்கிறதான் இந்த பாடலோட தலைப்பு. கேட்டு பார்க்கலாம் இந்த பாடல் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி.

0: நேயர்களின் தெரிவு, நேயர்களின் தெரிவு நிகழ்ச்சிகளில் முதல் தர வானொலி வசந்தம் எஃப்எம். சாலையில் வாகனம் ஓட்டும் போது இருக்கை பாதுகாப்பு பட்டியை அணியமரவாதீர்கள். இது உங்கள் உயிரை காக்க மட்டுமல்ல, உங்கள் குடும்பத்தின் மகிழ்ச்சியையும் பாதுகாக்க உதவும்.
1: பாதுகாப்பான பயணத்திற்கு பல கோடி நேயர்களை தன்னகத்தை கொண்ட தலைவர் எங்கள் வசந்தம் எஃப்எம் சூப்பர் 102.6 102.8 வசந்தம் எஃப்எம் அண்ணாமலை.

0: ரொம்ப சூப்பரான மைட்ஸ் நிகழ்ச்சியோட இணைந்திருக்கிறீங்க. நம்மைட்ஸ் நிகழ்ச்சி அப்படிங்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான வைபிங்கான இண்டிபெண்டன்ட் சாங்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஒன்று தந்துகிட்டு இருக்கோம். அந்த வகையில் நம் நாட்டு பாடல்கள் மேலாளமான பாடல்கள் எல்லாம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கு. இப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐடி ஊடக வளையம் ஒரு பொறுப்பு வாய்ந்த ஊடகம் என்ற அடிப்படையில் கிளீன் ஸ்ரீலங்கா செயலகத்தோடு இணைந்து வழித்தடத்தை பாதுகாப்போம் டேக் கேர் அப்படிங்கிற சேர்த்துட்டதை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வாரந்தோறும் செயற்படுத்திக்கிட்டு இருக்காங்க. நாடளாவிய ரீதியில் இருக்கக்கூடிய பாடசாலை மாணவர்களுக்கு வீதி விபத்துகள் எப்படி ஏற்படுது, அதை எப்படி தவிர்த்து கொள்ளலாம், இல்லை வீதி விபத்துகளின் போது என்ன மாதிரியான நடைமுறையில் நாம் இருக்கணும், இல்லை என்ன மாதிரி செயற்படும் அப்படிங்கிறதுக்கான கருத்தரங்கு வீதி நாடகங்களோட வந்து பார்த்தீங்கன்னா விழிப்புணர்வை ஏற்படுத்திட்டு இருக்காங்க. அடுத்தடுத்து வர வாரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஏராளமாக பாடசாலைகளுக்கு விஜயம் செய்ய மேற்கொள்றதுக்காக இவங்க வந்து காத்துட்டு இருக்காங்க. அது எங்கே என்ன அப்படிங்கிறதையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் தர்றதுக்கு தயாராக இருக்கிறோம். டேக் கேர், வழித்தடத்தை பாதுகாப்போம் அப்படிங்கிற செயல் திட்டம் தான் இது அப்படிங்கிறத ஞாபகப்படுத்தி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அழைப்பினை மேற்கொள்ளுங்க. நான் இருக்க போகிறது இந்த கொஞ்சம் நேரத்தில் 0312 775 001 அல்லது 0312 775 111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு இப்போ வந்திருக்கிறது யார்? வணக்கம்.
1: வணக்கம்.
0: தமிழிலிருந்து யாரு?
1: ரகுமா.
0: ரேடியோ சத்தத்தை அப்படி கூட்டி வச்சிருக்கீங்களே, இது தகுமா? உங்களோட தொலைபேசியில தான் அந்த பிரச்சனை நினைக்கிறேன். சரி, எப்படி இருக்கீங்க? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓ, நானும் நல்லா இருக்கிறேன். அப்புறம் சொல்லுங்க, அடுத்த ஒரு பாட்டு இருக்கு, யாரெல்லாம் சேர்த்துக்க போறீங்க?
1: சரி,
0: அனைவரையும் சேர்த்துக் கொள்ளலாமா? சரி, நன்றி. நன்றி அலுவலகம் மேற்கொண்டதுக்காக நன்றி. வணக்கம்.

கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 வசந்தம் FM அண்ணாமலை.

நம்ம சூப்பரான அமைச்சு நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீங்க. நம்ம அமைச்சு நிகழ்ச்சி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே வைப்பில் ஏறி உங்களாரும் மேலே கூப்பிட்டு வரும்போது கடையை சாத்திட்டு கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு நினைக்கும் போது தான் கொஞ்சம் கவலையாக இருக்கு. இருந்தாலும் பரவாயில்ல, இந்த வாரம் போனால் என்ன, அடுத்த வாரம் நாங்கள் வருவோம் அப்படிங்கிற நம்பிக்கையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வாரம் விடைபெற்று போகலாம் அப்படிங்கிறதுக்காக நானும் தயாராகிட்டு இருக்கேன். தொலைபேசி அழைப்பெல்லாம் அடிச்சுக்கிட்டே இருக்கு, ஆனால் ஆன்சர் பண்ணுறதுக்கு தான் வழி இல்லை. காரணம் நான் நிகழ்ச்சி முடிக்க வேண்டிய தருணம். ஏராளமான பேர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைய தினம் அழைப்பினை ஏற்படுத்தியும் அது மட்டும் இல்லாமல் ஃபேஸ்புக்கின் இணைந்திருந்தீங்க. ஒரு சில பாடல்களின் ரிக்வஸ்ட் வந்துருச்சு, இந்த பாடல் வேணும் அப்படின்னு சொல்லி. அந்த பாடல்கள் எல்லாம் அடுத்த வாரம் கண்டிப்பாக உங்களுக்காக நான் எடுத்துட்டு வரேன். நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்போர்ட்ஸ் இன்னுமே வந்து ஃபேஸ்புக்கில் தான் இருக்கும். டக்குன்னு போயிட்டு உங்களுக்கு வேணுங்கிற பாடல் என்னது, நம் நாட்டு பாடல்கள் அப்படிங்கிறது வந்து கமெண்ட் பண்ணிட்டு வந்துருங்க. கமெண்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் நானும் அடுத்த வாரம் சேர்த்து எடுத்துகிட்டு வரதுக்காக காத்துட்ருக்கேன். இப்போ வந்து ஒரு சூப்பரான ஒரு பாடலோட விடைபெறதுக்கு நானும் தயாராக இருக்கிறேன். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த பாடல் வந்து கேரளாவைச் சேர்ந்த ஒரு ஆர்டிஸ்டோட ஒரு பாடல். ஹிப்ஹாப் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக மாறி போன ஒரு இவர். காரணம், கேரளாவில் அனுமன் கைண்ட் அப்படிங்கிற ஏரியாவிலேருந்து அனுமன் கைண்ட் அப்படிங்கிற பேரில் வந்தவர் தான் இவர். என்ன தான் இந்தி ஹிப்ஹாப் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாலும் அதை இங்கிலீஷில் மாற்றி பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ரேஞ்சுக்கு போகலாம் அப்படிங்கிறதுக்காக ஏராளமான பாடல்கள் அவர் பண்ணியிருந்தாலும் இந்த ஒரு பாடல் அவரோட சிகரத்துக்கே கொண்டு சென்றுச்சு அப்படின்னு சொல்லலாம். அந்த பாடலோடு தான் நாமளும் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நிகழ்ச்சியில் வந்து விடைபெற போகிறேன். அடுத்தா வந்து பார்த்தீங்கன்னா காமெடி கலாட்டாக்காக உங்களுக்காக வராங்க ஜிஆர். விடைபெறும் நான் வந்து சங்கர் புஷ்பராஜ். இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையுமே சந்திக்கிறேன். அது வரைக்கும் என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீக்கெண்டை ரொம்ப ஹாப்பியாக ஜாலியாக கொண்டாடுங்க சரியா அப்படிங்கிற ஒரு விடயத்தை ஞாபகப்படுத்துகிறேன். ஸ்ட்ரெஸ் எல்லாம் மறந்து ஃபீல் ஃப்ரீ வசந்தத்தோடு இணைந்திருங்கிற

0: ரசீதுகளுக்கு அனுசரணை வழங்குவது.
1: 8 கோடி தனநிதி சீர்திருப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாக. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை.
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM. மணித்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
3: சிறைச்சாலைகளில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள சிறை கைதிகளுக்கு ஜனாதிபதி பொது மன்னிப்பு வழங்குவதற்கான நடைமுறைகளை நியாயமான மற்றும் வெளிப்படைத்தன்மையுடன் முன்னெடுப்பதற்கான வழிமுறைகளை தயாரிப்பதற்கான பரிந்துரைகள் அடங்கிய அறிக்கை நீதியமைச்சின் செயலாளரிடம் கையளிக்கப்பட்டுள்ளது. ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி எஸ் துரைராஜா குறித்த அறிக்கையை தயாரித்துள்ளார். நீதிமன்ற மற்றும் தேசிய ஒருமைப்பாடுகள் அமைச்சின் செயலாளர் ஜனாதிபதி சட்டத்தரணி ஐஷா ஜினசேனவிடம் குறித்த அறிக்கை அமைச்சில் வைத்து கையளிக்கப்பட்டது. தண்டனை வழங்கப்பட்ட சிறை கைதிகளுக்கு ஜனாதிபதி பொது மன்னிப்பு வழங்குவதற்கான முறைகள் சாதாரண மற்றும் வெளிப்படைத்தன்மையுடன் முன்னெடுப்பதற்கான குறித்த அறிக்கையை தயாரிக்கப்பட்டுள்ளது. சிறைச்சாலைகளில் தற்போது காணப்படும் இட நெருக்கடியை குறைப்பது மற்றும் கைதிகளுக்கு புனர்வாழ்வு அளிக்கும் முறைகளில் காணப்படும் குறைபாடுகளை தவிர்த்து சர்வதேச தரங்களுக்கமைய சிறைச்சாலைகளை முன்னெடுத்து செல்வதே அரசாங்கத்தின் மறுசீரமைப்பு செயற்பாடுகளின் அடிப்படையாக காணப்படுகிறது.
2: வெளிநாட்டு செய்திகள்.
3: ஹோமோஸ் நீரிணையில் 3 வணிக கப்பல்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலினூடாக தமது தரப்பில் தவறு ஏற்பட்டுள்ளதாக ஈரான் அறிவித்துள்ளது. வணிக கப்பல்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலுக்கு பதிலடியாக அமெரிக்கா 2 சந்தர்ப்பங்களில் பாரிய தாக்குதல்களை மேற்கொண்டது. அதன்போது 14 பேர் உயிரிழந்துள்ளதோடு பெருமளவு சொத்து சேதங்களும் ஏற்பட்டுள்ளன. அதனையடுத்து ஈரான் மத்திய கிழக்கில் உள்ள அமெரிக்க முகாம்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. இவ்வாறான பின்புலத்தில் வணிக கப்பல்கள் மீதான தாக்குதல்கள் சமாதான பேச்சுவார்த்தைகளை சீர்குலைக்கும் நோக்கமுள்ள குழுவினரால் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும், ஹோமோஸ் நீரிணையை திறந்துள்ளதாக பகிரங்க அறிவிப்பை ஈரான் வெளியிட வேண்டுமெனவும், வணிக கப்பல்கள் மீதான துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொள்ளப் போவதில்லை என்ற உறுதிமொழியை வழங்க வேண்டுமெனவும் அமெரிக்கா குறிப்பிட்டிருந்தது. எனினும் ஹோமோஸ் நீரிணை தொடர்பில் ஏற்பட்டுள்ள நிலைமைகளை கவனத்தில் கொள்ளாது இருதரப்பும் தொடர்ந்தும் பேச்சுவார்த்தைகளை முன்னெடுக்க இணங்கியுள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். இதுடன் வசந்தம் FM இன்றைய நாளுக்குரிய மணித்தியால செய்தி அறிக்கைகள் யாவும் நிறைவுக்கு வருகின்றன. 7 மணிக்கு நமது இரவு நேர பிரதான செய்தி அறிக்கை எதிர்பாருங்கள்.
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
0: மணித்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது. 8 கோடி தனநிதி சீர்திருப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாக. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை.
4: நிமிர்ந்த நடை, நேர்கொண்ட பார்வை, துணிச்சல் மிகு செயலாய், அகிலமங்கம் எமது ஆட்சி. வசந்தம் FM.
5: நேர்கள் அனைவருக்கும் அன்பான இனிமையான மாலை பொழுதின் வணக்கங்கள். என்றும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. இணைந்திருக்க போறோம் காமெடி கலாட்டா நிகழ்ச்சியோட. எக்கச்சக்கமான ஏராளமான காமெடிய நீங்க கேட்டுட்டு இன்னைக்கு ரசிக்க போறீங்க. சோ இணைந்திருக்கலாம் உங்க வசந்தத்தோடு. 102.6, 102.8 வசந்தத்தின் காமெடி கலாட்டா நிகழ்ச்சி இப்ப கேட்க போறீங்க. இப்போ ஒரு சூப்பரான ஒரு காமெடி இருக்கு, கேட்டு வரலாம்.
6: அவ உன்னை பார்க்க வரல, உன்னை இன்வைட் பண்ற சாக்கல என்ன பார்க்க வந்திருக்கா?
7: ஆமாமா, அவங்க உன்னதான் இன்வைட் பண்ண வந்திருக்காங்க. நீயே போயிட்டு வந்துரு, பாத்து ரசத்தியே காஃபின் கொடுத்தவங்க.
6: எதுவா இருந்தா என்ன ப்ரோ, காதலுக்காக செங்கல்ல கூட சேர்வா தொட்டுன்னு சாப்பிடுவேன்.
7: அதை நீ சாப்பிடு, நான் ஏன் சாப்பிடணும்?
6: நீயும் சாப்பிடணும், ஏன்னா நீ என் ப்ரோ.
8: எல்லாம் ரெடியா?
9: எப்போ ரெடி, வந்து டேஸ்ட் பாருங்க. இது என்ன சொல்லுங்க?
8: தயிர் சாதம்.
9: சூப்பர் சாப்பாடு.

0: கவலைப்படாத தம்பி, நாளைக்கு கலரு கலரா வெரைட்டியா பண்ணி தரேன்.
1: நாளைக்குமோ?
2: நாளைக்கும் வருவோம்.
0: கழுதுக்கு தெரியுமா?
2: இப்படி சமைச்சதுக்கு நியாயமா கைய வெட்டி போட்டுருக்கணும். கட்டி போட்டது தப்பு தாண்டா.

0: ஹாய் மீரா.
1: ஹாய் விஸ்வா.
2: என்னது மீராவா?
0: சொல்லுங்க
1: என்னாச்சு? எதுவுமே நீங்க சாப்பிடல? ஃபுட்டு பிடிக்கலையா?
0: இல்ல இல்ல, நான் காலையில வெறும் காஃபி மட்டும் தாங்க சாப்பிடுவேன்.
1: உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சாப்பிட்டாங்களே, அவங்களுக்கு பிடிச்சிருந்ததா?
3: மீரா, சாப்பாடு எப்படி இருந்துச்சுன்னு கேக்குறா.
2: சூப்பரா இருந்துச்சுன்னு சொல்லுப்பா.
0: சூப்பரா இருந்துச்சா? டெய்லி
1: வருவானா? தேங்க் யூ.
2: நான் எப்பப்பா சொன்னேன்?
3: அப்ப சொன்னியே ப்ரோ.
2: அது அப்பப்பா.
1: ஹலோ
4: ஹலோ ஹலோ.
0: சொல்லுங்க.
1: Can I ask you something?
0: சொல்லுங்க.
1: If you don't mind.
0: Don't mind?
1: நா
0: ஆமா. நீங்க
1: உங்க
0: எங்க
1: டான்ஸ் டீம்ல ஜாயின் பண்ணிக்கலாமா?
0: ஷூருங்க. ஷூர்.
1: Thank you.
4: Thank you so much.
2: என்னப்பா வாங்க வரலான்னு?
0: அது மீராவுக்கு டான்ஸ்னா ரொம்ப பிடிக்குமா, நம்ம டான்ஸ் டீம்ல ஜாயின் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. உனக்கு தான் டான்ஸ்னாலே பிடிக்காத?
2: பிடிக்காது இல்லைப்பா, வராது.
0: ரெண்டு ஒன்று தான், விட்டுரு.

0: புருஷன் ரொம்ப டார்ச்சர் பண்றானே.
1: ஆமா ஆமா.
0: கவலைப்படாத.
2: ஹாய். பஸ் கிளம்பல?
1: நான் என்ன டிரைவரா? அங்க பேப்பர் படிச்சிட்டு இருக்காங்க, அங்க போய் கேளு.
2: ஓ, பேப்பர் படிக்கறாங்களா?
1: அவங்க கிட்ட
2: பெரிய மேதாவி மாதிரி படிக்கிறது, ஆனா பாசஞ்சரோட பஸ்ஸை குண்டி கம்மாக்குள்ள விட்டுறது. ஹலோ சார், பஸ் எப்ப கிளம்பும்?
3: 2 மணிக்கு கிளம்பும்.
2: ஆ, 2 மணிக்கு கிளம்புமா? அதுக்குள்ள எவ்வளவோ சாதிக்கலாமே. காலம் பொன் போன்றது, கடமை கண் போன்றது. ஒரு பாதி சரக்க போடலாம்னு பார்த்தா சைடிஸ்க்கு ஒரு 10 பிசா கூட இல்லையே.
0: தள்ளுப்பா, ஒரு தண்ணி பாட்டில் ஒன்று கொடுப்பா.
2: மண்ட ஒரு தினுசா இருக்க.
0: என்ன சார்?
2: இல்ல சார், ஊருக்கு
0: போறீங்களா?
2: இந்த பஸ் இல்லையா?
0: இந்த பஸ் நீங்க?
2: நானும்
0: போலாம்.
2: கூலி சாப்பிட்டு உங்க பக்கத்துல என்ன கிளம்பி
0: கண்டிப்பா போட்டு வைக்க சார். நம்ம பஸ்ல தான் போறேன்.

0: நான் இப்ப இருக்கேன், நீங்க நான் ஆகுது.
1: அவனே தான்

நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.6 102.8. இது மக்கள் சூடிய மகுடமே, நாடு முழுவதும் வசந்தம் FM 102.6.

0: ராய்
1: ஆரம்பிச்சிட்டாண்டா.
0: ஐ ஆம் ஸ்வைங் இன் தி ராய், ஐ ஆம் ஸ்வை, ஐ பே மணி, கம்ப்ளைன் வார்டன்.
1: என்ன வேணும்?
0: வாட் சட்னி?
1: சட்னி.
0: ஏய்
2: தேங்க்ஸ் சார்.
0: சட்னி எங்க மேன் வைக்கிற?
1: எங்க வைக்கணும்?
0: இட்லிக்கு பக்கத்துல தான் வைக்கணும். ஃபுல்
1: அவ்வளவுதானே? வச்சிட்டேன்.
0: டேய் இடியட், அப்புறம் என்ன பிளேட் வச்ச?
1: ஓ ஐ அம் சாரி.
0: ஏய் யூ யூ யூ ஐ ஃபுல் ஆஃப் தி இடியட் ஆஃப் தி ஃபுல் ஆஃப் தி ஆஸ்.
1: இனிமே சத்தம் வர கூடாது. அதோ பார், என்னுடைய விஐபி கஸ்டமர் வந்துட்டே இருக்காங்க. எது உளறதா இருந்தாலும் வெளிய போய் வச்சுக்கோ, இங்க கத்த கூடாது. கெட் அவுட்.
0: வாட்? அவுட்.
1: மிட்சுபிஷி
3: ஹிட்டாச்சி. ஹிட்டாச்சி
1: வந்தாச்சு.
3: ஓ மை காட்,
1: இட்ஸ் எ ஸ்மால் மேஜிக். ஹேவ் இட்.
3: தேங்க் யூ.
1: இட்ஸ் ஆல் ரைட். இவ்வளவு நேரம் தார்டின் மாதிரி ஒருத்தன் கூட சண்டை போட்டு என்ன அப்செட் பண்ணிட்டு இருந்தான். இப்ப நீ பீர்டின் மாதிரி வந்ததுக்கு அப்புறம் தான் என் லைஃபே பிரைட் ஆச்சு. ப்ளீஸ் ஃபாலோ மீ. சீ, உன் பேரை சொல்லி எல்லாருக்கும் ஃப்ரீயா அன்னதானம் போட்டுட்டு இருக்கேன். யூ ப்ளீஸ் கம் ஹியர். கம். Come on.
3: Thank you.
1: Please take your seat. Thank you. Oh, oh, oh, what would you like to have?
3: One.
0: Hello. Dubaya? என்னுடைய பிரதர் மார்க் இருக்காரா? ஐய் நீ தான் பேசுறியா? How are you? Is it? I don't worry. Why are you crying? Leave it. Be happy. Cool down, cool down, cool down.

0: யாரு?
1: சைலன்ஸ் மேன், சைலன்ஸ்.
2: யூ புருஷித் சார்,
0: இட்ஸ் ஓகே. டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்களெல்லாம் எதுக்கு இங்க வர சொன்னேன்னா, ஒரிசா வெள்ள நிவாரண நிதிக்காக எல்லா காலேஜும் ஃபண்ட் கலெக்ட் பண்றாங்க. நம்ம காலேஜ் சார்பா நீங்களும் ஃபண்ட் கலெக்ட் பண்ணணும். எல்லாரும் விட நாம தான் அதிகம் பண்ணணும்.
3: நாங்க பண்றோம் சார்.
0: எக்ஸலன்ட், வெரி குட். ஐ லைக்
4: ஒரு ரிக்வெஸ்ட் சார், அவங்க தனியா கலெக்ட் பண்ணட்டும், நாங்க தனியா கலெக்ட் பண்றோம் சார்.
1: வை மேடம், வை சப்ரஷன்.
4: நாங்க கஷ்டப்பட்டு கலெக்ட் பண்ணுவோம், பேரை மட்டும் நீங்க வாங்கிட்டு போயிருவீங்க. அதுக்கு
0: தான். வெரி குட், வெரி குட். இந்த மாதிரி விஷயத்துல போட்டி இருந்தா தான் ஒரு வேகம் வரும். தனி தனியா கலெக்ட் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட்.
4: Thank you sir.
0: குட் லக்.
4: எப்படி நோஸ் கரெக்ட்
0: பத்தி. குட் லக் டு யூ. ஆல் தி பெஸ்ட் தேவா.
2: ஹலோ, we will do our best.
0: நான்சன். கொஞ்சம் கூட மேனேஜ் இல்லாம.
2: சாரி சார், ஹியூமன் நேச்சர்.
0: உண்மைதா.
2: டேஞ்சரஸ் பாம். கேர்ள்ஸ்களோட சேர்ந்து கலெக்ஷன் பண்ணலாம். பார்த்தா சுருதி கிளாஸ் பண்ணிட்டாலாம்.
5: ஐடியா, குடத்துல மஞ்சள் துணி கட்டி தெரு தெருவா உண்டியில் குளிக்கலாமா?
3: அதுக்கு ஒன்னையே குளிக்கலாம்டா.
5: இவன் ஒருத்தன் டேய்
6: டேய் டேய் டேய், நமக்கிட்ட இருக்க ஆர்கெஸ்ட்ரா எல்லாம் எடுத்துட்டு போய் ரயில்வே ஸ்டேஷன் பஸ் ஸ்டாண்ட் பாடலாமா?
3: ஸ்ட்ரைட்டா பிச்சையே எடுக்கலாம்.
1: பக்கிங் ட்ரையால
6: ஐடியா. கேர்ள்ஸ்களை வச்சே நம்ம கேர்ள்ஸோட அதிகமா கலெக்ட் பண்றோம்.

0: கூட வச்சது எவ்வளவு தப்பு எனக்கு இப்ப தாண்டா தெரியுது.
1: தொலைச்சிருவோம்

மாதிரிதான் இருக்கு. அப்புறம் எதுக்கு மௌத்தார்கன் சொல்லி கிஸ் பண்ணிட்டேன்.

0: பாபா அபிலாஷர்,
1: மனுஷனா பிறக்கிறது பெரிய விஷயம் இல்ல, மனுஷனா வாழணும்.
2: என்ன தொழில் செய்யலாம் சொல்றேன்.
3: அபுலாசன் இந்த முறையாவது ஏமாறாமல் இருப்பாரா பில்லாவிடம்? கேளுங்கள் ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு இது நம்ம தியேட்டர்.

0: என்ன போஸ்ட்மேன், எப்படி இருக்கே? நல்லா இருக்கலா?
1: சவித்துமா இருக்கேன். கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருக்கு.
0: என்னது, கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருக்கா?
1: ஆமா.
0: எனக்கா?
1: உனக்கு தான்.
0: ஐயோ.

0: சாஸ்திரி, மிஸ்டர் வேணு சாஸ்திரி.
1: பொங்கலுக்கு
2: என்ன
0: கோயில மணி அடிக்கிறப்ப பயிரஞ்சன் சொல்லி கிண்டல் பண்றது. இப்ப நல்ல மாப்பிள மிஸ் ஆயிட்டானே தெரியட்டும். ஆனா அணைக்க நான் வரமாட்டேன். ஒரிஜினல் பயிரஞ்சனுக்கு போன் பண்ணுங்க, அது வந்து அணைக்கும்.
2: www.pitsu.com க்கு மெயில் அனுப்புங்க. எனக்கு ரயிலுக்கு நேரமாயி போச்சு. டேய்.

0: 102.6 102.8 காற்றலையில் முதல்வன் வசந்தம் FM.
1: மோட்டார் சைக்கிளில் பயணம் செய்வதற்கு முன்பு தலைக்கவசம் அணிவதற்கு மறவாதீர்கள். சிறிய தூரம் என்றாலும் அது உங்கள் வாழ்க்கையே முடித்து விடலாம். தலைக்கவசம் அணிய மறவாதீர்கள்.
0: பாதுகாப்பான பயணத்திற்கு

சூப்பரான எக்கச்சக்கமான ஏராளமான காமெடி எல்லாம் கேட்டு என்ஜாய் பண்ணிருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே, ஒலிக்க ஆரம்பிக்கின்ற பாடலோடு நானும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற போகின்றேன். தொடர்ந்து நீங்க விடுமுறை கொண்டாட்டம் நிகழ்ச்சியை கேட்கலாம். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க உங்களுடன் ஆனந்தி. இன்று நாளில் இணைந்திருந்த என்னுடைய அத்தனை அன்பு சொந்தங்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி விடைபெறும் நாம் ஜி ஆர். தொடர்ந்தும் வசந்தத்தோடு இணைந்திருங்க. ஸ்டே டியூன் மக்களே, ஹாப்பி வீக்கெண்ட், பை.

0: சொந்தம் சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை நேர வணக்கம். இன்றைக்கும் இணைந்திருக்க போறீங்க 9 மணி வரைக்கும் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமாக வசந்தத்தின் விடுமுறை கொண்டாட்டம் நிகழ்ச்சியோடு சுப்பைட்டான பாடல்கள்லாம் நிகழ்ச்சியில் வர தயாராகவே இருக்கின்றது. எனவே எங்கிருந்தாலும் அழைப்பினை ஏற்படுத்துங்கள். அளிக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0112-775-001 அப்படியும் இல்லை என்றால் 0112-775-111 என்ற இலக்கத்திற்கு அழைப்பினை ஏற்படுத்த முடியும். பேஸ்புக் ஊடாகவும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ள முடியும். பேஸ்புக் பக்கம் போனீங்கன்னா ஒரு அழகான போஸ்ட் இருக்கும், அந்த போஸ்ட் கீழே உங்க கமெண்ட்ஸை பதிவு செஞ்சா அதையும் நான் தொடர்ந்து நிகழ்ச்சியில் இணைத்து செல்லவே தயாரா இருக்கேன் என்பதையும் நினைவுபடுத்திக் கொண்டு இப்ப ஆரம்பத்திலேயே நம்மளோட பேசணும் அப்படின்னு சொல்லி நிகழ்ச்சியினூடாக ஒரு சொந்தம் வந்திருக்காங்க, யாருன்னு சொல்லி பாக்கலாமே. வணக்கம்.
1: அன்பான மாலை நேர வணக்கம்.
0: அன்பான மாலை நேர வணக்கம். யார் இது?
1: நான் சப்புமார் தண்ட பெரிய புரியானையில இருந்து வசந்தகுமார்.
0: வசந்தகுமார், எப்படி இருக்கீங்க வசந்தகுமார்? வசந்தமா இருக்கீங்களா?
1: எனக்கு
0: நான் பேசுறது திரும்ப எனக்கே பேசுது. உங்க ரேடியோ சவுண்ட கொஞ்சம் குறைச்சிட்டு
1: வந்தீங்கன்னா சொல்லுங்க.
0: அப்புறம் சொல்லுங்க, வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்காங்க வசந்தகுமார்?
1: எல்லாரும் நல்லவா இருக்காங்க.
0: சரி, இப்ப அடுத்த பாடல் யாருக்கெல்லாம் கேக்குறதா இருக்கீங்க நீங்க?
1: அடுத்த பாடலை கேட்பதற்காக நண்பன் ராஜமாணிக்க
0: ராஜேந்திரன்,
1: தலவக்கலை கிருஷ்ணபுத்தன், நீர்கொழும்பு சாயங்குமார், தோட்டுக்குச்சி
0: கடையீடன்,
1: உமா சந்திரன், மும்தாஜ் பேகம், அருள்மொழி இவர்களுக்காக கேட்போம்.
0: சரி, நன்றி. நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டமைக்கு
1: நன்றி.
0: நன்றி.

பெருலகின் மகுடம் மகஜன சம்பத்து இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம். The best live music streaming in Sri Lanka. Wasn't the best.

0: சுகமானது திரைப்படத்தில இருந்து கார்த்திகோட வாய்ஸ்ல ஒரு சூப்பரான பாடல் கேட்டு சந்தோஷமாக இணைந்திருக்கீங்க. வசந்தத்தின் விடுமுறை கொண்டாட்டம் நிகழ்ச்சியோட 102.6 அலைவரிசை என்னோட இப்ப நம்மளோட பேசுறதுக்காக அலிபினோட ஒரு சொந்தம் வந்திருக்காங்க. யாருன்னு சொல்லி பாக்கலாமே. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யாரது? லோஷா. எப்படி இருக்கீங்க லோஷா? என்ன விட்டு விட்டு கேக்குதே, தெரியலையா லோஷா? சொல்லுங்க அப்புறம், நீங்க எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருக்கீங்களா? வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்காங்க? லோஷா சொல்லுங்க, என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க இன்னைக்கு விடுமுறை நாள்?
1: பாட்டு கேட்டு.
0: காலையில இருந்தே பாடலா?
1: இல்ல, இப்பதான் பாடுறேன்.
0: இப்பதான் கேட்டீங்களா? அப்புறம் சொல்லுங்க, சமையல் எல்லாம் முடிச்சா? டீ குடிச்சீங்களா? அப்புறம் சொல்லுங்க லோஷா, யாருக்காக எல்லாம் பாடல் கேக்குறதா இருக்கீங்க நீங்க?
1: உங்களுக்காகவும்,
0: சரி. நன்றி நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டமைக்கு
1: நன்றி.
0: நன்றி.

0: உள்ளத்தை அளித்தா திரைப்படத்திற்காக பாடல் ஒளித்துகிறது. நேரம் மாலை 6:27.
1: காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன்
2: மனுஷனா பிறக்கிறது பெரிய விஷயம் இல்ல, மனுஷனா வாழணும்.
3: அதான் நீ செய்யற இல்லி.
2: என்ற பெயர் வரவும், எங்க போனாலும் அபிலாஷன், தொழில் அதிபர் அப்படின்னு செய்யணும்டா. என்ன தொழில் நான் செய்யணும்னா?
3: வார ஞாயிற்றுக்கிழமை காலமா 10 மணிக்கு வாவன், இது நம்ம தியேட்டருக்கு, உனக்கு என்ன தொழில் செய்யலாம்னு சொல்றேன்.
4: அபுலாசன் இந்த முறையாவது ஏமாறாமல் இருப்பாரா பில்லாவிடம்? கேளுங்கள் ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு, இது நம்ம தியேட்டர்.

0: எல்லாம் உன் வாசம் திரைப்படத்திலிருந்து வித்யாசாகரின் இசையில் ஒரு சூப்பரான பாடல் கேட்டு சந்தோஷமாக இணைந்திருக்கீங்க. வசந்தத்தின் விடுமுறை கொண்டாட்டம் நிகழ்ச்சியோடு 9 மணி வரைக்கும் இணைந்திருக்க போறீங்க. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமாக தொடர்ந்து கால் பண்ணுங்க. அளிக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0112-775-0013 அப்படியும் இல்லை என்றால் 0112-775-111 என்ற இலக்கத்திற்கு அழைப்பினை ஏற்படுத்த முடியும். பேஸ்புக் கூடாகவும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ள முடியும். இப்போது நம்மளோட பேசுறதுக்காக யார் வந்திருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாமே. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் அது?
1: தோப்பு குச்சி கடையில் இருந்து ஈடன்.
0: ஈடன், சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க ஈடன்? நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா சுகமா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஈடன், சொல்லுங்க, என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க?
1: இப்ப வந்தா வசந்தத்துல பாட்டு கேட்டு அருமையான பாடல்கள் உங்களுக்கு வாழ்த்துக்கள். இந்த நேரத்துல பாட்டு கேட்டு கொண்டு இருக்கிற நல்ல பாடல்கள் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்.
0: அப்புறம் சொல்லுங்க, என்ன பின்னாடி ஒரே சத்தமா இருக்கே?
1: அது செல்ல பிராணிகள் தான், பெட் போரியம் பண்றேன் இங்க வீட்டுல. மிருகங்கள் காப்புறதுக்கான மிருகங்கள், இந்த சோப்பு சீப்பு கண்ணாடி என்ற பாடல கேரி, அந்த பாடல் நல்ல தேவாட பாடலுக்கு ரொம்ப விருப்பம்.
0: அப்படியா? சரி சரி, தொடர்ந்து நிகழ்ச்சியோட இணைந்திருங்க. சரியா?
1: சரி
0: சரி. இப்ப அடுத்த பாடல் யாருக்கெல்லாம் கேக்குறதா இருக்கீங்க?
1: ஆதித்யா, அமிந்து, ரமிந்து, ஜெமாயா, அது போல ரொசலகம கொழும்பு 12 மலர் வசந்த குணம், அதுல ராஜமாணிக்கம் ராஜேந்திரன், வெளிமட செல்வராம், பத்துல ஐயா கண்ணு, கிருஷ்ணமர்த்தான், ஆட்டோ விஸ்வநாதன், மாச்சந்திரன், ராஜா தாராம், அருமோலி, மெரில், சாம்குமார், முனராகல, தனலக்ஷ்மி, வாழ்த்தேன, பத்மா, இந்த நேரத்துல வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவருக்காகவும் விசேஷமா உங்களுக்காகவும் கேட்போம். நன்றி.
0: சரி, நன்றி. நிகழ்ச்சியோட இணைந்து கொண்டமைக்கு
1: நன்றி.
0: நன்றி.

0: வசந்தத்தின் விடுமுறை கொண்டாட்டம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கீங்க. 102.6 மெட் அலைவரிசையின் ஊடாக 9 மணி வரைக்கும் இணைந்திருக்க போறீங்க. இப்போது அழைப்பின் ஊடாக ஒரு சொந்தம் வந்திருக்காங்க நம்மளோட பேசுறதுக்காக, யாருன்னு சொல்லி பாக்கலாமே. வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம். வணக்கம் மேடம்.
0: வணக்கம் வணக்கம். என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க?
1: நான் உங்க குமார பாடல கேட்டுக் கொண்டிருக்கேன்.
0: சரி, அப்புறம் சொல்லுங்க அப்துல் மஜீப். அப்புறம் சொல்லுங்க, வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்காங்க?
1: எல்லாரும் நல்ல சோமா இருக்காங்க மேடம். நீங்க எப்படி சோமா இருக்கீங்களா மேடம்?
0: நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அப்புறம் டீ எல்லாம் குடிச்சிட்டீங்களா?
1: எல்லாம் குடிச்சிட்டேன் மேடம். விடுமுறை விருப்பத்துல நல்ல பாடல போட்டு கொண்டு இடையில துள்ளும் பாடல போடுறீங்க, ஆக்களை உசி பேசுறீங்க, நல்லா இருக்கு பாடல்.
0: அப்படியா, டான்ஸ் பண்ற மாதிரி விளங்குதே மஜீப். அப்புறம் சொல்லுங்க,
1: இப்ப போட்ட பாடல் டான்ஸ் பாடல் தான்.
0: சரி சரி, அப்புறம் சொல்லுங்க, அடுத்த பாடல் யாருக்கெல்லாம் கேக்குறதா இருக்கீங்க நீங்க?
1: இந்த பாடலை கேட்பதற்கு மேடம், தோப்பூர் அன்பான ஆசிரியர் ஹனிஃபா சார் அவர்களுக்கும், தோப்பூர் அன்பான தம்பி மொய்தீன் அவர்களுக்காகவும், கொழும்பு பயனாளருக்கு அன்பான சகோதரி மும்தாஜி பேகம், அவரது கணவர் முகமது சயித் செல்லம் ஆளுக்காகவும், அன்பான நண்பர் வத்தல் ஐயா கண்ணு, மாவனல்லை சகோதரி நிஷா குடும்பத்துக்காகவும், பருத்தித்துறை சிரிப்புக்கு சொந்தக்காரி சகோதரி அருள்மொழிக்காகவும், தம்புள்ள சகோதரி ரஹ்மா கணவர் பிள்ளைகள் பேரப்பிள்ளை குடும்பத்துக்காகவும், விடுமுறை கேட்கும் அனைத்து உள்ளங்களுக்காகவும் கேட்போம் மேடம். வாய்ப்பு தந்ததுக்கு உங்களுக்கு நன்றி, வணக்கம் மேடம்.
0: சரி, நன்றி. நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டமைக்கு
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி.

0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன். தலைப்புச் செய்திகள்.
1: அங்கனமான 400 பல்கலைக்கழக மாணவர்களுக்கு ஜனாதிபதி நிதியத்தின் ஊடாக விசேட புலமை பரிசில். டெங்கு நோய் தாக்கம் நாளுக்கு நாள் தீவிரம், நோயாளர்களின் எண்ணிக்கை 67,000 கடந்தது. வைத்திய ஆய்வுக்கூட அறிக்கையின் பின்புலத்தில் மனித உயிர்கள் உள்ளதாக அமைச்சர் நளிந்த தெரிவிப்பு. ஜனாதிபதி பொது மன்னிப்பு தொடர்பான குழு அறிக்கை நீதியமைச்சின் செயலாளரிடம் கையளிப்பு. 500 தேயிலை கிராமங்கள் வேலை திட்டம் விரைவில். 3 கப்பல்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல் தவறுதல் என ஈரான் தெரிவிப்பு.
0: முதலில் உள்நாட்டு செய்திகள்.
1: வணக்கம், இது வசந்தம் எஃப்எம் இரவு நேர பிரதான செய்திகள். செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் அப்துல் மஜீத் ஜசீம். ஜனாதிபதி நிதியத்தின் ஊடாக முன்னெடுக்கப்படும் சரஸ்வதி திரியோ அபிமன் நிகழ்வின் ஆரம்ப நிகழ்வு பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய தலைமையில் இடம்பெற்றது. சமூகத்தில் சகலருக்கும் கிடைக்கும் உரிமைகள் அங்கவீன மாணவர்களுக்கும் கிடைக்கப்பெற வேண்டுமென அரசு கொள்கை தயாரிக்கப்பட்டு வருவதாக பிரதமர் அதன்போது குறிப்பிட்டார். உடலியல் ரீதியிலான பாதிப்புகள் தமது கல்வி கனவுகளுக்கு தடையாக கொள்ளாமல் இந்நாட்டு பல்கலைக்கழக கல்வியை பெற்றுக்கொள்ளும் அங்கவீனமான மாணவர்களுக்கு ஜனாதிபதி நிதியத்தின் ஊடாக சரஸ்வதி திரியோ அபிமன் புலமை பரிசில் வேலை திட்டம் வழங்கப்படுகின்றது. அதன் ஆரம்ப நிகழ்வு அலரி மாளிகையில் பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய தலைமையில் இடம்பெற்றது. இவ்வேலை திட்டத்தின் தற்போது பல்கலைக்கழகங்களில் கல்வி பயிலும் அங்கவீனமான மாணவர்கள் இதன்போது பாராட்டி கௌரவிக்கப்பட்டனர். அதன் அடிப்படையில் ஒரு மாணவருக்கு 1,00,000 ரூபாய் புலமை பரிசில் ஜனாதிபதி நிதியத்தின் ஊடாக வழங்கப்படுகிறது. ஒரு முறை மாத்திரம் குறித்த புலமை பரிசில் வழங்கப்படும். ஆரம்ப நிகழ்வின் போது 236 மாணவர்களுக்கு புலமை பரிசில் வழங்கப்பட்டதோடு சுமார் 400 பேருக்கு இப்புலமை பரிசலை பெற்றுக் கொடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. டெங்கு நோய் தாக்கம் அதிகரித்துள்ளதை அடுத்து டெங்கு நுழம்பு பெருகும் இடங்களை இல்லாதொழிக்கும் வேலை திட்டங்கள் நாடளாவிய ரீதியில் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. நாட்டில் கூடுதலான டெங்கு நோயாளர்கள் மேல் மாகாணத்தில் பதிவாகியுள்ளனர். டெங்கு ஒழிப்பு செயற்பாடுகளுக்கு கடற்படையினரும் தமது பங்களிப்பை வழங்கி வருகின்றனர். கிளீன் ஸ்ரீலங்கா செயலகம், தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு மற்றும் போலீஸ் திணைக்களத்தின் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு பிரிவு என்பன இணைந்து பல இடங்களில் டெங்கு ஒழிப்பு நடவடிக்கையினை முன்னெடுத்துள்ளன. மோதர, பொருள, கொட்டாவ, பிட்டக்கோட்டை, பாணந்துர, மகர மற்றும் வத்தளை ஆகிய பிரதேசங்களில் டெங்கு நுழம்பு பரவும் இடங்கள் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளன. டெங்கு பரவலை அடுத்து நாடு முழுவதும் டெங்கு ஒழிப்பு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் தெல்தெனிய போலீசாரினால் மெனிக்கென்ன நகரை கேந்திரமாக கொண்டு டெங்கு ஒழிப்பு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. குண்டசாலை பிரதேச செயலக, பிரதேச சபை, மெனிக்கென்ன வர்த்தக சங்கம் மற்றும் முச்சக்கர சாரதிகள் சங்கம் என்பன இணைந்து குறித்த செயற்பாட்டை முன்னெடுத்திருந்தன. கண்டி நகரில் டெங்கு அதி அபாய வலயங்களில் டெங்கு ஒழிப்பு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. கண்டி மாநகர சபையின் ஊடாக டெங்கு ஒழிப்பு செயற்பாடு முன்னெடுக்கப்பட்டுள்ளது. கண்டி நகரை அண்மித்த பகுதிகளில் டெங்கு நோய் பரவல் அதிகரித்துள்ளதாக சுகாதார பிரிவினர் சுட்டிக்காட்டியுள்ளனர். நாட்டின் தேயிலை தொழில்துறையில் புதிய அடையாளத்தை ஏற்படுத்தி 500 தேயிலை கிராமங்களை விரைவில் ஆரம்பிப்பதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது. 2030 ஆண்டளவில் சிறிய தேயிலை தோட்ட உரிமையாளர்களை வலுப்படுத்தி ஏற்றுமதி துறையை மேம்படுத்தும் நோக்கில் இவ்வேலை திட்டம் முன்னெடுக்கப்படவுள்ளது. 150 வருடங்களின் பின்னர் நாட்டின் தேயிலை தொழில்துறையில் பொன்னான காலம் உருவாகியுள்ளது. 500 தேயிலை கிராமங்கள் வேலை திட்டத்தின் ஊடாக சிறு தேயிலை தோட்ட உரிமையாளர்களின் வருமானத்தை அதிகரித்து உற்பத்தியை மேம்படுத்துதல் மற்றும் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதே இதன் நோக்கமாகும். அத்தோடு தேயிலை கிராமங்களுக்கு நீர், வீதி வசதிகள் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவதும் இவ்வேலை திட்டத்தின் நோக்கமாகும். இலங்கை தேயிலைக்கு உலகம் முழுவதும் பெரும் கேள்வி நிலவுகின்ற நிலையில் அதனை மேலும் அதிகரிப்பதே இதன் நோக்கமாகும். 2024 26,22,030 கிலோகிராம் தேயிலை உற்பத்தி செய்யப்பட்டுள்ளது. திட்டமிடப்பட்டுள்ள 500 தேயிலை கிராமங்கள் வேலை திட்டத்தின் கீழ் 2030 ஆண்டளவில் தேயிலை ஏற்றுமதியின் ஊடாக 2.5 பில்லியன் அமெரிக்க டாலரை வருமானமாக ஈட்டுவதே இதன் எதிர்பார்ப்பாகும். நாட்டின் ஒட்டுமொத்த தேயிலை உற்பத்தியில் 75% பங்களிப்பு சிறு தேயிலை தோட்ட உரிமையாளர்கள் ஊடாக கிடைக்கப்பெறுகின்றது. அதன் அடிப்படையில் அவர்களின் பொருளாதாரத்தை மேம்படுத்துவது நாட்டுக்கு மிக முக்கியமானதாகும். குறித்த முயற்சியை வெற்றிகரமாக்கி தேயிலை உற்பத்தியில் ஈடுபடுவோருக்கு வளமான நாட்டில் அழகான வாழ்க்கையை ஏற்படுத்துவதே எதிர்பார்ப்பாகும். இலங்கை இந்திய ஊடகவியலாளர்களுக்கு வலய ரீதியிலான ஊடக செயற்பாடுகள் குறித்த கலந்துரையாடல் மற்றும் தகவல்களை பகிர்ந்து கொள்வதற்கான நட்புறவு வேலை திட்டம் ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது. இலங்கை இந்திய நட்புறவு சங்கம் ஒழுங்கு செய்த இந்திய பி ஸ்ரீலங்கா 2026 வேலை திட்டத்தின் ஆரம்ப நிகழ்வு பிரதி அமைச்சர் கலாநிதி கௌசல்யா ஆரியரத்ன மற்றும் இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா உள்ளிட்டோர் பங்கேற்றிருந்தனர். இரு நாடுகளின் ஊடகத்துறையின் முன்னணி ஊடகவியலாளர்களும் அதன்போது இணைந்து கொண்டனர். இலங்கை இந்திய ஊடக நட்புறவு சங்கம் நீண்ட பயணத்தை மேற்கொண்டு இரு நாடுகளுக்கிடையில் காணப்படும் தொடர்புகளை ஊடகத்துறையிலும் பரிமாற்றிக் கொண்டுள்ளது. இலங்கையில் இந்தியாவுக்கும் இந்தியாவிலிருந்து இலங்கைக்கும் பல்வேறு அனுபவங்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது. இந்தியாவை பொறுத்தமட்டில் பாரிய ஊடக தொழில்துறை காணப்படுகின்றது. இலங்கையிலும் ஊடகவியலாளர்களுக்கு ஊடகத் தொழில்துறை கௌரவமாக முன்னெடுப்பதற்கான சூழலை உருவாக்கவே அரசாங்கம் என்ற அடிப்படையில் நாம் எதிர்பார்க்கிறோம் என்றும் பிரதி அமைச்சர் இதன்போது சுட்டிக்காட்டினார். இலங்கை இரசாயன விஞ்ஞான நிபுணர்களின் நிறுவனத்தின் 11வது வருடாந்த ஆய்வு அமர்வு அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜெயதீச தலைமையில் இடம்பெற்றது. குறித்த அமர்வின் போது நோயாளர்களுக்கான சிகிச்சை மேம்படுத்துவதற்கான நவீன தொழில்நுட்பம் மற்றும் வினைத்திறனான ஆய்வக முகாமைத்துவம் மற்றும் தொழில்திறன் நிபுணத்துவத்தை மேம்படுத்துவது குறித்து இங்கு அவதானம் செலுத்தப்பட்டது. ஆய்வக சேவை நோய் சிகிச்சைகளின் பிரதான அங்கமாக காணப்படுவதாகவும் ரசாயன ஆய்வுக்கூட அறிக்கையின் பின்புலத்தில் மனிதர்களின் வாழ்க்கை காணப்படுவதாக அமைச்சர் நலிந்த ஜெயதீச அதன்போது சுட்டிக்காட்டினார். இரசாயன ஆய்வுக்கூட சேவையாளர்களின் செயற்பாடுகளும் அதில் முக்கிய பங்கு வகிப்பதாக அமைச்சர் தெரிவித்தார். இந்நிலையில் இலங்கை அவசர சத்திர சிகிச்சை விசேட வைத்திய நிபுணர்கள் நிறுவனத்தின் 2026 ஆண்டுக்கான வருடாந்த நிகழ்வு கொழும்பில் ஆரம்பமானது. இலங்கை அவசர வைத்திய சேவையின் தரத்தை மேலும் மேம்படுத்துவது மற்றும் குறித்த துறையின் புதிய அறிவு பரிமாற்றம் தொடர்பில் அதன்போது மீளாய்வு இடம்பெற்றது. ஆரம்ப நிகழ்வில் பிரதி அமைச்சர் வைத்தியர் ஹங்சக் விஜயமுனி உள்ளிட்டோரும் பங்கேற்றனர். சிறைச்சாலைகளில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள சிறை கைதிகளுக்கு ஜனாதிபதி பொது மன்னிப்பு வழங்குவதற்கான நடைமுறைகளை நியாயமான மற்றும் வெளிப்படைத்தன்மையுடன் முன்னெடுப்பதற்கான வழிமுறைகளை தயாரிப்பதற்கான பரிந்துரைகள் அடங்கிய அறிக்கை நீதி அமைச்சின் செயலாளரிடம் கையளிக்கப்பட்டுள்ளது. ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி எஸ் துரைராஜா குறித்த அறிக்கையை தயாரித்துள்ளார். நீதிமன்றம் மற்றும் தேசிய ஒருமைப்பாடு அமைச்சின் செயலாளர் ஜனாதிபதி சட்டத்தரணி ஹயேஷா ஜினசேனவிடம் குறித்த அறிக்கை அமைச்சில் வைத்து கையளிக்கப்பட்டது. தண்டனை வழங்கப்பட்ட சிறை கைதிகளுக்கு ஜனாதிபதி பொது மன்னிப்பு வழங்குவதற்கான முறைகள் சாதாரண மற்றும் வெளிப்படைத்தன்மையுடன் முன்னெடுப்பதற்காக குறித்த அறிக்கை தயாரிக்கப்பட்டுள்ளது. சிறைச்சாலைகளில் தற்போது காணப்படும் அதிக நெருக்கடியை குறைப்பது மற்றும் கைதிகளுக்கு புனர்வாழ்வளிக்கும் முறைகளில் காணப்படும் குறைபாடுகளை தவிர்த்து சர்வதேச தரங்களுக்கு அமைய சிறைச்சாலைகளை முன்னெடுத்துச் செல்வதே அரசாங்கத்தின் மறுசீரமைப்பு செயற்பாடுகளின் அடிப்படையாக இந்த அறிக்கையின் ஊடாக அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது. வாழைச்சேனை ஹைராத் பள்ளிவாசல் ஆற்றங்கரை பகுதியில் இருந்து சிறுவன் ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளதாக வாழைச்சேனை போலீசார் தெரிவித்துள்ளனர். வாழைச்சேனை 5 வட்டாரம் ஆளி வீதியைச் சேர்ந்த 7 வயதுடைய சிறுவன் ஒருவனே சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பில் ஆரம்ப கட்ட விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு மரண பரிசோதனைகளுக்கான சடலம் வாழைச்சேனை ஆதார வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டது. பின்னர் சடலம் உறவினர்களுக்கு ஒப்படைக்கப்பட்டுள்ளது. மோதூர் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ஜபல் நகர் பகுதியில் வீட்டின் மீது பஸ் வண்டி ஒன்று மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது. அதன்போது காயமடைந்த 4 பேர் மோதூர் தள வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். வீட்டில் இருந்தவர்கள் எந்த பாதிப்புகளும் இன்றி உயிர் தப்பியுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்துள்ளார். கந்தளாய் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கந்தளாய் பொத்தான்காட்டு சந்தியில் டிப்பர் ரக வாகனம் ஒன்றுடன் மோட்டார் சைக்கிள் மோதி விபத்துக்குள்ளானதில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். விபத்தின் போது குறித்த டிப்பர் ரக வாகனம் மோட்டார் சைக்கிளில் மோதி அதன் பின்னர் தென்னை மரம் ஒன்றில் மோதியுள்ளது. சம்பவம் தொடர்பில் கந்தளாய் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர்.
0: வெளிநாட்டு செய்திகள்.
1: ஹோமஸ் நீரிணையில் மூன்று வணிக கப்பல்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலின் ஊடாக தமது தரப்பில் தவறு ஏற்பட்டுள்ளதாக ஈரான் அறிவித்துள்ளது. வணிக கப்பல்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலுக்கு பதிலடியாக அமெரிக்கா இரண்டு சந்தர்ப்பங்களில் பாரிய தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது. அதன்போது 14 பேர் உயிரிழந்ததோடு பெருமளவு சொத்து சேதங்களும் ஏற்பட்டுள்ளன. அதனையடுத்து ஈரான் மத்திய கிழக்கில் உள்ள அமெரிக்க முகாம்களை இலக்காக வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது. இவ்வாறான பின்புலத்தில் வணிக கப்பல்கள் மீதான தாக்குதல் சமாதான பேச்சுவார்த்தைகளை சீர்குலைக்கும் நோக்கமுள்ள குழுவினரால் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் ஹோமஸ் நீரிணையை திறந்துள்ளதாக பகிரங்க அறிவிப்பை ஈரான் வெளியிட வேண்டுமெனவும் வணிக கப்பல்கள் மீதான துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொள்ளப் போவதில்லை என உறுதியளிக்க வேண்டுமெனவும் அமெரிக்கா குறிப்பிட்டுள்ளது. எனினும் ஹோமஸ் நீரிணை தொடர்பில் ஏற்பட்டுள்ள நிலைமைகளை கருத்தில் கொள்ளாது இரு தரப்பும் தொடர் பேச்சுவார்த்தைகளை முன்னெடுக்க இணங்கியுள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். பிரித்தானிய மன்னர் மூன்றாம் சார்ல்ஸ் மற்றும் ராணி கமிலா ஆகியோர் அவர்களது புதல்வர் இளவரசர் ஹெரி, அவரது மனைவி மேகன் மற்றும் அவர்களின் பேர குழந்தைகள் இருவரை 4 வருடங்களின் பின்னர் சந்தித்துள்ளதாக பிரித்தானிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஹெரி மற்றும் அவரது குடும்ப உறுப்பினர்கள் அரச குடும்ப வாழ்வை கலைத்து மறைமுகமாக ஐரோப்பாவில் வாழ்ந்து வரும் நிலையில் குறித்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளது. பிரித்தானியாவில் காயமடைந்த இராணுவ வீரர்களுக்காக நடாத்தப்படும் இன்விக்டஸ் விளையாட்டுப் போட்டிகளை உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்து வைப்பதற்காக இளவரசர் ஹெரி பிரித்தானியாவுக்கு வருகை தந்திருந்தார். பின்னர் அவரது குடும்பத்தினரும் அவருடன் இணைந்திருந்தனர்.
0: மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
1: அங்கவீனமான 400 பல்கலைக்கழக மாணவர்களுக்கு ஜனாதிபதி நிதியத்தின் ஊடாக விசேட புலமை பரிசில். டெங்கு நோய் தாக்கம் நாளுக்கு நாள் தீவிரம், நோயாளர்களின் எண்ணிக்கை 67,000 கடந்தது. வைத்திய ஆய்வுக்கூட அறிக்கையின் பின்புலத்தில் மனித உயிர்கள் உள்ளதாக அமைச்சர் நளிந்த தெரிவிப்பு. ஜனாதிபதி பொது மன்னிப்பு தொடர்பான குழு அறிக்கை நீதியமைச்சின் செயலாளரிடம் கையளிப்பு. 500 தேயிலை கிராமங்கள் வேலை திட்டம் விரைவில். 3 கப்பல்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல் தவறுதல் என ஈரான் தெரிவிப்பு. இத்துடன் வசந்தம் FM இரவு நேர பிரதான செய்தன. மீண்டும் எமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை இரவு 7 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.
0: வசந்தம் FM செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன். 24/7 on alert. நிமிர்ந்த நடை.

0: அனைவருக்கும் வணக்கம். நேற்றைய நாளில் சீட்டிலிருக்கப்பட்ட அபிவிருத்தி லொத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகளை பார்க்கலாம். நேற்றைய தினம் சீட்டிலிருக்கப்பட்ட 3044வது அத கோட்டிபதி லொத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து சி வெற்றி இலக்கங்கள் 12, 39, 49, 59. மீண்டும் ஆங்கில எழுத்து சி வெற்றி இலக்கங்களாக 12, 39, 49, 59 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 2,00,000 ரூபாய் பரிசல்கள் 6 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 81,79,120 ரூபாய் பரிசல்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்து சூப்பர் பரிசாக 5,31,00,000 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய நாளில் சீட்டிலிருக்கப்பட்ட 4,930வது ராசி அதிர்ஷ்டத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. ராசியாக கும்பராசி தெரிவாகியுள்ளது. வெற்றி இலக்கங்களாக 5, 16, 26, 52 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ராசி கும்பம் வெற்றி இலக்கங்களாக 5, 16, 26, 52 தெரிவாகியுள்ளது. நேற்றைய நாளில் 10,00,000 ரூபாய் பரிசு ஒன்றும் வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 1,67,60,120 ரூபாய் பரிசல்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்து சூப்பர் பரிசாக 63,00,000 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய நாளில் சீட்டிலிருக்கப்பட்ட 3,218வது சூப்பர்போல் லொத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து எல் வெற்றி இலக்கங்களாக 14, 21, 23, 57 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து எல் வெற்றி இலக்கங்களாக 13, 21, 23, 57 தெரிவாகியுள்ளது. 25,000 ரூபாய் பரிசுக்குரிய சூப்பர் கேஷ் விசேட இலக்கங்களாக 2, 6, 6, 3, 0 தெரிவாகியுள்ளது. மீண்டும் 2, 6, 6, 3, 0 தெரிவாகியுள்ளது. நேற்றைய நாளில் 2,00,000 ரூபாய் பரிசல்கள் 6 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 73,43,800 ரூபாய் பரிசல்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்து சூப்பர் பரிசாக 5,52,00,000 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய நாளில் சீட்டிலிருக்கப்பட்ட 5,379வது சன்னிதானத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து பி வெற்றி இலக்கங்களாக 20, 22, 52, 69 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து பி வெற்றி இலக்கங்களாக 20, 22, 52, 69 தெரிவாகியுள்ளது. நேற்றைய நாளில் 50,000 ரூபாய் பரிசுக்குரிய லக்கி சான்ஸ் விசேட இலக்கங்களாக 1, 5, 2, 0, 9 தெரிவாகியுள்ளது. மீண்டும் 1, 5, 2, 0, 9 தெரிவாகியுள்ளது. நேற்றைய நாளில் 2,00,000 ரூபாய் பரிசல்கள் 4 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 78,74,280 ரூபாய் பரிசல்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்து சூப்பர் பரிசாக 5,95,00,000 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய நாளில் சீட்டிலிருக்கப்பட்ட 2,394வது கப்ருகுலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து இ சூப்பர் இலக்கம் 35 வெற்றி இலக்கங்களாக 6, 15, 19, 69 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து இ சூப்பர் இலக்கம் 35 வெற்றி இலக்கங்களாக 6, 15, 19, 69 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 2,00,000 ரூபாய் பரிசல்கள் 9 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 1,85,81,160 ரூபாய் பரிசல்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்து சூப்பர் பரிசாக 31,28,00,000 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய நாளில் சீட்டிலிருக்கப்பட்ட 1,048வது சசிரலோத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. வெற்றி இலக்கங்களாக 9, 11, 21 தெரிவாகியுள்ளது. மீண்டும் 9, 11, 21 தெரிவாகியுள்ளது. நேற்றைய நாளில் 2,00,000 ரூபாய் பரிசல்கள் 10 வெல்லப்பட்டுள்ளன. மொத்தமாக 39,32,120 ரூபாய் பரிசல்களாக வெல்லப்பட்டுள்ளது. நேற்றைய நாளில் சீட்டிலிருக்கப்பட்ட 952வது சுப்பிரிதன சம்பதவின் வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து டி வெற்றி இலக்கங்களாக 5, 0, 1, 8, 6, 8 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து டி வெற்றி இலக்கங்களாக 5, 0, 1, 8, 6, 8 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் மொத்தமாக 37,60,180 ரூபாய் பரிசல்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்து சூப்பர் பரிசாக 2,36,00,000 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய நாளில் சீட்டிலிருக்கப்பட்ட 426வது ஜெயசம்பதவின் வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து டி வெற்றி இலக்கங்களாக 1, 8, 6, 8 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து டி வெற்றி இலக்கங்களாக 1, 8, 6, 8 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 2,50,000 ரூபாய் பரிசல்கள் 2 வெல்லப்பட்டுள்ளது. 50,000 ரூபாய் பரிசல்கள் 27 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 66,57,720 ரூபாய் பரிசல்களாக வெல்லப்பட்டுள்ளது. இவைதான் நேற்றைய நாளில் சீட்டிலிருக்கப்பட்ட அபிவிருத்தி லொத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள்.
1: பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர் எங்கள் வசந்தம் FM 102.6
2: நீங்க மட்டும் அவன் குறுக்க போயிடாதீங்க சார்.

0: திரைப்படத்திற்காக ஒரு அழகான பாடல் கேட்டு சந்தோஷமாக இணைந்திருக்கீங்க. வசந்தத்தின் விடுமுறை கொண்டாட்டம் நிகழ்ச்சியோடு நேரம் பாத்தீங்கன்னா இரவு 7 மணி கடந்து 29 நிமிடம் ஆகிக்கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தின் அழைப்பினூடாகவும் ஒரு சொந்தம் வந்திருக்காங்க. யாருன்னு சொல்லி பாக்கலாமிலோ. வணக்கம்.
1: ஹலோ.
0: ஹலோ, வணக்கம். யாரது?
1: வணக்கம்.
0: யார் பேசுறீங்க?
1: கலாவதி.
0: கலாவதி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
1: நான் நல்லா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க?
1: பாடல் கேட்டு கொண்டிருக்கேன்.
0: பாடல் கேட்டுட்டு இருக்கீங்க?
1: ஆமா.
0: அப்புறம் சாப்பிட்டீங்களா?
1: சாப்பிட்டாச்சு. கதிராமன் போயிட்டாங்க அகல்.
0: அடட்டா, அப்படியா? தனியாவா இருக்கீங்க?
1: ஓ, மைக்காக்கள் கல்யாணம் வீட்டுக்கு போறாங்க. கல்யாணம்.
0: அப்படியா? சரி சரி.
1: நான் வீட்டுக்கு அவங்களுக்கு அவனையும் பாடல் இழந்தனகம் சரீரா அவங்க மணமகளும் மணமகனும் அவங்களுக்கு அவளை பாக்கியராஜாங்களா வரைக்கும் வீரங்களா வரைக்கும் எசிந்து சேனும் நவமிகா புசான் அனுசியா தனுசியா சிந்துஜா பத்மாவதி காத்தியேசி அவர்களுக்கு அவனையும் உங்களுக்கு திருமணத்துக்கு அவனையும் ஒரு நல்ல ஒரு பாடல்.
0: சரி சரி, நன்றி. நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டமைக்கு தொடர்ந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கேன். சரியா? சரி. அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்ன அக்கா என்னோட பேரை நீங்க இன்னும் வாசிக்கலையே அப்படின்னு சொல்லி நிறைய சொந்தங்கள் முகநூல் வழியாக இணைந்திருக்காங்க. அவர்களை இப்போது நிகழ்ச்சியினூடாக இணைத்துக் கொள்ளலாம். இனிமையான இரவு நேர வணக்கம் என்று சொல்லி அஜித் குமார் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. ஹாய் அக்கா, அன்பான வணக்கம். நான் கரோலினா சுகந்தி. நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என்று சொல்லி இணைந்திருக்காங்க. அதே நேரம் குட் ஈவினிங் என்று சொல்லி பால கார்த்திகா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. ஹாய் ஆனந்தி அக்கா, நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன். மது ப்ரோக்ராம் சூப்பர் அக்கா. ஹஸ்பண்ட் ஜெகன் மற்றும் மகன் அஸ்வின் ஜஸ்வின் எல்லோரையும் முடித்து கொண்டு ஒரு நல்ல பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி இணைந்திருக்காங்க. இனிமையான மாலை நேர வணக்கம். கடுவலையிலிருந்து மனோ நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காரு. அதே நேரம் யோகராஜா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. அன்பான வணக்கம் என்று சொல்லி பகிர்ந்திருக்காங்க. அன்பான வணக்கம், விடுமுறை கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் நானும் இணைந்துள்ளேன், நன்றி அப்படின்னு சொல்லி ரொசலகம்ம குசலராஜா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காரு. ஹாய் ஆனந்தி அக்கா, அன்பான வணக்கம். நலமா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். பண்டார வலையிலிருந்து வினோதன் மற்றும் வினோ, லதா, கிருஷாந்தன், ரோஷன், சபினாஸ் ஆகியோர் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. பசரையூரில் இருந்து பாலச்சந்திரன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. அன்பான வணக்கம் ஆனந்தி என்று சொல்லி பகிர்ந்திருக்காரு. அதே நேரம் ஹாய் அக்கா, இனிமையான வணக்கம். வளமை போல நிகழ்ச்சியோடு நானும் இணைந்துள்ளேன். வசந்தம் எஃப்எம் சொந்தங்களுக்காக ஒரு நல்ல பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி பரமானந்தன் வசீகரன் கிளவிட்ட பிரிவு ஹட்டன்ல இருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. இனிமையான வணக்கம் என்று சொல்லி சென்னையிலிருந்து நாகராஜன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. அதே நேரம் வெள்ளவத்தையிலிருந்து நந்தகுமார் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. அனைத்து உறவுகளையும் இணைத்துக் கொண்டு ஒரு நல்ல பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி இணைந்திருக்காங்க. அதே நேரம் பாத்தீங்கன்னா ஹாய் அக்கா, அன்பான வணக்கம். என்னையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு வசந்தம் கேட்கும் அனைத்து உறவுகளுக்காகவும் ஒரு நல்ல பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி நிகழ்ச்சியோடு கண்டியிலிருந்து குமார் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பதுள்ள ஸ்பிரிங் வழியிலிருந்து கவிதா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிருஷான் மற்றும் தேவிகா, மனோஜ், சக்தி, லிதுஷான் ஆகியோரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு அனைவருக்காகவும் ஒரு நல்ல பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. அதே நேரம் பதுளையிலிருந்து நவீன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. தன்னுடைய அம்மா புஷ்பராணிக்காகவும் அப்பா வீரையாக்காகவும் ஒரு நல்ல பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. இவர்கள் அனைவரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு வருகிறது பாடல் இது. உன்னை கொடு, என்னை தருவேன்.

நம்பிக்கையின் நேரம். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்ப வைத்து அவனை கனப்படுத்துவேன். 91 சங்கீதம் 15 வசனம். கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பான நம்பிக்கையின் நேரம் நிகழ்ச்சி நேர்கள் அனைவருக்கும் அன்பான இரவு நேர வணக்கங்கள். மற்றும் ஒரு சனிக்கிழமை நாளில் இன்றும் நம்பிக்கையின் நேரம் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. ஒரு பயனுள்ள நிகழ்ச்சி உங்களுக்காகவே வர காத்திருக்கிறது. நிகழ்ச்சி கேட்டு தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள்.

0: தாத்தா, இந்த வாரம் சண்டே ஸ்கூல்ல பரீட்சை இருக்கு, எப்படி எழுதுறதுன்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது.
1: எப்போ திடீர்னு எதையாவது பண்ணாதான் நமக்கு குழப்பா இருக்கும். எல்லாத்துக்குமே பயிற்சி தேவை பேரப்புள்ள.
0: என்ன பயிற்சி சொல்லித்தாங்களேன்?
1: சரி, இந்தா தாத்தா போன். இந்த போன்ல இப்ப டைப் பண்ணுங்க, சிறுவர்களுக்கான வேத பாடம்னு டைப் பண்ணி 0722-4566-621 அனுப்பணும்.
0: அப்படி அனுப்புனா
1: இலவசமா சிறுவர்களுக்கான வேத பாடத்தை தபால் மூலமா நீங்க கற்றுக்கொள்ளலாம்.
0: நிஜமாவா?
1: ஆமா. இத கேட்டுட்டு இருக்க தம்பி தங்கிகளே, இப்பவே உங்க அப்பா அம்மா போன்ல டைப் பண்ணுங்க, சிறுவர்களுக்கான வேத பாடம்னு டைப் பண்ணி 0722-4566-621 SMS மூலமா அல்லது வாட்ஸ்அப் மூலமா அனுப்பி வைங்க.
0: ரொம்ப நன்றி தாத்தா.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லங்கா ஹோப் மீடியா வழங்கும் நம்பிக்கையின் நேரம் கிறிஸ்தவ வானொலி நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் அடுத்து வருவது குருநாடகம்.
3: என்ன ராஜா, சந்தோஷமா இருக்க போல இருக்கு. என்ன விஷயம்?
4: எனக்கு சந்தோஷத்துக்கு என்ன குறை? என் பேருக்கு ஏத்த மாதிரி நான் எப்பவும் ராஜாதான். நான் என்ன விரும்புறனோ, எனக்கு என்ன வேணுமோ அது எல்லாமே என் கைக்கே வந்து சேருது. அப்புறம் எதுக்கு நான் கவலைப்படணும்னு சொல்லு. நான் நல்லா தான் இருக்கேன்.
3: சரி சரி, நல்லா இருக்க ஓகே. சரி, இன்னைக்கு என்னோட தாத்தாவை பார்க்கறதுக்கு போறேன். அவர் கூட இன்னும் 4-5 பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்காக கொஞ்சம் உணவுப் பொருட்கள் எடுத்துட்டு போறேன். என்னோட நீயும் வாரியா? எனக்கு நீ வந்தீன்னா கொஞ்சம் உதவியாகவும் இருக்கும், அதோட உனக்கும் மனசுக்கு சந்தோஷமா இருக்கும்.
4: எப்போ சொன்ன? இன்னைக்கா?
3: ஆமாம், இன்னைக்கு தான்.
4: எத்தனை மணிக்கு?
3: இன்னைக்கு ஒரு 6 மணிக்கு.
4: 6 மணிக்கா? சரி, திரும்ப எத்தனை மணிக்கு வந்துடலாம்?
3: 6 மணிக்கு போனால் ஒரு 10 மணி ஆகும். ஏன்னா தாத்தாவோட பேச ஆரம்பிச்சு அவர் நிறைய கதை பேசுவார். அவருடைய அந்த காலத்து கதை எல்லாம் பேசுவார், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நீ வேணா வந்து பாரு, உனக்கே புரியும்.
4: இவன் என்னடா இது, என்னை பற்றி புரிஞ்சுக்காம தாத்தா பேசுகிற கதையை கேட்க வர சொல்கிறான். எனக்கு அதுவாக முக்கியம்.
3: எனக்கு நிறைய வேலை இருக்கு இன்னைக்கு, நீ போயிட்டு வா.
4: என்ன நீ எப்போ பார்த்தாலும் ஈவினிங் ஆனால் எங்கே கூப்பிட்டாலும் வர மாட்டேங்கிற, நீ இன்னைக்கும் குடிக்கிறதுக்கு எதுவும் பிளான் பண்ணுறியா?
3: என்ன என்ன இப்படி சொல்லிட்ட?
4: எனக்கு வீட்டில் கொஞ்சம் வேலை இருக்கு, நீ போயிட்டு வா.
5: ரமேஷ், அப்புறம் இன்னைக்கு ஜாகிங் போறியா?
4: சந்தோஷம் சந்தோஷம், நல்ல உடம்ப ஃபிட்டா வச்சிருக்க.
5: வெரி குட்.
3: நான் உடம்ப ஃபிட்டா வச்சிருக்கிறது இருக்கட்டும், உனக்கு என்னாச்சு? பாரு, வர வர உனக்கு வெயிட் கூடிட்டே போகுது. காலையில ஓடுறதுக்கு கூப்பிட்டா வரமாட்டேங்கிற, ஈவினிங் ஆனா எங்கேயோ ஓடிடுற. எங்க தான் போற அப்படி? இன்னைக்கு எங்கேயும் போயிடாத, இன்னைக்கு ஜெப கூட்டம் இருக்கு, இன்னைக்கு நீ கண்டிப்பா வர.
5: அது ஜெப கூட்டமா? எங்க?
3: எங்க வீட்டுலதான், இந்த பக்கத்துல தான். கண்டிப்பா வந்துரு.
5: பக்கத்துல தானே?

0: எனக்கு ஒரு வேலை இருக்கு, அதை முடிச்சுட்டு நான் கண்டிப்பா வரேன். என்ன டைமுக்கு? மறுபடியும் அதே கேள்வி. எப்போ ஒன்று எங்க கூப்பிட்டாலும் என்ன டைமுக்குன்னு கேட்பேன். நானும் டைமை சொல்லுவேன், அந்த டைமுக்கு முக்கியமான வேலை இருக்கு வரமாட்டேன்னு சொல்லுவேன். எனக்கு தெரிஞ்சு நீ இன்னும் அந்த குடியை விடலை அப்படிதானே? ஏ, நான் என்ன குடியை விடுறது? அது என்ன விட மாட்டேங்குது? சரி சரி, நீ சிரி ராஜா சிரி. உனக்கு எவ்வளவு சொன்னாலும் புத்திமதிகள் தலையில ஏறதில்லை. ஒரு நாள் வரும், அப்போ ரொம்ப லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லி நீயே கவலைப்பட போற. அப்புறம் இந்த ஃப்ரெண்ட் உனக்கு எதுவுமே சொல்லலைன்னு சொல்லி என்ன குற்றம் சாட்டாங்க. நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன், எனக்கு ஒன்றும் ஆகாது. நான் அப்படியே கல்லு மாதிரி இருக்கேன் பாரு. நீ போய் எனக்காக சேர்த்து ஜபம் பண்ணு, அப்ப எனக்கு ஒன்றும் ஆகாது. இவ்வாறு எப்பொழுதும் தன்னுடைய நண்பனுடைய புத்திமதிகளை அசட்டை பண்ணி ஆண்டவருடைய காரியங்களையும் புறம் தள்ளி தன்னுடைய குடியும் தன்னுடைய உல்லாசமான வாழ்க்கையுமே தனக்கு முக்கியம் என்று வாழ்ந்த அந்த ராஜாவினுடைய வாழ்க்கையில் திடீரென அவன் புயல் வீசியது.
1: வயிறு நெஞ்செல்லாம் வலிக்குது, ரத்தம் வருது. என்னாச்சு எனக்கு? ஒரு நாள் இல்லாம இப்படி ஆகுது. யாருக்கு போன் பண்றதுன்னு தெரியல. ரமேஷுக்கு கால் பண்ணுவேன்.
2: ஹலோ ஹலோ, சொல்லு ராஜா.
1: ரமேஷ் ரமேஷ்,
2: என்ன குடிச்சிட்டு கால் பண்ணிருக்கியா?
1: இல்ல இல்ல, எனக்கு வயிறு நெஞ்செல்லாம் எரியுது ரமேஷ். சீக்கிரம் வா, சீக்கிரம் வா, என்னால மூச்சு மூச்சு எடுக்க கூட முடியல.
2: என்ன சொல்ற? நீ கொஞ்ச நேரம் இரு, நான் உடனே வந்துடுறேன். நான் பக்கத்துல தான் இருக்கேன், கொஞ்சம் இரு.
0: மூன்று நான்கு நாட்கள் ஐசியூவில் இருக்கிறான் ராஜா. தன்னுடைய குடிப்பழக்கத்தினால் உடல் நலம் பாதிக்கப்பட்டு வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகிறான். உன் இளமையிலே சந்தோஷப்படு. உன் வாலிப நாட்களிலே உன் இருதயம் உன்னை பூரிப்பாக்கட்டும். உன் நெஞ்சின் வழிகளிலும் உன் கண்ணின் காட்சிகளிலும் நட. ஆனாலும் இவை எல்லாவற்றின் நிமித்தமும் தேவன் உன்னை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்று அறி. பிரசங்கியின் புத்தகம் 11 அதிகாரம் 9 வசனம்.

கிறிஸ்தவ வானொலி நிகழ்ச்சி. கூப்பிடுகிறவனுடைய சரிச்சார் என்பதை அன்னதத்தை கொண்ட அதிகார ஆவியின் கனிகள் எத்தனை. கேள்வி நேரம். கடந்த வாரம் உங்களிடம் கேட்கப்பட்ட கேள்வி, கடலில் பெருங்காற்று உண்டாயிருந்த போது படவில் நித்திரையாயிருந்தவர் யார் என்பதே. அதற்கான சரியான பதில் இயேசு. இந்த பதிலை மத்தேயு 8:24 காணக்கூடியதாக இருக்கும். சரியான பதிலை அனுப்பியிருக்கிறார்கள் ரோஹன் எக்லின் நாவல் பெட்டிய, ரோபர்ட் ரவீந்திரன் செட்டிப்பாளையம், சசி சுபா, மெர்சி ஜோஷுவா, ஜெருஷா ரக்ஷன் ஆகியோர் தெமோதர அல்ல, அபி திவ்யா சிமியோன் கடவுளை, கனிஷ்ரா மாணிப்பாய், எலிசபெத் ராஜா பசரை, யசோதா புஷ்பராணி டைரப்பா, திருமதி தியாகராஜ டிகோயா, விஜயகுமார் யாழ்ப்பாணம், அபிநதா வட்டகோட, மூர்த்தி கிணகத்திலிருந்தும் சரியான பதில். இவர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். இனி இந்த வாரத்துக்கான கேள்வி. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்று ஆண்டவராக இயேசு கூறிய இந்த வார்த்தை எந்த நற்செய்தினூலில் எழுதப்பட்டிருக்கிறது? மீண்டும் அந்த கேள்வி. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்று ஆண்டவராக இயேசு கூறிய இந்த வார்த்தை எந்த நற்செய்தினூலில் எழுதப்பட்டிருக்கிறது? இந்த கேள்விக்கான சரியான பதிலை துரித கதியில் கிடைக்கும்படியாக SMS மூலமாக அல்லது வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் அனுப்பி வைக்கலாம். எமது SMS மற்றும் வாட்ஸ்அப் இலக்கம் 0722-456-621. 0722-456-621. நல்லது நேர்களே, துறை நம்பிக்கையின் நிறம் நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகிறது. இதுவரை நிறுவன நிகழ்ச்சியோடு இணைந்திருந்த உங்கள் அனைவருக்கும் நன்றிகள். நிகழ்ச்சி பற்றி உங்களுடைய கருத்துக்கள் மற்றும் ஜெப தேவைகள் என்பவற்றை நீங்கள் எங்களுக்கு எழுதலாம். எழுத வேண்டிய முகவரி நம்பிக்கையின் நேரம், லங்கா ஹோப் மீடியா, தபால் பெட்டியிலக்கம் 22-58, கொழும்பு. தொலைபேசி இலக்கம் 0112-390-414. SMS மற்றும் வாட்ஸ்அப் இலக்கம் 0722-456-621. ஃபேஸ்புக் முகவரி www.facebook.com/lankahopemedia. மீண்டும் நாளை 7:45 நிகழ்ச்சி நீங்கள் கேட்கலாம். நிகழ்ச்சி தயாரிப்பு லங்கா ஹோப் மீடியா.

0: ஏன் இப்படி பாக்குற?
1: ஒண்ணுமில்லையே.
0: ஒண்ணு இல்லன்னா ஏன் கைய வைக்கிற?
1: ஏன் கை? நான் எங்க வேணாலும் வைப்பேன்.

0: பகவதி திரைப்படத்திலிருந்து தேவாவுடைய இசையில் ஒரு சூப்பரான பாடல் கேட்டு அப்படி இறுதி மனத்தியாலத்துக்குள்ளையும் வந்தாச்சு. இந்த மனத்தியாலத்திலையும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சுவையடான பாடல்கள் எல்லாம் நிகழ்ச்சியில் வர தயாராகவே இருக்கின்றது. எனவே எங்கிருந்தாலும் விடுமுறை கொண்டாட்டம் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ளுங்கள். அளிக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0112-775-0013 அப்படியும் இல்லை என்றால் 0112-775-111 என்ற இலக்கத்திற்கு அழைப்பினை ஏற்படுத்த முடியும். பேஸ்புக் கூடாகவும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ள முடியும். இப்ப நம்மளோட பேசுறதுக்காக அழைப்பினூடாக ஒரு சொந்த மிலோ. வணக்கம். வணக்கம். அன்பான வணக்கம். யார் இது? விஸ்வநாதன். எப்படி இருக்கீங்க விஸ்வநாதன்?
1: என்ன
0: செஞ்சிட்டு
1: இருக்கீங்க?
0: இன்னைக்கு விடுமுறை நாள், வெளியிலயா இல்லாட்டி வீட்டுலதான் இருந்தீங்களா? எப்படி?
1: வீட்டுலதான்
0: இருக்கீங்க. சரி சரி. இப்ப அடுத்த பாடல் யாருக்கெல்லாம் கேக்குறதா இருக்கீங்க விஸ்வநாதன்?
1: நன்றி.
0: இப்ப பாத்தீங்கன்னா அடுத்தும் கூட ஒரு சூழான பாடல் வருகிறது. வித்யாசாகரின் இசையில் தூள் திரைப்படத்திற்காக.
2: Oh girl, it's in it, girl, it's in it. Choke it, choke it.

0: ஜித்தன் திரைப்படத்திலிருந்து ஸ்ரீகாந்த் தேவாவின் இசையில் ஒரு சூப்பரான பாடல் கேட்டு சந்தோஷமாக இணைந்திருக்கீங்க வசந்தத்தின் விடுமுறை கொண்டாட்டம் நிகழ்ச்சியோடு. 102.6 102.8 அலைவரிசையின் ஊடாக இப்போது நிகழ்ச்சியின் ஊடாக ஒரு சொந்தம் வந்திருக்காங்க, யாருன்னு சொல்லி பாக்கலாமே. வணக்கம். அப்படியா, ரெடி ஆகிக்கிட்டு இருக்க. என்ன சாப்பாடு இன்னைக்கு வீட்டுல முஹைதீன்? ஹலோ, என்ன சாப்பாடு? என்ன இங்க பேசாம அங்க பேசிட்டு இருக்கீங்க? சரி சரி சரி, அடுத்த பாடல் யாருக்கெல்லாம் கேக்குறதா இருக்கீங்க முஹைதீ?
1: பாடல் எனது குடும்ப உறவுகளுக்காகவும் மற்றும் நம்பகம் மஜித் நாடா குடும்ப உறவுகளுக்காகவும் அனைத்து உள்ளங்களுக்காகவும் முக்கியமா உங்களுக்காகவும் கேட்போம்.
0: சரி, நன்றி நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டமைக்கு நன்றி நன்றி. அதே நேரம் பேஸ்புக் ஊடாக நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. ஹாய் அக்கா, அன்பான வணக்கம். நான் அட்டாள சென்னையிலிருந்து முஃபீர். இப்போது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கட்டாரிலிருந்து விடுமுறை கொண்டாட்டம் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கின்றேன், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என்று சொல்லியிருக்காரு. அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்து கலை அரசு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க, விடுமுறை கொண்டாட்டம் சத்தமா கேட்டுட்டு இருக்கதா சொல்லிருக்காங்க. அன்பான வணக்கம், அக்கறை பற்று பொப்டேல இருந்து நிசார் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காரு. இரவு நேர வணக்கம் என்று சொல்லி அட்டாம்பிட்டியிலிருந்து புஷ்பராஜா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. இரவு நேர வணக்கம். கொழும்பு 5 ஸ்டீவன் ஸ்டெய்லர்ல இருந்து சத்தமா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கதா வந்திருக்காங்க. நிகழ்ச்சி சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் சகோதரி என்று சொல்லி முருகேசன் தென்காசியிலிருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா சொல்லியிருக்காரு. அதே நேரம் ராஜா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. இரவு நேர வணக்கம். ஊர்கொடவத்து தமிழ்நாடு தோட்டத்திலிருந்து ஆறுமுகம் ரமேஷ் சத்தமா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கதா வந்திருக்காங்க. அதே நேரம் ஹாய் அக்கா, அன்பான வணக்கம். நவீன், நான் ஹட்டன்ல இருந்து, என்னையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று இணைந்திருக்காங்க. நாங்களும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளோம் என்று சொல்லி பட்டத்திலிருந்து கமலஹாசன் யசோதா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. அன்பான இரவு நேர வணக்கம் ஆனந்தி அக்கா, நான் கொழும்பு 14 நந்தினி. நிகழ்ச்சி அருமையாக உள்ளது, எங்க அம்மா புஷ்பராணிக்காக ஒரு நல்ல பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. இவர்கள் அனைவரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு அடுத்தும் கூட ஒரு சூப்பரான பாடல் வருகிறது.

0: ஜோர் திரைப்படத்திற்காக பாடல் ஒலித்தொய்கிறது. நேரம் இரவு 8:33.
1: பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர் தலைவர் தலைவர் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8
2: நீங்க மட்டும் அவன் குறுக்க போயிடாதீங்க சார்.
1: வசந்தம் FM
3: வில்லனான மனுஷனா பிறக்கிறது பெரிய விஷயம் இல்ல, மனுஷனா வாழணும். அபிலாஷன் தொழில் அதிபர் அப்படின்னு செய்யணும்டா, என்ன தொழில் நான் செய்யணும்?

0: கருப்பன் சாமி திரைப்படத்திற்காக ஸ்ரீகாந்த் தேவாவின் இசையில் ஒரு சூப்பரான பாடல் கேட்டு சந்தோஷமாக இணைந்திருக்கீங்க. வசந்தத்தின் விடுமுறை கொண்டாட்டம் நிகழ்ச்சியோடு இப்போது நிகழ்ச்சியினூடாக ஒரு சொந்த மேலோ வணக்கம்.
1: அன்பான
0: இரவு நேர வணக்கம். யார் இது? உமாச்சந்திரன். எப்படி இருக்கீங்க உமாச்சந்திரன்? நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். உமாச்சந்திரன் சொல்லுங்க, என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்க. சாப்பிட்டீங்களா உமாச்சந்திரன்? ரொம்ப நன்றி உமாச்சந்திரன். சரி, அடுத்த பாடல் யாருக்கெல்லாம் கேக்குறதா இருக்கீங்க நீங்க?
1: நன்றி.
0: நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டமைக்கு
1: நன்றி அக்கா.
0: நன்றி.

ஓகே, நானும் நிகழ்ச்சியில இருந்து விடைபெற போகிறேன் ஒரு சோகமான தகவலோடு. பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, பிரபல பாடகி ஜானகி அம்மா காலமானதை தொடர்ந்து அவரின் ஆத்மா சாந்தி அடைய இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு நானும் நிகழ்ச்சியில இருந்து விடைபெற போகிறேன். இதுவரை நேரமும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்ட அனைத்து வசந்தம் சொந்தங்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொண்டு, நேர்கள் தொடர்ந்து நெஞ்சில் நின்றவை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க கலையகத்தில் நந்தகுமார் இணைந்திருப்பாரு. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியோடு சந்திக்கும் வரைக்கும் உங்களிடம் இருந்து விடைபெறும் நான், உங்கள் அன்பு தோழி ஆனந்தி. நன்றி வசந்தம் உறவுகளே.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்தத்தின் நெஞ்சில் நின்ற நிகழ்ச்சியோடு. கலை உலகத்துக்கு மிகவும் சுகமான நாளான இன்று பிரபல பின்னன் பாடகி ஜனகமால் தனது 88வது வயதில் காலமாகியுள்ளார். சரி, நீங்கள் வலைப்பினை ஏற்படுத்தலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0122-7750-01 அல்லது 0122-7750-1

0: சாந்தா, உட்கார். ஏன் பாட்டை நிறுத்தி விட்டாய்? உன் இசை என்ற இன்ப வெள்ளத்திலே நீந்துவதற்கு ஓடோடி வந்த என்னை ஏமாத்தாதே சாந்தா.
1: என் இசை உங்கள் நாதஸ்வரத்திற்கு முன்னால்
0: தேனோடு கலந்த தெள்ளமுதல், கோல நிலவோடு சேர்ந்த குளிர் தென்றல், இந்த சிங்காரவேலன் சன்னதியிலே நமது சங்கீத அருவிகள் ஒன்று கலக்கட்டும். பாடு பாடு சாந்தா, பாடு.

0: பாடலும் மயிலின் அகவலும் பக்தியின் மனமும் வீசும் யாழ் மண்ணில் 102.8 வசந்தம் எஃப்எம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்தத்தின் நெஞ்சில் நின்று நிகழ்ச்சியோடு. நிகழ்ச்சியில் ஆரம்பத்தில் பேசுவது கேன் பார்க்கலாம். வணக்கம் வணக்கம் வணக்கம்.
2: ஹலோ, அன்பான வணக்கம் சார்.
1: வணக்கம், யார் இது?
2: நான் கம்பாயிலிருந்து அப்துல் மஜித் பேசுறேன் சார்.
1: அப்துல் மஜி, எப்படி இருக்கிறீங்க?
2: நல்ல சுகமா இருக்கிறேன் சார். நீங்க நல்ல ஒரு பாட்டு போட்டீங்க சார் கொஞ்சம் சொல்லுங்க. படத்துல சிங்கார வேலனைக்கு நம்ம ஜானையம்மோட பாட்டு சார் அது.
1: சரி, அது என்ன பாடல்?
2: அவங்க இன்னைக்கு நம்மளை விட்டு பிரிஞ்சுட்டாங்க ஒரு செய்தி கிடைச்சிச்சு. அவங்களுக்காக அந்த பாடல போட்டிங்க. உங்களுக்கு நன்றிகளும் வாழ்த்துகளும் சார்.
1: நன்றி அப்துல் மஜித். சொல்லுங்க, யாரெல்லாம் இருக்காங்க?
2: அந்த பாடலை கேட்பதற்கு சார் தோப்பூர் அன்பான ஆசிரியர் ஹனிஃபா சார் அவர்களுக்கும், தோப்பூர் அன்பான தம்பி மொய்தீன் அவர்களுக்காகவும், குடும்ப பயனாளிகளுக்கும் அன்பான சகோதரி மும்தாஜி பேகம், அவரது கணவர் முகமது செல்லம்மாவுக்காகவும், அன்பான நண்பர் வத்தலை ஐயா கண்ணு, மாவனல்ல சகோதரி நிஷா குடும்பத்துக்காகவும், பரிசுத்துறை திருப்பு சொந்தக்காரர் அருள்மொழிக்காகவும், தம்புள்ள சகோதரி ரஹ்மா குடும்பத்துக்கும் சேர்த்துக்கொண்டு பாடலை கேட்போம் சார். வாய்ப்பு தந்தைக்கு உங்களுக்கு நன்றி, வணக்கம்.
1: நன்றி. சரி, இன்னும் ஒரு நேர் கலவரையும் சேர்த்துக் கொள்ளலாம். வணக்கம். சகுந்தலா தேவி, எப்படி இருக்கீங்க?
3: என்ன
1: பண்றது கலைஞர்களின் கிட்ட காலம்
3: என்ன?
1: சரிங்க, நன்றி
3: நன்றி நன்றி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்தத்தின் நெஞ்சில் நின்று பணிகள் சிறு நேரம் இரவு 9:19 மேடம். இந்த நேரத்தில் எங்களோடு பேசுவதற்கு யான் பார்க்கலாம். வணக்கம்.
1: அமைதியான இரவு நேர வணக்கம் சார். பாலமே ஷரபின் முஸ்தகீன்.
0: வணக்கம், எப்படி இருக்கிறீங்கள் ஷரபின்?
1: நல்ல நலமாக இருக்கீங்களா சார்? முஸ்தகீன் ஷரபின் பாரம் முஸ்தகீன் எனது பேர்.
0: எப்படி இருக்கிறீங்கள்?
1: அல்ஹம்துலில்லாஹ், ரொம்ப சந்தோஷமா, நல்ல அருமையான பாடலை கேட்டவாறு.
0: சரி, நன்றி. யாரிடம் இருக்கிறார் முஸ்தகீன்?
1: எனக்கு
0: பாடல்
1: சார்.
0: என்ன
1: பாடல்? கேட்பதற்கு எனது மனைவி பிள்ளைகள், எனது பாலமணி அனைத்து நண்பர்களுக்கும், வசந்த அனைத்து உறவுகளுக்கும், கல்முனை ருஸ்தானுக்கும் உங்களோட எனக்காகவும் கேட்போமே.
0: சரி, நன்றி.
1: நன்றி சார்.
0: சரி, இன்னும் ஒரு நேருக்கு அவரையும் சேர்த்துக் கொள்ளலாம். வணக்கம்.
1: வணக்கம். வணக்கம் ரத்தபுல்ல முத்துசாமி.
0: முத்துசாமி, எப்படி இருக்கிறீங்க?
1: நல்லா சோமரகம் சாப்பிட்டு தான் இருக்கும். லைன் கிடைச்சி டக்குன்னு உங்களுக்கு வணக்கம். உங்களுக்கு
0: நன்றி. அப்புறம் முத்துசாமி, அப்புறம் என்ன நடக்குது? என்ன என்ன பண்றீங்க?
1: என்ன பாருங்க, சாப்பிட்டு மருந்து குடுத்துட்டு படிச்சுட்டு பாட்டுலாம் மறந்து விளைஞ்சு கேட்டுதான் படிச்சோம்.
0: சரி, யாரெல்லாம் இருக்காங்க முத்துசாமி?
1: இங்கே இருக்காங்க ஆத்திரையா, துமிந்தமாத்தியா, நியாத்தியா, அவங்களோட எல்லாத்தையும் நல்ல ஒரு பாட்டு. முதல்ல பாடின பாட்டுங்களும் நல்லா சூப்பரா இருக்கு.
0: சரி, எடுத்த பாடல்கள் கேளுங்கள், சூப்பரா இருக்கும். நன்றி.
1: சூப்பரா இருக்கு. நன்றி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்தத்தின் நெஞ்சில் நின்ற நிகழ்ச்சியோடு. இந்த நேரத்தில் எங்களோடு பேசுவதற்கு நான் பார்க்கலாம். வணக்கம். வணக்கம். யாரு?
1: கம்பளை அசம்பாவிலிருந்து சுதாகரன்.
0: எப்படி இருக்கிறீங்க?
1: நலமா இருக்கேன்.
0: நல்லா இருக்கேன். என்ன பண்றீங்க?
1: அன்னைக்கு நான் வீட்டுல
0: என்னங்க
1: வீட்டுல இருக்கீங்களா?
0: ஓ ஆமா ஆமா. சரி, பாடலாம் பிடிச்சிருக்கா உங்களுக்கு?
1: நல்லா பிடிச்சிருக்கீங்க.
0: சரி, யாரெல்லாம் சேர்த்துக் கொள்ள போறீங்க?
1: எனது அப்பா சங்கவி, அம்மா நலாயு, அக்கா ஜாலகிருஷ்ணன், பிள்ளைகளான மற்றும் எனக்கு பாடல் தகுந்த.
0: என்ன பாட்டு?
1: மக்களை பெற்ற முதலாளி
0: வணக்கம். யாரு? கஜன். எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன் கஜன். என்ன பண்றீங்க? வேலையா வீட்லயா? அழைப்பில் கொஞ்சம் ஏதோ சிக்கல் இருக்கு. சரி, நீங்களும் அழைக்கலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0112-7705001 அல்லது 0112-7501.

0: மனுஷனா பிறக்கிறது பெரிய விஷயம் இல்ல, மனுஷனா வாழும்.
1: என்ன தொழில் செய்யலாம் சொல்றேன்.
2: அபுலாசன் இந்த முறையாவது ஏமாறாமல் இருப்பாரா பில்லாவிடம்? கேளுங்கள் ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு இது நம்ம தியேட்டர். மலேகமெங்கும் வீசும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.6.

0: இதமான இரவு நேரத்தில் அருமையான பழைய பாடல்களோடு நீங்கள் இணைந்திருப்பது வசந்தத்தின் நெஞ்சின் என்ற நிகழ்ச்சியோடு. நேரம் 9:14 எங்களோடு பேசுறதுக்கு யாரும் பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் இது?
1: நான் மாடுபள்ளி மோகமத் கேட்கிறேன்.
0: மோமல்டி, எப்படி இருக்கிறீங்க? சரி, ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க என்ன மோமல்? அப்புறம் என்ன பண்றீங்க, சாப்பிட்டீங்களா? சரி மோமல், யார் நம்ம இருக்கிறாங்க பாட்டு கேட்க?
2: எல்லாருக்கும்
0: கணேஷ், எப்படி இருக்கிறீங்க?
2: நல்ல சுகம். தாங்கள்?
0: நல்ல சுகமா இருக்கு கணேஷ். அப்புறம் அலைவெட்டி எல்லாம் எப்படி இருக்கு?
2: மப்பும் மலமா இருக்குது.
0: சரி கணேஷ் சொல்லுங்க, யார் நம்ம இருக்காங்க உங்களோட சித்த பாட்டு கேட்க?
2: மனைவி சாமலா தேவி, மகன் ரமேஷ், மகள் ரமிலா, மகன் ரதீஷ், அனைத்து சிநேகங்களும், வசந்தம் கேட்கும் அனைத்து உள்ளங்களும். எனக்கு ஒரு பாட்டு உண்டு.
0: என்ன பாட்டு?
2: தியாகப்படுத்த நல்லவருக்கெல்லாம் சாட்சிகள் உண்டு.
0: சரிங்க, நன்றி. நீங்கள் மலைப்பினை ஏற்படுத்தலாம். மலைக்கு வேண்டிய தொலைபேசிக்கும் 0127-5001 அல்லது 0127-5111.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்தத்தின் நெஞ்சில் என்ற நிகழ்ச்சியோடு. இந்த நேரத்தில் எங்களோட பேசுவதற்கு யாரும் பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் அண்ணா, நான் ஹம்பான் தோட்டையில் மர்சுக் பேசுகிறேன்.
0: மர்சுக் எப்படி இருக்கிறீங்க?
1: நலமா இருக்கேன். நல்ல சூப்பரான பாடல்கள், இன்ட்ரெஸ்டான பாடல்கள் விரும்பி கேட்டுக்கொண்டிருக்கிறேன்.
0: ஐதானே மர்சுக், என்ன பண்றீங்க, வேலையா?
1: இல்ல, வீட்டில் இருக்கிறேன். நான் இன்னைக்கு ஒரு சான்ஸ் இருக்கா, ரேடியோ போட்டுக்கிறேன். லைன் கிடைச்சது, கொஞ்சம் தொடங்கிதான் ரேடியோ போட்டு.
0: சரி, ரொம்ப சந்தோஷம். யாரெல்லாம் இருக்காங்க மர்சுக்?
1: பாடலை கேட்பதற்கு ஹம்பான் தோட்டை ஜெமிலா தாத்தா, அட்டால் அர்பானாகர் பர்தா தாத்தா, கொழும்பு பயனாளி மும்தாஸ் பேகம், ஆட்டோ விஸ்வநாதம், அன்ராஜபுரம் ஃபாரூக், ஜின்னா, ராஜலட்சுமா, அருண்மதி அக்கா, அவர்களுக்காகவும் உங்களுக்காகவும் கேட்போமே.
0: சரிங்க, ரொம்ப நன்றி.
1: நன்றி நன்றி.
0: சரி, இன்னும் ஒரு நேருக்கார் அவரையும் சேர்த்துக் கொள்ளலாம். வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம் சார்.
0: வணக்கம். யார் இது?
2: அக்கரைப்பட்டு ராஜா சார்.
0: ராஜா, எப்படி இருக்கிறீங்க?
2: நல்ல சுகமா இருக்கேன் சார். 9 மணில இருந்து உங்களுக்கு லைன் கிடைக்குது இல்ல சார்.
0: இப்ப கிடைச்சது என்ன?
2: ஓ, இப்ப கிடைச்சது, சந்தோஷம்.
0: ரொம்ப சந்தோஷம். என்ன பண்றீங்க ராஜா?
2: ஓ, நான் சாப்பிட்டு போட்டு உங்களோட பாட்டுகளை கேட்டு கொண்டிருக்கேன்.
0: பாட்டுகள் பிடிச்சிருக்கா உங்களுக்கு?
2: ஓ, நல்ல பாட்டுகள் சார். அதான இன்னைக்கு கேட்டு கொண்டிருக்கேன். சனி ஞாயிற்றுக்கிழமையில புதன்கிழமையில உங்களோட பாட்டை தான் சார் கேட்கிறேன்.
0: சரி, ரொம்ப நன்றி. யாரிடம் இருக்காங்க?
2: மனைவி கீதா, மகன் தனோஜ், மகள் சுக்ஷானி, கிருத்திகா, மற்றும் இந்த நேரத்துல வசந்தம் கேட்டுக் கொண்டிருக்கும் அனைவருக்காகவும் நல்ல ஒரு பாடல் தாங்க சார்.
0: சரி, நன்றி
2: நன்றி
0: நன்றி. நீங்கள் மலைப்பினை ஏற்படுத்தலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0127 5001 அல்லது 0127 5111.
3: அம்மா கண்ணு சும்மா

0: நேரம் 10:03 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்தத்தின் நெஞ்சில் என்ற நிகழ்ச்சியோடு. சரி, இந்த நேரத்தில் எங்களோட பேசுவதற்கு யாரும் பார்க்கலாம். வணக்கம்.
1: எங்களின் நண்பர் அந்த கலைஞர் திரு டி ஜி நந்தார் மாஸ்டர் அவர்களுக்கு இனிமையான இரவு நேர வணக்கங்கள்.
0: நன்றி, வணக்கம் மாஸ்டர். எங்க போயிருந்தீங்க ரொம்ப நாளைக்கு பிறகு?
1: ஒரு கிழமை வரல, கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டு. உங்களோட லைன் கிடைக்கிற கொஞ்சம் கஷ்டம் தான் இன்னைக்கு வந்தாலே.
0: அப்படியோ?
1: பழைய பாடல் இருந்தா பல பேருக்கு பாஸ்ட், அதால போட்டி போட்டு கொண்டெடுக்க வேண்டியது அதிர்ஷ்டம் தான் உங்களுக்கு.
0: நிச்சயமாக நிச்சயமாக. ரொம்ப சந்தோஷம். என்ன பண்றீங்க, வீட்லயா ரோட்லயா?
1: என்ன
0: பாட்டு? நிச்சயமா தத்துவ பாட்டா இருக்குமே. என்ன பாட்டு?

0: வருவதும் சரிதானா உறவும் முறைதானா?
1: வீட்டுல கேட்டீங்களா? ரொம்ப உற்சாகமா இருக்கீங்க. என்ன
2: சாந்தினி,
1: திருவிழா முடிஞ்சதா? சரி, நீ பாட்டு கேட்க ஆரம்பிச்சாச்சு என்ன?
2: சரோஜினி அவர்களுக்காகவும் வசந்த் அவர்களுக்காகவும் அன்பான அண்ணா உங்களுக்காக கேட்போம்.
1: நன்றி,
2: நன்றி.

கொட்டிடும் பனித்துளிகளோடும், கொட்டிடும் அருவிகளுக்கு மத்தியில் மலையக மண்ணில் வசந்தம் FM 102.6.

நேரம் 10:15. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்தத்தின் நெஞ்சில் நின்ற நிகழ்ச்சியோடு. இந்த நேரத்தில் முகநூல் வழியாக யார் வந்திருக்கன்னு பார்க்கலாம். சிதிக்காரியப்பர் வந்திருக்கார். வளமை போன்று இணைந்துள்ளேன், பாடல்கள் ரசிக்கின்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கார். நன்றி வசந்தகுமார். வந்த இனிய இரவு நேரம் வணக்கம் சமூகம் பெரிய குறியான என்று வசந்தகுமார் வந்திருக்கார். புதுச்சேரி கோவிந்தர்பேட்டை வீரபாலன் வந்திருக்கார். நெஞ்சில் நின்றவை நிகழ்ச்சி அன்பான இனிய அறிவிப்பாளர் மற்றும் நேர்கள் அனைவருக்கும் இனிமையான இரவு நேரம் வணக்கம் சொல்லியிருக்காங்க. காளிமுத்து வந்திருக்கா. ஹயண்ணா இரவு வணக்கம். மணி குடும்பம் மற்றும் ஸ்ரீகாந்த் குடும்பம், சரஸ்வதி குடும்பம், சாந்தி குடும்பம், கீதன் குடும்பத்துக்காக நல்ல ஒரு பாடலை தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யுனோட அரசு வந்திருக்காங்க. இனிய இரவு நேரம் வணக்கம் இந்துக்கலை அரசு வந்திருக்காங்க. அவிசாவிலே பென்ரிக் ஸ்டேட் குமார், தங்கத்துறை மனைவி நித்தியவாணி மற்றும் பிள்ளைகளுடன் நாங்களும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்போம், எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பாடலை தாங்க அப்படின்னு சொல்லுங்க. ரசலகம குசலராஜா வந்திருக்காருங்க. இனிய இரவு நேரம் வணக்கம் நிகழ்ச்சியில் நானும் இணைந்துள்ளேன், எனக்கு ஒரு நல்ல பாடலை தாங்க அப்படின்னு சொல்லுங்க. பாலா வந்திருக்காங்க. இனிய இரவு நேரம் வணக்கம், நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன், எனக்கு ஒரு நல்ல ஒரு பாடலை தாங்கன்னு அட்டனியிலிருந்து பாலா வந்திருக்காங்க. அதுபோல் கண்ணா வந்திருக்கா. அன்பான இனிய இரவு நேரம் வணக்கம் நந்தன்னா, நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளே, எனக்கும் ஒரு நல்ல ஒரு பாடலை தாங்க அப்படின்னு சொல்லுங்க. பசை ஊரிலிருந்தே பாலச்சந்திரன் வந்தனர், வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. கட்டுவாணிலிருந்து சகுந்தலா தேவி, நிர்மலா தேவி சகோதரிகள் வந்திருக்காங்க. கே கே சொல்ல கண்ணனுக்காகவும் நல்ல ஒரு பாடலை தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுபோல் குழம்பு 2 ஞானசிகாமணி, புஷ்பராணி, நித்யா, ஹரித்ரா, பவித்ராக்காக நல்ல ஒரு பாடலை தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க.

0: என்ன
1: பூனா
0: பூனா
1: ஓவண்ணா
0: ஓவண்ணா
1: அவ்வண்ணா
0: அவ்வண்ணா
1: அக்கண்ணா
0: அக்கண்ணா

கொண்டல்லோ.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.6 102.8 வசனம் FM. நேரம் 10:23. நெஞ்சில் நின்ற நிகழ்ச்சியோடு பேசுவதற்கு யாரும் பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் இது? சுலைமான். எப்படி இருக்கிறீங்க? என்ன பண்றீங்க சுலைமான்? தூக்கமா?
1: தூக்கம் இல்ல, பாட்டு கேட்டு
0: பழைய பாடல் எல்லாம் பிடிக்கும். என்ன சுலைமானுக்கு
1: என்ன
0: பாட்டு? என்ன பாட்டு
1: சுலைமான்? பாட்டு வேணும்.
0: சரி, யாரெல்லாம் இருக்காங்க?
1: அம்மாந்தோட்டை ஜென்மிலா, மருத்துவ காத்துவ விஸ்வநாதன், தயாளன், அனைவருக்காகவும் பாட்டு.
0: சரி, நன்றி. சரி, இன்னும் ஒரு நேருக்கு அவரையும் சேர்த்துக் கொள்ளலாம். வணக்கம்.
2: வணக்கம் நந்தா மாஸ்டர்.
0: வணக்கம், யார் இது? ஆதி மூலம். எப்படி இருக்கீங்க?
2: நலமா இருக்கு, நன்றி. நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கு. ஆதி மூலம் சாப்பிட்டீங்களா?
2: சாப்பிட்டேன். உங்களை கேட்கிறேன், நிகழ்ச்சி முடிஞ்சுதான் சாப்பிடுங்க, அதுக்கு பசிய நாங்க உண்டு பண்ண கூடாது உங்களுக்கு.
0: சரி, ஆதி மூலம் சொல்லுங்க, யாரெல்லாம் இருக்காங்க?
2: இந்த நேரம் வசந்தம் கேட்கும் அனைவருக்காகவும், உங்களுக்காகவும், எனக்காகவும் கேட்போம்.
0: நன்றி.
2: நன்றி, வணக்கம்.

எழில் கொஞ்சம் மலேகமெங்கும் வீசும் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6.

0: கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர் தலைவர் தலைவர் எங்கள் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8
1: நீங்க மட்டும்

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.6 102.8 நேரம் 10:44 நிமிடம். நெஞ்சில் நின்று நிகழ்ச்சியோடு பேசுவதற்கு பார்க்கலாம். வணக்கம்.
1: அன்பான இரவு நேர் வணக்கம்.
0: வணக்கம். யார் இது?
1: மும்தாஸ் பேகம், கொழும்பு 14.
0: எப்படி இருக்கிறீங்க பேகம்?
1: நல்லா இருக்க. நீங்க?
0: நல்லா இருக்க. ரொம்ப உற்சாகமா இருக்கீங்க, பாடலாம் கேட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க போல.
1: நீங்க வந்தாலும் உற்சாகம் தான் எனக்கு.
0: அப்படியோ, ரொம்ப நன்றி. செல்லுங்க, யாரெல்லாம் இருக்காங்க?
1: எனக்கு ஒரு பாடல் தர முடியுமா?
0: என்ன பாடல்?
1: வளர்ந்த கலை மறந்து விட்டால்.
0: ஏனடா கண்ணா?
1: ஆமா,
0: ஏன் மறந்தீங்க கலைய? சரி, யாரிடம் இருக்காங்க?
1: பாடல் எனக்காகவும் அன்பு கணவர்கள் செல்ல மகளுக்கும் முக்கியமா உங்களுக்கும் போனேஸ் சித்தியாஸ்மா இஸ்மா ஜெமிலா அரும பரத பாத்மா ரவி ரஹ்மா மனுஷு குவேதி சின்னையா மகதா ஆட்டோஸ்மா சந்த் வசந்தகுமார் ஃபாரூக் ஈடன் சரோஜன் அப்துல் மஜீத் குடும்பத்தில் வசந்த கேக் அனைத்து நேயர்களுக்கும்
0: நன்றி.
1: நன்றி எனக்கு.
0: சரி, இன்னொரு நேயர்கள் அவரையும் சேர்த்துக்கொள்ளலாம். வணக்கம்.
2: அன்பான இரவு நேரம் வணக்கம் அண்ணா.
0: வணக்கம். யார் இது?
2: நான் சப்புமால் கந்த பெரிய குரியானிலிருந்து வசந்தகுமார்.
0: வசந்தகுமார், எப்படி இருக்கிறீங்க?
2: நான் ரொம்ப நலமா இருக்கிறேன். நீங்கள் நலமா இருக்கிறீங்களா?
0: நலமா இருக்கேன். வசந்தகுமாருக்கு பாடலாம் பிடிச்சிருக்கா?
2: ரொம்ப அருமையான பாடல்கள். கடந்த மணித்தியாலத்துல போன பாடல்கள் எனக்கு ரொம்ப பிடித்த பாடல்கள்.
0: சரி, யாரெல்லாம் இருக்காங்க?
2: பாடல் கேட்பதற்காக தோப்பு கொச்சிக்கடை இரன் வத்தரை ஐயா கண்ணு தலவாசலை கிருஷ்ணபக்தன் ஈஸ்வரம்பு சாயங்குமார் பதுளை ராஜமாணிக்கம் ராஜேந்திரம் உமாச்சந்திரம் முத்தாஜக அருள்மொழி அம்மம்பிட்டிய ராசையா வழிமட செல்வராம் பிறகைக்காக கேட்போம்.
0: நன்றி.
2: நன்றி.

பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 102.8

நேரம் 10:53 நிமிடம். இந்த நேரத்தில் முகநூல் வழியாக யார் வந்திருக்குன்னு பார்க்கலாம். இந்த நேரத்தில் தவராஜா வந்திருக்கான். இரவு வணக்கம் அண்ணா, நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன், பாடல்கள் அருமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லிங்கம் வந்திருக்காங்க, அருமையான பாடல்கள் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது பரமானந்தன் வசீகரன் வந்திருக்கா. ஆகிய அண்ணா இனிமையான இரவு நேரம் வணக்கம், பழைய பாடல்கள் எல்லாம் அருமை, நன்றி வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி ஜோன் ஏகாம்பரம் வந்திருக்கார். வணக்கம் அக்கறைப்பற்று ஜோன் ஏகாம்பரம் வந்திருக்காங்க. கணபதி வந்திருக்காங்க, இரவு நேரம் வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிஷா வந்திருக்காங்க மாவனையிலிருந்து.

0: வாழ்த்துக்கள் அண்ணா அப்படின்னு சொல்லி கங்கம் வசந்தகுமார் வந்து தூத்துக்குடியில இருந்து இனிய இரவு நேர வணக்கம் அப்படின்னு சொல்லி தூத்துக்குடியில இருந்து ஸ்ரீ பாலசுப்ரமணியம் வந்திருக்காங்க. அன்பான இனிய இரவு நேர வணக்கம் அண்ணா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோ காளிமுத்து வந்திருக்கா, வணக்கம், எப்படி இருக்கிறீங்க, பாடல்கள் எல்லாம் அருமை, வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி ரசலகம குசலராஜா வந்திருக்காங்க. சரி, இந்த நேரம் எங்களோடு பேசுவதற்கு யாருன்னு பார்க்கலாம். வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம் அண்ணா.
0: வணக்கம், யார் இது?
1: வணக்கம்.
0: சைக்கிள் கடை கபூர். அப்படித்தானே? எப்படி இருக்கிறீங்க கபூர்? சரி சொல்லுங்க, நீங்க யாரெல்லாம் சேர்த்துக் கொள்ள
2: போறீங்க?
0: சரிங்க, நன்றி நன்றி நன்றி. நீங்களும் அழைப்பினை ஏற்படுத்தலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0712-775-0001 அல்லது 0712-775-1111.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்தத்தின் நெஞ்சில் நின்ற நிகழ்ச்சியோடு. நீங்கள் மலைப்பினை ஏற்படுத்தலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 012-775-0001 அல்லது 012-775-1111 நேரம் இரவு 11 மணி.

0: நீங்கள் கேட்கொண்டிருப்பது 102.6 102.8 வசந்தம் எஃப்எம் நெஞ்சில் என்ற நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள். நேரம் 11:03 நிமிடம். இந்த நேரத்தில் எங்களோட பேசுவதற்கு யான் பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் இது?
1: நான் வடமராட்சியின் கர்ணபாய் வடக்கு நாச்சிமார் கோயிலடியில இருந்து சின்னத்திரை இலங்கைநாதன்.
0: இலங்கைநாதன், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளைக்கு பிறகு.
1: நான் நலமாக இருக்கிறேன். நீண்ட இடைவெளி பிறகு உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன்.
0: ரொம்ப சந்தோஷம். என்ன பண்றீங்க இலங்கைநாதன்?
1: நான் வசந்தமேகனை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். எப்படி வருவீர்கள், எப்ப வருவீர்கள் என்று யாருக்கும் தெரியாது. ஆனா வர வேண்டிய இடத்தில் கரெக்டா வருவீர்கள். இதுதான் எங்கள் சந்தா.
0: சரி, ரொம்ப நன்றி. யாரெல்லாம் இருக்காங்க
1: பாடலை கேட்பதற்கு? வசந்தம் எப்படி கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவருக்காகவும் இன்று மறைந்த எமது இசைக்குயில் ஜானகி அம்மாவின் நினைவாக ஒரு பாடலை தருவீர்கள் என்று நம்புகின்றேன்.
0: கொஞ்சம்
1: சலங்கை திரைப்படத்தில் சிங்கார வேலனே தேவா
0: அந்த பாடலை
1: எனக்காக தாருங்கள்.
0: அந்த பாடல் ஒளிபரப்பானது கேட்கலையா?
1: நான் கேட்கல.
0: சரி, நன்றி.
1: நன்றி, நன்றி,
0: நன்றி. சரி, இன்னொரு நேர் இருக்கார், சேர்த்துக்கொள்ளலாம். வணக்கம். வணக்கம்.
2: ஹலோ. வணக்கம் மாஸ்டர்.
0: வணக்கம். யார் மாஸ்டர்?
2: நான் நிந்த ஊர்ல இருந்து மீரா மொய்தீன்.
0: மொய்தீன், எப்படி இருக்கீங்க?
2: நல்ல சுகம். சாப்பிட்டீங்களா?
0: இனிமே தான் மொய்தீன். நீங்க சாப்பிட்டீங்களா?
2: ஓ, நானே சாப்பிட்டேன். சாப்பிட்டு போட்டு வசந்தம் கேட்டு கொண்டிருக்கிறோம்.
0: பாடலாம் பிடிச்சிருக்கா உங்களுக்கு?
2: ஓ, நல்ல பழைய பாடல் எல்லாம் ரொம்ப பிடிக்கும்.
0: சரி, யாரெல்லாம் இருக்காங்க மொய்தீன்?
2: எனது குடும்பம், மனைவி, பிள்ளைகள், பேரன் முகமது சுஹைபு, இனி நண்பர்கள் யூஎம் நாளிர், அனைபேருக்கும் வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கும் அனைபேருக்கும் நல்ல பாடல், பழைய பாடல் ஒன்றை தாருங்க.
0: சரிங்க, நன்றி.
2: நன்றி.

0: சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8
1: கோடையா என் மனைவி?
2: இல்லையத்தான் இல்லை, என் கண்ணீருக்கு காரணம் உண்டு. போர்க்கோலம் இப்போது விடுங்கள், பிறகு பேசலாம்.
1: ஆண்மையின் அழிவிற்கு கண்ணீர் காரணமாக கூடாது. பெண்ணின் பெருமையை குறைப்பவளே பேசவும்

0: இதமான இரவு நேரத்தில் இனிமையான பாடல்களோடு நீங்கள் இணைந்திருப்பது வசந்தத்தின் நெஞ்சில் என்ற நிகழ்ச்சியோடு. நேரம் இரவு 11:15 நிமிடம். இந்த நேரத்தில் உங்களோட பேசுவதற்கு யார் பார்க்கலாம்? வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் இது? சரோஜினி, எப்படி இருக்கிறீங்க?
1: நல்லா
0: இருக்கு சரோஜினி. என்ன பண்றீங்க, சாப்பிட்டீங்களா? சரி சரோஜினி, சொல்லுங்க யாரெல்லாம் இருக்காங்க உங்களோட சேர்ந்து பாட்டு கேட்க?
1: முதலாவது சுந்தமி பாடகி ஜானகி அம்மாவோட மறைவுக்கு மனம் மறந்துகிறேன் சார். காதலுக்காக யாழ்ப்பாணம் சாந்தனி, அருள்மொழி, ராஜலட்சுமி, இன்னைய மகாதேவன், 34 மும்தாஜ் வேதம், அனாமத்தை ஆட்டோ விஸ்வநாதன், சோமசிரி, இவர்களுக்காகவும் அன்புள்ள அறிவிப்பாளர் உங்களுக்காகவும் வசந்தம் கேட்டுக் கொண்டிருக்கும் சொந்தங்கள் எல்லோருக்காகவும்.
0: சரிம்மா, நன்றி.
1: நன்றி சார்.
0: சிறீனு ஒரு நேருக்கார் அவரையும் சேர்த்துக்கொள்ளலாம். வணக்கம். வணக்கம்.
2: ஹலோ. வணக்கம்.
0: வணக்கம், யார் இது? ரகுமா, எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன் ரகுமா. அப்புறம் சொல்லுங்க ரகுமா, யாரெல்லாம் சேர்த்துக் கொள்ள
2: போறீங்க?
0: சரி, நன்றி.

நாள் மன்னன் சாலமனுடைய சபையில் ஒரு விசித்திரமான வழக்கு வந்தது. ஒரு பிள்ளை, இரண்டு தாய்மார்கள், இரண்டு பேரும் அது தன்னுடைய பிள்ளை என்கிறார்கள். பிள்ளைக்கோ தன் தாய் யார் என்று சொல்ல தெரியவில்லை. மன்னன் சாலமன் யோசித்தான்,

கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 102.8

0: இதயத்துக்கு நெருக்கமான பாடல்களோடு நீங்கள் இணைந்திருப்பது வசந்தத்தின் நெஞ்சில் என்ற நிகழ்ச்சியோடு. இந்த நேரத்தில் பேசுவதுக்கு யாரும் பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் இது?
1: சிராஜ் நகர்,
0: ஜலால்தீன். எப்படி இருக்கிறீங்க?
1: நல்ல சௌமா இருக்கேன்.
0: நல்லா இருக்கேன் ஜலால்தீன். அப்புறம் என்ன பண்றீங்க?
1: நான் ஹோட்டல் பண்ணி வேலை கொண்டு
0: வேலையோட வேலையா பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்கேன். பாடலாம் பிடிச்சிருக்கா உங்களுக்கு?
1: ஓ, நல்ல பாடல்.
0: சரி, யாரெல்லாம் இருக்காங்க ஜலாதீன்?
1: சமம், சரண், குட்டி, நந்தினி மேடம்.
0: சரி,
1: அடுத்து இப்போ நவாஹி, சைக்கிள் கடை கபூர்னா ஜெயலாதீன். ஒரு பாட்டு.
0: ஹலோ. சரி, அவருடைய அழைப்பில் எது? வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம்.
1: வணக்கம் சார். வணக்கம். வணக்கம்.
0: வணக்கம், யார் இது?
1: கொழும்பு
0: 13 பாருக். எப்படி இருக்கீங்க பாருக்?
1: நல்லா இருக்கேன் சார். நீங்க நல்லா இருக்கீங்களா
0: சார்? நல்லா இருக்கேன் பாருக். நீங்க இருக்க போகல எங்களுக்கு என்ன குறை பாரு?
1: நீங்க இருக்க எங்களுக்கு என்ன குறை? சரி, எனக்கு முடிஞ்சிட்டீங்க.
0: அதுதான் பாருக். யாரிடம் இருக்கு? யாரிடம் இருக்காங்க?
1: மனைவி அனுபா, மும்தாஸ் பேகம், சம்சுர் மார்தா, பாக்கியா, பாத்திமா, பாத்திமா, அமீனா, ஆயிஷா, சாக்கியா, ஜும்ரா, ஜுல்பா, ரம்ஜின், சிப்பான், இஸ்லால், ஃபாரூக், அர்ஷாத், உமர், அனைவருக்கும் உங்களுக்காகவும்.
0: சரி, நன்றி.
1: நல்லா பாடல் போடுங்க சார்.
0: நன்றி
1: சார். பாடல் போடுங்க சார்.
0: சரி சார்.

0: சென்றவனை கேட்டால் வந்துவிடு என்பார், வந்தவனை கேட்டால் சென்றுவிடு என்பார். வந்தவர் யாரும் தங்கிவிட்டால் இந்த மண்ணில் நமக்கு இடம் ஏது? நேரம் 11:46 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்தத்தின் நெஞ்சில் நின்ற நிகழ்ச்சியோடு. இந்த நேரத்தில் எங்களோடு பேசுவதற்கு யாரும் பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் இது?
1: குமார்.
0: குமார், எப்படி இருக்கீங்க? ரொம்ப உற்சாகமா இருக்கீங்க. என்ன
1: காவல் பார்த்து?
0: ஓ, யாரு காவல்? சரி, யாரெல்லாம் இருக்காங்க குமார்?
1: எனது நண்பர் மன்சூர் இருக்காரு, கேசவன் இருக்காரு, சரி இருக்காங்க. அனைத்து உள்ளங்களுக்காகவும் உங்களுக்காகவும் எனக்காகவும் கேட்பே.
0: சரிங்க, ரொம்ப நன்றி.
1: நன்றி
0: நன்றி. நம்ம நேருக்கார் அவரை சேர்த்துக் கொள்ளலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம். யாரு?
2: நான் தெல்லிப்பழம்.
0: யாரு?
2: நான் தெல்லிப்பழம்.
0: சரி, தங்கராசா, எப்படி இருக்கீங்க?
2: நான் நல்ல சார். கும்பகோணம்.
0: சரி, தங்கர்
2: ஒரு விஷயங்களை கேட்டால், எனது ஊர், எனது நண்பர் ஐயாரா இருக்கிறவர், அவரிடம் போன் வசதி இல்லை, புகன் பாய். ஆகையினால் இந்த பாடல் வந்து என்னிடம் கேட்டிருந்தார். அவற்றை அந்த பாடலை அவருக்கு வழிபடம் கேட்டவர்கள்
0: நன்றி.

0: நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் நேரம் நெருங்கிவிட்டது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்தத்தின் நெஞ்சில் நின்ற நிகழ்ச்சியோடு. இந்த நேரத்தில் எங்களோடு பேசுவது கேன் பார்க்கலாம். வணக்கம். வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம் சார், நான் ரகுமா பேசுறேன்.
0: ரகுமா, எப்படி இருக்கிறீங்க?
1: நல்லமா
0: இருக்கேன் ரகுமா. அப்புறம் சொல்லுங்க, யாரெல்லாம் இருக்காங்க?
2: அனிபா,
0: எப்படி இருக்கீங்க?
2: இறுதி பாடலை கேட்போம். வட்டல் ஐயா கணிசாமியின் ஜம்பஹா அப்துல் மஜி, ஒப்பு நோடீஸ்ராஜ், ஒப்பு செல்வனார் மொஹிந்தின், எனக்கு வேண்டிய உங்களுக்கு நேர்த்தி காட்டு போட்டு அனுப்பி.
0: சரிங்க, நன்றி
2: நன்றி நன்றி.
0: ஏமை வீட்டு மறைந்த பின்னணி பாடகி ஜானகி அம்மாவுக்கு வசந்தத்தின் சார்பில் இரங்கலை தெரிவித்துக் கொண்டு இதுவரை நேர்மம் நிகழ்ச்சியில் கலந்து சிரிப்பித்த அனைவருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லி தொடர்ந்தும் நீங்கள் இணைந்திருக்கலாம் வசந்தத்தோடு. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெற்று செல்லும் நான் உங்களின் நண்பன் டிஜி நந்தா.
3: நான் ஒரு முட்டாளுங்க, நான் ஒரு முட்டாளுங்க.

0: ரொம்ப நல்லா படிச்சவங்க நாலு பேரு சொன்னாங்க, நான் ஒரு முட்டாளுங்க முட்டாளுங்க முட்டாளுங்க.
1: பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர் தலைவர் தலைவர் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 102.8.
2: நீங்க மட்டும் அவன் குறுக்க போயிடாதீங்க சார்.
1: வசந்தம் FM.

பல கோடி நேயர்களை தன்னகத்தை கொண்ட தலைவர் எங்கள் வசந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8 வசந்தம் எஃப்எம் வசந்தம் எஃப்எம்.

தலைவா.

பல கோடி நேயர்களை தன்னகத்தை கொண்ட தலைவர் தலைவன் எங்கள் வசந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8 வசந்தம் எஃப்எம்.

சிற்றலையில் முதல்வர் முதல்வர் வசந்தம் எஃப்எம் வசந்தம் எஃப்எம்.

0: ஹலோ அஞ்சலி ஜியா.
1: அஞ்சலியா? அஞ்சலியா, மை காட், எங்க பா போன்ல பதில் சொல்றேன்னு சொன்னீங்க, சொல்ல ப்ளீஸ்.
0: ஐ லவ் யூ.

கோடி நேயர்களை தன்னகத்தை கொண்ட தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 102.8

0: ஏன்டா அழுகிற?
1: அவளை காணுமேடா.
0: டேய், உனக்கே டூ மச்சா இல்லை, ஃபீல் பண்ண வேண்டிய நானே சும்மா இருக்கேன்.
1: சைக்கிள் நின்னாலும் சக்கரம் சுத்துறது இல்லையா, அந்த மாதிரி உனக்கு ஒரு கஷ்டம்னா அது எனக்கு

இலங்கையின் 9 மாகாணங்களிலும் 102.8 வசந்தம் FM.

நீர்கள் அனைவருக்கும் அன்பான காலை நேர வணக்கம். தொடர்ந்தும் வசந்தத்தின் இறையோசை நிகழ்ச்சியினூடாக இணைந்திருக்கலாம். மலர்ந்திருக்கும் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனியதொரு நாளாக அமைய எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு நிகழ்ச்சியின் ஆரம்பமாக விக்கினங்களை தீர்க்கக்கூடிய விநாயக பெருமானின் துதியை கேட்கலாம்.

0: சிவபெருமானின் துதியை கேட்டோம். தொடர்ந்தும் கிறிஸ்தவ பக்தி பாடலோடு இணைந்திருக்கலாம்.
1: கர்த்தருக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த இன்னிசை ஆராதனை மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தரை மகிமைப்படுத்த மேலும் ஓர் வாய்ப்பு கிடைத்ததற்கு நல்லவராக

வசந்தம் சின்னங்களில் ஒரு கும்மின் அன்பான இனிமையான ஒரு புத்தமுதிய ஒரு புதிய காலை பொழுதின் வணக்கங்கள். இன்றும் உங்கள் அனைவரையும் சந்தோஷ சாரல் நிகழ்ச்சியினூடாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. இணைந்திருக்கலாம் 102.6 102.8 வசந்தத்தோடு காலை 8 மணியிலிருந்து இணைந்திருக்கலாம். ஒரு புத்தமுதிய ஒரு புதிய ஒரு காலை பொழுதின் ஆரம்பத்தில் இணைந்திருக்கின்றோம் வசந்தத்தின் சந்தோஷ சாரல் நிகழ்ச்சியோடு. 7ஆம் மாதம் 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வாரத்தின் இறுதி நாளில் சந்தித்திருக்கின்றோம். இந்த நாள் அனைவருக்கும் சந்தோஷங்களை அளித்திருக்கின்ற ஒரு நல்ல நாளாக அமைய வேண்டும். நல்ல பல விஷயங்களில் ஈடுபடுகின்ற, சுபகாரியங்களில் ஈடுபடுகின்ற, பிறந்த நாளை கொண்டாடுகின்ற, அதே போல திருமண பந்தத்தில் இணைகின்ற, திருமண பந்தத்தை கொண்டாடுகின்ற, நல்ல எண்ணங்களை நோக்கி பயணிக்கின்ற அத்தனை எங்களுடைய அன்பு உறவுகளுக்கும் சந்தோஷமான வாழ்த்துக்களையும் பிரார்த்தனைகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்தும் நீங்களும் இணைந்திருக்கலாம் வசந்தத்தின் சந்தோஷ சாரல் நிகழ்ச்சியோடு. நல்ல பல விஷயங்கள் அதே போல வாழ்த்துக்களையும் என்னோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் அழைப்பு ஏற்படுத்துங்க. வழமையான தொலைபேசி இலக்கங்கள் பேஸ்புக் ஊடாகவும் இணைந்து கொள்ளலாம். 0111-2775-001 அதே போல 0111-2775-1111 அழைப்பு ஏற்படுத்தலாம். தொடர்ந்து இணைந்திருக்கலாம் வசந்தத்தின் சந்தோஷ சாரல் நிகழ்ச்சியோடு.

சந்தோஷாரல் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். புது முதிய ஒரு புதிய ஒரு காலை பொழுதோடு இணைந்திருக்கிறோம். வாழ்த்துக்களோடு ஏராளமான சொந்தங்கள் இணைந்திருக்கிறாங்க. எல்லோரையும் இணைத்துக் கொள்ளலாம். இனிய காலை வணக்கம் அக்கா. கழுத்துறையிலிருந்து ஜூட் எனது நண்பர்களையும் இணைத்துக் கொள்ளுங்க. முரளி, விவேகரன், அசீம், கியான் எல்லோரும் இணைந்திருப்பதாக சொல்ல இருக்கிறாங்க. அதே போல அன்பான காலை வணக்கம் வாழ்த்துக்கள் ஃப்ரம் வெள்ளவத்தன்னு சொல்லிட்டு செல்வத்துறை நந்தகுமார் இணைந்திருக்கிறாரு. இனிய காலை வணக்கம் திக்கோயா தரவிலை மேற்பிரிவு இலிருந்து துரைராஜ், மகாலட்சுமி, அதே போல லக்ஷன், துவாஷினி எல்லோரும் இணைந்திருப்பதாக சொல்ல இருக்கிறாங்க. அருள்மொழி, புஷ்பராணி, திருச்செல்வம் எல்லோரும் இணைந்திருப்பதாக சொல்ல இருக்கிறாங்க. இந்து கலை அரசு சந்தோஷாரல் நிகழ்ச்சியோடு இணைந்திருப்பதாக சொல்ல இருக்கிறாங்க. அதே போன்று கொஸ்லந்தை கிருஷ்ணகாந்தி, இனிமையான காலை வணக்கம் நிகழ்ச்சியோடு நானும் இணைந்திருப்பதாக சொல்ல இருக்கிறாங்க. அதே போல இனிமையான காலை வணக்கம் கோயம்புத்தூரை அன்பு மனைவி லதா பிறந்த நாள் என்று கொண்டாடுவதாக சொல்ல இருக்கிறாங்க. அவங்களை வாழ்த்துவதாகவும் சொல்ல இருக்கிறாங்க. நாங்களும் அவங்களுக்கு சந்தோஷமான பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இனிய காலை வணக்கம் மக்கா மட்டக்களப்பு கொக்குவில் சிவரஞ்சினி அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே போல இனிமையான காலை வணக்கம் சொல்லிட்டு வந்திருக்கிறாங்க. இனிய காலை வணக்கம் சிவகுமாரும் சொல்லி இணைந்திருக்கிறாரு. குட் மார்னிங் சொல்லி ஜெகதீஷ் வந்திருக்கிறாரு. இனிமையான காலை வணக்கம் ரொசலக்கம் குசலராஜ் இணைந்திருக்கிறாங்க. கொழும்பு 15 மோதிரையிலிருந்து தர்ஷி குணசேகர நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லி இணைந்திருக்கிறாங்க. காலை வணக்கம் ஜியாரு மிஸ் நிகழ்ச்சியோடு நாங்களும் இணைந்திருக்கிறோம். கழுதாவளி சுந்தரம், சசிகலா, கோகுலன், அதே போல ரமணா, கிஷாந்தன், சீனு எல்லாரும் இணைந்திருப்பதாக சொல்ல இருக்கிறாங்க. இனிய காலை வணக்கம் சந்திவழி கருணாகரன், ஷர்விகன், அதே போல சர்மிதன், சஜிந்தா எல்லோரும் இணைந்திருப்பதாக சொல்ல இருக்கிறாங்க. நம்பிக்கை கிராமம் ஹரத் சந்திரா அன்பான காலை வணக்கங்களோடு இணைந்திருக்கிறாரு. ஹாய் அக்கா, காலை வணக்கம். மணி குடும்பம், அதே போல ஸ்ரீகாந்த் குடும்பம், சரஸ்வதி குடும்பம், சாந்தி குடும்பம், குடகல் அளிக்கிற அனைவரும், வசந்த சொந்தங்கள் அனைவரையும் இணைத்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்ல இருக்கிறாங்க காளிமுத்து. இதே போல அன்பான காலை வணக்கங்களோடு புத்தளத்திலிருந்து மீறி வந்திருக்கிறாரு. அதே போல இனிமையான காலை வணக்கம் சகோதரி நிகழ்ச்சியோடு நானும் கடவுளை மனோ இணைந்து சொல்ல இருக்கிறாங்க. மலரும் காலை அனைத்து உறவுகளுக்கும் உங்களுக்கும் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமையட்டும். சண்முகநாதன் கலக்காக இணைந்து சொல்ல இருக்கிறாரு. இதே போன்ற இனிமையான காலை வணக்கம் நாங்களும் சந்தோஷாரல் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளோம். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், எங்களுக்கு பாடல் தாங்க அப்படின்னு சொல்ல இருக்கிறாங்க. யாழ்ப்பாணம் தயாகரன், அதே போல கவஷ்கரன், லவித்ரா, டிலுக்ஷன், அதே நண்பர்கள் உஷாந்தன் எல்லோரையும் இணைத்துக் கொள்வதாக சொல்ல இருக்கிறாங்க. அன்பானே காலை வணக்கம், நான் வெள்ளவத்திலிருந்து செல்லசாமி பிரபாத், மனைவி நிர்மலா, மகள் டிலக்ஷானி, மகன் சனுக்ஷன் மற்றும் மஸ்கலியா சொந்தங்கள் அனைவரையும் இணைத்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்ல இருக்கிறாங்க. எல்லோரையும் இணைத்துக் கொள்ளலாம், தொடர்ந்து இணைந்திருக்கலாம். நீங்கள் கேட்டுட்டிருக்கிறது வசனத்தின் 102.6 108.8 சந்தோஷாரல் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். www.vasanthfm.org பக்கம் ஊடாகவும் இணைந்திருக்கலாம். ஒரு புத்தம் ஒரு புதிய ஒரு காலை பொழுதோடு பயந்து கொண்டிருக்கின்றோம்.